0: கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹலிலூயா. ஆனால் பயத்தை உதறி தழுவணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம்தான், வேத வசனம்தான். ஹலிலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி, தாழ்ந்து சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீ நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோன்னு சொல்லுகிறீர்கள். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹலிலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷார்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலிலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலிலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலிலூயா. அங்கே அன்றைய ஏபிசிஎ வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை, வசனம் உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹலிலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்குற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். அலில நடக்க முடியாது அன்புக்குரியவர்கள். ஆனா வாசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்குற உறங்க. இதோ இஸ்ரவேலை காக்குற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹலிலூயா. அவருடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே அவர் கரிகாசம் பண்ணினார். அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினான். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற, உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹலிலூயா. அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹலிலூயா. தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹலிலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருன்னு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர். எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும் ஹலிலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹலிலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஹலிலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காத்தார், கர்த்தரும் போக்கையும் உன் வரத்தை மிது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள். விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள். ஹலிலூயா. இந்த தேசத்தில நடக்கின்ற காரியங்கள், ஹலிலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு கூடாக போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மார்ச்ல வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹலிலூயா. தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹலிலூயா. ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள். கத்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹலிலூயா. நீங்க செபிக்க தொடங்கள். உபரிதரம் சுருக்கம் சுருக்கமாக செபியுங்கள்.
1: பிள்ளைகள் சகோதரர் குடும்பங்கள், தகப்பனே அப்பா இன்னுமாக ஆண்டவர் சகோதரி நகுமே கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தாவே அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நாம் தரித்துக் கொண்டு அவர் வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அதை கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்க கண்கள் மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாத ஆண்டவரை, பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்க எருக பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனில் நல்ல நன்மை கிருபை மாத்திரம் எங்களை தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிய பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அதாவே எல்லா சபைகளும் வாலிய பிள்ளைகள் நிறம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவனுடைய வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க

0: குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்துட சமூகத்திலிருந்து பாராதிக்க எல்லா காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுக்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்க ஜீவனில நல்ல பிதாவே. ஆமீன்.
1: சோத்ரமாண்டவரே சோத்ரமாண்டவரே அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க. ஆண்டவரே சொந்த குமாரனே உங்களோட அன்பினால பிடிச்சிருக்கிறீங்க ராஜா அதுக்கா நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே அவருடைய உடம்பு பிக்கப்பட்டதுனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சோரி ஜான்சி என்ற அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கத்துடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு கூடாக வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கத்துடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறோம், எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து மறுவொலிப்பை கேட்க போகிற ஒருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம், கத்தர் தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கத்தர் தாமே அவரை கூடாக வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக வேத வார்த்தை கொடுக்க சாட்சிகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா. வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3 வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வெளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: Amen. Amen. தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103 சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுக செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீரங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கர்த்தர் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உண்மை நம்பி வாஞ்சியோடு உடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்ருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மான வேளன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத இந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நிறங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கலிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த சமூகத்தில் நீரங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரங்கள் துணையாளனாயும் நீரங்கள் இணையாளனாயும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழைக்கப்பட்ட தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் ஈந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்ப

வாதி தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு

வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன் ஆண்டவரே. வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை, ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை

துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரனான எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன், நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு விலக

மேற்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் நீரங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் எங்களை தப்புவிக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதியங்கள் கூடாரங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த

பேன் அவர் துதி எப்போதுமே நாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமை உள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கின்றவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நாள் உள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரி

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நன்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உங்களுடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்துக்கு உறவும் வாழ்த்து உறவும் ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you. Amen. வழிநடத்தினார் கத்தர் தாமே, அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: Recording in progress.
1: பட்டிமன்றம். பிரதர், பிரதர், பிரதர்,
2: recording stopped.
1: ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். நீங்கள் அதுல நிக்கிறேன்னா நெல்லுங்கோ, அல்லது ஐந்து மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
3: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்,
1: ஓகே. பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்படுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகிவிடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடைய ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேத ஆகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மரமளியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே, இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜனத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, அதிகால வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒருவரையும் கத்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சௌரம் மாயந்தன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். God bless you. Amen.
4: Amen. Amen. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அரையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடு, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு இருள் இருக்கின்றது, அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அடுக்கில் இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் இதில் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம்மா வானொலி நிலையத்திலே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா. நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக உலக சிந்தனைகள் மூலமும் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே என்று சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள், கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக சொல்லும் ஐயா. இன்றைய நாளே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தையில் விளைக்கப்பட கிருப செய்ய வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமல்ல நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு அரையும் பொழுது சூய் போடும் பொழுது வெளிச்சம் வேற இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது, முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல்ல போக மேசைக்கு கீழே இருள், சோகாக்குள்ள இருள், ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாஸ்டர் ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஆண்டாசனம் வருவார். நான் முதலாவது பாச ஞானவனன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பே. முதலாவதாக பிரைஸ் லோர்ட் பாச ஞானவனன்.
5: பிரைஸ் லோர்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
4: அருமையா கேட்கின்றது.
5: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர்தானே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
4: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமா,
5: சரி. அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிவயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்தாமியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது இங்கே வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது என்றால், ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது. இரண்டாவது வசனம் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினே, வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிளை உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்க தரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்க தரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள், வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலேதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களில் பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டால். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது எங்க என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதே பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது. என்ற அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், இராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே இராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் நேரம், அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள், சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்கு மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென்.
4: அப்படியே லைன்ல பாஸ்டர், இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்ப நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். அசீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி பேர் கொடுத்துருக்கார். இது அதை கேட்போம்.
6: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார்.
7: வெளிச்சம்னா

0: சுற்றப்போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டது, இருளை விழுங்கிவிட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு, அந்தகாரம், எல்லா சுகவீனம், பலவீனம், மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கல மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, இந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இதுவரை நேரம் எஸ்டர் ரூபி இந்தியாவிலிருந்து அனுப்பியிருந்தால், அநேகர் இந்தியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம் காபர் உண்டாரியோட கேட்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், சத்தம் வரையில பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம்,

0: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் பாச. இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இருள், இந்த மேசைக்கு இருள், எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.

ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஏசாயா 45:6 சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ

இருக்கிறார். பாருங்க அடுத்த வசனத்துல, ஒளிய படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாமுபா

ஒளியை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள். ராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு

அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறது.

விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 வசனத்தில் நீ இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 Samuel 22:12 ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மேகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மழையாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வச்சிருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாக வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளை

இயேசு அந்த இதழை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில, ராக்காலமில்லாத ராஜ்யத்தில எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை

தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலாம் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலாம் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள் பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிக அளவு இருளில் நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவ வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள் இப்படியாக பாவம் செய்வதை இந்த மாம்ச பாவை கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பார்வையில எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தை 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய

0: அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் டாஸ் டைம் ஸ்காபரோ என்றோ தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன், இரண்டாவது சிஸ்டர் எச்சர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ ஒன்டாரியோ, அடுத்த சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். ஜனத்துக்கு பிறகு எஸ்டர் ஒரு முறை இதுக்கு விடை. அடுத்த வியாழக்கிழமை நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட்
2: பிரைஸ்லோட்
1: சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. இன்றைய நாளில் இந்த பட்டிமன்றத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, லைட்லாண்ட் இருக்கிறீங்க, ஆனா சோபா கிளை இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. ஒரு வெற்றி மேடம் உங்களுக்கு தருகிறேன், தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்க சிஸ்டர்.
2: நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. அறையின் இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது. வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருளோடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்ச இடம் தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கு ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதாயிருக்கிறது. அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி என்ன? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவன் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதலிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் உள்ள வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்று தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு, அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம். ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்கள் தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிற சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியா சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல. அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருதென்று

0: பயன் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அதை அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் கூட்டத்தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த கண்கள் குருடாய் இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களின் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளாய் இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமாய் எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலேற்று போகுது. செயலேற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது. இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து அவரை போவோம். பிரஸ்லோட் பாச வானறியா
2: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது. அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, வீட்டுல மேசை இருக்கு சோபா, நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமா.
2: என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது
1: நீங்க ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம்.
2: ஏன்னா இல்ல, ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பத்தராகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38 நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. இரண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுகிறது. இப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்றேன், நீங்க சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுறார், இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அந்த இருள் கூட இந்த நாட்கள்ல என்ன செய்யறதுன்னா பிரகாசிக்கிறது என்பதை பாக்குறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோவா தன்னுடைய அதாவது தன்மையினாலே தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அலுமாரியும் தன்னுடைய அந்த தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேளையிலே நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போய்க்கல, உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது, வெளிச்சம் இருக்கும். இதுதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்கள், அதாவது இருள் அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அந்த இருளை நீக்கும்படியாக இவர் வெளிச்சமாக வந்தார். யோவான் முதலாம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ள இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களை அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களை தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களில் ஒரு தடையாக இந்த நாட்களில் இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களில் பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை உதிக்கவும் முடியாது. பாருங்கள் சங்கீதம் 114 பார்க்கிற வேளையிலே, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலே தான் வெளிச்சம் உதித்தது ஒழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடியினால் அங்கே அவர்களுக்குள்ள அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களில் மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளை. இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களே செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே மூடுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவனுடைய இந்த வசனம் இந்த நாட்கள் இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்கள் நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களை சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினம் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்கள் கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள், மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது 23 வசனம், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்கள் பார்க்க போனோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால், அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது, வெளிச்சம், கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் எங்க போறது எங்க வாரது என்று தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்கு வந்தோம்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள் லைட்டை போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனால் இந்த நாட்கள் அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்துல வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்கே வேதம் சொல்றது 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி இந்த நாட்களே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தில் நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோவாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்குள் உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதை தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா.
1: நன்றி பாஸ்டர். அதாவது சோபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்கள் ஹோல்ல லைட் போட்டு தான் இருக்கிறோம். வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்கிறது சொன்னால், இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோர சொந்த ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
2: அதனையே நான் ஏற்கனவே சொன்ன சொல்லியா என்னென்றால், சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
2: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சவங்க வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவரை சொந்த லட்சம் ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்ற அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்குள்ள இருள் இருக்காது. தென்றாவது பாச நான் கேட்ட கேள்வி, சுவிட்ச போட்டோன்னு இந்த இருள் எங்கே போகுது? அதாங்க இருள் எங்கே போகுது? நீங்க
2: இருளையா போகாது ஐயா. என்னன்னு சொல்லி சொன்னாலே, நீங்க வெளிச்சம் வந்தால் இருள் போகாது, இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யணும், தடுத்து வச்சிருக்க அந்த வெளிச்சத்தை, வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி.
1: சரியா ஐயா? இருள் இருந்த இடத்துலதான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்ல.
2: சம்பந்தம்
1: நேரம் இருள் பறந்துடும்.
2: வெளிச்சத்தை லைட்டை போடக்குள்ள ஐயா, இந்த நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறையை விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால், சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா?
1: இப்ப நீங்க சொல்றீங்க இருள் ஓடுது, எங்கே ஓடுது?
2: அது இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா. இருள் ஐயா ஒளிச்சத்துக்கு முன்னாடி சொல்லுது ஐயா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா, நம்ம விட்டு அகன்று போயிடும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மெய்யான் ஒளி
2: மறையிற இடம் என்றால் அது விட்டு அகன்று போறது ஐயா. இருள் நீங்கி போறதா அதனுடைய காரியம். இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா, அத அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம். ஏன்னா வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
3: அங்கிள் நான் பேசலாமா? சொல்றது சரியான காரியம். இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா.
3: அப்ப அதன் எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால், இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனா வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள் வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மேசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமா ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுள்ள இடம். நான் சொல்ற சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்?
2: நீங்க சொல்ற சரியோ, அந்த பரலோகத்துல இல்ல தானே ஐயா? பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்ல தானே? அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்களோ ஒன்றுமில்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான். இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் தூக்கியக்கல வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்தவன் தான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யறதுன்னா, அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா.
1: உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு ஒரு பக்கம் இருள் உண்டு.
2: நிலவு வந்து ஐயா நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதானே ஐயா, ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நில நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவு நடந்து போங்க இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்தில் இலவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்து சொல்லி சொன்னா நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்லை, அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும் சொன்னால் அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற போல அந்த மரத்தின் இதை பார்க்கல ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
3: நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளிய பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா
2: ஒளிய பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி சொன்னாலே தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு ஒளிய கொடுக்கும். சொல்லுங்க ஐயா
1: ஒரு செய்தியே இல்ல, இந்தியாவில இருந்து எஸ்டர் ரூபி இந்த இதை கேட்கவில்லை, போடுற கேட்டு பாருங்க அதுக்கு பிறகு சொல்லுங்க கேளுங்க.
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது, அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு, சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு, அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ரமையானவர்களே இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று, அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு. ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது, அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம். அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு. அருமையானவர்களே அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும். அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது, ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை, அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு, அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம், மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, இருட்டு அந்தகாரம் காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது, வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். கூடாது. அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாவிட்ட ஒப்படைச்சாரு, அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த மூணு காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும். இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில் இருக்கிற வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல அநேகருடைய மனதில் இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குறைந்த புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடிகரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் பாருங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது பாருங்க. என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்முடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க அந்த இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டது, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வி ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க. ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்க போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குதாம், அதுக்குரிய வார்த்தையை தேவ வார்த்தை எடுத்து கூறினால் அதுக்கிடையில நாங்க பாஸ்ட இல்ல லெஸ்ஸி பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர், பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர்.
5: ஐயா, நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
1: என்ன சொல்லுங்க?
5: நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
1: இல்ல, இத்தனை இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன்.
5: ஐயா, ஆண்டவர்கிட்ட பரடைஸ்ல ஆண்டவர்கிட்ட இடத்துல வெளிச்சம் ஒளி அங்க இருட்டு இல்லை. நாங்கள் நீங்கள் இந்த பூமிக்கு மேல போனீங்கன்னா அங்க இருள் இல்லை, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள் ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும். அதே வேளையில சன் மற்ற பக்கம் போயிருக்க பூமி உருண்டதானே. ஐயா பூமிக்கு மேலே நீங்க ஃபிளை பண்ணீங்கன்னா, பிளைன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்லை வெளிச்சம் தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றா மறைவிடத்துல சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடியதான் அந்த காரியம்.
2: சுழற்சி
5: நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இழைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்யறோம், இரவில் இழைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி இருள் பூமி இருளில் தான் இருக்கு, சூரியன் வருகின்ற பொழுதுதான் வெளிச்சம். அல்லது நாங்கள் ஆர்டிபிஷியலா லைட்டை செய்து போட்டுட்டு அந்த லைட்ல தெரியறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. பூமிக்கு மேலே எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம்தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றி ஒளியா, பூமிக்கு மேல வெளிச்சம். பூமி தான் இருள மூடி இருக்கு. சரிதான் ஐயா?
1: ஆமே. நன்றி பாச ஞானவன்.
3: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்துல பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும், இருளுக்குரிய ராஜ்ய ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். ஏன்னா இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும், அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதுல ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருபவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் தங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது, நிழலாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார். இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேல நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேல ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் எல்லாவற்றால். இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி.
1: எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ணா பிளைட்டுக்கு போன டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை.
3: இருக்கு. அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது. ஆறு மாதம் இருள், ஆறு மாதம் பகல், அப்படி எல்லாம் கூட.
2: யூரோப்புக்குள்ளயா நீங்க வந்து இந்த நோர்வேல பாருங்க, மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா, ஒரு கிழமைக்கு இரவு இல்லை ஐயா, இருட்டு இல்ல, அப்படியே பகல் மாதிரியே இருக்கு. அப்படி அந்த காரியங்கள் இருக்கு சில சில இடங்கள் ஆண்டு இதண்டு வச்சுக்கிறாரு. தென் துருவத்துல மேல அலாஸ்காலும் இருக்குது. இப்ப எங்கட இப்ப யாரு எங்கட பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாயா 60:2 சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலேயே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21 வசனத்தில் வெளிப்படுத்த 21 சொல்லப்பட்ட 25 வசனம் சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படின்னு சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்க தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரியா ஐயா, கொம்பே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள அந்த விளக்கம் இது வந்து இப்ப மகேந்திரம் ஐயா நீங்க கேட்ட கேள்வியின்படி இருள் வந்து அந்த இடத்துலானையா இருக்கும் ஐயா. ஆனால் என்ன காரணம், என்ன காரியம்னு சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேலையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தஞ்ச வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலமானோட ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சான்னு சொல்லிச்சேன்னா என்ன எடுக்க முடியும், அவனால அந்த பலமானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான், ஒன்றா அப்படி அவன் பலவான், அவன் என்ன செய்வான், அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமா தான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவரால அங்க இதன்ன முடியாம இருக்கு. அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியம் செய்யப்படுதோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்கோ அந்த மூளைக்கவே சோவாக்குள்ள போய் அல்லது அலுவலிகளவோ அடங்கி கொள்றாரு. சரியா ஐயா,
1: இப்ப லெஸ்டி பிரதர் சொன்னார் ஆண்டோர் இருளை உண்டாக்கினார், சத்ருவாங்க விளையாட்டு நடக்கும்
2: இன்னும்தான் ஐயா. அவருடைய பாதத்துக்குள்ள இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல யோகூட சொல்றான் ஐயா, அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பாக்குறோம். அவ்வாறுங்க ஐயா அவருடைய பாதத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் அநேக இடங்கள்ல அந்த இருள் சொல்ல ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்க. அந்த பூமியில ஆதியாம் முதலாவதியாம் 2 வசனத்துல பாக்குற வழியில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம் பூமியில இருள் சூழ்ந்திருந்தது, ஆண்டவர் இந்த நாட்களை பிரிக்கிறார் ஐயா ரெண்டா. அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அப்ப ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தா விட்டமின் டி உருவாத ஐயா, ஜனங்களாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா, இங்க வந்து கூட வந்து விட்டமின் டி ஆல பேர். அதனாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி ஓடிப்பிடும் இல்ல டேப்லெட்ஸ் எடுப்பிடும் கூட வந்து
3: முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்களின் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி, அவர்கள் மத்தியிலும் வாதம் கொடுக்கப்பட்டது, அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது, அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் எ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க தியரி. அப்ப ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது, அதுல ஒரு இடமும்

0: ஊகிக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனில இருந்து காய்ச்சா ஒரு சிஸ்டர் அவர் சொல்லியிருந்தா இப்படி இந்த வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும் சொல்லி, அதுல ஒரு நன்மையான காரியம் இருக்குண்டா, இவ்வளவு வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் தீங்குக்குரிய காரணங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரித்து காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களை இணைப்போமையானால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
1: முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காமல் கணக்கு போட்டுருக்காங்க. முதல் வந்த ஐயா இந்த பூமி ஒரு இந்த பூமி அழிக்கப்பட்டதாம், முதல் ஒருக்கு அழிக்கப்பட்ட ஐயா, இரண்டாவது தரம் நோவாவின் காலத்துல அழிக்கப்பட்டதாம். இப்ப ரெண்டு தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டு. அப்ப முதலாவது அப்ப பாருங்க பாருங்க முதல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா பாருங்க, அது அந்த எப்படி சொல்லி சொன்னா, அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியான பிரசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்த. அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா, ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து படிவார் விளக்கத்துல போடுறாங்க. கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாசிச்சு பாத்துறேன். உண்மையின்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரியாண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள் இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்துல இப்ப இல்லாம போயிட்டது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சு ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல எப்படி ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதுன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்களை பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியம்
2: இருளை அவர் நன்மைக்கு தான் படைச்சார். நாங்கள் இழைப்பார நித்திர கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம் அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்லதுக்கு தான் படைத்தார். ஆனால் அந்த இருளை மனுஷனாகிய நாங்கள் மாற்றிக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் இரவிலே படுக்க வேண்டிய நேரத்திலே, நாங்கள் இழைப்பார வேண்டிய நேரத்திலே அதை செய்யாம விட்டோம். இரண்டாம் மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுறது நேரம். அது ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளேதான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள். ஆமென் நம்புவோம்.
1: மற்றது மகேந்திரமையா சூரிய ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா, என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லையா சொன்னா, ஒரேடியா பகலா இருந்தது சொல்லி சொன்னால் இரவா இருந்தது சொல்லி சொன்னால் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரமையா, ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதனா இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் சுடரை ஆண்டவர் உருவாக்குறார். சூரியனோட சுடர் தானே ஐயா, சூரியன் என்று பாக்கல, சூரியன் என்றால் நட்சத்திரம் கண்டாலும் அப்ப

0: நீங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு மனுஷன் காலங்களை கணிக்கெடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியனை கூட இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்கள் ஒரு பெரிய ஒரு, அதாவது என்ன, சுடராக இந்த நாட்கள் உருவாக்கினு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமேன்.
1: அவ்வளவுதானே, நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அணைய ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடரும் அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு. எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்பு தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்திரங்க ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு சேர்த்த லெஸ் பிரதர் பிரதர் லெஸ் பிரதர்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்கள் கூடாகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விஷயம் அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளில் ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கத்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சகோதரி எஸ்தர் பிரிண்டா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் இணைவார் என விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன், சௌரி ரூபி, சௌரி எட்வின் வானர் அவர்கள், சௌரி ஜனத், சௌரி மகேந்திரனை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரதாமே, உங்கள் ஒருவரோடும் கூட இருந்து மென்மேலும் ஞானத்தை தந்து அடுத்த வாரத்திலே திரும்பமாக இணைகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் இதற்கான ஒரு காரியத்தை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அதற்கான முடிவை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த கேள்வியை கேட்டு சௌரன் மாய்ந்தன்னையாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அதற்காகவும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். குட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் உயிர்த்திலிருந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். குட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமேன். வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம். கத்தரிலோரை மாசுவிப்பார்கள்.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது. திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்து விடுகிறது. அப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கத்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே இணைந்து வழி நடத்தி உங்களில் ஒரு கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம். இந்த வழி நடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமா இந்த நையாவையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள்
3: இணைந்திருக்கிறார்.
2: போய்விட்டாரா? போய்விட்டார்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் இணைவார் என்று சுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமீன்.

0: பானரையா?
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: பானரையா?
1: ஓ, நிக்கிறேன் ஐயா. கதைங்க, நீ கதைங்க, நிக்கிறேன்.
0: அப்ப என்ன, நீங்கள் தொடருங்கள ஐயா. அவரு காடையில வந்து நின்றார், போயிட்டார்.
1: ஓகே, நான் திரும்பட்டுமா?
0: ஆமாம், அவர் அவரை காணவில்லை. பாருங்க, ஒன் செகண்ட் இல்லவா.
2: Recording in progress. Recording stopped. Recording in progress.
0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது தொடர்ந்து நேரம் 12:05 வேளையிலும் நாங்கள் வேத பாடத்து நிகழ்ச்சியோடு ஊழியர் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் அப்படிக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவதாமே, இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழியங்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் ரெட்வின் மாணவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழி நடத்துவார். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென்.
1: நன்றி ஐயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் பிரச்சோருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இலக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் தானே கூட இந்த நடந்து செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்களை ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களை வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களே பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் நிபந்தனைகளையும் இந்த நாட்களை நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களிலே ஆதிகாவம் 17:15 15வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களை பேர் வைக்கிறோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களில் ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வைத்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்தில் இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள், சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோ என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களிலே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அபிராம் என்றிருந்த அபிராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களிலே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எப்படியான காரியங்களும் இந்த நாட்களை இல்லது இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களை வருகிற வழியே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே பெயர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். வருமான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்களிலே, தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்களிலே தாயாள் தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்களே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 16வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நகைத்து 100 வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவே நமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை இந்த நாட்களே செல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களே கேட்ட போது ஆபிரகாம் இடத்துல இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கத்துடைய பிள்ளைகளே. ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்கள் இங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்கள்ல உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்திலே. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களிலே நான் வருகிற வழியிலே விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களே தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள். அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால் தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில் இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியில வர வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையில ஒரு வெறுப்பில்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வேளையில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக அந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அன்னண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்த நாட்களை இதுவோம். அதே போல இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படி பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே நாட்களே அவருடைய சரீரம் நாட்களே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போனதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்களில் பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் இருதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயது சாராளுக்கு பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருந்தாலும், ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்களே பிள்ளைகளை பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அந்த விசுவாசம் இந்த இடத்திலே இவருக்கு மறைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனையிலிருந்து அந்த விசுவாசம் இந்த நாட்களில் எடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லுகிற தேவன், அந்த தேவன் அருகிலே நிற்கிற வேளையிலே அவன் மோங்கு புற விழுந்த நாட்களை நகைக்கிறான். என்று எப்படி ஆகும் சொன்னா, வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்வது மனுஷனால் கூடாத காரியம், கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிற வேளையிலே ஒரு சொற்ப நேரத்திலே அங்கே அவனுக்குள்ள ஒரு தற்காலிகமான சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களை உட்பட்டு விடுவதுண்டு என்பதை இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய அதாவது இது நடைபெறும் போது இந்த நாட்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாகவோ அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, அவர் செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பிரசாரங்கள், அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல இந்த பூமியில வந்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே பாருங்கள் ராப்போல அடிமையாக இந்த நாட்களை வாழுகிற வாழ்க்கைகளில் இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னால் நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்வார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள் இங்க வாப்பா இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்களை யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தார்கள், ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ளே நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இந்த நாட்கள் இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்கும். பாருங்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப யோனா போய் அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். ஆனா சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால் யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோட அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்தர் அழிக்க போறான்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை, அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யார் என்றால் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்களில் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்ல நிட்டுடுத்தி இந்த நாட்கள்ல அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்கள்ல இருந்து சகலதும் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்களை நிறுத்தினார். அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்ப்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியுங்க. பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னால் சிரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியா இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அங்கே விசுவாசத்தை இந்த நாட்களில் அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பருக பண்ணுவேன், அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான், அவர்களை இந்த நாட்களே பெரிய ஜாதியாக்குவேன், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பிறப்போற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார், அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் உடன்படி நம்பிக்கை செய்வேன் சொல்லி. அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அந்த ஈசாக்கு வைத்து ஈசாக்கு மூலமாய்த்தான் அந்த உடன்படிக்கை செய்கிறார். அப்ப ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு அடையாளமாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அந்த மோரியா மலை எதை குறிக்கிறது? கல்வாரியை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை கொண்டு வந்த நாட்களை பலியிடுகிற காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே கொண்டு வந்து சிலுவையிலே அடித்து பலியிட்டார்கள். அதான் அந்த அந்த அடையாளத்துக்காக அந்த நாட்களை. அப்ப பாருங்கள் அங்கே நிழல் நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால் அங்கே பலியிடப்பட்டது என்ன? ஒரு சாதாரண ஒரு மிருகம், ஒரு ஆடு, ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல, ஆட்டுக்கடா தான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த முறை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடு என்ன சொன்னால், புதிய ஏற்பாட்டில் வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தரை இந்த நாட்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் அந்த நிழலை இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் இந்த காரியங்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே தேவன் இந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசி இந்த காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 18வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே, பின்பு கர்த்தர் அங்கே மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவேளையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பவும் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால், இந்த மூன்று தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, மூன்று விருந்தினர். இந்த மூன்று தூதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை, ஏனென்றால் அந்த இடத்துல ரெண்டு தூதர் வந்திருக்கலாம் தானே, அல்லது ஒரு தூதர் இந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே. நீங்க பாருங்க அநேக இடங்கள்ல பாருங்கள், ஒரு தூதன் தான் வந்து இந்த நாட்களே சங்கார தூதன் சொல்லி காரியங்களை செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள் மூன்று தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவர் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அந்த மூன்று பேரிலே ஒருவன் தேவன், மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட அந்த நாட்களே தேவனாகவும், மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவதூதர்கள் என்றும் முதலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கத்துரைபிள்ளை, இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற, சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே செயற்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்களில் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு இந்த நாட்களில் பாருங்கள், எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களில் சொல்லுகிறார். 10வது வசனத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே எப்படி என்று சொன்னால், உங்களுடைய 9வது வசனத்தில் மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிற வழியில் அவர் சொல்லுகிறார், அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறாள் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள், ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உடத்திலே திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்து, ஆபிரகாம் சாராளும் வயது சென்று மீந்தவர்களாக இருந்தபடினால், இஸ்ரவேலுக்குள்ள வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடினால், ஆகையால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமும் நகைத்தான், சாராளும் நகைக்கிறார்கள். விசுவாசத்தினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தாயார், விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நாட்களே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள் எங்களுக்கு பேர் என்ன, விசுவாசியம். விசுவாசிக்கிறார். அர்த்தம் என்ன? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவாக்கு எடுத்து பாருங்கள். யோவனுடைய வாழ்க்கையிலே வேதாகமோ இல்லை இந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே ஏதோ புத்தக சுருள ஒரு காரியம் இந்த நாட்களே இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோவு இந்த நாட்களே அங்கே உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த ஆபிரகாமும் சாராளும் இங்கே ஆபிரகாம் நகைக்கிறார் முதலாவது அதிகாரத்திலே, இரண்டாவது அதிகாரத்திலே சாராளும் நகைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் விசுவாசம் மங்கி போய்விட்டது, விசுவாசம் நழுவி போய்விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். வயசு முக்கியம் இல்லையே. ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை. ஆண்டவரோடு செயல்படுவதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். வறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வழியிலே பாருங்கள், ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்துல இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை பாருங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியம் இல்லை. தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்து முடிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க. விசுவாசத்தின் தந்தை இவன் சொல்றா, எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ இருந்த இடம் இங்க எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால் விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக இந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து உன்னை அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால் ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்தான். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்களில் இருந்தா இந்த நாட்களே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இடத்திலிருந்து விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விளக்கி விளக்கி விளக்கி விளக்கி இந்த நாட்களே எல்லாவற்றையும் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களே அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்கள். இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இஞ்சாலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் இந்த நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, அதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள், இது நடக்குமா நடக்காத ஆண்டுகிற வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்கள். எப்படி என்று சொன்னால் கத்திரால் ஆகாத காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருக்கலாம், இந்த நாட்களே உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம், வயசு முக்கியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தானையா முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் அப்படியாக செய்யணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லையாமன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார். அப்ப இந்த கருத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாலே எப்படியாக எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவர் எதையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குற இல்லையா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போறோம், அதே போல ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியம் செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியில நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ அந்த நாட்களையோ மரத்தையோ நாங்கள் ஆராதிக்க இல்லை, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது நாட்களை ஜெபிக்க உட்காரீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14 இப்படி சொன்னால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உலாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, லாசருவை பார்த்து நாட்களை பாருங்க, லாசருவோடு ஆண்டவர் லாசரு குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை உலாவி வருகிறார். சொல்லுகிறார்கள் வந்து, நீர் சிநேகிக்கிற லாசரு மறித்து போனார் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அப்படியே அமைதியாக இந்த நாட்களை இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். மறைமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாத காரியம் அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் 19 ஆபிரகாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், பின்பு வந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு போனார்கள். ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம், அதாவது பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இதுதான் ஆண்டவருடைய காரியம். அவன் என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன், என்னுடைய பிளானை இந்த நாட்களை ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ளே நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை, நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும் நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அங்கு தனக்கு பிள்ளை பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், தன் அதாவது நீதியையும் நியாயத்தையும் அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு பாருங்க. ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற, நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள், இங்க வாப்பா நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்கா விட்டோமோ அது வேற காரியம், ஆனால் கத்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் யோவான் 3 14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை, இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை, அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்த, இந்துவா இருந்தாலும் சரி, புத்திசா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி, தேவனே இல்லை என்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி. அருமையான கத்தோடு, ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களை சேர்க்கிறவரா இந்த நாட்களை இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அந்த அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ நாட்களில் ஒரு பயங்கரமான இடமாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளேதான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கணும்னு சொன்னால் அவனுக்குள்ளேதான் அகங்காரங்களும் வீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பேரையே சொல்லி இந்த நாட்களை அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே விழுத்ததெல்லாம் பால் அல்ல சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்ப வெளுத்ததெல்லாம் பால் அல்ல வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகள் அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களை நல்லா வந்து காரியங்களை செய்கிறார்கள் ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள். அதனால இவர்கள் பரிசுத்தவான்கள் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக அந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கத்துடைய பிள்ளைகளே அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்கள் அதாவது நாட்கள் எப்படின்னு சொன்னார் கூக்குரல் பெரிதாக இருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் ஆபிரகாமை அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு பாருங்கள் பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இந்த நாட்களே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே உபாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது 7வது வசனம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இந்த நாட்களை போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும் கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடியினால் ஆண்டவர் கொடிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால் அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால் அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்னென்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனட்டே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவன் என்ன செய்வான் சொல்லி சொன்னால் அதற்காக ஜெபம் பண்ணுவான் ஐயா. அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் சில காரியங்களை சொல்லுகிற வழியிலே கேலி பண்ணுவார். அருமையான அன்பு பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்மாவுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறான் விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரை விட இல்லை ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கடைசியா வந்து பாருங்கள் நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு கொண்டு வந்த நாட்கள்லே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள் லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்து அவனுடைய குடும்பம் அந்த நாட்களை தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லூர்த்துவோட குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள் இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அப்பொழுது அந்த புருஷர்கள் அவிடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள், இதுதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜீவம் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிக்கிறார் நற்பேறு கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்தில் சேர்ந்து துன்மார்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த சாத்தியை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரிடத்திலே இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சோதம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல, அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் வேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகத்திலே நாங்கள் 34 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது 17 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லு, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டுகள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நீதிமானுடைய நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் புண்ணியாளியை சுகமாக்கும் என்ற விதமாக தேவன் அந்த இடத்திலே நீதிமானுடைய சொல்லுக்கும் நீதிமானுடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களை தேவன் காத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக இந்த நாட்களை இருக்கவன் ஆண்டவரை சுந்தரட்சராக இருந்து ஏற்றிக்கொண்டதற்கு பின்பாக ஒரு நீதி செய்கிறவர்களாய் நீதிமானாக இல்லாதபடி இந்த நாட்களே அதுக்கு பின்பாக வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்த நாட்களே தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்குமா இருப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற ஜபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களே தண்டிக்கப்பட அதாவது தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களே இயல்பாக இந்த நாட்களே இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களே இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் 22 வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சொல்லி அங்கே பார்க்கும். எதற்காக? அந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாக, அதே வேளையில் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களில் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், லோத்து அவனது உறவினர்கள் ஆகியோர் இந்த நாட்களின் மீது அக்கறை ஆபிரகாமுக்கு, அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரர்களை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிர கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே 2 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலே தான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கத்தோடு ஏன் பாருங்க, அந்த வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் விட்ட வருவன்? அருமையான கத்தோடு அப்படியே நேரவை அழித்துட்டு போயிருக்கலாமே, ஆனா அந்த நாட்களே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தான். அருமையான கத்தோடு ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கத்திரிகளுக்கு அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா, அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள், எல்லாரும் செய்யவில்லையே. அவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மாலை என்றோட பார்க்கிறான் இந்த நாட்களை, சினிமாவுக்கு போறான், அந்த காரியத்தை செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், வெறுக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். என்னன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இரவிலே திருடன் வருகிறது விதமாக கத்தளை நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமான அன்பு பிள்ளைகளை, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்துவம் இந்த நாட்களில் செய்துள்ளார்னு சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இந்த ரெண்டு தெசலோனிக்கையின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியில் என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு தெசலோனிக்கையின் புஸ்தகத்திலே நான் எடுக்கிறேன், ரெண்டு தெசலோனிக்கையின் புத்தகத்தில் பாருங்கள், இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிறுவத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது, ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம, ஏன்னா இந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்க அறிமையான கத்துடைய பிள்ளைகள், நான் வாசித்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன், எவ்விதமாகிலும் அதாவது ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் இந்த அந்திகிரிசுடைய காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்கள் அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களில் சரியாக சீராக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். லூக்கா 21 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்தடை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் ஒன்று வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம், 21 அதிகாரத்திலே வாசிப்போம் இந்த நாட்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம், இந்த பூமியிலே பூமியிலே வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த கிறிஸ்துவ காரியங்களுக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒரு விசை தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் ஐயா. அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறேன் சொன்னால் அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்று அந்த இடத்துல வந்து அரண்மனைக்குள்ள விடுவாங்களா, அவளுக்கு ராஜா சந்திக்க போறேன்னு சொன்னா விடமாட்டாங்க, பிச்சைக்காரன விடுவானா, விடமாட்டான் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும் அருமையான கத்தோட பிள்ளைகளே. இதுதான் பாத்திரம், ஜெபத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அருமையான கத்த பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த நாட்கள் விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் வஸ்திரம் அருமையான கத்தோடு அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களில் நமக்கு மேலே இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இந்த நாட்களில் நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படி இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க, வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலே 10 பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வலுவா பாருங்க, பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான், அதே தேவன் தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், நம்மை காப்போவிப்பாராம். அப்படியானால் பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கு என்ன நடக்கும், தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களிலே அது நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுவார்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்கே பாருங்கள் சர்ப்பங்களை விதித்து நாட்கள் நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால், சிங்கம் எதை குறிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுடைய அதிகாரம், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுது என்று சொல்லி சொன்னால், அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள், ஏவாளோடு தந்திரமா பேசினது அருமையான அன்பு பிள்ளைகள். அதே விதமாக தான் பாருங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் விதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமை, ஆபிரகாமுடைய ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதோம் குமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வழியிலே அது எப்படி சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வேளையிலே சபை எப்படியாக எடுத்துக் கொள்ளப்படும், அப்படியாக அந்த நாட்களில் பாருங்கள் சோதோம் குமாராக இருந்து லோர்த்தும் அவனுடைய குடும்பம் இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள் இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள், பூமியில நடக்க போற அழிவுகள் முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால், வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தெரிஞ்சு சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோடு ஜெபத்தினாலே தான் இந்த நாட்களில் நாங்கள் அந்த உலகத்திலிருந்து, உலக காரியங்களில் இருந்து, உலக செயல்பாடுகளில் இருந்து இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் வேற காரியங்கள் இல்லை. அருமையான கத்தோடுகளை வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே இந்த நாட்களை நுழைந்திருக்க வேண்டும். அருமையான கத்தோடுகளை வீணான காரியங்களை விட்டுவிட்டு கத்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களை ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம் எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள் இந்த நாட்களிலே யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் வந்து இந்த நாட்களிலே எடுத்துச் செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அருமையான அன்புள்ளே, சில இந்த நாட்களை பாருங்கள், இந்த இன்றைய கடை இந்த முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்றுப்போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோட இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எதிரியோ பேர் இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒரு மர்மனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாக இருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். இதைத்தான் இங்கே பாருங்கள், நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தல்ல பழைய ஏற்பாட்டில் ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோர்த்துவையும் அதாவது சோதோம் குமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன காரியம், நீ ஜெபம் பண்ணப்பா, இதான் அந்த மரமுகமான சொல்லப்பட்ட காரியம், என்னன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமும் சொல்ற சோதனகுமார அழிக்க போறோம், அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறேன், சும்மா நீ நான் அழிக்க போறேன் நான் அப்படி செய்யணும் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவர் அழிக்க போறோம் அப்படின்னா நீ ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணுகிற வேலையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நாங்க காப்பாற்றி பாருங்கள். இந்த பேரம்பை நீதிமான காரியம் அந்த இடத்துல வருகிறது, பேரம் பேசுகிற அப்ப பாருங்கள் அந்த அழிக்க போற அப்படியானாலும் இந்த பூமி அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்தை சொல்லுகிறார் நீங்க ஜோம் பண்ணுங்கப்பா, ஜோம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதிமானையாவது இந்த நாட்களை நான் இந்த நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதான் ஆண்டவுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா கத்துடப்பிள்ளை. அப்படியானால் பாருங்கள் இங்கே ஆபிரகாமு கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலேயும் அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார் ஜனங்களுக்காக ஜபிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களை தேவனுடைய ராட்சியத்துக்களை இந்த நாட்களை சேர்க்கும்படியாக அருமையான கத்துடப்பிள்ளைகளை இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள் ஒரே ஒரு காரியம் விசேஷித்த காரியம், உங்களுடைய முழங்கால்கள் அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகளே முல்லரோ ரிச்சர்ட் முல்லரோ ரிச்சர்ட் டும்ப்ராயினோ இந்த நாட்களே தன்னுடைய பேரை நான் மறந்து விட்டேன், அவர் இந்த நாட்களே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறாரோ அந்த வழியில பாருங்கள் தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம் அவருடைய அந்த இடத்துல வந்து அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம் தேவ தூதர் இடத்துல போய் இந்த நாட்களை இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்னென்ன இடங்களே நீங்கள் அங்கே அவர்களுக்கு அறிவியுங்கள் சொல்லுகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம் நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலேதான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அவனுடைய

0: வந்து நாங்க எகிப்தியர்கள் சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது அருமையா கத்தோட விக்கிரக ஆராதனை. இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள், இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுற ஜபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும்தான் அந்த நாட்களை வழியாலே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிகூடாதபடி திரும்பி பார்த்த நீத்த உப்புத்தோனா போய்விட்டார். ஆனால் லோத்தும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோடு. ஆபிரகாமுடைய ஜபத்தின் மூலமாய்த்தான் கத்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், அதாவது நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் யாராவது இந்த நாட்களே தேவனுடைய வருகையில இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. வேதம் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகும் சொல்லி. அப்படியானால் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாரனாய கத்தரவரே விடுதலாக்க முடியுமே ஒழிய அந்த நாட்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது அந்த நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கத்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கத்தர் வேதம் சொல்வது ஏசாய் 59 அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் விளங்கால் படியிட்டு வைக்கிற வழியிலே அயல் வீடுகள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இந்த தேசங்கள் எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கத்தருக்கு மகிமை உண்டாக ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா கத்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி இந்த நாட்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் மறுவளர்ப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்திக் கொள்ளும்படியா
1: உடன்படிக்கை
0: முதல் சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல அவன் சொல்லப்பட்டிருக்க
2: கேள்விப்பதில் நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணினேன், முடிஞ்சது போல
3: இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். அன்றைய நாளை விருத்த செய்தனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த செய்தனம், புதிய ஏற்பாட்டு விருத்த செய்தனம் கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர்
4: பாஸ்டர்
3: எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து சுத்தாவியானவர் அவர் கூட அன்றைய நாளில் எடுத்து வரப்போறது வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்டர் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பேசுவோம் பாஸ்டர். ஆமேன் நினைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
5: ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர்

0: நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பூரணமா ஒரே பலியினால் என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும்.
1: நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தூட கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பு இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது. அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம், உங்களுடைய கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம்.
0: என்னுடைய கருத்து, ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது,
1: ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான். ஆமே,
0: தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருள், இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதற்கு.
1: ஆமே. மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கத்திர தாமே வழி எடுத்து வராங்க. இந்த வழியில் உங்களோட ஒப்படைக்கிறோம். பாச வழி நடத்துங்க.
0: அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உங்களுடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதால், உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37:3-5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம். கவனியுங்கள், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், உண்மையை அல்ல, சத்தியத்தை மேய்ந்து கொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்று மன்றும் என்றும் மாறாது, ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள், ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன், அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படிக்கு. அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிஃப்டாக பெற்றுக்கொண்டால் கூட அதை எப்படி ஆபரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களை, கவனியுங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000 என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்கு நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவின் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்திக் கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை, அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமாய் இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபக்கூக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்தி மரம் துளிர்கொடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலச்சு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்தி மரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியங்கள தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனால், அப்ப சொல்றதை பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், ஆமென், என்னை விடுதலை ஆக்குறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால், கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கவனிங்கள், எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் அல்ல, உதித்தது. ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரிருள் பூமியையும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும், கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு, நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு, ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். அல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு, கவனியுங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தையுடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்மையான மகிமையான ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும் இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லோரும் வேகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனிங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம். உன் வழியை, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமேன். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிட்டு நம்முடைய வழிகளை என்ன செய்ய கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும், மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல, அவரே என்ன செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள், யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையின்படி கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்பேற்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய பூஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுதே அந்த செக்கனை மேற்கொள்ளும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே ஒருமையாக்கி அடிபயன் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பயந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார். ஆமென். அப்ப இப்படியாய் அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசு நடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பது பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுதும், எனக்கு நிறைய இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன், என்னுடைய அழைப்பில் நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமா ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா, என் பக்கம் வா, நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். என்னத்தை சொல்லி ஜபிக்கிறோமோ அது இம்மீடியட்டாய் மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மறுத்தொழிலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களை, உண்மையை சொன்னால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஒன்று கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணும். இனி நான் அல்ல, நீரே எனக்கு ஜீவிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவரும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மா வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிறீர், ஜீவித்திருக்கிறீர். உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமாய், எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது, இருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே, கவலைகளிலே, அல்லது கண்ணீர்களிலே, போராட்டங்களிலே, சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால் சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயும், உயிர்த்தெழப்படட்டும், எல்லம்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.

0: மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழி நடத்தினார், அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும். இதேவழியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்துடைய ஆசீர்வதிக்கும் கறந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கக்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடவிருக்கிறோம் பாஸ்டர். God bless you. Amen.
1: Amen. We are blessed.
0: சார்பாக கத்தடி வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தடி நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஊழியரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிடம் விடைபெறுவோம்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: ப்ரைஸ் தி லார்ட். அம்மா,
3: ப்ரைஸ் தி லார்ட்.
0: ஆமீன். நன்றிகளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கரத்தில் ஒப்புக்கிறோம். லூஜா என்ற ஒரு சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னதாக ஜெபித்தீர்களோ தெரியவில்லை. விசேடமாக அந்த சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு சகோதரி. அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு தான் தனிமையாக இருந்து படிக்க போகிறேன் என்று வழிக்க போய்விட்டார். அதனாலே அவர் குடும்பத்தார்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கத்தர் தாமே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சாமுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமீன், ஆமீன். அவர்களுக்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துங்கம்மா. God bless.
3: God bless. அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்ததுவினை இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி, நன்றி. இப்ப இன்றைக்கு நாங்கள் நிற்பதே இந்த நாளை காண்பதே உங்களை சுத்த கிருபதாகப்பனே. உங்களோட கிருபதான் எங்களை நடத்துகிறதும், உங்களோட கிருபதான் எங்களை காக்கிறதும், உங்களோட கிருபதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா. எங்களுக்காக தந்தை இந்த அளவிடக்கூடாத கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் ஊற்றுற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பற்ற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள உயிருள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறதும் வருகிறதுமான ஒரே தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகிற அருள்பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து நாங்கள் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த பெரிய அழைப்புக்காக, பெரிய சலாக்கியத்துக்காக, எல்லாவற்றுக்கும் இல்லாத அழியாத உரிமைக்காக, உங்களோட பிள்ளைகள் என்று அந்த உரிமையை தந்ததுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்களோட பிள்ளைகளை ஆகிய நாங்கள் உங்களிடத்தில் அப்பத்தை கேட்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு அப்பத்தையே தந்து போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்க நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமானவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு உங்களோட நித்திய பயம் ஆதாரமாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்பிலவீனமாய் சோகினமாய் இருக்கும் பொழுதும் நாங்கள் தள்ளாடாதபடி கால் ஊன்றி உங்களுக்கு நிற்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊற்றி நானே உங்களுக்கு எல்லாம், நானே உங்கள் தேவன், நானே எல்லாம் என்று சொல்லி உங்களோட நீதியின் விளக்கத்தினால் உங்களோட பிள்ளைகள் ஒருவரையும் வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வெளப்பக்க நிழலா இருந்து, எங்களுக்கு அரணாக இருந்து கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியலே தடதாமதமின்றி நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி. காலத்தோட இங்கே இதுவரை நேரம் மெத்துவமாக ஆச்சரியமாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக சிறப்பாக உங்களோட நாமம் மகமப்படத்துக்காக நடத்தி கொண்டு வந்தது இனிமேலும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என பாரத்தை சகோதரர் அந்த வாஞ்சிய போட்டு ராஜா 365 நாளுக்குள் இந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தை இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக சமாதானத்தை கொடுத்து கொண்டு வர்றதுக்காக, விடுதலையை கொடுத்து கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி வாத்தி ஆகிய இயேசுவே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்ன விதமாக பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ உங்களோட பிள்ளைகளை உங்களை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் உங்களோட அன்புக்குள் நடத்தி உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த இந்த அன்புக்காக நன்றி ராஜா, ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நிறங்கள் கனிகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. நீங்க தான் அறியாத எட்டாத ஞானத்தை கொடுத்து வழிபாடலை கொடுத்து பெருங்கல் கனிகளுக்கால் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகமப்படுத்த அவர்களுக்கு இந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்து இணையத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சாட்சியாக அவருடைய குடும்பம் மத்திய சபை மத்திய சமுதாயம் மத்தியில் இருக்கத்தக்கதாக இந்த பொல்லாத காலத்தில் இந்த இச்சலுக்குள்ளும் அகப்பட்டு போய்விடாதபடி பிரியமில்லாத பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பெருசுத்தாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி உங்களோட பெருசுத்த ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுகிறார்கள். என்ன என்னும் அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அவர்கள் குடும்ப மத்தியில் சமூகத்தில் சமுதாய மத்தியிலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு கரையும் இடகட்டி நடத்துங்க ராஜா. அப்பா பலத்தினால் ஆவியானவரே உங்களால் எல்லாம் கூட நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக மையான திராட்சை செடியை உங்களே நிலத்திலிருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க ராஜா. தொடர்ந்த ஆண்டவரே என்னென்ன சங்கமில்லை சங்கம மொழியிலே முடிவெறிய அந்த உங்களோட பிள்ளைகள் ஆறாருக்கூடாக நீங்கள் பேச வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தீங்களோ, ஆறாருக்கு வாஞ்சியை நீங்க கொடுத்தீங்களோ ராஜா, பெறங்களை கொடுத்தீங்களோ கனிகளை கொடுத்தீங்களோ, அதுகளால் அவர்கள் உங்களை மாமப்படுத்த நேரத்துக்கு வந்து ஆண்டவரே தவறாதபடி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து என்ன என்ன என்ன ஆண்டவர் உங்களுக்குள் தங்களை தாழ்த்தி மூலமாய் உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக உங்களுக்குள் உண்மை உள்ளவர்களாக சாட்சியாக எந்த விதத்திலும் பொண்ணுக்கோ ஒல்லிக்கோ அவர்கள் பொருளுக்கோ உடன் பேருக்கோ உடன் கொடுக்காதபடி உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடு அந்த ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வளர்த்துங்க, ஆசீர்வதிங்க அவர்களை, ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் கூட வரங்கள் கனிகளால் முடிச்சு ஊட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க, அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து உங்களை மகமப்படுத்துறதுக்கு அவர்களை ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும், பாவித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக நன்றி. அவர்களையும் ஐக்கியப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டிலேயும் கூட கிருபியை ஊற்றி ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்து பல் நடத்த உங்களால் முடியும் பல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டிலே செய்தியை கொடுத்த தாசனுக்காக உங்களை துதிக்கிறோம். அவர்களுக்கால் நீங்க பேசின வார்த்தை ஒன்றுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சபையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிந்த பொல்லாத காலத்தில் தப்பினே ராசானந்த சந்திரங்களுக்குள் உங்களோட பிள்ளைகள் ஒருவரும் அகப்பட்டு போடாதபடி உங்களோட ரத்தத்தால் முடிந்த செல்வியின் பின் மறைத்து ஒருவரையும் காத்துக்கொள்ள வேணும், காக்க வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கமம் ஒலியலே இதுவரை காலமும் ஆண்டவரே நடத்தி கொண்டு வார பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காக கை கொடுத்தவனம் ஒத்தாசையா இருக்கிற சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவர்கள் என்ன தோடு பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக ஆசீர்வதித்தீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைவாக்கி கொண்டு வார கிருபைக்காக அவர்களுடைய மன வாங்கியை நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. நான் அறிந்த உண்மை உள்ள தேவனே, என்ன நடத்துகிற உன்னுள்ள தேவனே, என்ன ரச்சித்த உன்னோட உயிருள்ள தேவனே, ஒன்றும் உயிரோடு இருக்கிற உயிருள்ள தேவனே, இந்த உலகம் அறிய வேணும், அன்பானவர் அறிந்தவர்கள் என சில பந்துக்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சி நீங்க போட்டு இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க ஞானம் அறிவு வயது சோதனை தைரம் எல்லாம் நீங்க தரையா கொடுத்தீங்களதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் என்ன உங்களுக்கு என்ன செய்ய வேணும், உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன செய்ய வேணும் நீங்க வாங்கிக்கிறீங்களோ அவர்களின் செய்யத்தக்க வழி வசதிகள் சோபல தைரியம் எல்லாம் நீங்க கொடுத்து வழிநடத்துவீங்க. முடுக்கோளாலேயும் தடியாலேயும் நீங்க வழிநடத்தினீங்க, இன்னும் வழிநடத்துவீங்க. நீங்க தான் அவர்களுக்கு நல்ல மேப்பு, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் போதுமானவர், நீங்க தான் நல்ல ஆண்டு நித்தியம் விஜயம் அவர்களுக்கு ஆதாரமாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்ல. அவர்களுக்கு மட்டுமல்ல அவளுடைய சந்ததிக்கு மாதிரி ஆதாயமாக இருக்கிறதுக்காக அந்த சந்ததி சந்ததியும் உங்களை நேசித்து உங்களை அறிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட மீட்ட பெற்ற பிள்ளைகளாக ஆண்டுகளை வாழ்கிற கிருமைக்காக வாழ வைக்கிறவரே உங்களை துதிக்கிறமையா தோத்திருக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்கோடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கிறாச்சா அவருடைய தெய்வாஞ்சர்களை நிறைவேற்றி நீங்கள் ஆசீர்வதிங்கோ. மகனை மருமகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிறாச்சா. உங்கள் கண்கள் இந்த பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் அவர்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வருங்கால சந்ததியாகி அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த விதத்திலும் ராஜா உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் நினைவிலோ சிந்தனையிலோ நடத்தையிலோ போய்விடாதபடி நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களை நீங்க தட்டி தட்டி தட்டி ஆண்டு முறை கிருபியை ஊட்டி உங்களுக்குள் அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் படிக்கும் பாடசாலையில் ஐக்கியப்படும் சபையில் இன்னும் மத்தியில் இருக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க ஆண்டவரே எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நீங்கள் அவர் அவர்களை பாதங்களாதபடி தூக்கி சுமந்து வழிநடத்துற கிருபைக்காக பொல்லாங்கன் கண்ணிக்கு விலக்கி காத்துக்கொள்ற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டு அவர்கள் படிக்கும் பாடசாலையில் பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஓடும் வாகனங்கள் இருக்கும் வாசம் பண்ணும் கூடாரம் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் இந்த சங்கம மொழியேறிய நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் முத்திரை போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா உங்களை பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. சங்காரத்துடன் அணுகாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக சங்கம மொழியை நடத்து சூரியவே நீங்க காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக நாங்கள் வாழ்வ பிள்ளைகளுக்காக உங்களை வரோம் ஐயா. வாழ்தப்பை சொல்லிவிடாதபடி ஆண்டவரை பதினேழு வயது நிரம்பி நின்ற பிள்ளை ராஜா ஆண்டு பெற்ற விட்டு தான் தனியா போயிருக்க வேணும் என்று வாழுகிறா அப்பா. அப்பா நீங்க தான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஆயிருக்கும் உடவையில் அடைத்து ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கோ. என்னத்துக்கு இப்படி ஒரு மனதில் ஒரு சாத்தான் ஒரு வாஞ்சிய போட்டானோ உங்களுக்கு தெரியாது ஐயா. தனியிருந்து வாழ்வது லேசான காரியம் இல்லையே அப்பா. அந்த பெற்ற உழவு வேதனைப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. தாய் தேற்றுவது போல் தேற்றுவனே அவர்களை தேற்றும் காற்றும் அந்த பிள்ளையோட பேசுங்கோ. பேசி அவர் திரும்ப அந்த பெற்ற போய் வாழத்தக்கதாக இந்த உலகம் மிச்ச நிறந்த உலகம் பாவங்களுக்கு போகக்கூடாது என்ற உணர்வை கொடுத்து ராஜா. அப்பா ஒரு அடி போட்டவ திரும்ப பெற்றோடு போய் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அந்த பிள்ளைக்காக உங்கள் வருவோம் பேசுங்கோ ராஜா. பேசு ஏதோ விதத்தில் பேசுங்கோ. அந்த பெற்றாருக்கு வேண்டிய மனார்களை கொடுங்கோ ராஜா. ஆண்டவரே மனம் இவ்வளவு பாடுபடும் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே தேற்றுவது போல் தேற்றுவேன் என்று வாக்கு தந்த தேவனே அவர்களை தேற்றி ஆற்றி உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சாமந்த பிள்ளைக்காக உங்களுடைய நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியம் இல்லாதபடி அவரை புத்திர சித்தம் கலங்காதபடி அவரை நீங்க காத்துக் கொள்ளுங்க. வருங்கால சொந்த ஐயா இப்படி எத்தனையோ ஆழ்வ பிள்ளைகள் ஆண்டவரே வள தப்பி போய் கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் கூட நேசிக்கும் குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகளும் கூட ஊழியக்காரருக்கு கொடுத்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் போகிற சாத்தான் அங்கு ஆண்டவரே உளுத்தலாம் என்று வரதடி கொண்டிருக்கும் காலத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு போய்விடாதபடி இந்த பிள்ளைகளை நீங்க தானே வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைங்க தொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சட்டத்தால் முத்திரை போட்டு காத்து கொடுக்கிறாங்க. உலக ஆசபாச இச்சை டெக்னாலஜிக்கல் அடிமையை போய்விடாதபடி காத்து கொடுங்கோ, காத்து கொடுங்கராஜா. எந்த சபையில் இருந்தாலும் ஆண்டுகளே அவர்கள் உங்கள் சபையில் காலூன்றி நிற்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டுகள் அருமையாக தந்த பிள்ளைகள் ஐயா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம். வாஞ்சியோடும் கூட ஊழியத்தை எப்படி செய்ய வேணும், என்ன விதமாக கூட மற்றவர்களும் கூட அன்பை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த வாஞ்சி அவர்களுக்கு உண்டு பண்ணி ராஜா கிடைக்கும் நேரங்களில் ஆண்டுகளையும் கூட அன்பை கூட அறியாத மக்கள் மற்ற சொல்லத்தக்கதாக ஆண்டு செய்யை கூடாகவோ உதவி கூடாகவோ காட்டத்தக்கதாக இந்த வாழ்வ சந்ததிகளை பாவிங்க ராஜா. வாழ்விங்க பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். புதரில் உங்களோட ஊழியத்துக்கு சாட்சியாக நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு கால் ஊன்றி அசைக்கப்படாத நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கால சந்ததி ஆசீர்வைத்து அவர்களுக்கு உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாம மாமப்படத்தக்கதாக நிறுவை செய்ய உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். என்னும் கூட அன்பை என்னென்னதுமாக பகிர்ந்து கொள்ள வேணுமோ, உங்களை அன்பை அறியாத மகளுக்கு பார்த்து போய் பகிர வேணும் என்று பிரியாணம் பண்ணி வேறு வேறு தேசங்களுக்கு போயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை அன்பில் வருகிறோம். அவர்களுக்கு கொடுத்த அந்த வாஞ்சைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரும் கூட அன்பை சுசிக்கத்தக்கது அவர்களுக்கு சாட்சியான செய்யக்கூடாக பேச்சு கூடாக ஆண்டு கூட சுசேஷத்துக்கூடாக அந்த அன்பை அவர்கள் பிறந்து வலிக்கத்தக்கதாக எங்கெங்கு கூட்டிக் கொண்டு போய் உங்களோட பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்களோ இந்த தேசத்தில், எந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர்களோ அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா செய்ய வேண்டியதை அது கூட பெரியமானது செய்து திரும்ப சுபத்திரமாக அவர்கள் அவருடைய இருப்பிடங்களுக்கும் குடும்பங்களுக்கும் வந்து குடும்பங்களுக்கும் வந்து சேரத்தக்கதாக நீங்க தானையா இந்த பிள்ளைகளை ஆண்டு பிள்ளைகளை வழிநடத்துவணும். வழிகாட்டியான தேவனே, ஆலோசனை கத்தரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருணம் கோட்டை மாணவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை கோலாலையும் தடியாலையும் வழிநடத்துதல்ல நீ நல்ல மேப்பரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் மனதில் போட்ட வாஞ்சி உங்களோட உங்களை அறிய வேண்டும், அறியாதவர்கள் உங்களை அறிய வேண்டும் என்ற வாஞ்சி நீங்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்குள்ளால் நிறைவேற்றி உங்களை நாம மாமப்படத்தக்கதாக கிருபை செய்திருந்தவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பித்தேவனே, இந்த நாட்கள் அன்பு நிற காலம் என்றது நீங்கள் ஆண்டவரே, சபைகளில் அன்பு குறைகிறது ஐயா, சபை மத்தியில் குறைகிறது ஆண்டவரே, குடும்ப மத்தியில் அன்பு குறை தணிந்து போகிறது ஐயா. ஆனால் உங்களை ரட்சிப்பின் முக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் உங்களுக்குள் ஆண்டவரே சாஸ்தாங்கமாயிருந்து கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோ சபை மத்தியிலோ ஆண்டவரே குடும்ப மத்தியிலோ அன்பு தனியாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும், வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். திருவினை ஆவி ஆண்டவர் அணுகாதபடி வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, காத்துக்கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, காட்டையும் கடலே, இன்னைக்குதான் அமத்தின தேவன் இல்லை, உங்களோட வெள்ளம் உங்களில் இருக்கிற வெள்ளம் ஒரு சக்தியிலுமே இல்லை. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே நான் இயற்கை அழிவினால் தேசங்கள் தாக்கப்படுகிறதோ ஆண்டவரே அந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா. தாக்கப்படும் தேசம் ஒவ்வொன்றையும் ஆண்டுகளையும் கூட கரத்தில் தருகும் தாப்பனே, பொறுப்படுங்கோ தாப்பனே. ஆண்டுகளையும் ஈரான் தேசத்து மக்களை பொறுப்படுங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என் துன்பம் வராதபடியும் துன்பம் வராதபடியும் எல்லாவற்றையும் மிஞ்சி வராது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு அந்த மக்களை காக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க உங்களால் முடியும் விடுதலை நாயனே வெற்றி வீரனே உங்களால் முடியும் நீங்க சொன்னால் ஆண் கட்டளையிட்டால் நடக்கும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்ன மன்பின் தேசத்துக்கு தேசத்துக்கும் ராகுக்கு எழுந்து நிற்கும் ஆண்டவரி சத்துராதிகளை நொட்டிக்கு நசுக்கி தள்ளி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நீங்க பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை நீங்க வேலி எடுத்து காத்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அந்த தேசத்தை அரசாலும் அந்த ஜனாதிபதியே பெஞ்சமின்னத்தாக பொருட்படுத்தி அவருக்கு நல்ல சுகலதையும் கொடுத்து ஞானத்தோடு ஆண்டவரே அதை ஆளத்தக்கதாக எப்படி மற்ற தேசங்களுக்கோடு அன்பு பாராட்டி சமாதானமாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதற்கு நீங்களே மத்தியஸ்தராக இருந்து சமாதானத்தோடு நடத்தக்கதாக நீங்கள் கிருபியை ஊற்றி அந்த தலைவரே அந்த தேசத்தையும் நீங்க நடத்த உங்களால் முடியும். நீங்க திரும்பவும் ராஜா ராஜனாக வரப்போவது தேசத்தில் ஆண்டவரே முன்மாறி பின்மாறிய உங்களால வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக அந்த இலங்கை தீவுக்காக உங்களை வருகிறோம். கைவிடாதபடி அந்த தேசம் என்னமா இருக்கும் அடிமையா கூடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்க நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியர்க்கு பிரகார பிள்ளைகளும் பெறுவதற்காக அவளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானம் வெல்லமே உங்களுடைய அன்புக்காக நன்றி. உங்களுடைய அன்பை இந்த மக்கள் அறிய வேணும், உங்களை நேசிக்க வேணும் என்று உங்களை அறியாத மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆவி ஆயுதங்களாக பாவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்தரிக்கிறோம். இன்னும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நீங்க வழிநடத்துறதுக்காக நன்றி. வேற்றுமை இல்லாத சிங்களவர் தமிழர் என்று ஆண்டு வேற்றுமை இல்லாதபடி நீங்கள் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊட்டி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. ஆண்டு எந்த விதத்திலும் இயற்கையினால் அந்த தேசம் தாக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. பஞ்சத்தை போக்கிராஜா திரும்பவும் ஒரு செழிப்புள்ள தேசமாக ஆண்டு உங்களால் அந்த தேசத்தை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்து விட்டது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. அன்பின்றவனிகளுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வைத்து ஆண்டு அந்த தேசத்தை செழிப்பாக முன்மாறி பின்மாறி ஊட்டி அந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆட்கொள்ள வேணும். என்னும் விக்கிரங்களை ஆராய்த்து கொண்டிருக்கும் அந்த மக்களுடைய கண்களை துறவங்க ராஜா. என்னும் விக்கிரகங்களை நாட்டாதபடி பிள்ளைகள் உயிருள்ள தேவனை ஆண்டவே சேவிக்க வேண்டும் என்ற அந்த உரிமையை கொடுக்கத்தக்கதாக அதை அறியத்தக்கதாக தலைவர் தொடங்கி அனுரா தொடங்கி ஆண்டவரின் தப்பிக்கோள் எல்லாரும் அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அற்புதமாக இத்தனை பேரை தொட்டு நீங்கள் ராஜா என்னும் உங்களால் தொட்டு அந்த தேசத்தை விடுதலை தேசத்துக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உலக தலைவர் எல்லாருக்காக வருகிறோம் ராஜா. அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்களண்டில் வருகிறோம். அவருக்கு வேண்டிய ஞானம் அறிவு கொடுத்து அந்த தேசம் என்ன யாருக்கும் அடிமையாய் போய் விடாதபடி வழி நடத்தத்தக்கதாக உணர்த்தி அவரை நீங்க தான் ஐயா நடத்த வேணும். எத்தனை மிஷினரி மாறி எழுப்பின தேசம் உலகம் முழுவதுக்குமே கை கொடுத்து வகைய தேசம் ஐயா. அன்பின்றவனே அந்த தேசத்தை நீங்க பொறுப்பொருங்கோ. என்ன இருந்து ஊழியன் சந்தோஷ சந்தியாக ஊழியன் செய்யும் ஊழியக்காரரை உங்களோட வல்லமையை நாள் நடத்துங்கோராஜா. ஞானத்தை கொடுத்து நடத்துங்கோ ராஜா. நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்கள் நண்டில் வருகிறோம். அன்பின்றவனே இந்த கனடா தேசத்திலும் இவ்வளவு சுதந்திரத்தை நீங்க கொடுத்து உங்களை சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி. இதை போட்டெடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளும் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்

0: கூடாக அனுதினமும் ஆத்மாக்களுங்களை ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக நீங்க தான் உயிருள்ள தேவன், அன்பு சராசங்களை படைத்த தேவன், ராஜாதி ராஜா திரும்பவும் ராஜாதி ராஜனாக உங்களை கருவிங்கள் என்றும் கூட ரட்சிப்ப பெறத்தக்கதாக அவளை அவர்களால் உபதேசத்தை வல்லமையாக கொடுத்த ராஜா ஆத்மாக்கள் அனுதினமும் ஆத்மங்களை ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆண்டுவரே உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் நடத்த வேணும். நடத்த வல்லவர் உங்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோதிரு. தேசத்தில் உங்களை இவ்வளவு சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்தை ஆண்டு போட்டடித்து விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சபையும் சாட்சியா இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய முடியும் போல் பிறந்த நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா ஆண்டதிலேயும் கூட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட ஊழியத்தை செய்ய ஒவ்வொருத்தரும் ஆண்டதிலேயே மற்றவர்களை நேசித்து உங்களுடைய அன்பை பாராட்டி அதுக்குள்ளால் அவர்கள் உங்களை ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வரமுட வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் ஐயா, மாமப்பட வேணும். ஒன்றும் வேண்டாம், அதுக்காக உங்களை உங்களை தாழ்த்தி உங்களோட வல்ல நாமத்தை உயர்த்தி கேட்கிறோம். இந்த நாளை பிரயாணம் பண்ணும் ஆண்டவரே பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு பெறுகிறோம். என்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகள், ஆண்டு வேலைக்கு போனவர்கள் ஒவ்வொருவரையும் சுபத்திரமாக திரும்பவும் ஆண்டதிலே நீங்க குடிக்கொண்டவர்களுடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் சேர்க்க முடியும். பிரயாண வசதியை உண்டு பண்ணினவரே உங்களை துதிக்கிறோம். என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அதுகள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக ஆண்டதிலே உங்களுக்கு ஊற்றி கொள்ளாங்க அணுகாதபடி காத்து உங்களால் முடியுமையா. உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவனுடைய பருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதிபதியே உங்களை நீதிதான் ஐயா இந்த உலகத்தில் நடக்க வேணும். மனுஷருடைய நீதி ஆண்டவரே ஆண்டவரே கவட கவடம் உள்ளதையா, உங்களோட நீதி கவடமற்ற நீதி ஐயா. அதன்படிதான் ஆண்டவர் ஒரு தேசங்கள் ஆண்டவரும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தின் காயப்பட்ட கரத்தினால் காத்து வழி நடத்த வேணும். வழி நடத்த உங்களால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தில் நடக்கும் மனியங்களை பார்த்து உங்களோட மனங்கள் எழுங்கிறது ஐயா. ஆனால் இதை பார்த்து உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒரு அடிகண்ணும் பின்வைக்காதவன் முன்வெட்டு வெற்றி நடப்போட்டு என்ன சாட்சியாக ஒன்றுமே வரப்பொருள் இல்லை என்று சொல்லி சொல்லி உங்களை துதித்த வண்ணம் வெற்றி நடப்போடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மெய்யான இந்த சங்கமும் எப்படி கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, வரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, பரலோக ஞானத்தை கொடுத்தவர்கள் சுயத்தில் எதையும் செய்துவிடாதபடி உங்களை உயர்த்தி மகப்படுத்தத்தக்கதாக சிறப்போடு இந்த சங்கமும் ஒலிகளையே முடிக்கத்தக்கதாக நன்றியுள்ளத்தோடு செயல்படத்தக்கதாக ஆண்டு கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே வெற்றியோடு உங்களுடைய இந்த வல்லமை கூடாக உங்களோட நாமம் ஒன்று மகப்படுத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாக நீங்க கிருபி ஊற்றி நடத்துவீங்கள். நடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி உயிருள்ள உண்மையுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஜாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நாங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா, அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே போகிறோம். கத்தர் சாமியை சந்தது சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். ஆமேனம்மா, காட் பிளஸ். இணைந்தார்கள் ஜெபங்கள் கூட வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சம்மாவை அழைக்க இருக்கிறோம். ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். பேசலோட்டமா.

0: கூடாக இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்திருந்த விசைவராக கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமோ வழி நடத்துங்கள். அமீன். காட் பிளஸ்.
1: துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை வந்து உள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசு சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தவாங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பல்லோகத்தில் இருப்பவரே, எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. எங்களை துதிக்கிறோம், உங்களை போல உங்களை பாடவும் ஆண்டவர். கோடி நாவுகள் போதாது சுவாமி, போதாது கட்டாவை, போதாது உங்களோட கிருபிகளும் மாத்திரம் ஆண்டவர், எவ்வளவு மாத்திரம் ஆண்டவர். அப்பா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பாவை கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த சுத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மட்டுமாய் ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்தினவரே, கிருபை செய்தவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சக்கரம் ஆண்டவரே, எங்களோட கிருபை, எங்களோட கிருபை எங்களை தாங்குறபடினால் நன்றி ஆண்டவரே. எங்களோட வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் போ நிர்மூலமாகி இல்லாது ஒளிந்திருப்போம் தகப்பனே. அப்பா உங்களோட வார்த்தை எங்களை உலகாலமாய் ஆண்டவரே மட்டுமாய் நடத்தினக்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோட தேவைகள் எல்லாம் சந்தித்தபடினா ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறபடினா ஸ்தோத்திரம். அப்பனே எங்களை சௌரியப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மட்டுமாய் ஆண்டவர் வழி நடத்துறவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அப்பனே இந்த காலங்களுக்கா, சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு மண்ணை போல இரக்கங்களும் உண்டு சுவாமி, இரக்கங்களும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. காலங்களை பார்க்கறீங்கப்பா, சூழ்நிலைகளை பார்க்கறீங்கப்பா. அப்பா ஜனங்களுடைய வழிகளை எல்லாம் காண்கிறது அவனே, ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, ஒரு சென்று ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா. அப்பா உங்களுடைய ஆவியானவரே ஜனங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. தேசங்களில் நடக்கிற காரியங்கள், கொடுமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. நீங்க தான் தகுதியானவர், நீங்க தான் மன்னிக்கிறவர். அப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி, கடைசி காலங்களில் நிற்கிறோம் சுவாமி, கொடிய காலங்களில் நிற்கிறோம் சுவாமி. இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யப்பா. அப்பா உங்களை வருகைக்கு முன்பாக ஜனங்கள் ஒரு மனப்பட்டு உங்களோட சமூகத்துல நிற்கத்தக்கதாய் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்பிக் கொள்ளுங்கப்பா, திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒருவர் காலம் கட்டு போக்குவது உங்களுடைய சித்தம் அல்லன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி உங்களை வருகையின் காலத்தில் நிற்கத்தக்க அவருடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்துல வந்து சேரத்தக்கதாய் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. கரங்களில் ஆண்டவர் யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் எல்லப்படுறோம் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யுத்தங்களில்ப்பா நீங்க அப்பா, எப்பா நிறவன் நீங்க தானப்பா, வீட்டையும் முறிக்கிறதேவன் நீங்க தானப்பா. ஆனாலும் தகப்பனே அதன் காலத்தில் நீங்க ஆண்டவரே அதன் காரியங்களை நீங்க நடப்பிக்கிறதேவன் சுவாமி. அவன் இருக்கங்களும் மன்னிப்புகளும் கிருமைகளும் உங்களுக்கு உண்டு சுவாமி. நீங்க சொல்லாமல் கட்டளையிட நிற்குமல்ல வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, கண்ணீரப்பா, உயிரிழப்பு உழப்பா, ரத்தம் திங்களப்பா, அங்கு வீணப்பா, வைத்திய சாலையிலப்பா. ஆண்டவரே எவ்வளவோ துன்பங்களின் கண்ணீரும் மத்தியிலும் மக்கள் ஆண்டவரே அவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. ஜனங்கள் மனம் திரும்பட்டும், இறுதிய கடினங்கள் இந்த மனம் திரும்பட்டது. வார்த்தைக்கு எனக்கு தெளிவு இருக்கு உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தையே வாழ்க்கை, வார்த்தையே சத்தியம், வார்த்தையே ஜீவன். அப்பனே எங்களுக்கு இன்னைக்குள்ள தேவைகளோ ஒன்றை ஆண்டவரின் சந்திங்க சுவாமி. அறுவிசை ஆண்டவரே இவருடைய குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடும் சுவாமி. ஓயப்பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரை யுத்தத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணுங்க சுவாமி. அப்ப அவர்களுக்காக இன்னைக்குள்ளே வியாதி வியாதி வியாதி வியாதி படுக்கலுக்கு ஜனங்க அநேகம் ஆண்டவரே கொடுமை அப்பா ஆண்டவரே கூக்குரல் அப்பா துன்பங்களையும் அறிந்த தேவன் சுவாமி பணியே வந்த வியாதியத்திலே நீங்க தொட்டு குணமாக்கு நீங்க சுவாமி. அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் பரிகாரியை கத்தர் நீங்க சுவாமி. அப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா. உங்களை கூப்பிடுவர்களுக்கு சோத்தை கொடுங்கப்பா. கீழ்படுகிற இதயத்தை கொடுங்கப்பா. ஐயா அவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் சுவாமி. அப்பனே இந்த வியாதியஸ்தர்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. அப்பா வியாதியஸ்தர்கள் முடியவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். முதியோர்களுக்கு வேண்டிய ஒத்தாசையை கட்டளிடுங்க சுவாமி. ஆண்டவரே உணர்வற்றவர்களாய் நினைவற்றவர்களாய் எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவரே சொல்கிறார்கள். ஆண்டவரே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா. அப்பா இறங்குங்க அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. படுக்க இருக்க இறங்குங்கப்பா, சுரங்குங்கப்பா, இறங்குங்கப்பா அப்பா, இறங்குங்க, நிறுத்துங்கப்பா, சுத்தி கொடுங்கப்பா, ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவர்களுடைய தேவைகள் ஒன்று சந்திக்கப்படட்டும் சுவாமி. தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யாரியஸ்தர் ஒவ்வொருவரும் குணப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா தேசங்கள் இல்லாண்டவரே, வறட்சி அப்பா, வேலை இல்லையாண்டவர் அப்பா, பொருளாதார வைக்கங்கள் ஆண்டவரே. இப்படி அமைத்தோ ஜனங்கள் வாழ்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக்கோ. நந்திரும்பல் உண்டாகட்டும், தங்களை தாழ்த்திட்டும், உங்களை நோக்கி கவிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பொழுது சுதமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதேவன் நீங்க ஆண்டவரே. ஐயா அந்த மக்கள் ஐயா ஆண்டவரே உங்களை பக்கமாய் திருப்பி சுதமத்தை பெற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி. ஐயா அவர்கள் நேர உணவில்லாமல் கூட ஆண்டவரே படுக்கைக்கு போற ஜனங்கள் உண்டு சுவாமி. பணி குழந்தைகள் உண்டு சுவாமி, முதியோர்கள் உண்டு சுவாமி. இன்னமாய் ஆண்டு வயது வரம் வந்து பசியும் கொடுமை ஆண்டவரே. தவிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இறக்கம் செய்யப்பா, இறக்கம். இவன் உள்ளோர் எல்லோருக்கும் நீங்க நடப்பாக ஆரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, இருக்கிறீங்க. ஒரு விஷயம் அவர்களுக்கு இறங்குங்க அப்பா, இறங்கு. அவர்கள் பசியை போக்கி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை செழிப்பாக்கும்படி வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. கத்தாவே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் பெலப்பட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, இரவு செய்யுங்கப்பா. பா ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, அந்த பசியினால் வாடுகிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பா வனாந்திரத்துல கூட நீங்க ஆண்டவரே ஜனங்களை பசியினால் அனுப்பிவிடாத ஆண்டவரே, ஓசித்து அனுப்பின தேவன் இருக்கிறீங்கப்பா. மாறாத குறப்பா, நீங்க மாறுவதில்லை. முடி காலங்கள் முடிவில்லை ஆண்டவர். அப்பா இருக்கிறவரா இருக்கிறீங்க என்று சொன்னார், இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீங்க அவர்களுக்கு போஷிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி அப்பனி. தேசங்களை ஆண்டோன்ற தலைவர்களுக்கு ஆவண்டிக்கும் தேசங்களை ஆளுகிற தலைவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அறிகிற போது தகப்பனே. ஐயா தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே நீதியும் அநீதியும், அநீதி இல்லையாண்டவரே, அநீதியும் அக்கிரமங்கள் நிறைந்த அழுதியா இருக்கிற சுவாமி. தலைவர்களுக்கு ஒரு பயம் பயம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கொடுத்தாளுகை ஆண்டவரே, நீங்க கொடுத்தாளுகை தேவ பயத்தோடு வாழத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி, மனந்திரும் பட்டு சுவாமி. தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேசங்களை ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே நீதியோடு உண்மையோடு ஆளுதலோடாய் மாறட்ட சுவாமி. எத்தனையோ ஜனங்களை பாநீதியினாலும் ஆண்டவரே நீதி இல்லாமலும் ஆண்டவரே அங்கும் எங்கும் அலைந்து கண்ணீர் உழுவாடுற மக்களப்பா, நீதிக்க தவிக்கிற மக்களப்பா,

ஆண்டவரே, நீங்க வழிநடத்தும்படியாய் வண்டி கொண்டு ராஜாக்களே, ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் சுவாமி, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற ராஜாக்களை நீங்க ஏற்படுத்துற தேவன் சுவாமி, அதிகாரங்களையெல்லாம் கொடுத்த தேவன் சுவாமி, எல்லா நன்மைக்காக கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே, தேசத்தை ஆளுற தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வண்டி கொள்ளுவோம் சுவாமி. நீரின் நியாயம் வேறுடைய ஆள்கள் இருக்கட்டும் சுவாமி, அவ்விதம் வேறுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, தேசத்தை காத்துக் கொள்ளும் ராணுவ வீரர்களுக்காக வண்டி கொள்ளுவோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் எந்தெந்த நிலையெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடத்தில் ஆண்டவர தேசத்தை காத்துக்கொள்ள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இவர்களை வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தம் இல்ல ஆயத்தம் ஆயத்தமாயிருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இவர்களை காண்கிற தேவனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கத்தனப்பாப்பா, நீங்க கிருபை உள்ளவரப்பா, நீங்க மகா மகா கிருபை உள்ளவரப்பா, உங்களோட கிருபையாப்பா, தகுதியற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபையாப்பா, கிருபை கிருபை கிருபை, உங்களோட கிருபையினால் தான் அப்பா சகலமும் ஜனங்களுக்கு உண்டா இருக்கிறது. தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம்ப்பா. தேசங்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இந்த ஊழியர்களுக்கெல்லாம் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் செய்கிறவர்களாய் எந்தெந்த இடங்களில் நிற்கிற சுவாமி, கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு வாழ்த்தப்படுத்த, ஜனங்களுக்குரிய வார்த்தைகளை கொடுத்து, ஜனங்களை நடத்தக்கூடிய வெள்ளத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா, அவர்களுக்காக வேண்டிய வேண்டிய சூத வேலை ஆண்டவரே, சமாதானவர்களை நிரப்பட்டு சுவாமி, எங்கெல்லாம் நிற்கிறார்களோ தகப்பன், அந்த இடங்களெல்லாம் நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, அந்தரத்தில் யாரை கண்ட தேவன் சுவாமி, அப்படியான தேவன் சுவாமி, ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அப்பா பிதாவே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா சபைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே, கடைசி சவ நாட்களில் நிற்கிற சபைகள் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே சபைகளில் நின்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி. ஐயா, நீங்க வரும்போது மனவாட்டிகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக உங்களோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாக ஒவ்வொரு சபைகளும் ஆசை வைக்கப்படட்டும். அப்பா, அந்த சபைகளுக்கு நீங்க கொடுத்ததில்லை அதிகமாண்டவரே, ரத்தத்தின் எத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் அப்பா, தகப்பனே செய்கிற சபைக்கு நீங்க தலையா இருக்கிறீங்க சுவாமி, சபை உங்களுடைய சுவாமி. தகப்பனீட சபைகள் எல்லாம் பரிசுத்தத்திலையும் ஆண்டவரே நீதியிலும் வளர கிருபை செய்யப்பா. ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாய் சபைகளில் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அவையோடு உண்மையோடு ஆரோக்கிறவர்களாய் சபைகளை நிற்கட்டு சுவாமி. அழியில் நிற்கிறவர்களும் கத்தாவே சபையில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. ஆரிய போஸ்தன காலத்தில் ஆண்டவரே சபைகள் பெருகில் வண்ணமாய் எந்த நாட்களில் எந்த காலங்களிலும் ஆண்டவரை பெருகட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னோட வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சபையில் நிற்கிற போதொரு மரளுக்காக வேண்டிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. சபையை நடத்தக்கூடிய நல்ல மேற்பர்களாக ஆண்டவர் வந்தே மேற்கத்தக்கதான பலனை கொடுங்க சுவாமி. வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அபிஷேகமாய் இறங்கட்டும் சுவாமி. தகப்பனி, இந்த போதவர்களை தாங்குங்கப்பா. உதவி ஊழியர்கள் ஆண்டவர்களை தாங்கி ஊழியத்தை நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே நடக்கத்தக்கதாய் கிரவை செய்யுங்கப்பா. அவசரக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. மீனங்கு இருக்கிற சபைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. பணியே சபைகள் எல்லாம் கைவிடப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே, சபைகளும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்க்கிற செங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுவோம். ஐயா, ஊழியத்தை

0: ஆண்டவரே, அவருக்கு மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். எங்கெல்லாம் உறவுகள் இருக்கிறார்கள் சார்ந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே இவருடைய ஆத்மாக்கப்படட்டும் சுவாமி. அவளுக்கா வண்டிக்குள் ஆண்டவரே எங்களை இலங்கை தேசத்துக்காக வண்டி கொள்ளணும் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம். அப்பா நாங்க இருக்கிற காலத்தில் ஆவது உங்களோட கிருபை உங்களுடைய தயவன தேசத்தை நிரப்பும்படியாக வண்டி கொள்ளுறோம், நிரப்பும்படியாக வண்டி. அத்தனை காலம் ஆண்டவர் தேசத்துல அமைதி இல்லையாப்பா, கண்ணீர் அப்பா ஆண்டவரே. தேசத்துக்கு ஒரு நன்மை கொண்டு வாங்க. எங்களுடைய ஞானங்களுக்கு தொழிந்து ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளை விட்டு ஜீவனுள்ள தேவனை எங்களை ஆராதிக்கிற மக்களாய் மாறிட்டு சொன்ன ஆண்டவரே எங்களை நாங்க தேசத்துக்காக வேண்டிக்கொள்வோம். தேசத்தின் ஜனாதிபதியும் அவரோடு மந்திரி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்கப்போ. தேசம் உங்களுடைய மாறிட்டு சுவாமி இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக்கொள்வோம். இரண்ட தேசங்கள் அநேகமானவர் ஆண்டவர், இந்திய தேசம் ஆண்டவர், இருக்குள் இருக்கிற தேசம் வெளிச்சத்தை காண வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி ஆண்டவர். குட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி அங்குள்ள ஆண்டவரை பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை தேசத்தின் மக்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே, நிறைந்திருக்கிற பொல்லாத கிரிகைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கு புரியா இறந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இறந்த தேசங்கள் எல்லாம் உங்களை அறிகிற அறிவுக்குள் வர வேண்டும் சுவாமி, விடுதலை பெற வேண்டும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. அப்போ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி தேசம் எல்லாம் இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் என ஜெபிக்கிறோம். எப்படியாவ தேசங்களுக்காக வேண்டிக்கொள்வோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா சபைய தேசத்துக்காக நன்றி சொல்ல, தேசத்தை நேசிக்கிறோம் ஆண்டவர், நேசிக்கிற சுவித்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிற சுவாமி. நேசிக்கிறோம் ஆண்டவர், சமாதானம் சந்தோஷம் தேசத்தை நிரப்புறபடி நான் நன்றி ஆண்டவரே. தேசத்தின் ஆண்டவரே தலைவரே பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேசம் உங்களுடையதாக இருக்கிறது சுவாமி. அப்பா நன்றி, நன்றி. சங்கம் அந்தோவையும் ஆசீர்வதி, அதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குளியக்காரை நிறைவாய் ஆசீர்வதிங்க. வேண்டிய சுக வெள்ளத்தை காட்டிலிடுங்க, சமாதானத்தை காட்டிலிடு, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கட்டிலிடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளும் பாங்கிட குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டி கொள்ளும். இந்த நாட்களில் இந்த அப்பனை சட்டையின் நிலை சுரவின் நிலை அவர்களை மூடி பாதுகாக்கிறபடினால் நன்றி சொல்லுவது. போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க பாதுகாத்து அவளை நடத்தினபடினால் நன்றி. உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்துட்டு அந்திருக்கிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் உங்களுடைய பிள்ளையோட ஐச்சியத்தின் பிள்ளைகள் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பன். எல்லா கணம் எல்லா துதியும் எல்லா மகிமையும் உங்களுக்கு இருந்த எல்லா யவங்களுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். ஆளுகை செய்கிறவர் நீங்க, நடப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆளுகை இந்த பூமி நோக்கி கொண்டிருக்கிறபடினால் நன்றி சொல்லுவோம். எல்லா கணம் துதி மகிமையும் உங்களுக்கு இருந்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான ஜபங்கள் கூடாக வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. குடும்பத்தாரையும் எல்லோரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பிரசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: ஆமென்.
1: கனடாவிலிருந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் குடும்பத்தாருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்களுக்கூடாக கடந்து செல்லும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் வழி நடத்துவார்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை தொடர்வார்கள். அந்த வகையில் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவருடைய இணைப்புடைய இணைகிறோம். கத்தர் தாமே வழி நடத்த

துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே துதிக்கிறோம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். சகலவிதமான ஆறலின் தேவனே இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பொய்யூறியாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். வலிமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேயை வரவேற்கிறோம். இரத்தம் ஜெயம் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். மேன்மை உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பரிபூரணராகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். உலகத்து கொலியாகிய இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பரிபூரணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். உலகத்தை கண்டித்துணர்த்தும் இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். எங்களை தெரிந்து கொள்வராக இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் கட்டிடம் இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். எடுத்துக் கொள்ளப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாக இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்த இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். இழந்து போனதை மீட்டு கொள்பவராக இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். அந்நிய பாஷைகளை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்போராக இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். ஆவியின் முதற் பலனை கொடுப்போராக இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபம் நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபம் நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேயின் இரத்தம் ஜெபம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வழிபாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோமே நன்றியோடு துதிக்கிறோம். மேகத்தினூடே ஏறி போ சென்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முழக்கத்தோடு வர இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். வீடு முழுவதை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். நாவுகளை அக்னியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். புறஜாதியரை கலங்க வைக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புறாய் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். மரித்தோரின் தெளிமின இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். அற்புதமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோம். மூலைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். முச்சடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலியாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு வரவேற்கிறோம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு வரவேற்கிறோம். இசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, வரவேற்கிறோம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம், இரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். பேதுரை காவல் இருந்து விடுதலை ஆக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெபமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம்.
பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். வானத்திலிருந்து மழையை தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். புத்திர சுவாரியத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பரிசுத்தத்தை பலனாக தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். முடிவில்லாத நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஜீவ கிடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். இதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். இதயங்களை சுத்தமாக்குற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். முடிவறியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். சூரியனை போல பிரகாசமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம், ரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். கிருபாதாரண பலியாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ரத்தத்தினால் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். தமது ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறபடி வரவேற்கிறோம். ஆவின்படி நடக்கும்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். மாம்ச மரணம் என்ற மாம்சத்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை தேவனுடைய புத்திராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். எங்களை மீட்கும் பொருளை எங்களுக்கு தரும் இயேசு கிறிஸ்துவே
Mere ratanjiyam umai nandi odutu dikkom ai varvekrom engale needimaangalaakum yesu kristuve mere ratanjiyam umai nandi odutu dikkom ai varvekrom engale mahimai paduthum yesu kristuve mere ratanjiyam umai nandi odutu dikkom ai varvekrom engalukkai maritha yesu kristuve mere ratanjiyam umai nandi odutu dikkom ai varvekrom engalukkai elundha yesu kristuve mere ratanjiyam umai nandi odutu dikkom ai varvekrom engalil anbu koora yesu kristuve mere ratanjiyam umai nandi odutu dikkom ai varvekrom engalathil அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் எங்கள் மேல் ரக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் எங்கள் மேல் உருக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் எங்களுக்கு இறங்குற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் சீக்கிரமாய் வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் அசதியா இருக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம் தேவ கிருபை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே நன்றியோடு வரவேற்கிறோம் எங்களுக்கு ஆவி அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம் தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் தேவ ஞானமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் பைத்தியக்காரலை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் பலவீனங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் இல்லாதவளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் உலகத்தில் இழிவானுகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் விளைய சேர இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் உங்களுக்கு அசிபாரமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் தன்னைத்தான் வஞ்சிக்காது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் தேவட ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் தேவட ஆவினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் தேவட ஆவினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் புருஷர்களுக்கு தலையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வரவேற்கிறோம் இரக்கங்களில் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம் ஜோதிகளின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம் நித்திய பிதாவாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம் ஆறுதலை தருபவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம் மருத்துவரை எழுப்புற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் மரணத்திற்கு எங்களை தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் எங்களிடத்தில் வல்லவராயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் தேவ வல்லமையினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் அன்புக்கு காரணாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம் சமாதான காரணாகி ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் பாவெண்ணிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் மீட்பெயர்லும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் சுதந்திரான அச்சாரமான இயேசு சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் உங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் உன்னத்துக்கேறின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம் எல்லாவற்றுக்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம் சபையாக சர்வத்துக்கு தலைவரான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம்
ஆதி மாணவராகி இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதர்சமான இயேசு கிறிஸ்துவே, தத்ஸ்வரூபமான இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம், மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதரிசனமான தேவனுடைய தத்ஸ்வரூபமாகிய இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமாகி இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு நிலைத்திருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாயிருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உமை வரவேற்கிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். உமை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். எங்கள் மத்திய சிறாய் இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். ஆவியில் நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். புரஜாதிகளத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். நித்தியாந்தமிழக சக்கராதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். கத்தாதி கத்தராகி இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே வரவேற்கிறோம். தெளிந்திய புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சர்வத்துக்கு சொந்த வாளியாகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். அதிக மேன்மை உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நித்திய செங்கோலையுடையவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பூமி அஸ்திபாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சோதிக்கப்பருளுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பிரதான ஆசாரியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகா பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எந்தெந்தைக்கு மாசறியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உண்மை உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். குற்றமற்றவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். மாசற்றவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். மகிமைக்கு பாத்திரராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். இளைப்பாறுதல் தருவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். அழியாத ஜீவனுக்குரிய வலிமை உள்ள இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். மனம் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். பாவிகளுக்கு விளைவினாக இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். வானங்களில் உயர்ந்தவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். தம்மை தாமே பழிவிட்டவராகி இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். அதரிசனமானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். விசுவாசத்தை துவக்கிற இயேசு கிறிஸ்துவே மே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம்.
விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றி ஓடு துதிக்கோமே வரவேற்கிறோம். புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றி ஓடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பட்சிக்கிற அக்னி ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றி ஓடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றி ஓடு துதிக்கோமே வரவேற்கிறோம். என்று மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றி ஓடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சங்கூரமை கொடுக்கிறாய் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். கிருபாதான பலியாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தயவுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவராய் ஞானமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சௌந்தரியம் உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். துக்கம் நிறைந்தவராக

சத்ரு ஜெயித்த இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கிறோம். அநேக நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிசயமானவராகி இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆலோசனை கத்தராகி இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சமாதான பிதாவாகி இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உண்மை உள்ள சாட்சியாகி இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரித்தோழுந்தேழு முதற் பிறனாகி இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகி இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சர்வ பலமுள்ள இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆதியும் அந்தவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் திறவுகளை உடையவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேம் ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதவராகிய கூட்டக்கூடாதபடி திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவரும் திறக்க கூட்டாதபடி பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பதும ராகத்துக்கு ஒப்பா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறாகி இயேசு வரவேற்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே நன்றியோடு வரவேற்கிறோம். நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகிமையும் வல்லமையும் உடையவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவை கண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இளங்களை போல துளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வறண்ட இல்லத்திலிருந்து துளிக்கிற வேரை போல எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இருளே இருந்த எங்களுக்கு கிருபை அளித்த இருள் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சீவமே நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம்.

இயேசுவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். இடுக்கமான வாசபடியால் பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடிக்கிற சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை துதிக்கிறோம். பிதாவின் சித்தப்படி செய்தவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உங்களை நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். விசுவாசிகளுக்கு கீழ்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். அசுத்தாவுகளை துரத்தும் அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சகல வியாதிகள் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இலவசமாய் பெற்றவர்களை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கான்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நீங்கள் பேச வேண்டியவர்களை உங்களுக்கு அருள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்க உங்களை வரவேற்கும். உங்களிலிருந்து பேசுற உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். முடிவறிந்த நிலைந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தலையுள்ள மரெல்லாம் விண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் இருக்கும் பொழுது இருப்பவனே, அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கும். வருத்தப்பட்ட பாரசு மக்களே, என்னிடத்தில் பாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களுக்கு பாருதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஏழு அப்பம் சில மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலான புருஷர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை வரவேற்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை வரவேற்கிறோம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய நிரப்பச் செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பாதாளத்தின் வாசல்களை அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திருவோலை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கும். ரத்தஞ்சியோ உம்மை வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது நினைப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் உம்மை வரவேற்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மீன் வாயில் வெள்ளிப்பணத்தை தந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஒருமனப்பட்டர்களுடைய ஜபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். மனப்பூர்வமாக மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவன் நைத்ததை மனிதன் பிடிக்காதிருக்க கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை சுந்தரிக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியோ உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு

வரவேற்கிறோம். ஒருவனும் உங்களை வஞ்சாதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்க. யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை துதிக்கிறோம். முடிவு பரியந்த லேனிப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மின்னலை போல மனுஷகுமாரே வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மனுஷகுமாரே அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஆயத்தமாயிருக்கிற பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஜனங்களை தமது வலது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் வலப்பக்கத்தில் இருப்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம். தமது சரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஆவியானவர்களாலே வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். வனாந்திரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரவும் பகலில் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். விசாசனால் சோதிக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானி என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவன் ராஜ்யம் செபிவாய்ச்சு என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். மீன் பிடிக்கிறவர்களை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஆயக்காரரை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். பால்களை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களை மனுஷலை பிடிக்கல் ஆக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஓய்வினால் மனுஷருக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கப்படும் மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவர்கள் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவன் சித்தப்படி செய்தவன் என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவனுடைய சித்தப்படி செய்தவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். விதை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். வெளியாக்கப்படாத அந்தரங்கமும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். வெளிக்கப்படாத வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஜீவன் உண்டாயிருக்க தாம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என் மாம்சத்தை புசிக்கிறனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். என் ரத்தத்தில் பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். சகலம் என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே
ரத்தம் உம்மை நன்றோடுத்துதிக்கு உம்மை வரவேற்கும். இந்த ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் உம்மை நன்றோடுத்துதிக்கு உம்மை வரவேற்கும். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் உம்மை நன்றோடுத்துதிக்கு உம்மை வரவேற்கும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் உம்மை நன்றோடுத்துதிக்கு உம்மை வரவேற்கிறோம். இல்லாதிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் உம்மை நன்றியோடுத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகன் ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து உம்மை வரவேற்கிறோம். பரலோக ராஜ்யம் மீன் வகை விலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்து

உருவாயாகின்ற மாற்றி 12:31 நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்காயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்ச உண்மை துதிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இரக்கமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். தர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். விடுதலை கொடுத்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். பூமி மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். பொறுமை நாள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மருத்துவரை எழுப்பிக்கிறாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நானே உள்ளந்து உயிர் தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதி வரவேற்கும். என்னை விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சீஷர்கள் கால்களை கழுவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஜீவப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பரிசுத்தியடியான் என்றவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தழுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். காணவர்கள் காணும்படி வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சம் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதவை இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு உண்மை மகிமைப்படுத்துற உண்மை வரவேற்கிறோம். எல்லாமே

0: பத்தொன்பதாம் தேதியை மனுஷர் யாவரையும் கர்த்தர் ராஜ்யத்தில் நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகத்தர் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் ஜீவனினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்தத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிலைநிறுத்தி மீண்டும் வரும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மர்மமாக்கி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொண்டு உம்மை வரவேற்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். மயின் சுவாசத்தினாலும் உடைய வருகையின் பிரசனத்தினாலும் நீ நாசம் பண்ண போற பிசாசுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்ளுகிறோம். பிசாசானவனின்றினாலும் என்னோடு பேசி இன்னும் என்னக்கு என் கோபத்துக்குரியவள் நீ ஒருத்திதான் என்று சொல்லி என்னோடு நாளில் பேசினான் ஆண்டவரே. இயேசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர் என்னை தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்து இம்மட்டு சுமந்து வந்து நடத்தி வந்த அற்புதங்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்தேன் ஐயா. உன் வெக்கப்பட்டு போகும்படி அவருடைய காரியம்
1: ஒன்று
0: என்னை காத்து கொள்ளும்படியாய் உடைய வருகையின் பிரசன்னம் நாசியின் சுவாசம் அவனை அழிக்க போவதற்காக நன்றி செலுத்தி உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்று கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நான் உங்களை திக்குற்றலாய் விட்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்த உயர்த்துகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உம்மை நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்த என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இப்படியான போதனை நாட்கள் விளங்கும்படி எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கும்படியா போதிக்கிறாவியா அவருடைய பிரயோஜனமாயிருக்கிறது எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறங்கள் தேவனாகிய கர்த்தாவே மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்தோம் வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்தில் கேட்டு கற்று பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளும் உறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை மனுக்குலத்துக்கு தாரும் என்று மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துவோம் வரவேற்கிறோம். என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறோன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே மீ நன்றியோடு துதிக்கும் யோவான் 8:51 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டற்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றி கொடுத்ததுக்கும் யோவான் 6:47 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பிதாவை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை கனம் பண்ணுறோம் வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இப்படியா பிதாவின் சித்தத்துக்கு பூமியில் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று என்னையும் ஒப்புக் கொடுக்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மர்மக்களை ஒப்பு கொடுக்க இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க இப்படியாய் கர்த்தாவே 21st century 2026 வாழ்ந்திருக்கிற இந்த பிப்ரவரி மாதம் 19th மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் பிதாவின் சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற வரவேற்கிற நித்திய ஜீவ வசனங்கள் உடைய தேவனாகிய கர்த்தாவே மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கோமே மகிமைப்படுத்தவுமே வரவேற்கிறோம். தம்மை தேர்வுகளுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நல்ல நிலமாகி உண்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நல்ல விதவாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். 100 பலன் கொடுக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் திரும்புற ஒரே பாவி நிமித்தம் பல்லோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே மீ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்க இப்பொழுதும் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று கேட்டாவே

செலுத்தி உண்மை மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்று உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலிலூயா. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் எங்கள் தேசத்தின் ஒளியை தந்ததுக்காக நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாய் சர்வ பூமிக்கும் கிறிஸ்து இயேசு ஒளியா இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்கிறோம். எம்மை பின்பற்றுவோம் இருள் இருக்காமல் ஜீவோலி அடைந்திருப்பான் என்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஜீவோலி அடைந்திருக்கும்படி பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் போர் இடத்துக்கு உங்களால் வரக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், சத்தியத்தை அருவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், குமார் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். பாவம் செய்ய எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், சிரசின் மேல் அநேக கிரீடங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் நேற்றிகளில் போட்ட இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த 21st century மக்கள் யாவர் பேரிலும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படும்படி தரிப்பித்து இயேசுவின் ரத்தஞ்சியம் பிதாவே ராஜ்யம் வருக என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுவழியுறோம் ஐயா. ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். ரத்தத்தினால் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். தாம் செய்ய ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தூரமாயிருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே அருகில் சேர்த்த கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிலுவையில் சிந்தர் ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ரத்தத்தினாலே எங்களுக்கு தரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தம்முடைய மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்ற வாழனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்த நிறைவேற காத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பொழிந்தள்ளும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவி உடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவி வரும்போது உமக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியா 21st century மக்கள் யாவரையும் தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி உமக்கு சாட்சிகளாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசமும் மீட்டுக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றி வேண்ட வாக்குத்தத்தின் நிறைவேறுதலுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொடர்ந்து கொள்ளுகிறோம், உண்மை வரவேற்கிறோம். குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையின்படி குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லும்படி தேவாவினால் நிரப்புவதற்காய் நன்றி செலுத்தி உண்மை தொடர்ந்து கொண்டு உண்மை வரவேற்கிறோம். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி ஆண்டவரே வாலிபர் யாவரும் கர்த்தருடைய தரிசனங்களை அடையும்படி கிறிஸ்துவேமை வரவேற்று துதி செலுத்தி ரத்தத்தை தெளித்து நன்றி செலுத்துகிறோம். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி மூப்பர்கள் சொப்பனம் காணும்படியாய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்கிறோம். ஊழியர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்றவரே, ஊழியர்கள் மேல் ஆவியை ஊற்றுவது அபிஷேகத்தினால் அக்னியாக்குவரை நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொண்டு உம்மை வரவேற்கும்.
ஊழியக்காரமேல் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றவரே. இப்படி ராஜ்நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரமே அபிஷேகத்தை ஊற்றி அக்னியாய் பிரகாசிக்க செய்பவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்கார தீர்க்கசனம் சொல்லுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியக்காரர்கள் தீர்க்கசனம் சொல்லும்படி தீர்க்கசனத்தின் ஆவி நம்முடைய ஊழியக்காரை நிரப்பும் என்று நன்றி கொடுத்து தீக்கிறோம், ஸ்தோத்தரிக்கும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் நிலாவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாக மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நாமத்தை தொழுவலும் ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜெயமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தம்முடைய முன் தம் தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கோமே ஸ்தோத்தரிக்கிறோம். பரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கோமே மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வலது பரிசுத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். ஆண்களை பாதாளத்திலிருந்து தப்பிவித்த ஆத்துமாக்களை பாதாளத்திலிருந்து தப்பிவிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜீவ மாஸ்கத்தை எமக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ரட்சிக்க பரலை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பேதர் மூலமாய் ஜனங்களை உணர்வடியை செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் மத்தியிலே மேன்மையாய்ப்பட்ட இயேசு, ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். சீதிகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். பேதர் மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துறோம். ஜனங்கள் உபத்திரங்களை காண்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சீனாய் மலையில் சில வாக்கியங்களை, ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஒருவனையும் தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்தும். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நீதியை செய்தவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே
வரவேற்கிறோம். உயிரோடு இருக்கவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாயாதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பாவம் என்ன நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இப்படியாய் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை மாம்சமான யாவருக்கும் தகுந்த தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம். வானத்தை வசனத்தை போதிக்க தைரியம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தேவ கிருபை உள்ள வசனத்துக்காக நன்றி செலுத்தி சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தமது கிருபை உள்ள வசனத்தை சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் எமது இதயங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். சவலை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். இக்கட்டான சூழலில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நன்மை சொல்லுக்கு மகிமை உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துவோம். நன்மை சொல்லுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துவோம். நன்மை சொல்லுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தின்படி செய்தவர்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். எங்களை நீதிமான்களாக எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும். தேவ மகிமையை அடையாள செய்ய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். பாவியாகி எங்களுக்காக மறித்து இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமை பெறுகிறோம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். ஆவிய நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சாவிற்கு எதுவானங்கள் சரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். தேவட ஆவினாலே எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நாங்கள் தேவடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும். உங்கள் பிரவினங்கள் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். எண்ணுக்கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டல் செய்யும் பரிசுத்தாவியானவரை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். உதற்புறவனான உண்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். புறஜாதிகள் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். உண்மை விசுவாசிகள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். அறியப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். தீமையை வறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும்.
இலை நிறுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். நாவல் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை வரவேற்கிறோம். புற ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த ரோமர் 15:11-12 நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம். நாங்களும் புறஜாதிகளாய் இருந்தோம், இப்போது உம்மை சொந்த பிள்ளைகளாய், மனவாட்டியாய், சீஷியாய் உம்மை தொழுது கொள்ள, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முடிவறியந்த மங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புளிப்பு பாவம் இல்லாதவளாய் இருக்க வேண்டும் என்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்கும், உம்மை வரவேற்கிறோம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வரவேற்கிறோம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வரவேற்கிறோம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இப்படி அழைக்கப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, உமக்கென்று நியமிக்கப்பட்ட, புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகளாக நாட்டி நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து பரலோக ராஜ்யம் வருக பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படுவது

நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உமை வரவேற்று உமை புகழ்ந்து பாடி உமை மகிமைப்படுத்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம், பணிந்து கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். அழைக்கப்பட்ட நிலையில் நிலை நிறுத்த வல்லவராகிய சிகிசுவே, 21st century மக்கள் ஒவ்வொருவரும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உமை நன்றியோடு துதிக்கிறோம். மீந்திருக்க ஜனம் ஒவ்வொன்றும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உமை நன்றியோடு துதிக்கிறோம். சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள பலியை உண்டாக்குற தேவனே, சோதனை கூப்பிடாதபடி தீமிழந்து காக்கிற தேவனே, இப்படியாய் மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தும் சோதனை என்று தப்பிழுத்து ஆண்டவரே சோதனை கூப்பிடாதபடி காக்கும்படி உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். உபத்திரங்களில் ஆறுதல் செய்கிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆறுதலை பெருகச் செய்த தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாகிய கிறிஸ்து இயேசுவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்ய வல்ல இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நற்கிரிகளை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். கிருபையை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என் கிருபை உனக்கு போதுமென்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பலவிதத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே வரவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் வயிற்றிருந்தமை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோம். என் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி உடைய ஊழியத்தில் பயன்படுத்தும்படி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துவோம். ரத்தஞ்சியம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம் ஒவ்வொருவரின் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உங்களோட வார்த்தை சொல்றதப்பா. இப்படியாய் ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களெல்லாம் பெற்றுக் கொள்ளும்படிமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே உண்மை தெரிந்து கொண்டங்கள் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை போற்றுகிறோம். அக்கிரமங்களால் மறைத்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை வரவேற்கிறோம். பாவங்களினால் மறித்தங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். உன்னதங்களிலே உம்மோடு கூற உண்மை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கும். உங்கள் இதயங்கள் வாஞ்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்குமே வரவேற்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நாங்கள் இணைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பூமியின் தாழ்விடங்களில் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஸ்லோரே

மகிமைப்படுத்துவோமை வரவேற்கிறோம். சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் செய்வோமை நன்றியோடு துதிக்கோமை மகிமைப்படுத்துவோமை வரவேற்கிறோம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் செய்வோமை நன்றியோடு துதிக்கோமை மகிமைப்படுத்துவோமை வரவேற்கிறோம். சிலரை போதவராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் செய்வோமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். உருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம்

வரவேற்கும். எங்களுக்கு எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் நன்றோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சுவாழ்த்திற அக்னியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் நன்றோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பரிசுத்த வான்கள் மகிமைப்படத்தக்க இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த மகங்களில் மகிமைப்படத்தக்கவராய் இருக்க வரும், பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தி வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கும். அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கும். சகல அக்கிரமந்தங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். உங்களை நன்றி.

உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். தூதர்களை காற்றுகளாக செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலையாக செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையின் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். புதிரும் ஜீவனமான மார்க்கத்தோட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். உலகத்தை நியாயம் தீர்க்க ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உலகத்தை நியாயம் தீர்க்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவின் கட்டளையின்படி பேசின இயேசு கிறிஸ்து

வரவேற்கும். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போவே பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மயமப்படுத்தும், வரவேற்கும். நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். என்னை பகைக்கிறவள் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை ஸ்தோத்தரிக்கும், மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை துதிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபித்தங்கள் இயேசு கிறிஸ்துவே, நம் யாவருக்கான தேவரீர் வேண்டிக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். வியர்வை இரத்தத்தின் பெருந்துகளாய் தரையிலே விழ ஜபித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமே நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த ஒளிபரப்புகள் எங்கெல்லாம் கேட்கப்படுது அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும்படி

நிர்மித்து நாமத்தை மயமப்படுத்தும் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருத்தனைகள் ஆண்டவரே வாக்கு பண்ணின ஊழியர்களுக்குரிய காணிக்கைகள் எல்லாம் வந்து சேர ஆண்டவரே நீங்கள் வழிகளை திறந்து தாங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்றவரே, கடன் கொடுக்காத கடன் வாங்காதபடி ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் இம்மட்டு நீ காத்து வழிநடத்தி வருகிறீர், தொடர்ந்தும் காத்து வாரும் என்று கரத்தல்

கர்ப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்துகிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்த்திலும் பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய காரியம் செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே. இப்படியாய் கர்த்தாவே, இந்த 21 நூற்றாண்டையும் 2027-26 ஆண்டையும் 19 மீந்திருக்கிற மக்களை முதல் ராஜ்யத்திலே நாட்டில் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி முதல் வசனத்தை அனுப்பி தேவனுடைய குணமளிக்கிற வல்லமை, பரிசுத்தமாக்குற வல்லமை, திடப்படுத்துற வல்லமை, ஸ்திரப்படுத்துற வல்லமை, சீர்படுத்துற வல்லமை, வலுவாதபடி காக்கிற மகிமையின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி காக்க போதுமானதா இருக்கிறபடியால் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர், பெரியோர், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பச்சினம் பிள்ளைகள், பாலுணும் குழந்தைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், முதியோர், பெரியோர் யாவரையும் கர்த்தருக்கென்று நிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஆசீர்வதித்து உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள், சகோதர சகோதரிகள், இனத்தார், தாய், தவுப்பன் யாவரையும் ஆண்டவரே, சகல குடும்பத்தினரை, சகல தேசத்தினர், சகல ஜாதியினர், சகல பாஷைக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாவரையும் கர்த்தருக்கென்று மீட்டு நாட்டி நிலைநிறுத்தி அபிஷேகத்தை செபிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதே பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற விசுவாசத்தோடு கூட கெனி கொடுக்கும்படியா பிதாவின் ராஜ்யத்திலே நாட்டி ஜபிக்கிறோம். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இன்றைய நாளும் சூரியனை போல பிரகாசிக்கும்படி பரிசுத்த பிதாவே, உம்முடைய சூரியனை தந்ததுக்காக நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று நாமத்தினாலே நாங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிப்பையும் கேட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கள்ள சவுரலா இராதபடி உண்மை உள்ள சவுரலா இருந்து கீழ்ப்படிந்து அடங்கி செவி கொடுத்து சாட்சியாய் வாழ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரே பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளியை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளியைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பிறகு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா?

நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2 காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2 காளை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலேதானே சாகக்கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்ததன் நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். தன் பலிபீடத்தை தகர்த்ததன் நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய்கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், தனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை

0: என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனிநீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கா.
1: 33 கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர், காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும். வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன் மேல் குதித்து திரிவார்கள். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இதோ அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனம் கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிபோக்கர் இல்லை. உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். தேசம் பிக்கித்து விடாய்த்திருக்கிறது. லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது. பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள். அக்னியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீட்டப்படுவார்கள். வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மை தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மை தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? உனக்கு விளங்காத பாஷையையும் அரிதற்கரிய ஒருவிதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் எந்தைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை. அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை. பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். உன் கயிறுகள் தளர்ந்து போம். பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். சப்பாணிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசம்.
0: யாக்கோபு 3 என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே.
1: யாக்கோபு 4 அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்து

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடை. நான் ஒரு காரியத்தை விருதானிக்கு போகும். சங்கீதம் 65:5 வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் கடையாந்திரம் சமுத்திரத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. ஆமீன். இன்னைக்கு நம்பிக்கையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்பிக்கை என்பது யாரை பார்த்து நீங்க நம்புறீங்க? மனிதனை பார்த்து நம்புறீங்களா, இல்லை எல்லாவற்றையும் உண்டாக்கிட்ட தேவனை பார்த்து நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரத்துல இருக்கிறவங்க கூட கர்த்தரை நம்புவாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இந்த வானம் எவ்வளவு பெருசு, இதை நம்மால உண்டாக்க முடியாது, ஆனா கர்த்தர் இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய அண்ட சராசங்களை உருவாக்கி வைத்திருக்கிற கர்த்தர் இல்ல, அவரை நம்புறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் இல்ல? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்பிக்கையில பலவீனரா இருக்கிறோம், நம்புவதற்கு பலனே இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் அதுக்குள்ள அடக்கி வைக்க பார்க்கிறோம். நமக்கு ஒருவேளை வியாதி இருக்கலாம், நமக்கு ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், நமக்கு கடன் பாரம் இருக்கலாம், சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கலாம், எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டுல யாருக்கேனும் சுகவீனமா இருக்கலாம், எந்த இடத்துலயாவது பலவீனப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. இதை பார்த்துட்டு இவ்வளவுதான் கர்த்தர் அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அதுதான் நம்பிக்கையான்னு கேட்கிறார் கர்த்தர். இதுதான் உன் நம்பிக்கையா? உங்களை அழைச்சதுக்கு இதுதான் நீங்க என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையான்னு கேட்கிறார். போராட்ட நேரங்கள்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் வரும், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிறவங்க என்ன நம்புவாங்க, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லோரும் என்ன நம்புவாங்க. அமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, யோனாவுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது, இல்ல மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான், யாரான நம்ப முடியும், அவன் வெளியே வருவான்ற நம்பிக்கை துளி கூட கிடையாது. ஏன்னா ஒரு மீன் விழுங்கிடுச்சுன்னா அந்த மீன் என்ன செய்யுங்க, அவனை சாப்பிட்டுருல்ல, அது எதை விழுங்குதோ அது சாப்பிட்டுரும், அது வெளியே துப்புமா இல்ல இல்ல. ஆனா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலதான் யோனா ஜெபிக்கிறார், நெருக்கத்திலிருந்து நான் அவனை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப நெருக்கப்பட்ட நேரத்துல நீங்க யாருதான் நோக்கி கூப்பிடணும், அவரை தான் நோக்கி கூப்பிடணும் இல்ல? அப்படி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு சத்துரு நம்ம கிட்ட வந்து போராடத்தான் செய்வான். ஏன் தெரியுமா? நீங்க இன்னைக்கு நம்பிட்டீங்கன்னு, நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த போராட்ட நேரத்துல கருத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா, சத்து தோத்துட்டான், இன்னொருத்தர் இப்படி போராடும் பொழுது நீங்க போய் சொல்லுவீங்க, எழுந்துரு, இது லேசான காரியம் கர்த்தருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காகத்தான் இந்த போராட்டத்துக்குள்ள கர்த்தனை அனுமதிக்கிறார். இந்த வழியா நீங்க கடந்து போய் இன்னொருத்தரை தேற்றுபடி கர்த்தர் உங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். கத்திரி பிள்ளைகளை, பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, அழாதிருங்க, உங்களை நினைச்சு நீங்களே முந்து கொள்ளாதிருங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் லட்சிப்பின் தெய்வன் அவர். எப்படிப்பட்ட தெய்வனா? எங்களை பிழைக்க வைக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிற தெய்வம், பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமான காரியங்களா செய்வார். நம்ம இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம்ல, இதெல்லாம் அவருக்கு சும்மா ஒண்ணுமே இல்லை. அவர் செங்கடலையே ரெண்டா பிளந்தவர், எரிகோ அப்படின்னு நொறுங்கி போக செய்தவர். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லேசான காரியம். அப்ப தெய்வ பிள்ளைகளை, தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவுடைய பாதத்தை பிடிச்சிட்டு சொல்லுங்க, நான் என் சூழ்நிலையை பார்த்துட்டு நம்பிக்கை இழந்து போயிட்டேன் ஐயா, என் சூழ்நிலையில நான் என்னுடைய பக்தி இழந்து போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன வந்தாலும் உண்மையே நம்புவேன், எனக்காக நீங்க பயங்கரமான காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார், சபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே, இந்த வார்த்தையில் நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்க கரம் இருக்கிறது, எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை நம்புகிற நம்பிக்கை எங்க மேல வைங்கப்பா, உண்மை பற்றி பிடித்து கொண்டு ஓட உதவி செய்யுங்க, எங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, உங்களை நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
2: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதம் 3 வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசீர்வதிக்கின்றார். அநேகர் நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்றும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பயன் தரவில்லையே என்றும், தடைகளும் தாமதங்களும் விடை தெரியாமல் விரக்தியோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்துவதாக. 57வது சங்கீதம் 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது அவனின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்ப்போமானால், சவுலுக்கு தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்துக்கொள்ளும் பொருட்டு. அப்பொழுது அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகிறான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மன புத்திரர்களுக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமுமாய் இருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் ஜனத்தை ரட்சிக்கும்படி ஒத்தாசை அனுப்பியதை குறித்து தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகிறது. ஒருவேளை உணவிற்கு வழியில்லாத நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானம் இல்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை. தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான். ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணி துளிகளை எண்ணியவளாய், உலகமே இருளாய் போன நிலையில், வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை, கடைசி மைல்கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கர்த்தர் காண்கிறவராய், எலியா என்ற தீர்க்கதரிசியிடம் சாரபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆதலால்தான் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்பு கொடுத்தவளாய் பேசுகிறாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகிறார். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும், பலனை திருடுவதாகவும், ஆசீர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகிற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகிற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களை நீண்ட நாள் ஜெபங்கள் தடைகள் தாமதங்களுக்கு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கலவாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் எப்படியாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணங்களை சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் மனுஷனுக்கு ஒரு வேதனையை இந்த நாட்களை கூட்டாதாம். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால், நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனும் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை தருகிறான். பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தினூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தங்களை இந்த நாட்களிலே நெருக்கி தங்களை இறுக அந்த நாட்களை பிடித்துக் கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமாம், ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாதாம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே புறப்பட்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எங்கு பார்த்தாலும் பிஸி பிஸி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து திரிந்து இந்த நாட்களிலே தங்களுக்கே இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்களிலே பாருங்கள், அவனிடத்திலே இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கும் இங்குமாக, அதாவது நெறிகட்ட முறையாக இந்த நாட்களில் நேர்மை இல்லாதபடி சம்பாதித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் ஏமாற்றி இப்படியான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அதனோடு ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களில் நீங்கள் அடங்கி இருங்கள். அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்று இந்த நாட்களிலே வேதனை இல்லாதபடி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சீவிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதமே நாங்கள் இந்த நாட்களில் திருப்தி என்று சொல்லி இந்த நாட்களில் நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதுமென்ற மனமே இந்த நாட்களிலே பொன் செய்யும் என்று சொல்லு விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் போதுமென்ற மனத்தோடு இந்த நாட்களிலே வாழுவோமா இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை உருவி குத்த முடியாதபடி இந்த நாட்களை நடந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் பிள்ளைகளை இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். நம் தேவனிடத்திலே போய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் துன்பங்கள் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நிம்மதியான காரியத்தை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதவிதைத்த வீடுகளிலும் 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே கீழ்ப்படிந்து ஈசாக்கு இந்த நாட்களிலே நடந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே கேட்போம், ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாத குறைவுகளை இந்த நாட்களை நீ ஆண்டவரே நீக்கி இந்த நாட்களே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களே என்னுடைய குடும்பத்திலே நிறையும்படியாக இந்த நாட்களை உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை நடத்தும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனாலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே கொடுக்கும். அதை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஓடி இந்த நாட்களை சம்பாதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் நெருக்கத்தையும் இந்த நாட்களிலே கூடும். இன்றைக்கு அநேகருக்கு கடன், அருமையான கர்த்தருடைய Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 8ஆம் தேதி, 6ஆம் மாதம், 8ஆம் தேதி, ஜூன் மாதம், 8ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர்தாமே இந்த ஆசீர்வாதங்களை தந்தருவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நியமிக்கப்படாமல், தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 1:8 கூறப்பந்த அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தீங்கு அனுபவித்தாலும் ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருக்கும். ஆமேன். கர்த்தரை குறித்து சாட்சியை கூறுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 2வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையில் இன்றைய நாளுக்கான நாளைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தீபமன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவத்தை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் சுவாசிக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக, நடத்துகின்ற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சி பயிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களை ஒருவருடன் கூட இருப்பதாக, எடுத்து வருகிற ஊழியருடன் கூட இருப்பதாக. நாங்கள் இந்த வழியில் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேதத்து சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் ஒரு குடும்பத்தார் சபையையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் சொல்லட்டுமா. உங்களுக்கு காலை வணக்கங்கள். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்து.
1: God bless. Amen. Thank you. Bless you. Bless you. Hallelujah. இந்த வேளையிலே கூட சங்கீதம் 42, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாடல் என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நானே துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹாலேலூயா. சங்கீதக்காரன் இந்த பாடலிலே அருமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை அங்கே தேவனிடத்திலே விவரித்து காண்பிக்கிறார். தனக்கு தனக்குள்ளேயே அவர் சொல்லிக் கொள்கிறார். ஹலிலூயா. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம். என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹலிலூயா. தேவனை நோக்கி காத்திரு. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தேவனை நோக்கி காத்திருப்பதை அங்கே அதை பொருட்டாக எண்ணுவதில்லை. காத்திருப்பது என்பது தேவனுடைய அங்கே செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே கிரிய செய்வதற்கு அந்த நேரத்திலே அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹலேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருப்பு என்பது அது மறுப்பு அல்ல. ஹலேலூயா. அங்கே தேவன் அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அவர் கிரிய செய்கிறார். ஆனப்படினா அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹலேலூயா. அங்கே திட்டவட்டமான ஒரு தீர்மானம், தாவீது திட்டவட்டமாக ஒரு தீர்மானித்து சொல்லுகிறார், ஹலேலூயா, ஏன் நீ கலங்குகிறாய், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய காரியம். சத்துருவானவன் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், ஹலேலூயா. ஆனா நாமே நமக்கு சொல்ல வேண்டிய காரியம், ஏன் கலங்குகிறாய், காத்திரு, இன்னும் நாங்கள் துதிப்போம், ஹலேலூயா. அதே போலதான் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூட, அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருந்தது, எல்லாம் செத்து போச்சு. ஆனால் அவனும் அவனுடைய வாழ்க்கையை செத்து போச்சு, மனைவியுடைய வாழ்க்கையை செத்து போச்சு, ஆனாலும் கூட தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சந்தோஷத்திலே ஆண்டவரை துதிப்பது ஆராதிப்பது மிகவும் எளிது. ஆனால் ஒடுக்கப்படுகிற நேரத்திலே, துன்ப நேரத்திலே அன்புக்குரியவர்களே, தேவனை துதிப்பது என்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அதுதான் சர்வாங்க தகன பலி. ஹல்லேலூயா. நம்மை ஒடுக்கி தேவனை நாங்கள் துதிக்கின்றவர்களிலே தேவனுடைய அளப்பெரிய அந்த கிரியைகளையே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் காண்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்கள் துதிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல், தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல், தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே, தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். பாடுவோம். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல், தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடிய வாஞ்சித்து கதறுவதன்னு சொல்லி சொன்னால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற விலங்கினங்கள் மான்களை துரத்துகின்ற வேளையிலே அங்கே மானுடைய சர்க்கத்திலிருந்து ஒரு விதமான வியர்வை வெளியிலே வருமா, அந்த வியர்வையை முகர்ந்து அந்த விலங்கினங்கள் அந்த மான்களை துரத்தி கொண்டு வரும். அப்பொழுது மான் என்ன செய்யுமாம், தேவன் அந்தந்த மிருகங்களுக்கு அந்த அந்தந்த ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ஞானம் அங்கே அளவற்றது, அனந்தமானது. ஹல்லேலூயா. அதுபடினால் மான் தன்னை தப்பித்து கொள்ள ஒரு வழியை அது தேடும், அதுதான் தண்ணீர். ஆனபடினால் தான் அது தண்ணீர் அந்த நிலைகளை அங்கே தேடியோடும், வாஞ்சித்து. வாஞ்சி என்பது விருப்பத்துக்கு மேலானது, அதாவது அது இல்லாமல் நான் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனபடினால் அவன் தண்ணீர் நிலைகளை கண்டு அந்த தண்ணீருக்குள்ளே போய் வெளியிலே வருகின்றவளை இந்த வேர்வ மாற்றம் மாறிவிடும். விலங்கினங்கள் கூட அப்படியே திருப்பி கொண்டு அது போய்விடும். ஏன்னு சொன்னா தொடர முடியாது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாங்கள் தேவனை வாஞ்சிக்கின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, வாஞ்சிப்பது என்பது விருப்பத்துக்கு மேலானது. சில பேரை பாருங்கள், வேதனை வந்தா, துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தால் பைபிளை எடுக்க மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், துதிக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு கூட போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளை குறித்து சொல்லுவார்கள். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன் சொல்லி அங்கே தாவீது சொல்ற. தாவீது பாருங்கள், அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அளவுக்கு அதிகமான கிருபியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் எந்த காலத்திலும் அந்த மனுஷன் தேவனை துதித்து கொண்டே இருந்தான், தன் நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய கிருபை, அளவற்ற கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, காற்றடிக்கலாம், மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட அது தேவனுடைய அன்புக்கு மேலாக எதுவும் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. ஆண்டவர் ஆகிய இயேசுக்கு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அதே போலதான் ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர் தஞ்சமே நீர். அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல். எந்தவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதருங்கோல், தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. இந்த பாடலை எழுதின தேவ மனசன் யாரோ அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த இருதயத்தை ஊற்றி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அன்னால் தேவனுடைய சமூகத்தில் எல்லோரும் ஜெபிக்க போனார்கள், ஆனா அன்னால் ஜெபித்தது வித்தியாசமா இருந்தது. ஹல்லேலூயா. அன்னாளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, ஆனா அவளுடைய இருதயம் ஊற்றப்பட்டது. அதுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த ஐக்கியம். ஹல்லேலூயா. தேவனோடு கொண்டிருக்கின்ற அந்த வாஞ்சை அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதேன் உன் நேசரை நினைத்திடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர் என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர்

உம்மை தினமும் நினைக்கின்றேன், சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹலேலூயா. பாருங்கள், அன்புக்கு அங்கே தூரம் தடையில்லை. ஹலேலூயா. அந்நிய தேசமாயிருந்தது, எர்மோன் மலையாயிருந்தது, அது சிறுமலையாயிருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவருடைய இருதயம் வாஞ்சிக்கின்றது. ஹலேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம்தான் நம்மை வாழ வைக்கும், அவருடைய ஐக்கியம்தான் நம்மை வாழ வைக்கும், நம்மை திடமாய் நிற்க பண்ணும். ஹலேலூயா. அன்பான தேவனே, இந்த வேளையில நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே, இந்த வேளையிலும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற புயல்களையும் ஆண்டவரே கஷ்டங்களையும் காண்கிற தேவனையா ராஜா. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அற்புதமான விடுதலையை காணும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிற காரியங்களை நீ காண்கிற தேவனையா ராஜா. நீர் அற்புதமான ஆண்டவர் அப்பா ராஜா. ஹலேலூயா. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருடும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருடும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமென் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்குமென் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லருளும். பிள உண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிள உண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் அங்கூரம் நீர். இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் அங்கூரம் நீர்.
என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா நின் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லும் ஹலிலூய தகப்பனே. அப்பா இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நம்முடைய நாட்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்கூல்கள் பாடசாலைகள், ஆண்டவரே யூனிவர்சிட்டிகள், ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய கரத்தை வைக்க விடமா செவிக்கிறோம் கத்தாவே, இரக்கத்தின் பிதாவே. ஆண்டவரே தகப்பனே, இந்த போதை மருந்து விற்கிறவர்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே பாடசாலைக்கு படிக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனே படித்து முன்னேறி செல்ல நிற்கிருப தரவிடமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே வடமாகாண பகுதிகளிலே ஐயா, வலிகாமன் தெற்கு பகுதிகளிலே ஐயா, ஆண்டவரே யுத்த குத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என் இயேசப்பா நீங்க வரவிடமா செவிக்கிறோம் கத்தாவே. என் தகப்பன் ஆகிய தேவனே பாடசாலைகளை ஆண்டவரே, ஸ்கூல் டீச்சர்ஸே ஆண்டவரே, பிரின்சிபல் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே இந்த போதை பொருள் பழக்கத்திலிருந்து ஆண்டவரே தேவனே இந்த ஜனங்களை ஏழை பிள்ளைகளை நீங்க விடுவிக்க விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. சத்ருன் வல்லமகளை இயேசுன் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே இந்த வேளையிலும் ஐயா ராஜா ஆண்டவரே அந்த போதை பொருள் விற்கிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே இது பாவம் என்பதை அவர்கள் உணர்த்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உடைய கரத்திலே ஐயா ராஜா அந்த ஜனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே உடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்திலே ஐயா அந்த பாடசாலை பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அந்த பெற்றோரமுடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. இன்னும் அப்பா ராஜா ஆண்டவரே பாடசாலைகளுக்கு ஆண்டவரே தேவனை போகின்ற பிள்ளைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்தும்படி செவிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த தேசங்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, அப்பா சட்ட ஈனமாக நம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக திறந்திருக்கின்ற எல்லா போதைப் பொருட்கள் கடைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வு நம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே இவர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகள்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே திருச்சபைக்கு போகாத ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு செவிக்கிறோம். ஆண்டவரே தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை உணர்த்தி ஆண்டவரே சரியான பாதையில கொண்டு வரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் நீக்கி புலவிடமா செவிக்கிறோம். சத்ருவின் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஐயா ராஜா டிசபிலிட்டி பிள்ளைகளை ஆண்டவரே, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை சரியான பாதையில நீங்க வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் அப்பா. தகப்பனே உடைய கரத்தில் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே காத்து கொள்ளும், நீரே வழி நடத்தும் ஐயா. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால் ஆமேன். ஹலிலூயா தகப்பனே.

கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

என்றுமென்றும் பிழைப்பான். பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர், பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர். கிருபையினால் நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே,

விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னுகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்று பிழைப்பான். திருச்சபையே திரிய செய்வாய் திவ்ய அன்பில்.

0: இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா ஜாதிகளும் ஆண்டவராகிய தேவனே அதற்குள் ஓடி வருவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும்படி செபிக்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, எங்களை சூழ இருக்கின்ற ஆண்டவரே பல பாச பேசுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆவியானவரே அவர்களை இருதயத்துல பேசியப்பா ராஜா. அவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். மனம் திரும்புகின்ற ஆவியை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே ஜனங்களை நீங்க விடுவிக்க விடமா செபிக்கிறோம். சத்ருவான கொஞ்ச காலம் அவனுக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவரே, அப்பா அவன் இடவிடாமல் ஆண்டவரே வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. என் ஆவியானவரே அசவாடும் அப்பா ராஜா, ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா ஜனங்கள் மேலும் ஜீவனை கட்டவிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் திருச்சபையில நடக்கும்படி செவிக்கிறோம். என் ஆவியானவரே இழந்தருடுவீராக, அசர்வாடுவீராக ராஜா. தகப்பனே, ஜனங்களுடைய எல்லா காரியங்களும் விடுதலை தரவிடுமா செவிக்கிறோம். தடைகள் நீங்கி போடுமா செவிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முடிவடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த ஜனங்களை நீங்கள் விடுவிக்க விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்து ஜனங்களையும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஐயா, இலங்கையிலிருந்து எந்தெந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேசங்களை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். தடைகள் நீக்கி போடப்படுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயாங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியுமப்பா, வழிநடத்த வேணும் ஆண்டவரே. நம்முடைய வல்ல கரத்திலே ஐயா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமாகியா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உமக்கு சொந்தம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே இந்த நாளை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இந்த கால வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, ஜபங்களை, துதிகளை ஏறெடுத்து வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு திரும்பவுமாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், கணவனுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிற பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக காலை வேளையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவரப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேலையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். Praise the Lord. Amen. Amen.
0: Amen. Bless you, ஐயா. Amen. Bless you. Amen.
1: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவோழிய சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்று 8-ம் தேதி 6-ம் மாதம், 8-ம் தேதி ஆனி மாதம், 8-ம் தேதி ஜூன் மாதம், 2026-ம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:59 இதுவரை நேரமும் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்தினார். இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இணைந்த ஊழியங்கள்

0: செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. ஆமேன், ஆமேன், ஆமேன். 2 தீமோத்தேயு 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யாக்கோபு 2 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்கள் கூடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. உங்களை பரிசுத்த வேதாகமத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்துக்கூடாக நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலிக்கூடாக சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேலை இணைந்திருங்கள், கேளுங்கள். 10 மணிக்கு பின்னதாக மறு ஒலிபரப்பாக இருக்கும் பாடல்களிலும் மறு ஒலிபரப்பிலும் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர்களை வரவேற்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணையப்போற ஊழியர்களையும் வரவேற்போம். இணைந்திருக்கிற அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்துக்கு இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அதே வழியிலே இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது அழைப்பை கொடுத்திருக்கிறோம், அடுத்த அழைப்பையும் கொடுப்போம். ஆயத்தமாவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தேவ ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமேன், ஆமேன். பிரைஸ்லோட்டமா, உங்களுக்கு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய உற்சாகத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாரத்தின் இறுதி நாளிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் ஆலயங்களிலே வழிநடத்தப்பட்ட பொழுதும் கர்த்தர் உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவார், வழிநடத்தியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்கிறவர்கள், சபையிலே காணப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துப்பார் என விசுவாசிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களாமா. God bless you. Amen.
1: தங்கம்மா, வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எல் பெராசிம் அண்டர் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். எல் பெராசிம் என்றால் இவரைய வார்த்தை, அதுக்கு தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5:20 அங்கு தாவீது பாகால் பிரேசிக்கு வந்தபோது அங்கே அவர்கள் முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிரேசிம் என்று பேரிட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிரேசிம் என்ற எதிரைய வார்த்தைக்கு உடைப்பு அல்லது தடைகளை நீக்கிறவர் என்று சொல்லி அங்கு பொருள்படும். ஏனென்றால் தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிற தேவன் தான் எங்கள் தேவனாய் இருக்கிறார். அங்கு இந்த தாவீது பாகால் பிரேசிம் என்ற இடத்திலே பொலிஸ்தியரை தோல்கடித்தார், அடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் திடீரென வழிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு எங்களுக்கு முன்பாக நீக்கும் தடைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் எல் பெராசிம் அவற்றை உடைத்து தனது வழியை எங்களுக்காக திறக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது முத்திரை போடப்பட்டிருந்தான், எதிரிகளால் எல்லா பக்கமும் சூழ்ந்திருந்தான், ஆனாலும் ஒரு நொடியிலே அவனுடைய நிலைமை மாற்றப்பட்டது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இப்படியா எங்களுக்குள்ளும் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம், ஊழிய வளர்ச்சி குறைவுகள், குடும்ப பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் எங்களுக்கு அங்கு ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க எங்கள் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். இரண்டாவது காரியம், அங்கு வெள்ளம் போல் செயல்படும் தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தாவீது தண்ணீர் பெருகி ஓடுகிறது போல கர்த்தர் அந்த அவருடைய பிரச்சனையை எதிரிகளுக்கு முன்பாக வெக்கப்படாமல் எல்லாவற்றையும் உடைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். வெள்ளம் வந்தால் என்ன நடக்கும் என்றால் தடை கற்கள் தகர்க்கும், தடுப்புகள் எல்லாம் உடையும், புதிய பாதை உருவாகும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதே போல அங்கு தாவீது ராஜாவுக்கு அங்கு பெலிஸ்தியருடைய காரியத்திலே அவர் வெற்றி கொண்டார். அவருடைய தடை கல்லுகள் உடைக்கப்பட்டது, தடுப்புகள் உடைக்கப்பட்டது, புதிய பாதை அவருக்கு உருவானது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதே போல தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில செயல்படும் போது மனுஷனால் முடியாத காரியம் அங்கு தேவன் எங்களுக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். மூன்றாவது காரியம், போராட்டத்தின் நடுவிலே வெற்றி கொள்ள வைக்கிற தேவன். ஏனென்றால் தாவீது பாகால் பேரேசில் போர்க்களத்தில் நின்றான். அங்கு பொலிஸ்தியரோடு அவர்கள் சூழப்பட்ட நேரத்திலே அந்த போராட்டத்திலே அங்கு தேவனை சார்ந்து நின்றான். போராட்டத்தின் மத்தியிலே வெற்றியும் வாக்கு தத்தமும் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் தான் 2 சாமுவேல் 5:20 பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவன் அந்த போராட்டத்தின் மத்தியிலே எதிரிகள் சூழ்ந்த மத்தியிலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து வழியை திறக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசாமோசமோ, பட்டியமோ, இவியல் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு குந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே என்று சொல்லி நாங்க பாக்குறோமே. ஏனென்றால் தேவ வார்த்தை எங்கள் உங்கள் தடைகளை உடைக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என்னத்தினால் என்றால் ஜெபத்தின் மூலம் உடைக்கும் பல்லோக கதவுகள் அங்கு திறக்கப்படும், தாமதங்கள் முடிவுக்கு வரும், கட்டுப்பாடுகள் உடைக்கப்படும், தேவன் புதிய பாதையை திறப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் மனுஷ வாழ்விலே எல்லா தடைகளையும் ஆண்டவரால் உடைக்க முடியும். எப்படி என்றால் அவருடைய சித்தத்தின்படி ஒரு புதிய வழியை திறந்து வெற்றி பாதையிலே நடக்க வைப்பார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு கூட இருந்து எங்கள் தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாயிருக்கிறார், வழிகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீண்ட கால தடைகள் இருக்கிறது, அந்த நீண்ட கால தடைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் தடைகளை தகர்த்து போடுகிறவர் அவர், வழிகளை திறக்கிறவர் அவர், பரலோகத்தை கூட திறக்க அவர்தான் வர வேண்டும் எங்களுக்காகவே. அதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுது இலங்கை தேசத்திலே பயங்கரவாத சட்டம் போட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே வாலிப ஜுவதிகளை பிடித்து உள்ளே போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த காரியங்கள் இன்றைக்கு பாருங்கள், தடை நீக்கப்பட்டது, இப்பொழுதோ தடை வந்து விட்டது. ஆகவே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, மக்களுக்காக, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சட்டத்தை பார்க்கலும் எங்கள் தேவனுடைய சட்டம் பெரிதாய் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க இலங்கை தேசத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவியானவரே, அந்த தேசத்துல நீர் அசைவாடும்படியாக இன்றைக்கு அந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இயேசு இடத்துல வர இயேசுவே ஆவியானவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத அந்த தடை சட்டங்கள் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இயேசுவை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை நோக்கி பார்ப்பதில் இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மிடத்துலதான் அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தின் இலங்கையின் ஆசீர்வாதம் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் இருக்கிறது என்பதை அந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு உம்முடத்துல ஓடி வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த தடை சட்டங்கள் அகற்றப்பட்டு இயேசு அந்த சட்டங்களை அகற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு தமிழ் மக்கள் வாழ, முஸ்லிம் மக்கள் வாழ, இயேசுவை அறிகிற அறிவில வாழ, இயேசுடைய கொள்கைகளுக்கு வேதாகமத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை சட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு போவதாக. ஒவ்வொரு மக்களும் அந்த சண்டைகள் வராதபடி, பிரச்சனைகளுக்கு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, ஒவ்வொரு மக்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய உமக்கு பிரியமாக அந்த தேசத்துல வாழ, உம்மை உயர்த்தி வாழ, இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் மக்கள் சிறுகவும் வாழ ஆண்டவரே அந்த இனத்துவேச பேச்சுக்களை பேசாசபடி ஆண்டவரே இயேசுவை மகிமைப்படுத்த ஒன்றான மெய்த்தேவன் தான் இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்து கொள்ள அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற அத்தனை காரியங்களை தேவன் அகற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தான் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தில் முன்னேற்றத்துக்கான அத்தனை தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மக்கள் அவசர கால சட்டத்துக்கூடாக இந்த கைது செய்யப்படுகிற மக்கள் விடுதலை செய்யப்படும்படியாக, அந்த விடுதலை செய்யப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள வேதாகமத்தை தூக்கி இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அரக்கஞ்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் விசுவாசம் என்னும் கேடயத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் பிடித்தவர்களாக ஒரு இயேசுவின் போர் வீரராக ஒவ்வொரு மக்களும் மாறி சமாதானமான இந்த இலங்கையை உருவாக்கும்படியாக, இன பிரிவினைகள் இல்லாத இந்த இலங்கை தேசத்தை ஏற்படுத்தும்படியாக, இமைக்கு பின்பு நாங்கள் அந்த பரலோக தேசம் எங்களுக்கு உண்டு, இந்த உலகத்தில் எங்களுக்கு தேசம் அவசியம் இல்லை என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து இமைக்கு பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு இயேசு தருகிற வாழ்வாக இருக்கிறது என்ற உணர்வோடு எல்லா தடைகளை நீக்கி இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நற்குணசாலிகளாக இயேசுவை அறிந்து ஒவ்வொரு இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் நற்குணசாலிகளாக மாற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் என்பதை அறிந்து கொண்டு அவர் நீர் முன்பாக போக யோபித்து துதித்து ஆராதித்து உமக்கு பின்பாக ஒரு இலங்கை மக்களும் வர தடைகள் அகன்று அந்த தேசம் சமாதானமான வாழ்வாக வாழ, ஆசீர்வாதமான வாழ்வாக வாழ இயேசு அந்த தேசத்துல உயரும் பொழுது அந்த தேச மக்கள் தொழில்நுட்பங்கள் இம்ப்ரூவ் பண்ண தேவனுடைய ஞானம் புத்தி அறிவை பெற்று தொழில்நுட்பங்களில முன்னேற, யுத்தங்கள் இனத்துவேச பேச்சுக்களை அகற்றி அந்த தேசம் ஒற்றுமையாக இயேசுவின் தேசமாக அந்த தேசம் மாறி எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து போடுகிறவராக, பொல்லாத வழிகளை விட்டு 2:14 படி மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தேசத்துக்கு இலங்கை தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து காளி கூறு, இலங்கை தேசமே பயப்படாதே மகிழ்ந்து காளி கூறு, இயேசுவின் தேசமாக அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய எதிராக அதற்கு எதிராக இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கப்பட்டு வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நிகழ்ச்சியில நடத்துற சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் உம்முடைய நாமம் உயர ஐந்து கண்டங்களில் உள்ள மக்களும் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவுக்குண்டாக இயேசுவின் ராட்சியம் ஆயிரம் வருட ஆட்சி வர அதன் பின்மை நித்திய நித்தியமாக வாழ்வு வர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து தைரியப்படுத்துகிறீர்க்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா கர்த்தர் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே இருக்கவும் எல்லாரும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழவும் கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும்.
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோட இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்ல அப்பா, எல்லா தேசங்களும் உள்ள ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா தேசத்துல உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை ஒரு தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பிரிதான விடுதலையும் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உங்களுக்குள்ள தங்கி உங்களோட வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கையின் தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கையின் தகப்பனே, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற. நீங்க அற்புதம் செய்கிறவர், ஆலோசனை கத்தர், வல்ல மீட்பர் ஆண்டவரே. சாபம், பாபம் யாவற்றையும் நீக்கி எங்களை ரட்சித்தவரே, அற்புதம் இன்றும் நீங்க அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கத்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்ல, மனுஷரால் முடியாததுக்கு கத்தரால் மட்டுமே செய்யக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்கார நீங்க பேர் சொல்லி இந்த சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அழைத்தீர்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த மக்கள் அப்பா, உங்களை அறிந்தும் அறியாம இருக்க இலங்கை உள்ள மக்களுக்களையும் அப்பா பெரிதான ஒரு கேள்வியை கொடுத்து அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய கரத்தை அவங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டும் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால் முடியாத காரியங்கள் செய்கிற தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. ஒரு ஜெப ஆவியை மறு அப்பா, அவங்க உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்களையும் அப்பா உங்களுக்கண்டு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்திரண்டா, இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதித்த தகப்பனி, அந்த அக்கினியின் நெருப்பாக ஆண்டவரே இவர்களையும் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக அறிந்தவரும் அறியாதவர்களாக இருந்தாலும் யாவரையும் ஆண்டவரே உங்க பக்கம் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக எழுந்து பிரார்த்திக்கிற வெளிச்சமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நேற்றும் இன்று மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் லாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே. ஏசாயாவின் நாவை தொட்டது போல ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாம உங்களுக்கென்று ஊழியர் செய்யற மக்களாக இன்னும் அதிக ஆத்மாவை சேர்த்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி யாவரையும் உங்களுடைய சித்தத்தின் படி செய்வதற்கு அப்பா. நாட்கள் குறைவா இருக்கிறபடினால் உங்களுடைய சித்தத்தின் படி செய்வதற்கு மக்களை எடுத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று சொன்ன கத்தரே, இப்பொழுது ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. அப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துறதற்கு இயேசு நாமம் இனிதான நாமம், அந்த தாயலத்தை அவங்க மேல இனிதான நாமம் அப்பா என்று சொல்லி அவர் உங்களோட நாமத்தை உயர்த்த கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான ஜீவியன் ஜீவிப்பதற்கு அப்பா நீங்க எங்களை அழைத்தீர்கள். அதன்படியாப்பா உங்களை அறியாம இருக்கிற மக்களும் சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்களையும் அப்பா உங்களை பரிமள தைல இயேசுவின் நாமம் என்று கூறி அந்த தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்கள் உங்களுக்கென்று ஜீவிப்பதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தேவைப்படியே எமக்கு நன்றி நன்றி நன்றி. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா மூன்றில் ஒன்றாக ஜொலித்து உங்களுக்கென்று ஜபிப்பதற்கு உங்களுக்கென்று காத்திருந்து ஜபிப்பதற்கு புதிதான வெளிப்படுத்தலை யாவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. கத்தருக்கென்று எவ்வளவு அவங்க நேரத்தையும் காலத்தையும் செலுத்தி வர்ற இவர்கள் ஆண்டவரே புட்ட வால ப்ரொடெக்ட் அவர் வேலி அடைத்து அவர்களை காத்து போக்கிலும் வரத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்கள் கோட்டைகளை மறுத்தி வைத்து காத்துங்கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி. பாஸ்டர் ஜெனத்துக்கான பாஸ்டர் நயோமி லோகனுக்கான வருகிற அவங்களோட ஊழியத்திலும் இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். வேண்டவர் இந்த காலை நேரம் ஒவ்வொரு நாளும் வந்து சில நேரங்களில் சோர்ந்து போகிற நாட்கள் இருந்தாலும் உங்களுக்கண்டு வந்து ஆண்டவரே காலை நேரம் எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களை நிலை நிற்பதற்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று புதிதான கிருபையின் மூலமாக வரப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அவர்களுடைய தேவையை சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட பாதத்திடையில் இருப்பதற்கு யாவருக்கெல்லாம் ஒரு புதிதான ஜப்ப ஆவியை கொடுத்து அப்பா ஆத்மா தாகத்தை கொடுத்து யாவரும் ஒரு பரிசுத்தமான ஜீவியன் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உங்க பரிசுத்தத்தை அதிகமாக தரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறவங்க நாம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோதனை நன்றி டோலி சிஸ்டர். கத்தருங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்
3: ஆமென் ஆமென் நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
1: ஆமென் ஆமென். நாங்கள் நேரில் அமெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
4: Praise the Lord, sister.
1: Praise the Lord. நீங்கள் திருச்சபையிலே இருக்கிற ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் மத்தியிலே வெற்றியும் தேவனால் வாக்கு தத்தமும் நிறைந்து வாழ கர்த்தனுடைய வாக்கு தத்தத்திலே நிறைந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் இந்த நாட்கள் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்த.
4: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் மக்கு சோத்திரம். நாள் முழுவதுமாய் எங்களின் முதல் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சித்தத்துக்கு நேரே எங்களை வணைந்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்து தேவன் இனிமாய் கூட எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா முதல் வல்லமையான கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேலையிலே கூட கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் திருச்சபைகள் மேலே ஆண்டவரே உமது திருக்கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் இருக்கிறதான எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாய்மாலுமான ஊழியங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உமக்கு ஊழியர் செய்கிற அந்த கரங்கள் எல்லாம் ரத்தம் சிந்துதலா இருக்கிறது அப்பா. அவர்கள் கர்த்தாவே எல்லா கல்லர் கொகைகளா இந்த ஊழியங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஊழியர்களுக்கு எப்படி உமக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் தன் இஷ்டம் போல அந்த சபைகளை நடத்துகிற காரியத்தை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, திருச்சபைகளில் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரும் உமை அறிய வேண்டும் ஆண்டவரே. உமது சித்தத்தை அறிந்து தான் ஊழியக்கார் உமக்கென்று நினைத்து உமக்கென்று ஊழியர் செய்யணும். மனுஷருக்கு பிரியமா இல்லாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஊழியங்களை செய்ய இந்த ஊழியர்கள் எல்லோருமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்கள் பண்ண ஆசை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை என்று இருக்காதபடி காண்டவரே, தேவனுக்கே அவர்கள் சித்தமானதை மட்டும் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. தன் ஆடுகளை நேர்த்தியாய் ஞானமாய் அவர்கள் போதித்து வழி நடத்தும்படியாக கூட ஜபிக்கிறோம்ப்பா. சபைகளில் இருக்கிறதான உபதேசங்கள் எல்லா ஆண்டவரே உமக்கு பிரீதியா இருக்கட்டப்பா. தேவ வசனங்களுக்கு நேராக அந்த உபதேசங்கள் இருக்கும்படியாக கூட ஜபிக்கிறோம். அப்படியாக வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு பயந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஊழிய பாதையிலே அவர்கள் வந்து ஆலயத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம். அந்த நாள்ல விசுவாசிகள் கூட தங்கள் இஷ்டம் போல மனம் போன போக்கிலே ஆராதனைக்கு வந்து ஆண்டவரே அந்த ஆலயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். தேவன் நீர் அவர்களின் மேலே உமது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி சபைகளிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் தெய்வீக பரிசுத்தம் சமாதானம் உண்டாயிருக்கும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. நேர்த்தியாய் ஞானமாய் சபைகளை நடத்த ரெண்டு பேரும் மெய்ப்பரும் விசுவாசிகளும் ஆண்டவரே ஒரு மனதோடு கூடி அந்த இடத்துல அப்பா உமக்கென்று ஆராதனைகளையும் உமது காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். போட்டிகளும் பொறாமைகளும் ஆண்டவரே உள்ள அதிகமாக இருக்கிறபடினாலே ஆலயங்களிலே ஒரு மனதின் ஆவி இல்லாதபடினாலே அநேக அந்நிய அக்னிகள் உள்ள உலாவுகிறதப்பா. இது போன்ற காரியங்களில் இருந்து தேவன் நீர் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளின் மீது ஆண்டவரே உமது கரம் இருக்கும்படியா ஜபிக்கிறோம். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே விசாசானவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சதா இருக்கிறபடினாலே அவன் தன் இஷ்டம் போல மக்களை திசை திருப்புகிறதை தேவன் நீர் இந்த நாளிலே விலக்கி போடும்படியா ஜபிக்கிறோம். சபைகளிலும் ஆண்டவரே சபைகளில் வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் ஊழியர்களையும் தேவன் தாமே நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து போதித்து அவர்களுக்கு நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா விசுவாசிகளின் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசிகளின் குடும்பங்கள் கூட இந்த நாள்ல மாயமால் ஆண்டவரே அப்பா ஆலயத்திலே உண்மையும் உத்தமும் இல்லாதபடிக்கு அவர்களும் அந்த விசுவாச குடும்பங்கள் கூட அப்பா சீரழிந்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவனுடைய கரம் இவர்கள் எல்லோரையுமாய் பற்றி பிடிக்கும்படியா இந்த வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக திருச்சபைகளிலே ஆண்டவரே உமது வார்த்தைகள் உமது வார்த்தைகளை எல்லோரும் ஞானத்தோடு அந்த இடத்துல பிரசங்கிக்கவும் வருகிறவர்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் உமது உபதேசங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான உபதேசங்களே அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியாக தேவன் செய்து சத்திரு சபைகளிலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கவும் தேவனுடைய சித்தத்தை மட்டும் அறிந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பொது கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்போ இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையுமா மருமக்கள் எல்லோரையுமா ஆசிர்வதிங்க. சொந்த பந்தங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் இது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு என்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒருவர்த்தையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பீராக. இறுதியாக வருகிறதான இம்மி புஷ்பராஜ கூட தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அந்த மகள் செய்யற ஊழியத்தை கூட தேவன் ஆசிர்வதித்து பிறகு செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் இது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாபகம் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் இல்லங்க.
5: ஓகே, நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா
6: பிரைஸ் லார்ட்.
5: நீங்கள் ஜெபத்தின் மூலம் பரலோகம் திறக்கப்பட கத்ததாமே ஒரு பரிசுத்த ஜெபங்களை மக்கள் விசுவாசிகள் செய்யக்கூடியதாய்
1: அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் தூய்மையாய் அந்த ஜபங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, எங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, எல்லா தேசங்களையும் ஆசீர்வதியும், எல்லா தேசமும் உம்மது தேசம் அப்பா. அப்பா எல்லா நாடுகளையும் ஆசீர்வதியும் தகப்பன். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தனே, எல்லா தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பன். உம்மை போற்றவும் புகழவும் உம்மை மகுமைப்படுத்தவும் எல்லோருக்கும் நல்ல துதியும் மகுமையும் பெருகச் செய்தும் தகப்பனே. ஆவியானவரே உமது நாமத்தை எல்லா நாடுகளும் சூத்திரிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா நாங்கள் எங்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே, நீர் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா உம்மை மேலும் மேலும் மகுமைப்படுத்துகிறோம் ராஜா அற்புதரே, உம்மை மேலும் மேலும் மகுமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா எல்லா நாட்டு மக்களும் உம்மை துதிக்க வல்லமையை கொடுக்கும் தகப்பனே. ஆவியானவரே இந்த விதமான செஞ்சலமும் இல்லாமல் நாட்டை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். ஆவியானவரே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே நீர் நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பன். பரிசுத்த ஆவியை மக்கள் மேல் பொழிந்தருளும் தகப்பன். அப்பா தகப்பனே மக்கள் எல்லோரும் கூவி அழைக்க செய்தருளும் தகப்பனே, உம்மை நோக்கி கூவி அழைக்க செய்தருளும் தகப்பனே. அப்பா ஒரு நாடும் மிஞ்ச கூடாது தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் அப்பா விழுந்து போகாம உம்மை நமஸ்கரிக்க பண்ணும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மேல் பரிசுத்தத்தை ஊற்றும் அப்பா, உமது ஆவிய ஊற்றும் அப்பா. அப்பா நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே, நீர் செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்றைக்கும் நீர்தான் தந்த வல்லமையில் நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமது வல்லமையை ஊற்றுவதற்காக உமக்கு கோடான கோடி நம்பிக்கை. ஆவியானவரே நாங்கள் கேட்கிறது எல்லாவற்றுக்கும் நீர் நல்ல பதில் செய்கிறவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே நீ செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பன். அப்பா தகப்பனே பிள்ளைகள் எல்லாரும் தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்ற செய்யும் தகப்பனே, மாற்ற செய்யும் தகப்பன். அப்பா நாங்கள் மன்றாடுகிற போது அப்பா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. இந்த பிள்ளைகளில் ஒரு ஆசீர்வதித்து அவர்கள் மீது ஒரு அக்கினியை போடும் அப்பா. அவர்களுக்கு ஒரு பரிசுத்தாவி என்ற ஒரு நாமத்தை உச்சரிக்கப்படும் தகப்பன். ஆவியானவரே ஆவியானவரே கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மிடம் வரும்போது ஒருதரும் பாவமற்றவர்களா பாவமில்லாதவர்களா வந்து சேர வழி செய்யும் தகப்பனே. அப்பா என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை நீர் மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே வினோத் சிஸ்டரை ஆசிர்வதியின் தகப்பனே, அவ மகளின் பிரச்சனையாக ஓடுபட்டு திரிகிறா தகப்பனே, அவ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவ மகளை ஆசீர்வதியின் தகப்பனே, என் வாழ்க்கையை ஆசீர்வதியின் தகப்பனே. நீர் நல்லவரப்பா வல்லவரப்பா, அவன் மன நிறைவை கொடுத்தரலும் அவவுக்கு. அப்பா அவக்கு மகளின் கல்யாணத்தை அப்பா நீர் செய்ய நீரே துணை கொண்டு அவருக்கு நீரே துணையாயிருந்த தகப்பன். அப்பா அவளுகிற கண்ணீர் நான் பார்க்க முடியவில்லை அப்பா, தமியனோட கதைச்சு அழுகிறா தகப்பனே. அப்பா தகப்பனே அவருக்கு மாசியா இருக்கிறது போக முடியவில்லையே என்று ஆனா பெறப்பூரன் என்று தான் சொல்லி கொண்டே இருக்கிறேன். இசுவே நீர் வல்லமையை கொடுத்தான் நான் அங்கு வருவேன் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு வல்லமையை தாரும் தகப்பனே. அப்பா ஆவிதாவே இந்த சங்கம் வானொலியில ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் முருகியையும் கொடுத்த தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன். அப்பா அந்த சங்கம வானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியிலேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அவரை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த இரு பிள்ளைகளை உமது கரங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இறந்து கேட்டு மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து தேவன் நடத்துவாராக. ஆமேன்
7: ஆமேன். சித்திர உங்களுடன் இருப்பாராக.
1: ஆமென் ஆமென். நாங்கள் டொனால் பிரதர் அவரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால் பிரதர்.
8: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: உலக தேசத்திலே யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், இப்படியா இருக்கிற காரியங்கள், இயற்கை அழிவுகள், ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் கட்டுப்பாடுகளாய் இருக்கவும், சில கட்டுப்பாடுகள் உடைக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் உடைக்கப்படவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள், யூத்த நாட்டு தலைவர்கள், இவர்களுக்காக அதிகமாய் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பும் கிருபையிலிருந்து பிதாவே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் உருவாக்கினவரே, தேச தலைவர்களை உருவாக்கின தேவனே அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே அப்பா, இந்த தேசங்களை ஆளுகிறதற்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தோடப்பா ஒவ்வொரு தேசங்களையும் ஆளத்தக்கதாக இந்த தலைவர்களுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. தேவனே உம்முடைய ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய அன்பின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. ஒரு புதிய இருதயத்தை இவளுக்கு சிருஷ்டியுங்க என் தேவனே பிதாவே. தேவனே இவள் இந்த கிரிய சேர எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே இவள் மீது அமர்ந்திருப்பதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி சமாதானத்தின் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும் கொடுங்கப்பா, யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் என் தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்க என் தேவனே பிதாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த தேசங்களையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா. இந்த தேவனே இஸ்ரவேல் தேசத்தை புறப்படும் அப்பா, அக்கினி மதிலாய் சூழ்ந்தோளும் ஐயா இஸ்ரவேல் தேசத்தை. தேவனே இஸ்ரவேலை காக்குற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சொன்ன தேவனே அப்பா, இந்த மக்களை நீங்கள் மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க. ஆயுதங்களால் அல்லப்பா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை உணர கிருப செய்யுங்கப்பா. இந்த தேச இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே அக்கினி மதிலாய் தேவனே இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அழிவில் நின்று இஸ்ரவேல் தேசத்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் திரும்பி வருகிற இந்த தேசத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே மிடில் ஈஸ்ட் பகுதியுள்ள ஒவ்வொரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. தேவனே ஈரான் தேசத்தை புறப்படும் அப்பா, லிபனான் தேசத்தை புறப்படுமே ராஜாவே. தேவனே ஒவ்வொரு தேசங்கள் என்னென்ன தேசம் எதிராக எழும்புறதோ அந்த தேசங்களை நீங்கள் புறப்படுங்க, அதற்கா யுத்தம் செய்யுங்கப்பா, வழக்காடுங்க, நீதி செய்யுங்க தேவனே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அமெரிக்கா தேசத்தை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ரஷ்யா தேசத்தை புறப்படும் ஐயா. யுக்ரைன் தேசத்தை புறப்படும் இயேசு ராஜாவே. தேவனே இந்த தேசங்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே. எல்லா அழிவில் நின்று தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுங்க இயேசு ராஜாவே. என் தேவனே சமாதானத்தினாலே நிரப்புங்க, சமாதானத்தை நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. அங்குள்ள மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, ஒவ்வொரு தேசத்துல மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா. நன்றி ஆவியானவரே சோஸ்ரமப்பா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே உம்மை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுதப்பா தேசங்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனே, இந்த தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுங்களப்பா பிதாவே. உண்மை அறிந்த அறிவை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. இந்த தேசங்களுக்குள்ளே சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கள் ஐயா என் தேவனே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த தேசங்களை விடுதலை செய்யுங்கப்பா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா.
10: தேவனே, இந்த கடைசி நாட்கள்ல வேத அறிவில்லாமல் இந்த மக்கள் சங்காரமாகாதபடி என் தேவனே, உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி பரிசுத்தாவியானவரே, தேவனே ஈரான் தேசத்தை புறப்படும் ஐயா, அந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவி. எல்லா மத கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவனே நன்றி அப்பா பிதாவி, பிசாவுடைய சகல கிரிகளும் இந்த யுத்தம் நடக்கிற தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவி. அக்னி மலையாய் ஒவ்வொரு தேசங்களையும் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு தேசங்களின் மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. பாதாளம் செல்லாதபடி என் இயேசு ராஜாவி, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் என் தேவனே. அப்பா கிருப செய்யுங்கப்பா, தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்ய முடியும் அப்பா. நீங்கள் கொடுக்கிற சமாதானமே சமாதானம் என் இயேசு ராஜாவி, மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா பிதாவி. நீங்கள் தேவனே இந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா, யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவி, நன்றி என் தேவனே. இந்த ஜபங்களை கேட்டு நீங்கள் பால் கொடுக்க போதுக்காய் நன்றி அப்பா. நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்க, உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களில நிறைவேற என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. நீங்க சொல்லாகும் கட்டணம் நிற்கும் என் தேவனே பிதாவி, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கு அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே கிருப செய். எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சி கிராவியல், பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. மீட்டுக் கொள்ளுங்கப்பா இந்த மக்களை, தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதா. உம்முடைய ஆளுகை இந்த தேசங்களிலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களிலே நிறைவேற என் தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஓ கிருப செய்யுங்க என் தேவனே. நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நீங்கள் பால் கொடுக்க போதுக்காய் நன்றி. பிதாவுடைய வலது பாசத்தின்று நீங்கள் பருந்து பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசு ராஜாவே. ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு இந்த தேசங்களுக்காக, மக்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. நன்றி என் தேவனே, தேவ ஆவியானவரே நன்றி. தேவனே பொறுப்படுங்களப்பா, இந்த சங்கம ஊழியத்தை பொறுப்படுங்கப்பா. லெஸ்லி பிரதரை பொறுப்படுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பொறுப்படுங்களப்பா. ஊழியத்தை ஆசீர்வதிங்க என் தேவனே, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதா. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும் ஐயா. ஓ நன்றி என் தேவனே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்க, கணவனை பொறுப்படுங்கப்பா, பிள்ளைகளை பொறுப்படுங்க, பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. அவர் செய்கிற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, வேலை இடங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுங்களப்பா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ, தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. தூய தழும்போனாலே குணமானீர்கள் என்ற வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, விடுதலையை கொடுங்க அப்பா பிதாபி. ஓ நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொரு விலை முத கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
11: இலங்கத்தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்க தேசத்திலே இந்திய நாட்கள்ல நடக்கிற அத்தனை காரியம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படியாய் தடைகள், தடுப்புகள் இவைகள் எல்லாம் அகற்றப்பட ஒரு நல்ல இருதயங்கள், நன்மையான இருதயங்கள், நன்மை செய்யக்கூடிய இருதயங்கள் பிறக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேணும். இந்த கொலைகள், கொள்ளைகள் இதற்குள்ளே துன்மாக்கத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கத்தர் உதவி செய்யணும் என்று நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
12: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, உமக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா. அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை கரத்தை பிடித்து கொண்டு நடத்தி வந்ததுக்காய் நன்றி ராஜாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா, தேசத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே எதுவுமே உமக்கு மறைவான ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா அப்பா. கொலை கொள்ளை அதிகரித்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே அப்பா. அப்படியான காரியங்களிலே ஈடுபடுகிற கர்த்தாவே ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அவர்களுடைய இருதயத்துல எல்லாம் தேவன் பேசும் அதிகப்படியான கொலைகள் தற்கொலைகள் ஆவிகளை தேவன் கர்த்தாவே தேசத்திலே இருந்து அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்படி தற்கொலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வினாடி கர்த்தாவே அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அதிகமாக இந்த தற்கொலையிலே ஈடுபடுறாங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும், அவர்களுக்கு நல்ல யோசனை சிந்தனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுத்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த காரியத்தில ஈடுபடுறாங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகாத உறவுகளிலே போய் சிக்கிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்வது என்று தெரியாத படிக்கு கர்த்தாவை தற்கொலைக்கு போகிறாங்க தகப்பனே அப்பா. அப்படியான பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசத்திலே இன்னும் மத பேதமின்றி கர்த்தாவை அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒற்றுமை அன்பு சமாதானம் தேசத்திலே நிலவ தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குழப்பங்களை விளைவிக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விக்கிற ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஈவிரக்கம் இல்லாத படிக்க கர்த்தாவை, வயோதிபர் குழந்தைகள் அன்று பார்க்காத படிக்க கர்த்தாவே அப்பா. கொலை செய்யறாங்க தகப்பனே அப்பா, அந்த கொலை வெறியின் ஆவி கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே அப்பா, ஸ்தோத்திரம். அப்படியான காரியங்களை எல்லாம் தேசத்திலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போதை வஸ்துகளை கொண்டு வருகிறவர்கள், தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள், அதை அறந்துகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் இந்த தேசத்திலே பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி ராஜாவே, நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் மனம் திரும்பலாம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. தலைவர்களுக்கு இடையே இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாம் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் ஒற்றுமையாய் நாட்டை நடத்தத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவருக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நீங்க முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நல்ல தீர்மானங்களை எடுத்து சரியான காரியங்களை செய்ய அவருக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆலோசனையின் கர்த்தர், அவருக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேசத்திலே கர்த்தாவே தேவன் நீங்க நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த தவறும் செய்யாமல் அநேக சிறையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை தேவன் கொடுங்க தகப்பனே அப்பா. அநேக தவறுகளை செய்து விட்டு வெளியிலே தெரிகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அந்த தவறுகளை செய்யாத படிக்க அவர்களுக்கு உணர்வு உணர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலெல்லாம் ஜெபங்கள் அதிகரிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். சபைகளிலே நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சாலமோனுக்கு நீங்க கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மீண்டும் ஒரு இனக்கலவரங்கள் எல்லாம் வராதபடிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க, எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த இணைப்பானது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபையை கொடுங்க. இதன் மூலமாய் அநேகர் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
11: ஆமேனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
12: ஆமேன், ஆமேன். உங்க எல்லாரோடும் கூட இருப்பார்.
11: ஆமேனா. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
13: பிரைஸ் தி லார்ட் அப்பா. பிரைஸ் தி லார்ட்.
11: கண்டத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளேயும் இந்த நாட்கள்ல ரட்சிப்பு வர, ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லாம் தடைகள் தகர்க்கப்பட, ஆசீர்வாதத்து தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
13: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தனிக்கிறோம். இப்பொழுதும் இந்த உலகத்துல இருக்கிறதான அஞ்சு கண்டங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவரும் பாதுகாக்கிறவருமாயிருக்கிறவரே, இப்பொழுதும் இந்த மக்களின் ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே. இந்த மனுஷன் ஆண்டவரே தேவனோடு இருந்த உறவில் இருந்து விழுந்து போனான் என்பதை மறுபடியுமாய் அவனை மனுஷன் தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக ஆண்டவரே நீர் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டு இறங்கி வந்து தம்மை தாமே பழுதட்ட படியாக ஒப்பு கொடுத்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரன்னு சொல்லி நீர்பட்ட பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் ஆண்டவரே எப்படியாவது இந்த மனுஷனுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்க வேணும் என்று சொல்லி நீர் ஏற்படுத்தி தந்த இந்த வழி இந்த உலகத்துல இருக்கிறது என்பதை கர்த்தாவே அறிந்திருக்கிற மக்கள் தங்கள் அசட்டத்தனங்களை விட்டு இதை பிடித்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அறியாத மக்களும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளத்தக்கதான வழிவாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எல்லா இடங்களுக்குள்ளும் கர்த்தாவே இந்த சுவிசேஷம் ஆண்டவரே இரட்சகராகிய இந்த ஆண்டவருடைய ஆண்டவரே பிறப்பு வளர்ப்பு பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் மீண்டும் வரப்போகிற இந்த சுவிசேஷம் ஆண்டவரே உலகம் முழுவதும் எண்ணம் கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயங்களில் அறிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பது அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆண்டவரே அந்த பிரமாணம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கட்டாவே தாங்கள் நல்லது செய்து மரித்தால் இந்த பரலோகம் போவோம் என்றும், தீயது செய்து மரித்தால் ஆண்டவரே பாதாளம் போவோம் என்று எல்லா மதத்தில இருக்கிற மக்களும் ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை, அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு இந்த தேசத்துல இருக்கிறது என்பதை கத்தாவே நீர் வைத்திருக்கிறீர் என்பதை அதை புரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுக்கு பின்பாக இருந்து ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் இந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே கிடைக்கிற வெளிச்சத்தை பிடித்து வெளியேறி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒரு இருளில் இருக்கிற பொழுது கர்த்தாவே ஒரு வெளிச்சம் வருகிற பொழுது அந்த வெளிச்சத்தில் ஊடாக வெளியிலே ஆண்டவரே எஸ்கேப் பண்ணத்தக்கதான அந்த வழியை நீ கொடுக்கிற பொழுது அந்த வெளிச்சத்தில் ஊடாக ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனை கிருபைகளை நீர் பாராட்டுகிறீர், எத்தனை ஆண்டவரே ஊழியக்காரர்கள் கடந்து சென்று சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்கள், எத்தனை மிஷனரிமார்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்களை

பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை கர்த்தாவே இவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் சொன்னபடியே செய்கிற தேவன் ஐயா. பெத்தலகேமில் பிறப்பு என்று சொன்னபடியே பெத்தலகேமில் பிறந்தவரும் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கவும் அவர்கள் அவரை கொலை செய்யவும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னபடியே உயிர் தெழுந்தவரும் கலிலேயராகிய மனுஷரையே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீங்க? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னபடியே வரப்போகிறவராய் இருக்கிறவர இதோ இருக்கிறவர்கள் ஆயத்தமாய் இருக்கவும் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளவும் எண்ணம் கிருபை தருவீராக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இந்த மக்கள் தங்களுடைய கடின எண்ணங்களை விட்டு மனம் திரும்பவும் தங்களுடைய அழிவின் பாதைகளை விட்டு மனம் திரும்பவும் ஆண்டவரே மீட்பின் பாதையில நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அறிந்து இதோ அவர்கள் உம்மண்டையில வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே உண்மை அறிந்தும் கர்த்தாவே உம்மண்டையில வர முடியாதபடிக்கு இருக்கிறதான மன கடினங்கள் மன தைரியங்கள் யாவும் உடைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஒருவரும் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து இதோ அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தன் தாய் தகப்பனுக்காக சகோதர சகோதரிகளுக்காக உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களும் கர்த்தாவே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுடைய நாமத்துல கர்த்தாவே ஞானஸ்நானம் பெற்று உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நீரே வாசல், உண்பலியாய் பிரவசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ நீரே அந்த வாசல், நீங்களே அந்த வழி, நீங்களே அந்த சத்தியம் என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனை ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய இந்த தேசம் ஆண்டவரே தகப்பனே, பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்கள் ஆண்டவரே எத்தனையோ ஆபத்துக்கள், அவலங்களுக்குள்ள அழிவுகளுக்குள்ள ஆண்டவரே அனுதினமும் புகுந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதோ நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை, நீர் வைத்திருக்கிற இந்த கிருபைகளை, நீர் வைத்திருக்கிற தேவ உறவுகளை ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற தேவ வரங்களை, நீர் கொடுத்திருக்கிற தேவ வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே மறுதலி ஆண்டவரே கூட்டங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே என்ன உம்மண்டையில வந்து ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆண்டவரே அழிவின் பாதைகள் வருகிறது என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் ஐயா. இதோ அவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படத்தக்கதாக ஆண்டவரே இருக்கிறவர்கள் ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்புக்கொள்ள ஆண்டவரே, இந்த தேசங்கள் விடுவிக்கப்படுவதாக, இந்த தேசம் வெளிச்சத்தை காண்பதாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே அந்த மரண இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஐந்து கண்ட மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான உம்முடைய வசனங்கள், தேவ ஆராதனைகள், தேவ வார்த்தைகள், செபங்கள், ஆண்டவரே துதிகள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். அநேகர் வீடுகளுக்குள்ளே அது பிரவேசித்து அநேகரை விடுதலையாக்குறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். அநேகர் கர்த்தாவே மனம் திரும்பி உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்காக உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து எண்ணம் கர்த்தாவே அவர்கள் தகப்பனே உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய குடும்ப உறவுல சமாதானம், சந்தோஷங்கள், நன்மைகள் தொடர்ந்து காணப்படட்டும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல,
ஜென்செஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறவரே, நீங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறவரே, இதோ அவர்கள் உம்முடைய ஜனமா இருக்கிற இந்த குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை தொடர்ந்து நிறைவாய் காணப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் அவர்களை

0: கடந்து பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, என்ன உம்முடைய வசனத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் சொல்லுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் அந்த சகோதரி கேட்டு, என்ன அதிகமாய் இந்த செப ஊழியத்தை ஆண்டவரே, என்ன அதிகமாய் இந்த ஊடகத்துல செய்யப்படுகிற ஊழியங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அன்னைக்கு ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா அன்றைக்கு அப்போ அப்பல்லோவ பார்த்து ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை சொல்லி கொடுத்த பொழுது அந்த அப்பல்லோ என்ன அதிகமாய் கத்தர் கூலியம் செய்தது போல இந்த சகோதரியும் கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இதுல இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிற தேவ வசனங்களினால எல்லாரும் ஆண்டவரே தெளிவடைந்து என்ன அதிகமாய் தேவனுடைய ஊழியங்களை செய்ய கத்தர் என்ன அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் பலப்படுத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் எண்ணம் தட்டி எழுப்பி ஆண்டவரே வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தோடு எண்ணம் நடக்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும், அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரும் சுகபல ஆரோக்கியங்களோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் இணைந்து இன்னும் ஒரு இணைப்புல கத்தாவை உமநோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து
0: நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன், ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இந்த எண்ணாளி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிழமை முழுக்க கர்த்தாவே உம்முடைய ஆவினாலும் உடைய வல்லமினாலும் உடைய மகிமையினாலும் எல்லாரையும் மூடிக்கொண்டு வீட்டை வீடுகளை மூடி கர்த்தாவே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிய உமக்கு அங்கீகாரமா இருக்க கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளையோட வீட்டு தேவைகள் வாஞ்சுகளை சந்தியும் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, சங்கம வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோட நீ மாய் நாங்க கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிற அநேக பிரச்சனைகள் கத்தாவே, அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் நீர் கடந்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துற தேவர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே வர முடியாம இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரும்ப ஆண்டவரே இனி வரும் நாட்டிலே வர வந்து செபிக்க கர்த்தாவை கிருப செய்யும். சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சௌரன் குணா, சௌரி ஐரின் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜபித்து விட்டு கடந்து சென்ற ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த சமர் நாட்களிலே பலர் இணைய முடியவில்லை. கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாளை காலை வேளையிலே ஜப வேளையிலே இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன் அண்ணா. காட் பிளஸ் யூ.
2: காட் பிளஸ் யூ பிரதர். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜானட். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஐரின். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நன்றிகளையும் கூறுகிறோம். ஆமேன், அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் ஜப வழியிலே கடந்து சென்றோம். ஊழியர்கள் இணைந்து ஜபித்தார்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி
3: நடத்துவார்கள்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே போய்க்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: This us up on the last day. You are great, majestic Lord. You are awesome, maker of an everlasting covenant. You are so wonderful, merciful and faithful high priest. We praise you, Messiah, the prince. You are good, mediator of the new covenant. We just exalt your name, mighty God, the Lord. You are wonderful, mighty in works. We praise you, mighty to save. We exalt you, minister of everlasting kingdom. We just want to give you all of the honor and glory. Most lovely one, you are so wonderful. My beloved, you are great. My defense, how sure I am. My defense and my refuge, you are so good. My God, who is clothed with honor and majesty, we worship you. My God, whom I trust, we praise you. My help, you are the source of my help. My helper, you are my helper. My hiding place, you are my hiding place. The horn of my salvation, we praise you. My iniquities, you have forgiven. I thank you. My Lord, you are so great. My light, I can see in the dark. My rock, I can stand secure on you. My Redeemer, you are so good. My Redeemer who lives, I shall fear no evil. My saving refuge, you are so wonderful. My shepherd, I don't have to want for anything. My shield, you protect me. My strong rock, you are exalted. My never changing Lord, you never ever change, Jesus. Oh Father, Lord of heaven and earth, you are the one who created heaven and earth. I praise you. Oh God of my righteousness, I don't have a righteousness of my own, but I depend on your righteousness, Jesus. I praise you and worship you.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 2 அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும், யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்திவிடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி. நியாயாதிபதிகள் 3 அதிகாரம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கு வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும், சகல கானானியரும், சீதோனியரும், பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்னியமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன், பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை அவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மல ஜலாதி இருக்கிறாராக்கும். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து செயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல், அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறிய அடித்தான்.
1: ஏசாயா 31 அதிகாரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்திய தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும்.
0: அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உள்ள ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து

நிகழ்ச்சியில ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டோலி, துதி ஆராதனை பாடல், வேதாம தியான பகுதியை சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, புள்ளியர்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாள் 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி முதல் தடவையாக இந்தியாவில் இருந்து செய்தி கொடுக்க வருகிறார். 8:00 சிஸ்டர் அருந்ததி உஷாவா, 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம் ஸ்ரீலங்கா, 9:00 பாஸ்டர் அஞ்சல் தாஸ்டன்.

0: ஆரம்ப ஜபத்தை எடுத்து தொடருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு புதி பாடலை பாடி அப்பா, பூமி எங்கும் உள்ள ஒவ்வொருகளும் ஆண்டவரே உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆதரிப்பது, ஆவியும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருவரும் உங்களோட இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. நீங்களே தொடக்க முடியுமாக இருந்து கூட பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள்ள ஆண்டவரை வாசம் செய்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். நேற்று மின்று மாறாதரே, இன்றும் இப்பொழுது நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். ஒவ்வொரு ஊழியக்காரன் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட உங்களோட உங்களை பரிசுத்தமான ஆவி அனுப்பி யாவருக்கும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருக்கு புதிய பாடல்களை பாடி அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரம் உங்கள் மேல் இருக்கிற பிரியா நன்றி செலுத்துறேன். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வர்ற பிரியா நன்றி செலுத்துறேன். கர்த்தரே, இந்த நேரத்தை பொருட்படுத்து உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மக்கியமே படுவதாக. முழங்கால் யாவும் முடங்கவும் கர்த்தாவே, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கொடைக்குள் மறைத்து வைத்து எல்லா தடைகளையும் நீக்கி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாபரமாய் கொண்ட ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இப்பொழுது யாவரையும் திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு வந்து நிற்கிறோம். ஆனப்படியே அவருடைய நாமம் இனிதான நாமம் என்று சொல்லி யாவரையும் வரவழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் கர்த்தர் கொடுத்த தாலந்துகளை கர்த்தருக்கென்றே உபயோகப்படுத்துவது. கர்த்தர் அவர்களை அழைத்தவர், அவர் உண்மையில் அவர் உங்களோட சித்தத்தின்படி அவர் அழைத்தவர். அவருடைய சித்தத்தின்படி கொண்டு சேர்க்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தரே, சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்கள் எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது கர்த்தர் நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களே அவர்கள் இப்பொழுது ஆராதனை துதி பாடல்கள் வேத வசனத்தை எடுத்து வருவார்கள். அவர்களை அன்போடு யாவரும் வரவழைப்போமாக. பிரேசிலா சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரேசிலா, பிரேசிலா தாலி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். கத்திர கிருபையால நீங்க எப்படி இருக்கீங்க? வாருங்க வந்து. ஆமேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. God bless you.
2: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலுமா உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்கிற துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆயிரம் காளைகளை பார்க்கலும் உதடுகளும் கனியாகிய சோஸ்திர பலியண்ட ஆண்டவரே, அதை நீ விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று என் தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை துதிக்க ஆண்டவரே, பிதாவே உம்மை உயர்த்த ஆண்டவரே. தகப்பனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். உங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. உயரமும் உன்னதமும் மானம் சிங்காசனத்தில் வேற்றிருக்கும், உயரமும் உன்ன

சுத்தர் பரி சுத்தரே, பரிசுத்தர் பரி சுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதல்.

இறந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா விவர் அல்பாவும் மிகவும் ஆனவர் இவர் இறந்தவர்

சுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதி கன

0: சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை
1: கூடாரமாக இருப்பவரே.

தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவர்.

உம்மை மாகிமை படுத்துகிறோம், மாகிமை படுத்துகிறோம், மாகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு

எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திரரே வானமுந்தன் சிங்காச

பூமியுந்தன் பாதபடியும் பாதத்தில் நின்றபடியும் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை.

0: நன்றி ஆண்டவரே, துதித்து பாடு, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே பாட இந்த சாக்கியத்தை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். எல்லா துதிகனம் மகிமையும் மக்கொருவருக்கு இயேசுவின் நாமத்தினாலாமே. இந்த வேளையிலும் நாங்கள் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 51, நீதியை பின்பற்றி 51 அதிகாரத்தை வாசிக்கணும். ஒரு சில வசனம் வாசி, அதுல தியானத்தை சொல்றேன். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழிய கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னில் இருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்கள் நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இந்த வசனத்துக்கூடாக ஆண்டு என்னோட பேசினேன்னா, உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். அப்ப அவர் வந்து ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றாரு. எங்களை வந்து ஆபிரகாமின் சந்ததி அண்ட நூலந்தனியான ஆசீர்வாதம் பூமி விடம் கொள்ளாமல் பட்டும் போகும் மட்டும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமன், அந்த சந்ததியும் இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த இந்த இடங்கள்ல இருக்கிற இந்த பகுதிகள் இந்த காலகட்டத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்றா, எல்லா வங்கி கணக்குல ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒவ்வொருவருடைய எல்லாம் சீராக நிறைவான ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ணமாய் வாழும்படியாக இந்த நாட்கள்ல உள்ள ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுக்கு கூடாக எங்களுக்கு சொந்தமா இருக்கிறபடினால அவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் எங்களுக்கு ஏற்கனவே தந்து விட்டார். அதான் அவர் சொல்றார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழிய கர்த்தரின் தோட்டத்தை. அப்ப அந்த நேரம் அந்த ஆதாமுக்கு ஊடாக ஒரு குறையும் இல்லாமத்தான் அவர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலும் தேவனோடு எப்படி நடந்தார், என்ன பேர் சொல்லி ஒவ்வொரு மிருகங்களுக்கோ ஒவ்வொரு பறவைகளுக்கு பெயர் கூடி அவர் தான் அழைச்சது. அவ்வளவு சந்தோஷமாயும் அந்த சந்தோஷம் ஏதேன் என்றாலே ஒரு சந்தோஷம். அங்க முழுக்க பொன் தான் விளைஞ்சது. ஆவிலா தேசம் முழுக்க அந்த ஆதியாமத்தை வாச்சு பார்த்தால் ஆவிலா தேசம் முழுக்க பொன்னாய் விளைந்தது. அந்த நேரத்துல ஒரு குறையும் இல்லாத நேரம். அந்த ஆதாம் முதலாவது ஆதாம் வந்து பிழைய செய்தார். அவருக்கு என்னென்னா, எது பிழையது சரியென்று தெரியாத நேரத்துலதான் அந்த நேரம் வந்து தேவர்களா இருக்கிறீர்களோன்ற ஒரு கேள்வியா கேட்ட உடனே அவர் தேவர்களா முதலே தேவரா இருக்கு தேவர்களா இருக்கிறோம் என்றதை அறியாதபடிக்கு அவர் அதுக்கு பதில் சொன்னதாலதான் அவருடைய அந்த சந்தோஷம் அந்த நிறைவு அந்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் விளக்க வேண்டியதா வந்தது. இரண்டாவது ஆதாம் ஆகிய ஆதாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து இவ்வளவு சுதந்திரத்தையும் எங்களுக்கு தந்து அதான் பழைய பாடல சொல்லப்படுது. நாங்கள் எப்படி குடியிருக்கிறோம்னா, சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில் என் ஜனம் குடியிருப்பார்கள். அப்ப இந்த நாட்கள்ல இந்த அமைதியாய் தங்கும் இடங்கள் அமெரிக்கான தாவரமும் பேர்க்கப்படாத கூடாரமாக உங்கள் வீடுகள் காணப்படும். அது முளைகள் என்றைக்கும் பிடுங்குவதில்லை, கயிறுகள் அறந்து போவதும் இல்லைன்னு சொல்ற அப்படியான வாழ்க்கைய இந்த நாட்களை நாங்கள் வாழ்றதுக்கு ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்து பழைய ஏற்பாடு அந்த ஆதாம் எப்படி அந்த அந்த நாளையிலே எப்படி இருந்தாரோ அதே இதுல வந்து இரண்டாவது ஆதாம் இல்ல ஒரு பிழையும் இல்லாத இதுல கர்த்தரின் தோட்டம் போலவும் அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் என்று அப்படியான வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா இந்த நாட்கள்ல சொல்லப்படுது. நீதிமானின் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமா இந்த நாட்கள், ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்படி சமாதானம் சந்தோஷம் நிறைவுதான் அந்த ஆதாம் வாழ்க்கை ஊடாக விட்டதை இரண்டாவது ஆதாமாகிய இயேசு எங்களுக்கு அதை பெற்று தந்தபடியா இந்த நாட்கள்ல நாங்கள் அவர்களுக்குள்ளாக அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால வெளியே புறப்பட்டு போனாலும் எப்ப போனாலும் அவருடைய நீதி எங்களை பாத நீதி முன்னாக செல்றது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது அவர் சொல்ற நீதி சமீபமாயிருக்கையில் ரட்சிப்பு வெளிப்படும். அப்ப அவர் உனக்கு முன்பாக என்னுடைய நீதி எப்பொழுதும் தயவு முன்பாக செல்றது, தேவ தயவு பின்தொடர்றது, தேவ தயவு சூழ்ந்து கொள்றதுன்னு சொல்லி இந்த தேவ தயவு அந்த கோட்ஸ் ஃபேவர் எந்த இடத்துக்கு போன ஒரு வேலை ஸ்தலங்களுக்கு போனாலும் எங்களுக்கு முதலிடத்தை தரக்கூடியதாக ஆண்டவர் அந்த காட் எப்படியும் அந்த தயவை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நாட்களை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த வார்த்தை கூடாக இந்த வனாந்தரமா இருந்த பாதை செழிப்பாகி செழிப்பான பாதையாய் நெய்யாய் பொழிகிற பாதையாய் எங்களுக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறபடினால என் தேவனை சோஸ்தரித்து இந்த வார்த்தைகளை கூடாக பேசின இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருதற்காகவும் நன்றி செலுத்துறேன். என்னுடைய வெளிப்பாட்டின்படி இதை நான் பேசியிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தைகளை தந்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமே
1: ஆமே நாமே நாமே. அருமையான தேவ பாடல்களையும் துதி ஆராதனைகளையும் தேவ தியானத்தையும் எடுத்து வந்தீர்கள். நன்றி நன்றி சிஸ்டர் கர்த்தர். இன்னும் மென்மேலுமாக உங்களுக்கு புதிதான பாடல்களையும் கொடுத்து தேவ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். ஆமேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்காக வரவழைப்போமாக. சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
1: ஆமேன். வாருங்கள், வந்து ஜெபத்தை எடுங்கள். ஆமேன்.
2: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for the way you have, Lord Jesus, sought out this evening, Lord, according to your will and your purposes, Lord, to fulfill, Lord, as your handmaidens of the Lord that come and, Lord, worship you and praise you and give thanks to you. And also, Lord, the pastors, Lord Jesus, the way you have designed it, Lord, for this very evening, Lord Jesus, to come in and, Lord, bring forth your word, Lord, according to the way you would, Lord, bring forth the power of the Holy Spirit, Lord, to emanate into the nations of the world as they are coming and listening and joining in, Lord God. It is no accident, Lord, how they bumped into these channels, into the radio network, Lord, at this very moment, Lord, deriving, Lord, from Toronto, Canada. Lord, we thank you, Lord, for your wonderful mercies and your loving kindness, Lord. This is nothing, Lord, of us, Lord. Nothing that is, Lord Jesus, that we deserve of, Lord. It is only your grace and your mercy and your loving kindness, Lord, that has visited us through the Lordship of our Savior and Lord Jesus Christ alone. So we thank you, Lord. We worship you, Jesus. We give thanks to you, O God. We lift your name up, Lord Jesus, that you will draw all men and women and every single boy and girl unto yourself in the name of Jesus. Thank you, Lord, as we, Lord, bring forth, Lord Jesus, praises and adoration to you, Lord, this evening. That's Lord, Sister Dolly is already hosting this program this evening, Lord, along with Brother Mahendran, Lord. We thank you, Lord. We thank you, Lord Jesus, for the way you are going to anoint, already anointing, Lord Jesus, and bringing forth, Lord, of God, what is, Lord, according to the way you want to bless your many people that have come and joined us.

நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு அப்பா ஆசீர்வதித்து கொடுக்க போற உங்களோட கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே அப்பா உத்தமம் உள்ளவர்களாக அவர் உங்களுக்கென்று ஆண்டவரே மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாமைக்கு உங்களுக்கென்று ஊழியர் செய்கிறவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடு உங்களிடத்தில் இந்த ஒத்தாசை பெறக்கூடியதாக ஒரு புதிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட புதிதான அபிஷேகத்தினால் இந்த மாலை நேரம் ஊழியக்காரர் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் செய்தி தேவ செய்தி கொடுக்கிற ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்களே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கூறியபடி உங்களோட வாக்கு தத்துவத்தின் படியான ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்களோட புதி வார்த்தையின் மூலமாக உங்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டும உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால மூடி வைத்து உங்களோட விசுவாசத்தை அன்பு நம்பிக்கையை பெருகி கொடுத்து அவர்கள் உங்க ஆத்துமா பாரத்தையும் கொடுத்து ஜொப்பாவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி சிறிய வார்த்தையிலும் சிறிய பாட்டோட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: அமேனப்பா, நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு உங்களை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறியபடி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டடையும்படியாக எங்களை அழைத்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டுமென்று மகிமைப்பட வேண்டுமென்று கூறி என்னை தாழ்த்தி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமே, ஆமே. நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாள் ஒரு சின்ன ஒரு மாற்றம். இன்று 7:30 முதலாவது செய்தி சிஸ்டர் இருந்தது உஷாவா உண்டாருந்து கொடுப்பார். காரணம் பாஸ்டர் ஸ்டான்லி யாழ்ப்பாணம் மாய்ப்பால் இருக்கார், அவரை நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு சிறு மாற்றம், முதலாவது செய்தியை சிஸ்டர் அருந்ததி கொடுப்பார். இன்றைய நாளிலே முதல் தடவையாக கிருஷ்ண டிலானி வன்கூவர்ல இருந்து வந்திருந்து ஜோயின் பண்ணியிருக்கார். சங்கம வானொலியின் சார்பாக, நித்திய வெளிச்சத்தின் சார்பாக, வார்த்தை வெளிச்சத்தின் சார்பாக அந்த சகோதரியை வரவேற்பு வரவேற்போம். அவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருப்பார், கேட்டுக்கொண்டிருந்த அப்புறம்தான் நிகழ்ச்சியை கொண்டிருவர், கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு முக்கிய அறிவித்தல், நாளை சனிக்கிழமை காலம்பரை விக்டோரியா பிசி 5 டொரண்டோ 8 சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து நேரப்படி காலை 8 பிசி நேரப்படி காலை 5 ஆரம்பமாகிறது. ஆரம்ப துதி பாடல் பிரதர் மகேந்திரன், துதி ஆராதனை பாடல் சுபா இளங்கோ, துதி ஆராதனை பாடல் சுசேகர் வானரியா ஜெர்மனி, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, துதி ஜெபம் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, ஜெபம் சிஸ்டர் டோலி, ஜெபம் சிஸ்டர் ஜரீர் ஸ்ரீலங்கா. முதலாவது செய்தியை கொண்டு வருகிற தேவ செய்தி சிஸ்டர் ஹேபிஸ் டேவிட் இந்தியா, ஹெப்சி டேவிட் இந்தியா, இந்தியாவில் இருந்து அந்த செய்தி கொண்டு வருகிறார். நிரோஜோ மாயன தயவு செய்து நாளைய தினத்திலே கலந்து கொள்ளுங்கள். பிசி நேரம் வந்து 5 தொடர்ந்து நேரம் 8 சிஸ்டர் ஹெப்சி டேவிட் வந்திருக்கிறார், தயவு செய்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது சிஸ்டர் அருந்ததியை கூப்பிடும். பிரைஸ் சிஸ்டர் அருந்ததி.
2: ஈடுஇணையற்ற நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் தேவ ஊழியர்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு என்னை இவ்வானொலிக்கு நிகழ்ச்சிக்கு அறிமுகம் செய்து வைத்த ஊழியர் மரியதாஸ் சகோதரனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வார்த்தைக்கு செல்லும் முன்பதாக நாங்கள் சிறு ஜபம் செய்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி கேட்டா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

0: Okay. Praise the Lord.
1: தொடருங்க சிஸ்டர், தொடருங்க.
0: ஓகே ஓகே ஓகே, நான் கால் அடிக்கேன்.

உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை, உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை

0: எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தரளியவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கிறேன். இயேசப்பா, கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. அடியாளை சிறுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க சுவாமி, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஏன் மனிதர்களாக தேவசாயலாக படைக்கப்பட்டோம் என்பதன் கருத்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாம் பறவைகளைப் போல அல்ல, மிருகங்களைப் போல அல்ல, நாங்கள் தேவசாயலாக மனிதனுடைய ரூபமாக படைக்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் அநேக கேள்வி பதில்களை சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியர் 2:10 நற்கிரியலை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வார்த்தை கூறுகிறது. இப்ப நாங்கள் மனிதர்களாகிய நாம் நற்கிரியலை செய்யும்படியாகத்தான் அங்கே தேவன் நம்மளை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ரோமர் 2:7 கூறுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் விளக்கமாக அது கூறுகிறது, நம்மை நற்கிரியலுக்கு செய்யவே அவர் படைத்தார். அது மட்டுமல்ல, அந்த பலனாக நாங்கள் நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு அளிக்கிறார் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். நற்கிரியலை செய்த அநேகரை குறித்து நாங்கள் வேத வசனத்தில் பார்க்கலாம். நற்கிரியலை செய்தவர்கள் அநேகர் உண்டு. அதிலே நமக்கு தெரிந்த லூக்கா சுவிசேஷத்திலே பார்ப்போமானால், சகரியாவின் குடும்பம், அவர்கள் என்னவாம், கர்த்தரின் கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். பலன், அவர்கள் முதிர் வயதிலும் குமாரன் யோவானை பெற்றுக் கொண்டார்கள். தங்களுடைய புத்திரன் யோவான் ஸ்நானகனை பெற்றார்கள். அவர்கள் தேவன் அவர்களை மறக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் செய்த நன்மைகள், கற்பனையின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்ததன் பலனை தேவன் நினைவு கூர்ந்து அவருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுத்தார். அடுத்ததாக நாங்கள் இத்தாலியா 100 பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் அவர் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார். ஆகவே அவருடைய ஜபத்தை கேட்டு தேவன் அங்கே அந்த இடத்திலே பேதுருவை அனுப்பி ரட்சிப்பை கட்டளையிட்டு பரிசுத்தாவியையும் அவர் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் அநேகர் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மிகவும் ஆண்டவர் கனப்படுத்திய ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நற்கிரியை செய்த ஒரு பெண், அவளை குறித்து நாங்கள் தியானிப்போம். மாற்கு 14:3-9 மட்டும் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரி விலையேறு பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விட்டு தரித்திரக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியர்களை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த சம்பவத்தின் விசேஷம் என்ன? இந்த சம்பவத்திலே அவள் மரியாள் வெளியேற பெற்ற அவருடைய அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்துகிறாள். தன்னுடைய அன்பை அவள் அங்க வெளிப்படுத்துகிறாள். அவளுடைய அன்பின் அடையாளமாக அவள் அங்கே பார்க்கிறோம் பரிமள தைலத்தை உடைத்து அந்த மனம் அந்த இடத்திலே விளைய வாசனை வீசும்படியாக அவள் அங்கே அதை தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே அவள் செய்கிறது அது ஒரு ஆராதனை போல தன்னுடைய தலைமயிரினாலே அங்கே அவள் துடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெளியேற பெற்ற ஆண்டவர் அவள் கண்டாள். அவருடைய அன்பை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டாள். அது மட்டுமல்ல, அவள் அவருக்கு அந்த இடத்திலே கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இருந்த சீஷர்கள் கூட இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த அடக்கம் செய்வதற்குரிய எண்ணமோ சிந்தனையோ அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய காரியங்களோ அவர்கள் உணராமல் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த மரியாள் அவர்களுக்கு முன்பதாக எல்லோருக்கும் முன்பதாக அதை முன் அடையாளமாக அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் நன்மையான காரியங்களை கர்த்தருடைய ஊழியத்தையோ கர்த்தருக்கென்று நாங்கள் நல்ல காரியங்களையோ கர்த்தருடைய நாமத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கவோ அல்லது நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது இந்த சீஷரை போல இவர்கள் ஏன் இவ்விதமாய் பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது போல அநேக காரியங்களை உலகத்தார் பேச முடியும். உலகம் அப்படித்தான், நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்தின் மகிமை அவர்களுக்கு விளங்காது. அவர்களும் இந்த சீஷரை போல இந்த காரியத்தை அவர்கள் தாறுமாறாக முறுமுறுத்து குறை கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கு உலகத்தார் குறை கூறுவது, குற்றம் கண்டுபிடிப்பது, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் அங்கே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். உலகம் அப்படித்தான், நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்தின் மகிமை விளங்காதவர்கள் இப்படித்தான் காரியங்களை பேசுவார்கள். ஆகவே நாங்கள் அதை குறித்து தயங்க கூடாது. அங்கே பாருங்கள், அவள் அத்தனை சீஷர்களும் இருக்கும் மத்தியிலும் அந்த பெண் துணிவுடனே அவள் அர்ப்பணிப்போடு அந்த ஆராதனை அவள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறோம், அந்த இடத்திலே அவளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் சொல்றார், என்னுடைய அடக்கத்துக்கு எத்தனமாக அவள் முந்திக் கொண்டாள், அவள் அடையாளமாக இதை செய்கிறாள் என்று அந்த அர்த்தத்தை புரிந்தவரால், அவளுடைய அர்ப்பணிப்பை அறிந்தவரால், அவளுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களால், அவள் செய்கிற அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டவராக அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அவள் நினைத்திருந்தால் அங்கே அவளுடைய சகோதரன் தான் லாசர். அந்த லாசர் மரித்த வேளையில அது அவள் வைத்திருக்கலாமே சகோதரனுக்கு செலவழிக்க, ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அந்த லாசருவை அடக்கம் பண்ண அவள் அதை கொண்டு போய் பூசியிருக்கலாம், கொடுத்திருக்கலாம், அந்த தைலத்தை போட்டிருக்கலாம். ஆனால் அவள் இதை விசேஷமாக இதை ஆண்டவருக்கென்று அவள் அவளுடைய உள்ளத்திலே நிர்ணயம் பண்ணியிருந்தாள். அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது விசேஷமான காரியங்களை நாங்கள் கர்த்தருக்கு செய்யும்படியால், அந்த மரியாள் விதமாய் அந்த இடத்திலே தன்னுடைய மகிமையான தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமையினாலே அவர் பாதங்களை துடைத்து அந்த இடத்திலே முத்தம் செய்து அவள் அங்கே செய்த அந்த ஆராதனை விசேஷமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், விசேஷமாய் ஆண்டவர் அதிலே அன்பு கூர்ந்தார், முகந்தார். அவிதமாத்தான் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை, நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற துதி அன்போடு கூட அவருடைய சமூகத்திலே விசேஷமாய் எட்டும்படியாக நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், இயேசு தனக்கு மட்டுமல்ல உலகத்திலே அவள் செய்த அந்த காரியத்தை, உலகம் அவளை பற்றி அறிய வேண்டும் என்று அங்கே இவர் செய்த காரியத்தை மற்றவர்களும் உணரும்படியாக அங்கே ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு இந்த ஸ்திரியினுடைய காரியத்தை மட்டும்தான் தேவன் அங்கே மென்ஷன் பண்ணி கூறுகிறார். பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நாம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டார். ஒரு கூட இருந்து அவரோட வாழ்ந்த, அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்ட சீஷர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, அவருடைய உறவினர்கள் அல்ல, தன்னுடைய பாவங்களை மன்னித்த இயேசுவிடத்திலே அன்பு கூர்ந்த இந்த பெண், இந்த சுவிசேஷம் பாருங்கள், அவள் இந்த அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் இதை முந்தி கொண்டு செய்வதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் தேவனோடு உறவாடும் போது, தேவனிடத்திலே அன்பு செலுத்தும் போது எங்களுக்கும் இவ்விதமான விசேஷமாய் ஆண்டவருக்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நன்மைகளை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலும் விதமான காரியங்களை போடுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் அங்கே கூறுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் உங்களை நினைப்பதற்காக இந்த இது சொல்லப்படும் என்று அங்கே கூறப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இங்கே இவர் அந்த இடத்திலே வரும்போது முதலாவது இது ஒரு ஆருடைய குடும்பம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது வந்து மேரி மார்த்தாள் அவர்களுடைய குடும்பம். அங்கே பார்க்கிறோம், அவர் அவருடைய வீட்டுக்கு வரும்போது இந்த மரியாள் என்ன செய்கிறார், கத்தர் வீட்டிலே வரும்போது அவர் பாதத்திலே அமர்ந்து அங்கே அவள் வார்த்தையை தியானிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவருடைய வீட்டிலே சம்பாஷிக்கிற நேரத்தில் எல்லாம் அங்கே லூக்கா 10:39 பார்க்கிறோம், அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். பாருங்கள், லிசன் பண்ற குணம் அவளுக்கு இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தாள். அதன் நிமித்தமாக அங்கே அவள் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இயேசு கிறிஸ்து அவளை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இவள் சாதாரணமான ஆராதனை செய்யவில்லை, இவள் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தார். ஆகவேதான் அந்த அன்பு அவளுக்கு மேலிட்டு அன்று அந்த அடக்க ஆராதனைக்கு எத்தனமாக அவள் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 11:32 பார்க்கும் போது லாசரு மரித்த வேளையிலே, அவருடைய சகோதரன் மரித்த வேளையிலே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து 11:32 அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார், பணிந்து கொள்கிறார். ஷீ இஸ் ப்ரேயிங். பாருங்கள், அந்த இடத்திலே அவள் பாதத்திலே விழுந்து ஆண்டவரை அவள் பணிந்து கொள்ளுகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், இவள் சாதாரண பெண் அல்ல, அவள் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அவள் அறிந்து விசுவாசித்தாள். ஆகவேதான் அவள் அந்த இடத்திலே பணிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இந்த யோவான் 12:3 கலங்கம் இல்லாத நலம் என்னும் அந்த தைலத்தினாலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து யோவான் சுவிசேஷத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தலைமயிர் வந்து ஒரு மகிமையாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த மகிமையை அவள் என்ன செய்கிறாள், அங்கே தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு வரையறவில்லை, அவள் அந்த அன்பின் காணிக்கையாக தன் தலை மயிரையே அவருடைய பாதத்திலே படைத்து அவள் ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த பெண் செய்யப்பட்ட இந்த சுவிசேஷம் உலகத்தில் இன்றும் கூட ஆண்டவர் சொன்னபடி பிரசங்கிக்கப்படுகிறதை நாங்கள் சாட்சியாக பார்க்கலாம். ஆகவே இவர்களை நினைப்பதற்கும் அதிகமாக அங்கே செய்யப்பட்டாள், சொல்லப்பட்டாள். அது மட்டுமல்ல, அவளுடைய குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே இவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமானால், இயேசுவின் பாதத்தில் அமைந்திருந்து அவள் அங்கே வார்த்தையை கேட்ட பெண் அடுத்ததாக அவளுடைய பாதத்திலே விழுந்து அவள் ஒரு ஜபிக்கிற பெண்ணாக இருந்தாள். அடுத்தது அவள் தம்முடைய அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்து அவர் ஆராதனை செய்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கேட்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்விதமாக நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதத்திலே பரியால் அமர்ந்திருந்தது போல நாங்கள் அங்கே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அந்த ஜீவ வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமானால், அங்கே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து மரியால் ஜபித்தது போல நாங்கள் ஜபிக்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை எங்களுக்கு கட்டி எழுப்பும். அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பரிசுத்தாவின் உதவியோடு அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நாங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லி ஜெபிக்கலாம். அது மட்டுமல்ல, எவ்விதமாய் அந்த மரியால் அந்த நளதம் என்னும் தைலத்தை உடைத்து அந்த இடத்திலே ஊற்றி கர்த்தருடைய சிரசில் இருந்து ஊற்றி அவரை அபிஷேகித்து ஆராதித்தாலோ, அவ்வளவான ஆராதனையை செய்வதன் மூலமாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்பொழுது கர்த்தர் எங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நன்மை செய்கிறவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளிவிடுவதில்லை. நாங்கள் அங்கே வாசித்தபடி நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசித்தோம், கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். அது மட்டுமல்ல, எபேசியர்லே பார்த்தபடி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்தார். இந்த மரியாள் என்ற இந்த பெண்ணுடைய இந்த வாழ்க்கையின் சம்பவம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணட்டும். விதமாய் நாங்கள் இவருடைய வாழ்க்கையின் சுவிசேஷம் எல்லா இடமும் கூறப்படுகிறபடி கர்த்தரும் எங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதாக பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்களும் நற்கிரியை செய்கிறவர்களாக உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அந்த மரியால் எவ்விதமாய் காத்திருந்து வார்த்தையை பாதத்திலே கற்றுக்கொண்டாலோ, அவனமாய் ஆண்டவரே அனிதினமும் கற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று உண்மையான இதயத்தோடு உத்தம இதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு போதிப்பார். அவர் சொன்னார், உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவனமான பரிசுத்தாவியானவர் நாங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு போதித்தருள்வார். அந்த விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எவ்விதமாய் அந்த மரியாள் அன்று பாதத்திலே விழுந்து ஆண்டவரை வணங்கி வேண்டிக் கொண்டாலோ ஜெபித்தாலோ, அவ்வண்ணமாக எங்களுடைய இருதயமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றப்பட்டு அவருடைய பாதத்திலே நாங்களும் விழுந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எங்களிடத்திலே ஆண்டவரே நீர் வந்தருளும். உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றத்தக்கதாக அன்று அவள் பணிந்த போது லாசருவை எப்படி உயிரோடு பெற்று ஏற்றுக் கொண்டாளோ ஆண்டவரே. அதே போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மறுத்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், எங்களுடைய உறவினர்களுடைய காரியங்கள், அன்பானவருடைய காரியங்கள், எங்கள் சபை மக்களின் காரியங்களுக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய பாதத்திலே பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவைகள் உயிரடைவதாக, அன்று லாஸ்தர் உயிரடைந்தது போல உயிரடைவதாக என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும். அது மட்டுமல்ல, அன்று மரியாள் தன்னுடைய தலைமயிரினாலே தன்னுடைய மகிமையாய் கொடுக்கப்பட்ட அந்த மயிரை கர்த்தருடைய பாதத்திலே தலைமயிரினாலே துடைத்து அவள் அபிஷேகம் செய்து எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாளோ அவ்வண்ணமாக நாங்கள் அவரை ஆராதிக்க முடியும். ஆராதனை செய்கிற இடத்திலே ஆண்டவர் வந்திறங்குவார் அன்பானவர்களே. அவ்விதமாய் நாங்கள் ஆராதிக்கும் போது கத்தரங்கள் மத்தியிலே இறங்கி நன்மையான காரியங்களை செய்வார். எங்களுடைய உள்ளத்திலே அவர் பேசி நன்மையான காரியங்களை செய்யும்படியாக எவ்விதமாய் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படுகிறதோ, இன்றைக்கு எவ்விதமாய் இந்த மரியாள் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறாளோ, அவ்வண்ணமாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெலப்படுத்துவாராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் நன்மை செய்யும்படி, நற்கிரியைகள் செய்யும்படியாக தேவன் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது அன்பானவர்களே. எங்களுக்கு சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்லுவது போல கர்த்தருடைய நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு கர்த்தர் தருகிற தருணங்களிலே செல்ல நாங்கள் எங்கள் தீர்மானிப்போம், செய்யும்படியாக தீர்மானிப்போம். கர்த்தருடைய கையின் கிரியைகளையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்று கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டிய போது எவ்விதமாய் அவனுக்கு ரட்சிப்பும் அந்த குடும்பத்துக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகமும் கிடைத்து ஜீவ புத்தகத்திலே அவனுடைய நாமம் எழுதப்பட்டதோ, அவனமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களையும் நன்மையான காரியங்களையும் தேவன் நினைத்து தம்முடைய ஜீவ புத்தகத்திலே உங்களுடைய நாமங்களை எழுதி ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே. ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே முற்றுமாய் எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்று மரியாள் செய்த அந்த நற்கிரியைகள் இந்த உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எழுதப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், செய்யப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வார்த்தையை தியானிக்க ஒவ்வொருவருக்கும் நேரம் கொடுங்க ஐயா, தருணம் கொடுங்க, வாஞ்சியை கொடுங்க. எவ்விதமாய் அந்த மரியாள் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தரிலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாளோ, அவனமாய் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ஐயா. அதே போல உம்மை ஆராதித்து ஜபித்து ஆண்டவரே காரியங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எவ்விதமாய் அந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவரே லாஸ்தர்வை உயிரோடு பெற்றுக் கொண்டார்களோ, அதே போல ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் தோல்வியாய் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியம் ஆண்டவரே மரணம் போல சூழ்நிலைகள் வருகிறதோ, எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் ஆண்டவரே பலனையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள, வெற்றியையும் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பாதத்தை அந்த நிகழ்ச்சியை தொகுத்து மிக அழகாக ஆசீர்வாதமாக வேதாம ரீதியிலே வேதாம வார்த்தைகளை செய்து கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசைத்து உங்களுக்கு தேவன் கட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தை தந்து கரும்பிடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொண்ட சிஸ்டர் அருந்ததி, ஒஷாவா, கனடா. தொடர்ந்து நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: சிஸ்டர் ருத்
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோகிரஸ்.
1: தடவையாக சிஸ்டர் ரூத் ஜெஸ்ஸி கலந்து கொண்டிருக்கிறார். சங்கம வானொலியின் சார்பாக அவர் ஆசிரியர்களும் லைன்ல நின்று வருங்க சிஸ்டர், நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது செய்தி கொடுக்க போறோம். இரண்டாவது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி, அவர் இந்தியாவில் இருந்து இப்பொழுது தெச்சொலும் மானிப்பாய் ஆள் பார்த்து இருக்கிறார். அவரை நாங்கள் அழைக்க போறோம். முதல் தடவையாக அவர் வந்து பிரசுரர் பாஸ்டர் ஒரு நிமிஷம் இன்றைய நாளிலே முதல் தடவையாக சங்கம வானொலியும் நித்திய விளச்ச சார்பத்திலும் வார்த்தையின் விளச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகளில் 2000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற அவரசம் உங்களை வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்துவிட்டு செய்தியை தொடருங்கள். உங்களுக்கு 30 நிமிடம் தாகிறேன். கர்த்தர் உங்களை ஆசோவிப்பாராக. ஆமென்.
2: ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சைமன் ஸ்டான்லி. இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் வசிக்கிறேன். அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் என்கிற திருச்சபையில் போதகராக நான் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஐ தேவண்டு 50 வருடங்களுக்கும் மேலாக எங்கள் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் மகனாயிருக்கிற நான் கர்த்தருடைய அழைப்பின் பேரிலும் தேவனுடைய தரிசனத்தின் பேரிலும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை திருச்சபை ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். 2020 துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு சங்கீதம் 85:6 மையப்படுத்தி உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்தில் தந்து திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற தரிசன ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே என்னை தேடி இந்த வார்த்தையை நீ தருகிறீர், இந்த தரிசனத்தை தருகிறீர் என்று கேட்ட பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் குறிப்பாக தேவனை அறிந்த ஜனங்களுக்குள் ஆவிக்குரிய உயிர் மீட்சியை எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த தரிசனத்தின் ஊடாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி அந்த தரிசனத்தின் ஊடாக வாலிபர்கள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில், ஊழியருடைய மனைவியர் மத்தியில், தேவ ஜனங்களுக்கு உயிர் மீட்சி கூட்டங்களை அபிஷேக விடுதலை முகாமையும் நடத்தி தேவனுடைய தரிசனத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் அவர்களை முடுக்கி விடுவதை, தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை தேவ ஜனங்களுக்குள் கடத்திவிடவும் ஆதி அப்போஸ்தல அடிச்சுவடுகளுக்கு தேவ சபையையும் தேவ ஊழியர்களையும் திருப்பிவிடவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதன் விளைவாக நான் இலங்கை தேசத்தில் ஜாஃப்னா பகுதியில் இன்று இருந்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த தரிசனத்தின் அடிப்படையில் என்னை தேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதல் முறையாக நாங்கள் வெளி தேசத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யபடி வந்திருக்கிறோம். அந்த நிலையில் எங்களுக்கு இன்று எங்களுக்கு கடந்த நாட்டிலே அழைப்பு வந்தது. இப்படியாக எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று அன்பு கனத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் தேவன் கொண்டு போவதற்கு கர்த்தர் காரியத்தை துவங்கிவிட்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை பலப்படுத்தி, அவர் சீர்படுத்தி, நிலைநிறுத்தி நம்மை மகிழ பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் என் இருதயத்தை பாரப்படுத்தின காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்க கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். கத்த நல்லவ. தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுதெல்லாம் தேவன் கடுமையான முடிவுகளை தேவ ஜனங்களுக்காக எடுக்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் கர்த்தர் தெளிவாக சொன்னார், ஆபிரகாமை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் ஜனத்தை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். அப்படி வாக்குரைத்து அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். எகிப்தில் 400 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக யோசேப்பின் அறியாத ஒரு பார்வோன் வந்த பொழுது கிட்டத்தட்ட எகிப்தில ஜனங்கள் அடிமைகளாக 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது மோசே என்கிற ஒரு தலைவனை இரட்சகனை எழுப்பி மோசேயின் மூலமாக கர்த்தர் மிக மகிமையான காரியங்களை செய்து அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போனார் என்று சொல்வதை விட அவர்களின் சந்ததியை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அந்த பழைய கூட்டத்தில் யோசுவாவும் காலேபும் தவிர வனாந்தரத்தில் பிறந்த அந்த ஒரு புதிய தலைமுறையை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். அப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அப்படி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், சகல கற்பனைகளை கர்த்தர் தந்திருந்தார். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடியினால் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்குள் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது இரட்சகனை ஏற்படுத்தி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக கர்த்தர் தேவ ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளின் காலம், அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடிந்த பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஒரு மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவரும் அந்த ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், சவுல் என்கிற ராஜா. அதற்கு பிற்பாடு தாவீது என்கிற ஒரு ராஜா. அதற்கு பிற்பாடு சாலமோன் என்கிற ராஜா. அந்த சாலமோன் நாட்களுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் இஸ்ரவேல் யூதா என்று பிரிக்கப்படுகிறது. சரித்திரம் நமக்கு தெரியும். அப்படி பிரிக்கப்பட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது அங்கே சிறையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்தர் தீர்மானம் பண்ணி பாபிலோன் என்கிற கல்தேய ராஜாவை வரவழைத்து அந்த நாட்களிலே ஜனங்களை, வாலிபர்களை, முக்கியமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 வருடங்கள். இந்த 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்திருந்தார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உங்க சிந்தனைக்குள் இந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற தேவ ஜனமே, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் தேவனுடைய ஜனத்தை திரும்பவும் ஒன்று சேர்த்து தம்முடைய திட்டத்தை தம்முடைய தேசத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆலயம் உடைக்கப்பட்டது, ஆலயம் மறுசீரமைக்க முடியாதபடி சுட்டரிக்கப்பட்டது, அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டது, ஆலயத்தின் பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டது, தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் தற்பொழுது அந்த சிறையிருப்பின் காலத்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேசம் தம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற ஒரு தேசமாய் மாறி நின்றது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி சொன்ன வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:11 இப்படியாக சொல்லுகிறார், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், ஒரு உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார், எதை திட்டம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார், எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிதறப்பட்டு போன ஜனங்கள் திரும்பவும் அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ திட்டம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிதறப்பட்டு வெளி தேசங்களுக்கு கடந்து சென்றவர்கள் ஆங்காங்கே தாங்கள் நிரந்தரமாக குடியேற்றும் மன்றமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த நாட்டின் கலாச்சாரத்தில் வாழ படிக்க அர்ப்பணித்து சொந்த தேசத்தினுடைய ஆழங்களையும் சொந்த தேசத்தினுடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் மறந்த ஒரு தலைமுறை இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. ஆனால் தேசமோ சூர சத்துருவினால் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவ ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது, சிதறியிருக்கிற ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் எங்களால் முடிந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களால் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர இயலாது என்கிற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னும் சொல்லுகிறார்கள், எங்கள் தேசம் இன்னும் சாதாரணமான சூழ்நிலைக்கு வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, ஆகாயில் சொல்லுவது போல் இன்னும் காலம் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளிலே ஒரு காரியத்தை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கலாம். நாம் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன், நான் ஒரு தலைவனை உராஞ்சுகிற ஒரு பட்சி கிழக்கிலிருந்து ஒருவனை திட்டம் பண்ணி நான் கொண்டு வர விரும்புகிறேன். சிறையிருப்பில் இருக்கிற ஜனமே, நீ எருசலேமுக்கு கடந்து போய் என் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவாயா என்கிற ஒரு ஏக்கத்தின் சத்தம் தான் இன்று காலையில் ஒரு வேத தியானம். இன்று காலையில் ஒரு வேத தியானம். ஆண்டவருடைய நம்பிக்கை, என் ஜனம் என் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும், என் ஜனம் என் ஸ்தானத்திற்கு திரும்பி வர வேண்டும், என் தேசம் எழும்ப வேண்டும், என் பட்டணம் எழும்ப வேண்டும், என் நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். சத்துரு சூறையாடிக்கொண்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கிற அவனுடைய எல்லா விதமான வல்லமைகளையும் அழித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது என்பதை செய்தியாக கர்த்தர் தேசங்களுக்கு அறிவிக்கிறார். சிதறப்பட்டிருக்கிற ஜனமே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து நான் ஏற்படுத்தி நான் திட்டம் பண்ண என் திட்டத்திற்குள், நான் நிறைவேற்ற இருக்கக்கூடிய காரியத்திற்குள் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்திற்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்பி வேதாகமத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்பும்படியாக, இஸ்ரவேல் சிறையிருப்பினர் பாபிலோன் சிறையிருப்பினர் ஜனங்களை எழுப்பும்படி எப்படி செய்தாரோ அதன் பிரகாரமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நான் ஏற்கனவே ஒரு மாதிரியை செய்து காட்டி இருக்கிறேன், அதேபோல் நான் தேவ ஜனத்துக்கு செய்ய விரும்புகிறேன். இந்த செய்தி என் ஜனங்கள் இருதயத்தை தொட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனம் ஆயத்தமாய் இருந்தால் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனில் செட்டில் ஆகிவிட்டார்கள், தங்கள் பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விட்டது. அதனால் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த நாட்களிலே இந்த வசனத்தின் நிறைவேறுதல் நடக்கிறது. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் என்ன நிறைவேறுதலை கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் பிறக்கவே இல்லை. ஒரு மனிதன் பிறக்குவதற்கு முன்பதாக, பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறேன் ஒரு காரியத்தை. ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன், அவன் என்னென்ன செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்னென்ன சொன்னார் என்பதை மூன்று காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா 46:10 கர்த்தர் சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை செய்யும்படி ஒருவனை ஏற்படுத்துவேன். ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவை தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார் 11 என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், தூர தேசத்தில் இருந்து என் ஆண்டவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற கூட்டம் எழும்பதா? என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன் கர்த்தர் சொல்லுகிறார். 13 சொல்லுகிறார், நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திற்கு ரட்சிப்பும் இந்த தேசத்திற்கு ஒரு மகிமையையும் கட்டளையிடுவேன். அவன் கொண்டு வருவான், ஒரே ஒருவன் கொண்டு வருவான், அவனை என்னை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேசம் தேவனுடைய திட்டத்துக்குள் வருவதற்கு இன்றும் தேவன் தேவ ஜனத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். தாமதிக்கிற ஒவ்வொரு காலமும் சத்துரு தன்னுடைய எல்லையை விரிவடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் சீரழிகிறார்கள், கடுமையாய் சீரழிகிறார்கள். போதைக்கு அடிமையான கூட்டம் விக்கிரக வணக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற கூட்டங்கள், பாவம் விபச்சாரம் வேசித்தனத்தில் சீரழிந்து கிடக்கிற கூட்டங்களை என் கண்களால் காண்கிறேன். கடும் நோயால் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை பார்க்கிறேன். தேவனிடத்தில் முறையிடுகிறேன், இந்த சிறையிருப்பு மீளாதா? இந்த சிறையிருப்பு இந்த ஜனங்கள் வெளியே வரமாட்டார்களா? தேவன் தேசத்தை ரட்சிக்க மாட்டீரோ? தேவன் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்ப மாட்டீரோ என்கிற ஒரு ஏக்கத்தின் குரல் இருதயத்தை பற்றி பிடிக்கிறது. கர்த்தர் கோரேசை கர்த்தர் எழுப்பினார். அவன் காரியத்தை சொன்னான். அவன் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோரேஸ் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்வான். அவன் தேவனுடைய ஆலோசனையை அவன் நிறைவேற்றுவான். ஏசாயா 44:28 சொல்லுகிறது, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை

கூட்டம் எழும்ப வேண்டும். எது தேவனுக்கு பிரியம்? எது தேவனுக்கு பிரியம்? எஸ்ராவின் புஸ்தகம் நான் இப்படியாக சொல்லுகிறேன். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்பாக ரெண்டு நாளாகமும் 36:22-23 வசனங்களை வாசித்து பாருங்கள். 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய நேரம் முடிவதற்குள் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். கத்தர் 21 வசனத்தை வாசிக்கிறேன். கத்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும், அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இன்றும் சொல்லுகிறேன், பாழாய் கிடக்கிறது தேசம். அது தன்னுடைய நாட்களை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அந்த சத்தத்தை நான் துணிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். சிறையில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு கட்டளை வருகிறது. யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கடந்து போங்கள், தேவனுடைய வேலையை செய்ய போங்கள், உங்க தேசத்துக்கு கடந்து போங்கள். அவனுடைய தேவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இன்றைக்கு அதே விளம்பரத்தை இந்த செய்தியின் ஊடாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்குள் யாருக்கு தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்ற வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று யாருடைய இருதயம் துடிக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் கர்த்தர் வார்த்தையை பதியப்படுகிறாரோ அவர்கள் எழும்புங்கள், தேசத்தை திரும்பி பாருங்கள், தேசத்தினுடைய ஜனங்களுடைய அழிவை கொஞ்சம் கவனியுங்கள். கதறுகிற சிறையிருப்பின் அனுபவத்தின் சத்தங்கள் காதுகளில் மாத்திரமல்ல இருதயத்தையும் பாதிக்கிறது. தேவஜனமே, ஒரு காலத்தில் நாம் நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சேஃப் ஜோன்ல நாம் இருக்கிறோம். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் கண்ணீரில் இருக்கிறார். தேசம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் ஒருவனை எழுப்பி அவன் மூலமாய் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட கட்டளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தர் கூட்டத்தை எழுப்பினார். செர்பாபேல் தலைமையிலே ஆலயத்தை கட்டும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். எஸ்ராவின் தலைமையிலே ஆலயத்தை பரிசுத்தமாக்கும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். நெகேமியாவை அலங்கம் கட்டும்படி கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்தார். ஆலயம் கட்டப்பட்டது, ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டது, அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது. தேவ ஜனங்களும் ஆலயத்துக்குள் இணைக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இஸ்ராவின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரா 1:4 வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனத்தில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ, இந்த வார்த்தை எவ்விடத்தில் எந்த தேசத்தில் தங்கி இருந்தாலும் அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணி வைத்தான். 7 நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். ராஜ்யபாரம் இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிறது. தேவ ஜனமே, எழும்பி வா, தேசத்தை கொஞ்சம் பா. சீரழிந்து கிடக்கிற தேசத்தை திரும்ப எடுத்து கட்ட சிதறி இருக்கிற ஜனத்துக்கு ஒரு அழைப்பை தருகிறார். எப்படி ஒரு செருபாவேல் எழுப்பினார்களோ

0: தலைமையில், இஸ்ராவின் தலைமையில் எப்படி ஒரு குழு எழுப்பினதோ, நெகேமியாவின் தலைமையில் எப்படி எழுப்பினார்களோ, அதுபோல சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் தன் தேசத்திற்கு திரும்பி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் துணிக்க பண்ணுவார். எப்படி அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தங்கள் காரியத்தை நிறைவேற்றி ஜெயமாய் முடித்தார்களோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சிறையிருப்பில் இருந்து மீட்டு தேவ தனம் ஆண்டவரே, தேசம், தேவ ஜனமும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றி மகிழ்கிற ஒரு கூட்டமாய் எழுப்பிவிட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுக்கு பிரியமானவைகளையும் தேவனுக்கு சித்தமானவைகளையும் தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் தன் வசமாவதற்கு, தேசம் தேவனை அறிவதற்கு தேவன் இன்னும் தேவ ஜனங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம், தேவனுடைய சித்தத்தின்படி தேசத்தை திரும்பி பார்ப்போம், எழுந்து கட்டுவோம். தேசம் திரும்பவும் ரம்மியமான நாட்களுக்குள் கடந்து வர கர்த்தர் கோரேசை எழுப்பினது போ, தலைவர்களை எழுப்பினது போ, உங்களையும் எழுப்பி தம் திட்டத்தை நிறைவேற்றுவராக. திரும்பவும் சொல்லுகிறேன், மூன்று காரியம் எனக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றுகிற கூட்டம், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம், எனக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு கூட்டத்தை தமிழ் ஜனங்கள் மத்தியில் கதை தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்லாண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் வைத்த வார்த்தைக்காய் நன்றி. சிதறி இருக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு தேவன் இருதயத்தில் இருந்து கொடுத்த ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணி இருக்கிறேன். இந்த சத்தம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், எழும்பி வர பண்ணட்டும். நீர் அதை செய்யும் திட்டமண்ண தேவன், நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நீர். சொன்னால் அது செய்யாமல் இருப்பதில்லை. இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது, அந்த வார்த்தையை நிறைவேறுதலை காண இந்த தலைமுறையில் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று விரும்பி ஒரு சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருளின அன்பு சகோதரனுக்கும் இதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். வல்லக்கரம் கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது கர்த்தருக்குரிய அபிஷேகம் ஆன ஆசீர்வாதமா இருக்கிறபடி எனக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் உங்களை எந்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி பாஸ்டர். நன்றி. ஆமென்.
0: வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து ஒளிபரப்புகிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பமும் உயிர்ப்பியும் முடியத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். எழுப்புதல் சங்கம வானொலி 24 மணி நேரம் செயற்படுகிற எழுப்புதல், எல்லோரும் ஒன்று சேர்ந்து சேர வேண்டும். வரையில எடுத்துக்கொள்ளப்பட நீங்க சொன்னீங்க, கோரேஸ் கோரஸ் வந்து சித்தமானதை செய்வான், என் ஆலோசனை கேட்பான், எனக்கு பிரியமான இப்படிப்பட்ட அகலாம் எங்களுக்கு தேவை. ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமாக உழைஞ்சு அதை எழுப்பதில் கொண்டு வர வேண்டும். ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீங்க பாச. இன்று முதல் நாளே நீங்கள் அதிகாலை 5 மணி கொழும்பி மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் நின்றுகிறீர்கள். எழுப்பி வார்த்தை அழகாக தெளிவாக கொண்டு எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். இந்த கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளையும் சங்கபவன் நிலையத்திலே கேட்கிற பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துகிறீர்கள் பாஸ்டர். மிக மிக எங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நாங்களோட தொடர்புகளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ.
2: வேறு யாராவது பாஸ்டர் செய்தியை பற்றி சொல்ல போறீங்களா? பாஸ்டர் செய்தியை தொட்டவர்கள் யாராவது பேச முடியுமா? ஓகே. இவர் வந்து இந்தியாவிலிருந்து இப்பொழுது மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். இது அதிகாலை 5 மணி அநேக கூட்டங்களை நடத்தி நடத்தினவர். இவருடைய வார்த்தையை நான் ஜெர்மனியிலே சகோதரி உபவாச ஜீவத்திலே கேட்டேன். அவரை கேட்டு தொடர்ந்து வந்திருக்கிறார். காரணம், இவர் இந்த வேத பாதங்களை நடத்துகிற சகோதரன் பாஸ்டர். மிகவும் அருமையான வார்த்தையில ஆழமான சத்தியங்களை கருத்துறேன் பாஸ்டர். போகும் முதல் பாஸ்டர் இந்தியாவுக்கு போறீங்க?
0: திங்கட்கிழமை.
2: நீங்கள் இந்தியாவுக்கு போங்கள், போய் அங்கிருந்து உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சங்கம வானொலி வார்த்தையை கண்டிப்பாக கொடுக்கணும். காரணம், ஒரு எழுப்புதல் எழுப்புதல் மக்கள்ல சிதறி போகிற மக்கள், இயேசுவை விட்டு விலகின மக்கள் எல்லோரும் ஒன்று கூட வேணும். எழுப்புதலை கொண்டு வரணும். உங்களைப்பட்ட ஊழியர்கள செய்தி இருந்தான் பாச அந்த எழுப்புதலை கொண்டு வரும். வெங்காலம் முடியாது. அதுபடியா நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நான் உங்களை அவங்களை அழைக்கிறேன். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே ஆமே.
1: பேசுறாரு. ஆமே. அருமையான வார்த்தை. என்ன உயிர்ப்பித்தது மெய்யாவே, என்ன உயிர்ப்பித்தது அந்த கத்தரோட எங்களுக்குல கத்தர் எழுப்புதலை கொடுக்க வேணும்னு தான் கத்தர் எங்களை அழைத்தார். அதன்படி நாங்க இந்த உலகத்துல ஒளியாக எங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிற அந்த ஆகாரங்கள், இந்த உணவை கத்தர் இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தார் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை மென்மேலுமாக உங்களோட ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமே. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். மறுபடியாக நாங்க பாஸ்டர் சாரி ஞான பிரகாசம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: உங்களுக்கு செய்தியை கொடுங்க பாஸ்டர்.
4: சரி, thank you.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
4: பிரசிதே ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்வதற்காக செய்த முயற்சிக்காக துவஸ்ரம் சுவாமி அடியானை கூப்பிட்டு செய்தியை கொடுக்க சொன்ன மொத்த ஊழியராக மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவை ஆதரி ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிறேன் சுவாமி. இதுவரை ஆண்டவரே ஜெபத்தினூடாக, பாடல்களூடாக, செய்திகளின் ஊடாக செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர் தோஸ்திரம் ஆண்டவரே. தேவனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதற்காக தோஸ்திரம் இன்றைக்கும் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி முதல் பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை வந்து நாங்கள் குடும்பத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் என்கின்ற தலையங்கத்தோடு பேச ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியான ஒரு அடியானை பலப்படுத்துவாராக. நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று லேவியராகவும் 11:45 வாசிக்கின்றோம். நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். லேவியராகம் 11:45 1 பேதுரு 1:16 தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் தேவை. வேலை செய்யும் ஒரு தளத்தில ஒரு பரிசுத்தம் தேவை. நடைமுறை பாவனைகளின் அத்தனையிலையும் பரிசுத்தம் தேவை. மட்டுமல்ல, குடும்பத்திலே, குடும்ப உறவிலே, பிள்ளைகள் வளர்ப்பிலே பரிசுத்தம் தேவை. ஆதாம் ஏவாள் குடும்பம்தான் முதன் குடும்பம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 16 அதிகாரம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடு ராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்போலோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்ட உடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலிலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலிலாள் புது கயிர்களை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். பின்பு தெலிலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரைவிட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலிலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள்
வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைசாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 ஏசாயா 39 அதிகாரம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்துக்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் போக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய
உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மை. 2 பேதுரு 3 அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த 2 நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாகும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 17 அதிகாரம். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு, அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கே ஆகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று. நியாயாதிபதிகள் 18 அதிகாரம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய், அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும், தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும், அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு, சோராவிலும் எஸ்தா ஓலிலும் இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர்கள், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய் யூதாவில் உள்ள கீரியாத் யாரீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் என்னப்படும். அது கீரியாத் யாரீமின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்ராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம் பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போன போது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியால் சுட்டரித்து போட்டார்கள். அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது. வேறே மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுதும் அவர்கள் மீகா உண்டு.
1: ஏசாயா 40 அதிகாரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிற்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ எந்தெந்தைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏத்தசாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள், இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார், லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது, சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருந்த வைக்கிறான், அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள், அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாக விரிக்கிறார், அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார், அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை, அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதும் இல்லை, அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள், பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்து கொண்டு போம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லெக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே, அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், இழைப்படையார்கள். நடந்தாலும்
0: அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை 1 யோவான் 2 அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆயிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால்

வருவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எதனும்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து பாதைகளை திறந்து கொடுத்து போதித்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் அவைகளை எடுக்க முடியாமலும் மேலும் ஒரு சிலர் பணியிடங்களில், சொந்தமாக தொழிலில், படிப்பில், திருமண காரியங்களில், வெளிதேச பயணத்தில், இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும் தடைகள் விலகாதா, பாதைகள் திறக்காதா என்றும் எந்த பக்கம் திரும்பினாலும் வழியே இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லுவேன், இரகசியங்களை வெளிப்படுத்துவேன், வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும் 10 சம்பளத்தை மாற்றுகிறதையும் 20 அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிற்கு ஆலோசனைகளை, திட்டங்களை, சில வழிகளை, சில இரகசியங்களை கற்றுத்தருகின்றார். புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகின்றார். அதன்படி யாக்கோபு செய்கின்றார். ஆடுகள் நல்ல பொலிவை தந்தது, விருத்தி அடைந்தது, தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேக தங்களுக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் மன கலக்கத்துடனும் சோர்வுடனும் பெலனற்று போய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகின்றார். எப்படி எனில், ஒரு மரம் வளரும் போது அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டை குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர். அப்படி அண்டை குச்சியாக புன்னை மரக்குச்சிகளையே தேர்வு செய்வர். காரணம், பலத்திற்கு அடையாளமாயும் தாங்கும்படியும் இருப்பதினால். இன்றைக்கும் கர்த்தரே உங்கள் பலனாயிருந்து உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளுகிற பலனை தருகின்றார். அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசீர்வதிக்கின்றார். 2, அநேகர் இன்றைக்கு முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனைகள், வேதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், இவைகளை சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுகிறவர்கள் அநேகர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை, திட்டங்களை, நீங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்களை, உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களை வாதுமை மரத்தின் தீவிரமான வளர்ச்சியை போல துரிதமாய் நடத்தி தந்து ஆசிர்வதிக்கின்றார். 3, இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் பெருத்த தயவை உண்டு பண்ணுகின்றார். தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசிர்வதி

0: குறித்து அர்மோனை போல நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாக உலகிற்கு சாட்சியாக வைத்து ஆசீர்வதிக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆலோசனைகளை கூறி தோல்விகளை ஜெயமாக மாற்றி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மை அதிசயிக்க செய்வது மட்டுமல்லாமல் நம்மை ஆழ்ந்து சிந்திக்கவும் செய்கிறது. இந்த வசனம் மேலெழுந்த வாரியாக வாசிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு நாம் எப்பொழுதுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கும் அவருடைய நீதியை நமக்கு கொடுப்பதற்கும் இயேசு கொடுத்த அந்த மதிப்பிட முடியாத கிரயத்தை நாம் அனுதினமும் நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். உலக ஜனங்களின் பாவம் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து படும்படி ஏற்றுக்கொண்ட பாவமில்லாத மனுஷகுமாரனுடைய சிலுவை காட்சியின் நிலைமை எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். சிலுவையில் நம்முடைய பாவம் சாபத்திற்காக விபரிக்க முடியாத வேதனையை தன்னுடைய ஒரே பெயரான குமாரன் அனுபவித்ததை பரலோக பிதா பார்த்த போதே எமக்காக சகித்த அந்த அன்பை நினைத்து பாருங்கள், அது எத்தகையானதாக இருந்திருக்கும். பவுலோ மார்க்க நீதி உள்ளவனாய் இருக்கும்படி மிகுந்த முயற்சி செய்தும் தேவனை பிரியப்படுத்தும்படி அவர் எடுத்துக்கொண்ட மார்க்க பூர்வமான மிக கடினமான முயற்சிகள் அனைத்தும் வெறும் குப்பைகளாக இருந்ததை இயேசுவுடன் கிடைத்த நேரடி சந்திப்பின் மூலம் புரிந்து கொண்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாவமான அழுக்கு வஸ்திரங்களுக்கு பதிலாக நீதியின் சிறந்த வஸ்திரங்களை மாற்றி தருகின்றார் என்பது தேவனுடைய இரக்கத்தின் அற்புதமாய் இருக்கிறது. எம்மை ஒப்புவித்து தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து செபிப்போம். கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 15 ஜூன் மாதம் 2026 திங்கள் கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. உபாகமம் 12:7 ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது: அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான யாவையும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் அங்கே சந்தோஷப்படும்படியாக செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால் ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படியாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்திலே எப்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படியாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே இப்படியாக பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சற்று இந்த நாட்களில் வேதத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது: அங்கே உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் புசித்து நீங்கள் கையிட்டு செய்தும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, ஒரு குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திலே சில வேளைகளில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிற காரியம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய கற்பத்தின் கனிகளையும் அது மட்டுமல்ல நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார். அதனாலே இன்றைய நாட்களிலே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாயும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாயும், அந்த ஆசீர்வாதத்தின்படி நடக்கிறவர்களாயும் இந்த நாட்களை நாங்கள் இருக்கும்படியாக தேவனுடைய கரத்திலே இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவுடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே கர்த்தருடைய கரம்தானே கூட இருந்து சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து நம்மை இந்த நாட்களை நடத்த அது வல்லதா இந்த நாட்களை இருப்பதற்காக நாங்கள் அவரை துதிப்போம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த உபாகம் 12:7 சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் அதற்கு பாக்கியவான்களாக இந்த நாட்களை நாங்கள் அங்கே அழைக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களை இருப்பதனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு குடும்பத்தோடு இந்த நாட்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த நாட்களை விரும்புகிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை விட்டு விடாதீர்கள். குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்று பிள்ளைகளோடு இந்த நாட்களில் சந்தோஷமாக இருக்கும்படியாக தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அதன்படி இந்த நாட்களில் நாங்கள் நடந்து கொள்வோம். அப்படியானால் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியங்கள் உங்களுடைய குடும்பத்திலே தடைப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ, எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களே தேவன் உடைத்து இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை தனிப்பட்ட விதமாக கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய ஆணி பாய்ந்த கரம் உங்களுடைய குடும்பங்களை தேடி இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த வாக்கு திட்டங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகும். அது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடக்கும்படியாகவும் ஆண்டவுடைய சமூகத்தில் இந்த நாட்களை திரும்புவோமா? ஆண்டவுடைய சமூகத்தில் அவரை நேசிப்போமா? இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைச்சுவர்களும், எல்லா பிசாசு போடுற எல்லா கட்டுக்களையும் நீக்கி அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்த நாட்களிலே ஆண்டவரே அவர்களுடைய தலைகளை உயர்த்தி நீர் நடத்தும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்களும் என்ன தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து நீர் அற்புதங்களை செய்து அதிசயமாக இந்த நாட்களில் இந்த ஆசீர்வாதத்துடன் நடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருப்பதற்காக இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 15ஆம் தேதி 6ஆம் மாதம், 15ஆம் தேதி ஜூன் மாதம், 15ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே இந்த ஆசீர்வாதங்களை வழிநடத்துவாராக. டொரண்டோ நேரம் காலை 7:28, இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். பகல் வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அத்தோடு 92 ரேடியோக்களில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஏசாயா 49:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அவருடைய உள்ளங்கையிலே எங்களையும் எங்கள் பெயர்களையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த வகையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 16, ஏசாயா 39, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து 2 பேதுரு 3வது அதிகாரம் என்று நாங்கள் கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதமாக்கி கொடுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக ஆராதனையுடன் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் வழி நடத்துவார். அதே வேளையிலே எங்களுடன் அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்த பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: அழைத்த தேவனே ராஜா, தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா ராஜா தாயின் கருவில் எங்களை பிரித்தெடுத்த தெய்வமே அப்பா பிதாவே, ஆர்வனை போல ஆண்டவரே தேவனே அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஒருவனும் ஏற்படுத்தப்படுவதில்லை என்று சொன்ன தேவனே ராஜா, தூரம் போயினும் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே உமக்கு சூத்திரம் ஐயா. இத்தனை வருஷ காலமாய் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்குமனு சொல்லி எங்கள் மேல் மனதுற கர்த்தாவையும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் அப்பா, உம்மை துதிப்பது ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, ஏற்பது நல்லமானது ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. உண்மை அல்லாமல் ஆண்டவரே தேவனே எங்களுக்கு வேறு யாருண்டு, உண்மை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லையா அப்பா ராஜா. அப்பா உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்.

சொல்லு நான் பாடல்கள் சாகிக்க.

ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனேமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. என் தேவனேமை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீரங்களை அடைக்கலாம் அப்பா, எங்களுக்கு கோட்டி ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம் ஐயா ராஜா. உம்முடைய சித்தம் பெறமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுகிறபடியால் உமக்கு சூத்திரம் தகப்பனே. அப்பா உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆராதனையில பிரியப்படுகிற எங்களுடைய நல்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா.

ஆண்டவராக தேவனே, பச்சை மரத்துக்கு ஆண்டவரே இத்தனை பாடுகள் என்றால் பட்டை மரத்துக்கு எத்தனை பாடுகளோன்னு சொன்ன தேவனே ராஜா, எங்களுக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஈரெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படுத்த கர்த்தடத்த எங்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறதப்பா. எங்களை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. பகலில் வெயிலாகிலும் இரவு நிலவாயில் நம்மை சேதப்படுத்துவதில்லையப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவே எங்களுக்கு விரோதமாகவும் எங்களுக்கு எதிரடியாயும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவை மேல் வெற்றி சிறந்தீரப்பா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே தகப்பனே, இது தலைமுறை தோறும் ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய ஆண்டவரே தேவனே ரத்தத்தை ஆண்டவரே தேவனே நினைவு கூறுவது, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுவது எங்களுடைய வாழ்க்கையிலே நியமமாயிருக்கிறபடினால் நீர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே முக்கு சூத்திரம் ஐயா.

இதயம் நொறுங்கி ஜெபித்தார். ஹாலேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே சிறுமைப்பட்ட ஜனங்களை உயர்த்துவிரப்பா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையாப்பா ராஜா. இந்த நாளில நாங்கள் செபிக்கின்ற வேளையிலே ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்கள் யார் யார் ஆண்டவரே என்ன மன துயரத்திலே இருக்கிறார்களோ அவருடைய துயரங்களை மாற்றி ஆண்டவரே அவர்களை சந்தோஷத்தினால் மூடுகிறபடி ஆளுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே சிறுவேலே, ஆண்டவரே தேவனே அப்பா அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆண்டவரே தேவனே அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தார்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவராகிய தேவனே இந்த நாளிலும் ஐயா ராஜா ஆண்டவரே தேசங்களுக்கு இடையில நடக்கின்ற பிரச்சனைகளை காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கி போடுகிற தேவனையா. ஆண்டவரே தேவனே போர் யுத்தங்களை நிறுத்துகிற தேவனையா. தடைகளை நீக்குகிற தேவனையா ராஜா. சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனே உங்களை இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்ன தேவனே அப்பா பிதாவே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் திருச்சபை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுகிறான்ங்கிறதுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்தன் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள்

ஆண்டவரே வருமானத்தை ஆதரிக்கிறீரே நன்றி ஐயா. எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியத்தை செய்து வைத்திருக்கிறீரே நன்றி ஐயா ராஜா. ஓ

தேவனுடைய அரிய பெரிய காரியங்களை அவன் அங்கே அறிந்து கொள்ளுகிறார். ஹாலேலூயா, இன்பத்தில் அன்பு கூறுங்களுன்னு சொல்லும் தேவனே. ஹாலேலூயா, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிடம் இழந்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வதுவோ அதை நான் தருவேன் சொல்லும் தேவனே. ஹாலேலூயா, நீர் அன்புள்ள ஆண்டவரப்பா ராஜா, ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.

0: ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, எமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, ஹாலேலூயா, 9வது வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததன் நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். ஹாலேலூயா. என்னத்தை சொன்னான் பாருங்கள். அங்கே சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஹாலேலூயா. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். ஹாலேலூயா. பாருங்கள், இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆத்துமாக்களை தேவன் தம்முடைய அன்பிலே அவர் இணைத்துக் கொள்கிறார். ஹாலேலூயா. அன்பின் கயிறுகளால் உன்னை நான் இழுத்துக் கொண்டேனும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அன்றைக்கு நான் இணைத்து பார்ப்பேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹாலேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் ஒரு சிறுமியான மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரி. ஹாலேலூயா. இன்றைக்கு நான் சிந்தித்து பார்க்கிறேன், இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகளிலே கூட தேவன் என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினார். ஹாலேலூயா. அங்கே ஜோனா மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்தது போல அவ்வளவு கிலேசம், அவ்வளவு வேதனை, எவ்வளவு அந்நிய தேசம். ஹாலேலூயா. இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அந்த ஊர்ல அந்த பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ஊர்லே பாருங்கள், நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்த வேளையிலே எந்த போலீஸ் ஸ்டேஷனிலே என்னுடைய அருமையான அங்கே என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன், அந்த சகோதரன் என்னை நம்பி அந்த தாய் என்னுடைய அவர்களை என்னுடைய அக்கா அவர்கள் என்னிடத்தில் அனுப்பியிருந்தார்களோ அந்த பிள்ளையையும் இன்றைக்கு இலங்கை தேசத்திலே எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, காலேப் என்கிற அந்த 16 வயசு பையன், அந்த நாட்களிலே அவருடைய தாயாரும் அந்த மகனை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போனார்கள். ஹாலேலூயா. ஒப்படைப்பதற்கு முன்பாக 3 நாட்களுக்கு முன்பாக, இவ்வளவு தூரம் அன்புள்ள ஆண்டவர் என்மேல் கரிசனியா இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். 3 நாட்களுக்கு முன்பாக நான் அந்த வீட்டை விட்டு ஒரு டீச்சரிடம் போய் நான் வயலின் படிக்க போனேன். அவர்கள் வீட்டிலே நான் போய் தங்கினேன். தேவன் அந்த இடத்தை எனக்கு 3 நாட்களுக்கு முன்பாக மாற்றினார். 3 நாட்களுக்கு பின்பாக அவர்கள் எல்லோரையும் ஒரே கூட்டமாக போலீஸ் பிடித்தது, கிட்டத்தட்ட 8 பேர் அன்புக்குரியவர்களே. அதிலே என்னுடைய அந்த அந்த பையன் காலை பொன்றைக்கே இலங்கை தேசத்திலே கண்டியிலே அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக பைபிள் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறார். இன்றைக்கு அது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியம். இது நடந்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், 87வது ஆண்டு இது நடந்த என்னுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய ஒரு மயல்கால். அன்புக்குரியவர்களே, அவர்களை 3 நாட்களுக்கு பிற்பாடுதான் ஒரு சகோதரன் ஓடி வந்து சொன்னார். அவர் என்னை தேடி வந்து சொன்னார், அக்கா உங்களுடைய தம்பி அந்த மற்ற பையன் இவர்கள் எல்லோரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள்னு சொல்லி. எனக்கு அப்பொழுது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரெஜிஸ்டர் பண்ணி என்னுடைய கணவர் கனடாவில் இருக்கிற தாய் தகப்பன் சகோதரங்களை என்ன துணிச்சல்ல நான் போனேன் என்று எனக்கு தெரியவில்லை அன்புக்குரியவர்களே. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஹாலேலூயா, காவலிடப்பட்டவர்களை நீ விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதுக்கு பிற்பாடுதான் நான் தேவனை அறிந்து கொண்டு இந்த வசனத்தை அறிந்தேன். அதை நீ அறியாமல் போனாயானால் சர்வ வல்லவர் அதை அறியாரோ. ஹாலேலூயா. சிங்கத்தின் குகைக்குள்ளே போனேன் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. போலீஸ் என்றால் எனக்கு தெரியாது, ஜட்ஜ் என்றால் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழவும் இல்லை. இலங்கையிலே நான் வாழ்கின்ற வழியிலே ஒரு அருமையான குடும்பம், அருமையான வாழ்க்கை. ஹாலேலூயா. நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல டீச்சர்ஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் அந்த இடத்திலே நான் இவர்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும், என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை நான் பிணையிலே கொண்டு வந்தேன். வெளியில பாஸ்போர்ட்டை கொடுத்து வெளியிலே கொண்டு வந்தேன் அன்புக்குரியவர்களே. அதுக்கு பிற்பாடு என்னுடைய பாஸ்போர்ட் அங்கே நீதிமன்றத்திலே இருந்தது. ஆனால் எல்லோரும் வெளியே புறப்பட்டு போய்விட்டார்கள். ஹாலேலூயா. எல்லோரும் அந்த தேசத்தை விட்டு வெளியே போயினார்கள், அவர்கள் பயத்தின் அடிப்படையில. ஆனால் எனக்கு என்னுடைய பாஸ்போர்ட் ப்ராசஸ் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார், எனக்கு பாஸ்போர்ட் தேவை. அப்பொழுது அதே சகோதரன் வந்து சொன்னார், அவருடைய ஒரு ஒரு பேக் ஒன்றும் அங்கே அந்த நீதிமன்றத்திலே இருந்தது. அவர் சொன்னார், அக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் என்னுடைய பேக் ஒன்றும் இருக்கிறது, ஒரு சூட்கேஸ், அது ரெண்டையும் எடுப்பதற்கு நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் அந்த நேரத்திலே ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்தார். அதுவும் ஆண்டவருடைய பிரதான கிருபை, அதுவும் அவருடைய பாஸ்போர்ட் அல்ல, வேறு யாருடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து என்ன. அதுக்கு பிற்பாடு அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே, நான் இலங்கையில வந்து அது அது அடுத்த ஸ்டோரி. ஹலேலூயா. என்னுடைய அன்பு அன்புக்குரியவர்களை இழந்து நான் திரும்பவும் இந்தியா தேசத்துக்கு வருகிறேன். இந்தியா தேசத்துக்கு வருகின்ற வழியிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன். பிசாசு பாருங்கள், கொல்லவும் அழிக்கவும் அவன் பகதிடறான். ஒரு விசுவாசியை கொண்டு என்னை பயமுறுத்தினார். உன்னை போலீஸ் தேடுகிறது, அந்த பிணையில் எடுத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், உன்னை தேடுகிறார். நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருந்து நான் திருச்சிக்கு வந்து திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் அங்கிருந்து மீன் பிடிக்கிற கப்பல் ஏறி மீன் பிடிக்கிற கப்பல் எல்லாம் மீன் பிடிக்கிற படகில் ஏறி அதுக்கப்புறம் நான் இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு 3 மாதத்துக்கு பிற்பாடு இந்த யுத்தத்துக்கு பிற்பாடுதான் நான் திரும்ப வருகிறேன். திரும்ப வந்திருந்த வேளையிலே அங்கே பயம் என்னை மேற்கொண்டது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் ஸ்பான்சர்ல ஒரு காரியம். இதை அநேக ஜனங்கள் நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் திரும்ப திரும்ப அதை நினைவு கூறுகின்ற விழையிலே என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஓடுகிறேன். அன்புக்குரியவர்களே, பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ அல்லது மனுஷருடைய தயவுக்காக நான் இந்த ஊழியத்தை செய்யவில்லை. அல்ல, தேவன் எனக்கு செய்த நன்மைக்கு ஆயுள் முழுவதும் நான் அவருக்கு அடிமை. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பிற்பாடு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர்களை நான் பிணையிலே கொண்டு வந்தேனோ, எந்த ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு பயமுறுத்தல் வந்ததோ, அதே ஸ்டேஷன்ல தேவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் எடுத்து தந்தார். அந்த ஜட்ஜை கண்ட உடனே எனக்கு திடீரென்று வருத்தம் வந்து விட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. உடனே எனக்கு அப்படி ஒரு வருத்தம். ஆனால் தேவன் என்னை காத்து கொண்டார். அதே ஏரியாவிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபைக்கு போனேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதுக்கு நான் சேர்ச்சை தேடியோ விடவில்லை. எனக்கு ஒரு உதவி தேவை என்பதற்காக தான் நான் அங்க போனேன். ஆனா அந்த இடத்துல தேவன் எனக்கு விசுவாசத்தை ஊட்டினார். ஹல்லேலூயா, என்னை காப்பாற்றினார். அந்த அந்த 1 வருஷம் முழுவதும் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தினார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பட்டமோ பதவியோ பணமோ மனுஷர்களுடைய காரியங்களோ எதுவுமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள், ஹல்லேலூயா, நான் எப்பொழுதும் ஜபிப்பது வழக்கம். ஆண்டவரே, என்ன போல அபலியா இருந்த ஜனங்கள், பயத்தில் இருக்கிற ஜனங்கள், அபியூஸ் பண்ற ஜனங்கள், அவர்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. ஆனபடினால எப்பொழுதும் நாங்கள் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. என்ன இக்கட்டுகள் வரலாம், என்ன சூழ்நிலைகள் வரலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எந்த வாழ்வு ஈடாகுமோ? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிளஸ் யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தரண்டை ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்திய உங்களை கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தர்ந்த ஜெபங்களை கேட்டார், சாட்சியை கேட்டார். கேட்கிட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் துதிகளையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வழியில் இதே வழியிலே சந்திப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் ஒன்றாம் பாசித்த சவரன் இமானுவேலையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைக்கிறோம். அதிகால வேளையில் எழுந்து காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் தந்த பலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றியம்மா. God bless you. Amen. ஆமீன். அருமையான நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். துதிகள், ஜபங்கள், பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து செல்ல இருக்கிறோம். உலக நாடுகளுக்காக இலங்கை நாட்டுக்காக யுத்த பூமிகளுக்காக வருகிற ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் நிற்கிறது என்று ஏசாயா 49:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக தேவோடைய சுவிசேஷகர் அனுப்பி தந்த வாக்கு தத்தம் உபாகமும் 12:7, அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமேன். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 16, ஏசாயா 39 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 பேதுரு 3 அதிகாரம் வெற்றி நாங்கள் காலையிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு இன்றைய நாளுக்கான வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை வெற்றியும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமையன் அனுப்பி தந்த ஊழியர்கள் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்டிருந்து ஜீவமன்னாவையும், சௌதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து ஜீவ வார்த்தையும், அதே வேளையிலே வாக்கு தத்துவத்தை ஊழியர் சுசேசகர் எட்வின் வானரர்கள் அனுப்பி தந்தார். நாளில் எங்களுடன் நற்சிந்தனை அனுப்பி தருகிற சகோதரி டைட்டஸ் அவர்கள், டைட்டஸ் அவர்கள் நேற்றைய நாளில் எங்களுடன் செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்று 15:06, 15 ஜூன் 15 ஆனி மாதம் 2026 திங்கக்கிழமை புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை ஒருவருடன் தங்குவதாக. நாங்கள் இந்த வேளையின் ஜப வேலைக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலியோர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கார். அதே வேளையிலே கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு இலங்கையிலிருந்து, பெங்களூர்லேருந்து சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே, இரவு வேளையிலே வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் சிவ ஊழியர் வழி நடத்தினார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதிகால வேளையிலே வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள், துதிகள் யாவும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வகையிலே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இணைந்து இந்த ஆராதனையில் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா,
0: பிரைஸ்லோட்டண்ணா.
1: ஆமீன். உங்களுக்கு நான் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். நாளைய நாளில் நீங்கள் பிரான்ஸுக்கு பயணமாக எழுதியிருக்கிறீர்கள். எத்தனை நாள் செல்லும்?
0: நாங்கள் இரவு நாங்கள் வரிசைக்கு போகிறோம். அதோட 2 வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்றதுக்காக கடந்து செல்கிறோம். நாங்கள் போகும்போது நான் என்னுடைய புத்தகங்கள் அதிகமாய் கொடுப்பது வழக்கம். ஆகவே இவைகளை எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் புதன்கிழமை வந்து விடுவோம் பெரும்பாலும். ஆனால் நான் கலாசீலன் அவர்களுக்கு டெலிபோன் அடிச்சேன்னா அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி வராவிட்டால் நான் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஜபத்தை நடத்துவேன்.
1: சௌரி டாலி அவர்கள் நீங்கள் ஆப்ஷனில் இருக்கை செய்கிறவர், அவருக்கு வேலையாக தெரியவில்லை, அவர்களும் கேட்டு பார்ப்போம். இந்த வேலையில் நான் உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தாமே எங்களோடும் கூட இருந்து சகல வழிகளிலும், சகல போகிற வீடுகள், ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்கள், வெளிப்பாடுகள் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துவாராக. நாங்கள் திடீரெனத்தான் இந்த காரியத்தை எடுத்தோம். அப்படி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியா நாங்கள் போகிறோம்.
1: ஆமேன். சனிக்கிழமை மதிபாலன், பாஸ்டர் மதிபாலன் உங்களுக்கு தெரியும், சகோதரி சுபாஷினியுடைய பிரதர் இங்கே வந்து ஊழியங்களை செய்தார், எங்களோடு சனிக்கிழமை செய்தார். அதே வேளையில் எங்களுடைய ஆலயத்திலே வெள்ளி சனி ஞாயிறு ஊழியங்களை செய்தார். இங்கே இன்னும் 2 மாதம் தங்கியிருக்கிறார். உங்களை விசாரித்தார், எப்படி இருக்கிறீர்கள் என்று கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களிடமும் படிக்கிறோம், மழையை நடத்துங்களா?
0: யா, அது என்னுடைய தம்பி தான், உண்டவிட்ட தம்பி தான்.
1: ஆமேன், ஆமேன்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே எங்களோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தராகிய தேவனே, அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். அவர் தான் அங்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார், அதோடு நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது சத்துருக்கு விரோதமாய் அங்கு துன்பப்படுத்தினவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் நீதியாய் தீர்ப்பு செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா எத்தனையோ இந்த உலகத்தில சதி ஆலோசனைகள் அநேகமாய் இருக்கிறது, ஆனாலும் மிகுந்த போராட்டம் உலக தேசம் அனைத்திலும் இருந்தாலும் எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஏனென்றால் நான் அதிகாலிலே வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது அங்கு பேதுருவை குறித்து நான் பார்த்தேன். அப்போ சில 12 அதிகாரத்திலே வாசிச்ச போது அங்கு பேதுரு காவல் கட்டி இருக்கிற நிலைமையில, காவல் பண்ணப்பட்ட நிலைமையில எப்படி இவர் இவ்வளவாய் நித்திர கொள்ளுகிறார் என்று சொல்லி நான் சிந்தித்த வேளையிலே அந்தவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 21 அதிகாரத்திலே நீ பார், நான் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுறார், முதலே உன் அறிய கட்டி கொண்டு நீ இள வயதில இப்படி திரிஞ்சாய், இப்படி எல்லாம் நடந்தாய், இனி உன் அறியை வேறொருவன் கட்டுவான் என்று அந்த இடத்திலே பேதுருவின் மரணத்தை குறித்து சரியா விளக்கம் கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவராலதான் தன்னுடைய மரணம் வரும் என்று சொல்லி அவன் நல்ல நித்திர கொள்ளுறான் என்று எனக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. ஆகவே நாங்கள் துன்மாக்கருடைய பாவங்களே அநேகமாய் இருக்கிறது பாருங்கள். அந்த பேதுருவின் காரியத்திலே, ஏதோ ஒரு ராஜாவின் காரியங்கள், போற்றுவர்கள், இவர்கள் எல்லாம் காவல் இருந்தார்கள். ஆனால் பேதுருவுக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி கொடுமையான சாட்சிகள் இந்திய நாட்களில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களை தவறாய் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். நன்மைக்கு பதிலாய் தீமைகள் வ

0: தாங்கும் என்பது எங்களுக்கு இன்றைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அதை ஆண்டவர் எங்களுக்கு நீதியா எண்ணி எங்களை கத்த தன்னுடைய காரியத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாவம் செய்கிறதுக்குத்தான் எல்லாரும் கூட்டம் கூடுகிறார்கள். நாடா இருந்தான, தேசமா இருந்தான், மக்களா இருந்தான், எப்படி அங்கு பாவத்துக்கு கூட்டம் கூடி அங்கு கொலை செய்வதற்கு ரகசியமாய் திட்டம் பண்றார்கள். இன்றைய யுத்தங்கள் அப்படித்தான் இருக்கிறது. யாரை ரகசியமாய் திட்டம் பண்ணி கொலை செய்யலாம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டு போகிறது. ஏனென்றால் நீதிமானை தாங்கிறதுக்கு ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவருடைய நீதி தான் எங்களை தாங்கி பிடிக்கிறது. அவர் நீதி செய்தார், சிலுவையிலே நீதி செய்தார். அவர் இங்கு பூமியிலே வந்து நடமாடி திரிந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராய் அங்கு சுற்றி திரிந்து நீதியை கற்றுக் கொடுத்தார். அந்த நீதி தான் இன்று மட்டும் எங்களோடு சேர்ந்து செயல்பட இருக்கிறது. கர்த்தாமே எல்லாவற்றையும் நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள்ல இந்த கொடுமையான சாட்சிகள் வெளிப்படுகிறது. பாவம் செய்யறதுக்கு கூட்டம் கூடுகிறார்கள். இந்த கொலை செய்வதற்கு ரகசிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இந்த இடங்கள்ல இப்படிப்பட்ட மனுஷர்கள் பெரிய அதிகாரிகளாய் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர்தான் அவர்களுடைய மனதை திருப்ப வேண்டும். தக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் தேவனுடைய சத்திய பக்கம் தேவனுடைய நீதியை அறிந்து கொள்ளணும். நீதி தான் அங்கு வழி நடத்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நீங்க இதுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, ஆனால் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த காலங்களில மனிதர்கள் தவறான வழிகளில பிசாசின் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது போன்ற காரியங்களில ஈடுபடுவதை நீ காண்கிற தேவன். ஆனாலும் நீர் இந்த காலங்களில உண்மையோடும் ஆவியோடும் வாழுகிற மனிதர்களை நீ தேடுகிற மனித தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் நடக்காதபடி தீ இருளான அந்தகார இடங்களில உள்ளிப்பிடத்துல நடக்கிற தீமையான காரியங்களை நீர் கட்டுப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அப்படியான தீமைகளை செய்கிற ஆமானின் திட்டங்களை நீர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு உம்முடைய வசனங்களுக்கு கீழ்படியாமல் நடக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் தண்டிக்கிற ஒரு நாள் வைத்திருக்கிறீர். துன்மார்க்கருடைய தண்டனை உடனே வருவதில்லை, ஆனால் இந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் அவர்களுக்கு நீர் தண்டனை கோபாக்கினை நாளை வைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு தீமையை செய்ய முயலுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் நீர் கற்றுக் கொடுப்பீராக. தீமை பொல்லாதது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் என்று சொன்னீர். அதே போல இந்த மக்கள் மனம் திரும்ப உம்முடத்துல வர அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு தீமை செய்கிற மக்களும் மனம் திரும்ப நீர் உதவி செய்வீராக. தாமதிக்கிறார் என்று இயேசு நீர் சொல்லுகிறபடி வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லா அதிகாரிகளும் எல்லா தீமை செய்கிறவர்களும் துன்மார்க்கர்களும் மனம் திரும்பி உம்முடத்துல வருவதெல்லவோ உமக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறீர். அவர்களுடைய ஆத்மாக்கள் அழிந்து அந்த நரக வேதனை திரும்பி வர முடியாத அந்த நரகத்திலிருந்து நரகத்துக்கு போனால் திரும்பி வராது என்பதை ஒவ்வொரு மக்களும் அதிகாரிகளும் ஒவ்வொரு தீமை செய்கிறவர்கள் உணர்ந்து இயேசு இடத்துல வர எப்படி சவுல் தான் செய்த

0: அவருடைய இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பினானோ, சகேயு தன்னுடைய இருதயத்தை மக கடினமான இருதயத்தை சதியான இருதயமாக மாற்றி கொண்டானோ, ஏழைகளுக்கு அரவாசிக்கு பணத்தை கொடுத்தானே, அதே போல கடன் வாங்கினவர்களுக்கு 4 மடங்காக கொடுத்தானே, அதே போல ஒவ்வொரு அதிகாரிகளும் தீமை செய்கிறவர்களும் இயேசுவிடத்துல வந்து அந்த ரட்சிப்பை பெற்று மன்னிப்பை பெற்று மனம் திரும்புதலை பெற்று உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீர் எச்சரித்திருக்கிறீர். மனிதர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், பொருளாசைக்காரர், இப்படியான உம்முடைய வசனம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாங்கள் முன்மாதிரியாக இருக்க எங்களை பலப்படுத்தும். எங்களை உம்முடைய பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வசனத்தின்படி நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழ, பாவம் தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும் என்று சொன்னீரே, அவனுக்குரிய தண்டனை இருக்கிறது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த அந்த அந்த அந்த மக்களை, அந்த அதிகாரிகளை ஒரு மனம் திரும்பலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இப்படியான தீமையான காரியங்கள் இடம்பெறாதபடி ஒரு மனம் திரும்புதலை, இந்த ரேடியோவுக்குள்ளாக போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கூட்டாக மனம் திரும்புதல் காரியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அந்த தீமை செய்கிறவர்கள் இப்படியான பாவ வாழ்விலே இருந்து மனம் திரும்பி வருவார்களாக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒருவரோடு கூட இருந்து நீர் வழிநடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெனட் சிஸ்டர் போகிற அந்த பிரயாணத்துக்காக ஜெபிக்கிறோம். போக்கில வரத்துல நீர் காத்து கொள்ளும்படியாக, அங்கு செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, ஏற்ற நேரத்தில ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகள் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. மினிஸ்டர் ஏஞ்சல் போக்கிலே வரத்திலேயும் அந்த இடங்களில பாதுகாப்பு கொடுத்து, ஸ்ட்ரென்த் கொடுத்து, உம்முடைய ரத்தத்தினால மூடி அந்த குடும்பத்தை, அவர்கள் போகிற ஒவ்வொருவரையும், அதுல பல மக்கள் அந்தந்த இடங்களுக்கு போகிறார்களோ அந்த இடத்துல உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் மனம் திரும்பி இந்த மெய்யான தேவனை, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி வந்து சேர்வார்களாக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, மரணம் பொல்லாதது, இந்த மரணத்தை ஜெயித்த இயேசு, இயேசுவின் வழியில நாங்களும் மரணத்தை ஜெயித்து அந்த மரணம் இல்லாத ராஜ்யத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வந்து உம்முடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாய் வாழுகிற ராஜ்யத்துல இன்னும் ஒரு கொஞ்ச காலம் இந்த பாடுகளை அனுபவித்தாலும், உம்முடைய ராஜ்யத்தை நோக்கிய பார்வையில நாங்கள் ஒவ்வொருவரும் வர கிருபை செய்வீராக. ஒருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கல்லிட்டு வழி நடத்துவாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு மற்றவர்களை அழிக்க வகை தேடுறவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மனுஷனை மனுஷன் அழிக்கிற காரியத்திலே கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். அதிலே ஒரு விடுதலை வரத்திலிருந்து மக்களுக்குள்ளே இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் நாங்க ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அப்பா ஆயிரம் கோடியாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி ஆண்டவரே, உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி அப்பா நாங்க யாவரும் ஒரு மனதோடு ஆண்டவரே உங்கள் பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் அப்பா. இவர்களுக்கு ஆண்டி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரே நீரே நல் மாணவரும் ஆண்டவரே அப்பா, கேட்கறதுக்கு அதிகமாக உங்கள் ஜனங்களை நீங்க பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. இந்த ஜனங்களுக்கு ஒரு மன திரும்புதலை கொடுத்து அப்பா ரட்சிப்பு தந்ததின் காரணம் ஆண்டவரே, ரட்சிப்பு தான் அதற்கு பதிலாயிருக்கிறது அப்பா. இந்த பொல்லாத ஆவிகளை எல்லாத்தையும் இயேசு நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறன் அப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர். ஆயிரம் பதினாயிரம் பேர் உன் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தின்படி அப்பா இந்த தீ ஒருதரையும் அணுகாத வண்ணமாக உங்கள ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க. ரத்தமே ஜெயம் அப்பா. உங்க ரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கலையா அப்பா. அப்பா ஒரு ஆத்மா ஆத்மா ஆவது போகா அறிந்து போகாத வண்ணமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான எல்லாத்தையும் ஆண்டவரே சுகமாக்குற தகப்பனா இருக்கிறது அப்பா. ஜீவனோட தகப்பனே நான் இன்று இந்த காலை நேரம் நின்று ஜெபிப்பதே ஒரு பெரிதான அற்புதம் ஆண்டவரே. அதே ஜீவனுள்ள ஜெயமா எனக்கு கொடுத்து இந்த காலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட நாங்க ஆவியோட உண்மையோட ஜெபிப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு செலுத்துறோம் அப்பா. நோய்களை குணமாக்குறவர் அப்பா. அப்பா உங்களுடைய நீட்டிங்கட கரத்தை நீட்டியப்பா ஒவ்வொரு நோயுள்ள மக்களையும் அப்பா. அவங்களை அறிந்து அறியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்கத்தான் அவர்களை வாழ வைக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு மனமாய் நாங்க கூடி வரும் பொழுது அப்பா அந்த ஒரு மனத்தின் ஆவியில் அப்பா வல்லமை உண்டு அப்பா. அதுக்காக நீ நன்றி செலுத்துற. இவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே அப்பா. அவர்களை பாவங்களை மன்னிங்க அப்பா. எங்களோட விசுவாசம் அவிசுவாசமா இருந்தா எங்களோட அவிசுவாசத்தை மன்னித்து அவர்களை அப்பா ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தீமையிலிருந்து விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய அன்பை நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க ஒருபோதும் வெக்கத்துக்கள் போட விட மாட்டீங்க. சிஸ்டர் ஜெனட் போக போற அந்த பிரயாணத்துல ஆண்டவரே உங்களோட சமூக உங்கள் பிரசன்னம் முன்பாக போவதா. லெட் யுவர் பிரசன்ஸ் கோ பிஃபோர் ஹர் லார்ட் அப்பா. உங்களோட சமூகம் முன்பாக போகத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரே ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அங்க உள்ள எல்லா விதமான என்னென்ன நிலபரத்துல மக்கள் இருக்கிறார்களோ எல்லாரையும் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்களே ஜெபம் பண்ணும்போது ஜெபமே ஜெயமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் பண்ணின வேற வாக்கு மாறிடார் அதுபடியா உங்களோட வாக்கு தத்தத்தின்படி உங்களோட பிரசனத்தை ஒவ்வொரு மனுஷரும் உணரக்கூடியதாக உங்களோட வல்லமை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வள்ளி தப்பி போயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட பிளியேற பெற்ற இரத்தத்தை தெளித்து அங்க போற இடங்கள் எல்லாத்திலையும் தெளித்து ஆண்டவரே இந்த மனக்கண்களை எல்லா மக்களுக்களையும் அப்பா அவங்களோட மனக்கண்களின் செவியலின் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க ஒரு விதமான தீமையும் அணுகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து அங்குள்ள மக்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க இரக்கமுள்ள தகப்பன் அப்பா. தயவுள்ள தகப்பன் அப்பா. உங்களுடைய தயவையும் இரக்கத்தையும் கொடுத்து யாவரையும் உங்களுடைய கோட்டைகளை மறுத்து வைத்து உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துமாக ஜெபிக்கிறேன். நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் லெஸ்லி ஜெனசீர ஊழியக்கா பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாஸ் மன்னிக்கம் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற கூலியங்களை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க அப்பா. இத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில அந்த வல்லமிருந்து அந்த வார்த்தையை பயிர்ந்து பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ள நீங்க ஜீவன் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் இந்த புதிதான இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கொடுத்த அந்த அபிஷேக கூட்டத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்ப. உபவாச அபிஷேகத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு நிமிடமும் நிமிட உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்க பொருட்படுத்தி அதிகமாக அப்பா உங்களோட வெள்ளமே உங்களோட வெள்ளிப்படுத்த தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன் அப்பா. அந்த சங்கம வானொலியில உங்களோட வார்த்தை மட்டுமே அப்பா தெரியப்படுத்தி அவர்களை அறிந்தவரும் அறியாதவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த இந்த வானொலி சங்கம வானொலிய நீங்க திறந்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா பிரதர் பாஸ்டர் நியோமி லோகன் பாஸ்டர் நியோமி அவர் யாவரையும் ஆண்டவரே பாஸ்டர் ஜென்னட் எல்லாரையும் உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட வார்த்தையை அனுப்புகிறவர்களுக்குள்ள போராட்டங்களுக்கு மூலமாக யாவரையும் அதிகமாக கொடுத்து யாவரையும் சந்தித்து நாங்கள் இருப்பதே
1: உங்களோடு கூட இருந்து சகலத்துல நன்மைக்கு எதுவாக செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். சிஸ்டர் நீங்க எப்ப போறீங்க? வென்ஸ்டேயா
1: இல்ல இன்றைக்கு இரவு?
2: ஓ ஓகே ஓகே ஓகே. நான் பிரதர் ஸ்ரீட பேசுறத வச்சு ஓகே ஓகே நன்றி.
1: ஏழுமண்டா நீங்க செய்யுங்க. நான்
2: அப்ப வென்ஸ்டே தேர்ஸ்டே இருக்க மாட்டீங்களா? வென்ஸ்டே தேர்ஸ்டே
1: நாங்க கூடுதலா வந்துடுவோம். ஆனா என்ன மாதிரியான்னு தெரியா பிரியாணம் தானே வாச கார் பிரியாணம் தானே என்னன்னு தெரியல.
2: ஓ ஓகே ஓகே ஓகே பிரதர் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ.
1: நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்
3: ஐரீன்
1: எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஐயவம் பண்ணுங்கள். இந்த சதி ஆலோசனை எடுக்கிற இந்த மனுஷர்களுக்காக அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் மாற்றப்பட எங்கள் தேசம் ஒரு வித்தியாசமான தேவனுக்குள்ளாக தேவனுக்கு பயந்த ஒரு தேசமா மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, உமக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா. அந்த மாலு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இதுல எடுக்கிறதான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகாரிகள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மையும் உத்தவமாய் கத்தாவே அப்பா, நீதியான முறையிலே அப்பா அவங்க ஆட்சி செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே அப்பா தவறான ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடவாத படிக்கு கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சரியான திட்டங்கள் தீர்மானம் எடுக்க தேவன் அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, தேசத்திலே இருக்கிற எல்லா பொல்லாத கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆலோசனையின் கர்த்தாவே தேவன், அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, கட்சிகளுக்கு எதிராய் கர்த்தாவே, எதிர்கட்சிகள் இப்படியாய் அநேகர் எழும்பி நிற்கிறாங்க தகப்பனே அப்பா. அதிலிருந்தெல்லாம் கர்த்தாவே தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வாராங்க ஆண்டவரே, ஆனாலும் அதை செய்யாமல் விடுகிறாங்க. ஆனால் செய்கிறவர்களை செய்ய விடாதபடிக்கு கர்த்தாவே அநேக தடைகள் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் தேவன் நீங்க நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பாஸ்தோத்திரம் தேசத்திலே அப்பா எழுப்புதலை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே பொருளாதார காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தை மதுரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உடைய வருகையிலே யாரும் கைவிடாத படிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே இருக்கிற பொல்லாத ஆவிகள் அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்துருக்களை தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தின் கர்த்தரே அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இனங்களுக்கு இடையே கர்த்தாவே அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த பிரச்சனைகளும் வராத படிக்கு கர்த்தாவே அப்பா எல்லாரும் ஒரே தேவனின் பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானம் இந்த தேசத்திலே நிலவ தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தை முற்றிலுமாக மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகளை கூட தேவன் இந்த நேரத்திலே மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க, நல்ல கால நிலைகள் கொடுங்க, நல்ல விளைச்சலை அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தை முதுகரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஐயா, உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட முதுகரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்கள் கர்த்தாவே, பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஜன சகோதரி, அவங்களுடைய கணவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க போகிறதான கர்த்தாவே அந்த பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுங்க. வழியில் எல்லாம் உடைய தேவ தூதர்களை கொண்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக அவர்கள் செல்கிறார்களோ கர்த்தாவே அப்பாஸ்தோத்திரம் அந்த நோக்கம் நிறைவேற தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த போற இடத்துல கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க எந்தெந்த குடும்பங்களுக்கு எல்லாம் போய் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில எல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அவங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி கர்த்தாவே அப்பாஸ்தோத்திரம் வீணிலே போகாத படிக்கு கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய தேவைகள் கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்க போய் வர மட்டும் அவங்களோடு கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பாஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே என்னை பிள்ளை ஜெபித்த பிள்ளைகள் ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வல்லமையாய் வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நன்றிமா, உங்களையும் அப்படியே வழி நடத்து.
1: நாங்க நிர்மலா மெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: துன்மார்க்கத்துக்கு ஏதுவாய் நடக்கிற மனுஷர்கள் அங்கு அடங்காம இருக்கிற காரியங்கள், கீழ்படியாம இருக்கிற காரியங்கள், இப்படியா அநேகர் அநேகர் அநேக குடும்பங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த துன்மார்க்கத்துக்கு எதிராக நீங்கள் ஜபத்திலே அவர்கள் எல்லாரும் மாற்றப்பட, இந்த நாங்கள் பெற்றாருடைய கண்ணீர்கள் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம்
4: பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தர் பெரியவரும் வல்லவரும் நல்லவரும் ஆயிருந்த ஆண்டவரே, வழி நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்குள்ளாக ஆண்டவரே வழி நடத்துகிறபடியால் உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிற கர்த்தாவே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னது நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்கிற தயவுக்கு புக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு தூர சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டாதபடி நடக்காமல் ஆண்டவரே தன் இஷ்டப்படியும் தன்னுடைய ஆண்டவரை எண்ணங்கள் படியும் நடக்கிற மனிதர்களை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. அப்பா இதோ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தை விட்டு ஆண்டவர உலக பிரகாரமாக ஆண்டவர அவர்கள் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே துன்மார்க்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா, இதோ நீதிமான்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர அவர்களுக்கு நீர் துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். துன்மார்க்க காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களை ஆண்டவர்கள் அவர்களால் ஆண்டவரை கண்ணீரோடும் ஆண்டவரை கவலையிலோடு இருக்கிறதான குடும்பங்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகிய கர்த்தர். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறவும் ரட்சிப்படையவும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறதும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே வருத்தத்திலும் மனு துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்களையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் மூலமா ஏற்படுகிறதான அநீதியான காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம் அப்பா. அதி அநீதியான ஆண்டவர் காரியம் செய்கிற துன்மார்க்கமான ஆண்டவரே துன்மார்க்கத்திலே நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பரிசுத்த மார்க்கத்துக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. இப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாறவும் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களிலே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம் தேவனாகி கர்த்தர். இவர்களுக்கு துணையாயிருங்கப்பா. இவர்களை ஆண்டவரே அப்பா மனம் மாறக்கூடாதபடிக்கும் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த துன்மார்க்கத்தை விட்டு வராக கூடாதபடிக்கும் இறைக்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளின் அந்த செயல்களை எல்லாம் நிர்மூலமாக்கி ஆண்டவரை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரை நாமத்தின் மூலமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உம்பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவர இப்படியாய் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறவர்களும் ஆண்டவர பாவத்தில் மக்களையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தமாய் மாற்றுகிற அப்பா தேவனா இருக்கிறபடியால் இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் இந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்களை மாற்றி இவர்கள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய அன்பைய சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரே தெரிவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம் தேவனாகி கர்த்தர். அப்படி ஆய ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் மாற்றி வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாம். அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். அவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தி ஆண்டவர் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கு தேவனாகி கர்த்தர் நீர் வழிவாசல்களுக்கு திறந்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அருமையான ஜப வேலையை தொகுத்து வழங்க ஆண்டவரே செய்கிறதான ஆண்டவரே சங்கம மூடகத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் நடத்துகிறதான ஆண்டவர் அருமையான தாசன் லெஸ்லி சகோதரரையும் அப்பா அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு பேரு பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த ஜப வேலையை தொகுத்து வழங்குறதான சேனல் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் தேவ நீர் இவர்களோடு கொடுத்து வழி நடத்துவீராக. இவர்கள் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவர அநேக ஆண்டவர் ஆத்மாக்களே உன் பக்கமாய் திருப்ப கர்த்தர் இவர்களை ஒரு கவியாய் பயன்படுத்தி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர். அப்பையை செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற விளையேறு பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். ஆமென். நாங்கள் திருமதா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்டில் இந்த இச்சகம் பேசுகிற மனிதர்களுக்காக, பரியாச உதடுள்ள மனுஷர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றப்பட கத்தருக்கு நீராய் நீட்டியார். இவர்களுடைய நாள்கள், இவர்களுடைய உதடுகள் மாற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்.
5: ஹாலேலூயா, ஹாலேலூயா, சோத்திரன் சோத்திரன் சோத்திரப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் சோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்ப கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. நாங்கள் அநேக காரியங்களுக்காக, அநேக தேசங்களுக்காக நாங்கள் வழக்கமாய் ஜெபிக்கின்ற வேலையில ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்த நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட யேசுராஜா இந்த நாளிலே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புக்காய் உங்களுக்கு சோத்திரம். தேவன் தாமே எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில தேசங்கள் மேல காணப்படுகிறதான ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது அது வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் தின்படி நாங்கள் அறிகிறோம். உமது வருகைக்கு நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலே கூட ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்கள் ராஜா உமை விட்டு பின்மாறி போயிருக்கிற வேலையிலே அவர்கள் தங்களே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் இச்சகம் பேசி மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரே அப்படியாக மற்றவர்களை பரியாசம் செய்கிற காரியங்களிலிருந்து தேவன் தாமே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் கூட, அம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட தங்கள் வாழ்க்கையிலே உண்மையில்லாதவர்களாயிருந்து இச்சகம் பேசுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியாக இச்சகம் பேசுகிற எல்லா வாய்களும் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சூத்திரம் பரியாசக்காரன் கூட அப்பா அதிகமாய் பரியாசம் பண்ணி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற காரியத்திலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அவர்களும் மனமாற உதவி செய்யுங்கப்பா. பரியாசக்காரனை அவனை அகற்றி விட அப்போது அங்கு சமாதானம் நிரம்பி இருக்கும் என்றபடி நான் சமாதானத்தோடு மக்கள் இச்சகம் பேசாத படிக்கு, பரியாசம் பண்ணி வாழ்ந்து எல்லோரையும் காயப்படுத்தாத படிக்கு இருக்க கர்த்தர் தாமே அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை தேவன் நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உத்தம இருதயத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதே போல அந்த மாறுபாடு உள்ள உதடுகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. ஐசப்பா அவர்கள் பேசுகிறதான ஒவ்வொரு பேச்சையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த நாவின் மூலமாக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தாவே, இந்த நாவானது ஒரு சிறிய அவயமாய் இருந்த போதில் அது ஒரு காட்டையே கொளுத்துகிற நெருப்பாய் இருக்கிறதப்பா. அப்படியாக மக்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பரியாசம் பண்ணி இச்சகம் பேசி இப்படி அடங்கு இருக்கிற எல்லா மக்களும் அடங்க முடியாய் ஜபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்ப முடியாய் ஜபிக்கிறோம்ப்பா. அநேகரை கர்த்தாவை நீதிமான்களையும் குற்றப்படுத்துகிற வாய்களா இச்சகம் பேசுகிறதா இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளையும் அப்படியாக பேசுகிறார்கள் அன்னவரே. அவர்களுக்குள்ளே ஒரு தீய வல்லமை ஆண்டவரே, அந்நிய அக்கினி அவர்களை ஆளுகை செய்கிறபடினாலே கர்த்தர் இது போன்ற காரியங்களிலிருந்து அவர்கள் எல்லோரையுமாய் நிர்விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த வேலையிலே அப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அது வருகை சமீபமாய் இருக்கிறது அப்பா. இது கடைசி நாட்களாய் இருக்கிறது என்று உணர்ந்து ஒவ்வொரு நாள் அவர்கள் வாழ்ந்து தேவனுக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனோ தானோ என்று வாழாத படிக்கு ஆண்டவரே தன் இஷ்டம் போல வாழ்ந்து தேவனுடைய காரியத்தில் ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான எல்லா அந்நிய அக்கினி காரியத்திலே கூட அவர்கள் மனம் திரும்ப முடியா இந்த வேலையிலே முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மன மாற்றம் உண்டாயிருக்கட்டப்பா. மாறுபாடுகள் உதடுகள் எல்லாம் அப்பா உண்மை நோக்கி பார்த்து உண்மை துதிக்க ஆராதிக்க உண்மை புகழ்ந்து பேச வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தப்பா அப்பா. அப்படியே கூட யேசுராஜா அந்த நாளிலே ஆண்டவரே நீர் அப்படியே அப்பேற்பட்ட பரியாசக்காரர்களை இச்சக பேசுகிற நாவெல்லாம் அடங்கி போய் மாற்றத்தை கொண்டு வர அன்பிற்காக சோத்திர கர்த்தாவே. மாறுபாடு உள்ள உதடுகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற உதடுகளாய் நாவுகளாய் இருக்க கர்த்தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியாக நீர் செய்து மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, இப்பேற்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காய் சோத்திரப்பா. அறிந்த மக்கள் எல்லோரும் இன்னுமாய் கர்த்தாவே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீர் அவர்கள் எல்லோரையுமாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுக்குறப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருத்தக்கா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கமும் ஊடகத்தையும் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவராகிய தேவன் லெஸ்ரீ ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், வேற பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியாக ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு சேர்க்கிற ஒரு ஊடகமாக இது மாறும்படியா இன்னும் அதிக அதிகமா எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்கள் உமக்கு செய்யற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களும் உமக்காக எழும்பி இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அதே போல மகளுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்கப்பா. கூட போருங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன் என்ற வார்த்தையின்படி எல்லா காரியத்தையும் நேர்படுத்தி சீர்படுத்தி அப்பா. அப்படியாக ஆண்டவரே உனக்கு முன்பாக தூதர்களை கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படி இவர்கள் பயணத்திலையும் போக்கையும் வரவே ஆசீர்வதித்து என்ன சித்தத்தோடு இவர்களை அழைத்து செல்கிறீரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து ஆண்டவரே உத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கர்த்தர் நீர் இவர்கள் அப்பா பெரிய உமக்கு உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி நீர் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோ தெய்வ தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் தெய்வன் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜையும் மகளையும், மகளுடைய மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் அந்த மகளுடைய குடும்பத்தையும் தெய்வன் நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தெய்வன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தரங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன். அப்படியே தேவன் உங்களையும் அனைவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக இந்த யுத்த நாடுகள் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாய் மாற, யுத்தங்கள் பெலுக்காதபடி கத்ததாங்களை மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, சமாதானத்தின் தேவனே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க அப்பா பிதா. இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க. ஈரான் தேசத்துக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க அப்பா பிதா. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் என் தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க அப்பா பிதா. எரேமியா 6:14 சொல்றீங்களா அப்பா பிதா, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என்னுடைய ஜனங்களுடைய காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார் என்று சொல்றீங்களா பாபிதாவி. அப்படியான சமாதானம் இல்லாதபடி என் தேவனே இயேசுவே நீங்கள் அப்பா விட்டு போன அந்த சமாதானத்தை தேவனே ஒவ்வொரு தேசங்களுக்கும் கொடுங்க பாபிதாவி. கர்த்தர் தேசத்தை அவருடைய வார்த்தையிலே கட்டாவிட்டால் கட்டவில் முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்க என் தேவனே. உம்முடைய வார்த்தையிலே தேவனே இஸ்ரவேல் தேசம் கட்டுப்பட கிருப செய்யுங்க பாபிதாவி. தேவனே ஈரான் தேசம் கட்டுப்பட ஒவ்வொரு தேசங்களும் கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி மனிதர் கட்டுகிற பாபேல் கோபுரங்களை நீங்கள் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் நீதி செய்யுங்கப்பா, நீங்கள் இதற்கா யுத்தம் செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. பிசாவுடைய தந்திரங்கள் தேவனே வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லா கண்ணிகள் தேவனே பிதாவே எல்லா மாய்மாலங்கள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா ஒரு தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. இவள இந்த கிரிகை செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், தந்திரத்தின் ஆவியல் தவனே பிதாவே, உலக கிரிகள் எல்லாம் நிர்மூலம் அந்த சிறந்து போவதாக. தேவனே இதற்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த தேசங்களை நீங்கள் உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்கப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதாவே, ஆயுதத்தினால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என் தேவனே பிதாவே. ஆயுத தளபாடங்களை விட, யுத்த தளபாடங்களை விட உம்முடைய ஞானமே நலம் என்று சொன்னீங்க என் தேவனே பிதாவே. அந்த ஞானத்தை, பரத்திலுள்ள ஞானத்தை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி இஸ்ரவேலின் தேவனே, நான் உன்னை காப்புகிற தேவன், நான் தூங்குவதும் இல்லை உறங்குவேன் சொன்ன தேவனே, இஸ்ரவேல் மக்களப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படிய கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய வருகைக்கு இஸ்ரவேல் தேசத்தை ஆயுதப்படுத்துங்கப்பா இயேசு ராஜாவே. என் தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா என் தேவனே. மனக்கண்களை துறவுங்கள் ஆவியானவரே, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க இஸ்ரவேல் மக்களுக்கு, ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் அப்பா பிதாவே. அதே போல் ஒவ்வொரு தேச மக்களுக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோசரம் நீங்கள் செய்ய நெற்ற காரியம் தடைப்படாத அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நீங்கள் ஆரம்பித்த காரியம் அப்பா ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்குமே சார் ராஜாவே. உம்முடைய ஆளுகை வருவதாக ஒவ்வொரு தேசங்களிலேயும், உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு தேசங்களிலேயும் வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசத்திலும் நிறைவேற என் தேவனே நீங்கள் யுத்தம் செய்யுங்க. இதற்காக வழக்காளுங்க பாபிதாவே. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும், உம்முடைய அக்னியை போடுங்கப்பா மாம்சமான யாவர் மேலும், உம்முடைய அக்னி பற்றி எறிவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே தேவனே ஒருவராது கட்டு போகாதபடி அனைத்து மக்களும் அப்பா பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துக்கு முன்பாக இந்த தேசத்து மக்களுடைய அதிகாரிய முழங்கல்கள் யாவும் முடங்குவதாக. தேவனே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனப்பா, ராஜாக்களுடைய இருதயத்தை உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் திருப்புங்க அப்பா பிதாவே. எல்லா மாய்மாலங்களும் எல்லா போலி சமாதானங்களும் தேவனே அச்சு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி என் தேவனே, கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே நீங்கள் சிலுவையிலேயப்பா உண்டு பண்ணின அந்த சமாதானம், இயேசுவே தேசம், ஈரான் தேசம், அமெரிக்கா தேசம் அப்பா, ரஷ்யா, யுக்ரைன், எங்கெங்க யுத்தம் நடக்குது ஒவ்வொரு தேசங்களிலும் வருவதாக என் தேவனே. ஓ நன்றி அப்பா பிதாவி, நீங்கள் அப்படியான காரியத்தை தேவனே கடைசி நாட்களிலே செய்ய போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைப்படாத என் தேவனே. ஓர் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா என் தேவனே, நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளை நிற்கும் என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. அற்புதங்களை செய்யுங்க தேசங்களிலே, அதிசயங்களை செய்யுங்க, மக்களை மீட்டு ரட்சியுங்க அப்பா பிதாவி. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவி. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்தம் நன்றி ராஜாவே. அப்படியாக இந்த தேசங்களிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் சொன்ன தேவனே. தேவனே இந்த தேச தலைவருடைய நினைவுகள் அல்லப்பா, அவருடைய வழிகள் அல்ல தேவனே. உம்முடைய நினைவும் உம்முடைய வழிகளும் ஒவ்வொரு தேசங்களிலும் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே, சோஸ்தம் கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா. இவள் இந்த கிரியை செய்யற மாம்ச கிரிகள் அப்பா, ஓ கொலைவரி ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவா. வான மண்டலங்களிலே இந்த கிரிகை செய்யற ஆவிகள் இவளை விட்டு வெளியேறுவதாக, வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து இந்த காரியத்துக்காக யுத்தம் பண்ண தேவனே, உம்முடைய பலத்தினால என்றப்புங்க, உம்முடைய ஆவியினால என்றப்புங்க அப்பா என் தேவனே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. திறப்பின் வாசலே நின்று ஜபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க அப்பா பிதாவே. ஒரு மனத்தோடும் ஐக்கியத்தோடும் அன்போடும் ஜபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கள் ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே, சோஸ்திரம். அப்படியா நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. ஜபத்தை கேட்டு நீங்கள் பல கொடுப்பதற்காய் நன்றி அப்பா. தேவனே சங்கமம் ஊழியத்தின் மூலமாய் கேட்கிற ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்து கொண்டு வருவதற்காய் நன்றி ராஜாவி. உம்முடைய நாமம் ஒன்றே பெருக வேணும், நாங்கள் சிறுவனும் இயேசு ராஜாவி. ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனே நன்றி அப்பா அபிதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆவியானவரே. ஆவியான தேவனே உம்முடைய ஆவிய ஒற்றுமையா தேவனே, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு சொன்ன தேவனே. தேவனே இந்த தேசங்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடியல் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தினாலே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி என் தேவனே, நன்றி. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பதுக்காக நன்றி அப்பா. மனதனது கண்டுபிடிக்கான இந்தவனே பிதாவே, உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் சிலற்றையும் அறிந்திருக்கிறார்கள் இயேசு ராஜாவே, அதற்காக நன்றி ஆவியானவரே. நீங்கள் வெளிப்பாடுகளை கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் அப்பா இயேசு ராஜா, அதை நிறைவேற்றுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அதே போல் சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேவனே எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே. ஓமுடைய கிருப உள்ள கரம் தேவனே, இந்த மானோடு குடும்பத்தோடு சந்ததியோடு நன்றி விருப்பதாக இயேசு ராஜா. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, போற ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, போற பிரியாணத்தை ஆசீர்வதியுங்க. வாகனத்தை பரிசு திருத்தத்தாலே மூடும், போற ஒவ்வொருவரையும் பரிசு திருத்தத்தாலே மூடுங்கப்பா. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி சேர வேண்டிய இடத்திலே கூட்டி சேருங்கப்பா. போக்கிலேயும் பலத்திலே உடைய தேவதூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும், உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பும் அப்பா. ஏற்ற வேளையிலே ஏற்ற வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக, ஏற்ற மக்களை கொடுக்கத்தக்கதாக தேவனே உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. வார்த்தையிலே அக்னி கடந்து செல்வதாக, அபிஷேகம் கடந்து செல்வதாக தேவனே. கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் சொன்ன தேவனே, அற்புதங்கள் நடப்பதாக பாதம் படும் இடமெல்லாம் இயேசு ராஜாவே, உம்முடைய பிரசன்னம் முன் செல்வதாக நல்ல இழப்பாறுதலை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க அப்பா பிதாவே. ஒரு மன ஆவியினாலும் ஐக்கியத்தினாலும் ஆவியினாலும் போற அனைவரை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஒரே இருதயம் ஒரே சிந்தியோடு சேர்ந்து ஜபிக்கும் பொழுது போற இடங்கள் அசைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியா நீங்க செய்ய போதற்கா நன்றி அப்பா. தேவனே இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைய நாளும் நாப்பா நீர் ஆவியானவர் நடத்தி தந்தீர், எங்கள் ஜபங்களை கேட்டீர். ஆண்டவரே துன்மாக்கமாய் ஜீவிக்கிற எல்லாரும் மாற்றப்பட கர்த்தாவே, பரலோகம் ஆண்டவரே நிரப்பப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசம், இலங்கை மக்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாரையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உம்மாலே நடத்தப்படட்டும், உம்மாலே வழி நடத்தப்படட்டும் ஐயா. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலியில் ஏசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, உம்முடைய ஊழியம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே நடக்க கர்த்தாவே கிருப செய்யும். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய பயணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் போக்கிலும் வரத்திலும் துணனி பீராக கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் நித்திர வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் போக்கிலும் கர்த்தாவே நாங்கள் சந்திக்க போகிற மக்கள், சந்திக்க ஜெபிக்க போகிற இடங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பின்புற சத்துருக்கள் ஆண்டவரே எங்களை சேதப்படுத்தி போடாதபடி கர்த்தாவே உம்முடைய வல்லமையை எங்கள் மேல வையும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்களையும். நாங்க போய் வரமட்டும் கர்த்தாவே, எங்கள் வீடுகள் குடும்பங்கள் வீடுகளை காத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.
7: நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே எங்களுக்கு சோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். சகோதரி சொன்னது போல கர்த்தாவே இந்த பயண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பயணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி போக்கிலும் பரத்திலும் துணியா இருந்து ஏசப்பா நீங்கள் கொண்டு போகிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அந்த குடும்பத்தாரை சுகப்பில் ஆரோக்கியத்தோடு திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்க போற தயவுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவர்கள் கொடுக்க போகின்ற வார்த்தைகள், ஜபிக்க போகின்ற மக்கள், ஆண்டவரே சந்திக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் இவர்களுக்கு கூட மெய்யான தெய்வத்தை காணும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் சகோதரியோடு கத்தாவே இந்த காரியத்திலே நாங்கள் ஒருமெனப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஒருமெனத்தின் ஆவியோடு நாங்கள் ஜபிக்கிறோம். தகப்பனை இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை வரப்போன்ற ப்ரோக்ராம்ஸ்கள் ஆண்டவரே வரப்போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்களுடைய கரம் ஆசிர்வதிக்க வருமாய். கேட்கின்ற உறவுகளுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற வசனங்கள், வாக்கு தத்த வசனங்கள், சிந்தனை துளிகள், பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசிர்வாதமாய் இருக்க வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு இன்னும் ஆழமான வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவரே சுவாமி அந்த வெளிப்பாடுகளை அவர்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள அவர்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊட்டி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஆண்டவரே வாட்ஸ்அப் மற்றும் ஜூம் இணைப்புகள் எல்லாவற்றிலும் தேவகரம் கூட இருந்து ஏசப்பா இந்த ஒரு தடங்களும் வந்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் உங்களை கிருபை நிறைந்த சித்தத்தின்படி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரே சகோதரி ஜெனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த பிரயாணங்களை ஆசிர்வதித்து அந்த பிரயாணங்களை வாய்க்க பண்ண போகிறதுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி பாசால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய சந்ததியை காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் சந்ததியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோவை ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்திலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், ஆண்டவரே பாதுகாத்து நடத்த வேணுமாய், அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய். இன்னும் ஆண்டவரே சகோதரிக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஜெசிமாவை இந்த வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமாய். ஆண்டவரே சுவாமி அந்த பேஷன்ஸை பார்க்கின்ற நேரங்களை நீங்கள் பொறுப்பேற்று நடத்த வேணுமாய். அந்த இடத்திலும் கத்தாவே கூட இருந்து நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த நேரத்திலும் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சந்ததியாக செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சந்ததியிலே தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரியோடு கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் நினைவு கொண்டு ஜபிக்கிறோம். உங்களுடைய கரம் அவர்களோடு இடைப்பட வேணுமா எங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். அவர்களை ஆசிர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக கத்தாவே சுவாமி சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். பாசையில் சாலோகனை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். பிள்ளைகள் மருமக்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவளுடைய ஊழியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே பாசப்பால் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை பொறுப்பேற்று அவர்கள் கர்நாடகா மாநிலத்திலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஆயிரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கான்சியை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி ஜான்சி ஆண்டனை ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சுசேஷகரின் பின்பானவையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரு கூட தரப்போகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிள்ளையும் பொருட்படுத்த வாயிருக்கிற அந்த தேசத்தையும் ஆசிர்வதித்து அந்த தேச மக்கள் மத்தியிலே வாவியர் சாட்சியாய் நிறுத்த வேணுமா ஜபிக்கிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மகேந்திரனையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததிகளை எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டரை கணவரை மகனை எங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த நாளும் பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்குடாக தரப்புகின்ற வாக்குத்தாத்த வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவ ஊழியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களுடைய பாதத்திலே தருகின்றோம். இந்த வாரம் முழுவதும் இவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்தவன்மா ஜபிக்கிறோம். இந்த வேலை எடுத்த ஊழியங்களையும் இடைக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே தேவசித்தம் செய்யப்படுகிறதுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தை அனைகர் கேட்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்துல எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் எங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலே எல்லா கருவிகளும் வேலை செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஷியாமுடைய சரீர சோத்துக்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்த வேணுமா அவருடன் இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சகோதரருமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையுடைய பாடசாலை காரியங்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளையாய் வளர்ந்து வர ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பாதத்தில் அவனை வைத்து ஜபிக்கிறோம். இன்னும் பிள்ளையுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆண்டவரே சுவாமி அவனுக்கு கல்வியில நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.
8: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தேவ ஊழிய சௌரியம் புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரை கரத்திலே அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்து அவர்களும் அவருடைய பிரியான காரியங்கள் ஒன்றிலும் கத்திர தாமே கூட இந்த வழி நடத்துவாராக. நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து தேவ ஊழிய சௌரியம் புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் விடைபெறுவோம். நன்றியும். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல
9: ரெக்கார்டிங்
8: கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வீத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து சரியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசம் நேரங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய தூதர்களோடு சேர்ந்து இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஐயா, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் மாறாதவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர், ஆபத்துகளிலே அற்புதமாய் எங்களை காத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த ஆத்தும நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உயிர்ப்பித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலேயும் பற்பல விதங்களிலே பிசாசின் பிடியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு உம்முடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து உம்முடைய கரத்திலே வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் எப்படிப்பட்ட பிடியில இருந்தாலும் நீர் அவர்களை விடுதலை செய்ய நீர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பற்ற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறவர்கள் ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய ஆதரவை கொடுக்காமல் விலகி நிற்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அன்பற்ற பெற்றோராலே அன்றுவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே உம்முடைய அன்பை நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எந்த அன்பினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த உலகத்துக்கு நீர் அனுப்பி வைத்தீரோ, அதே அன்பை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கட்டளையிட்டலும். உம்மை அறியாத குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உம்மை அறிந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் குழந்தைகளின் சரீர வளர்ச்சியிலேயே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் மேலே நம்முடைய கரங்களை வைத்து சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களை அகற்றி பிள்ளைகள் சரீர வளர்ச்சியிலே ஏற்றபடி வளர நீரை உதவி செய்தலும், ஞானத்திலே வளர உதவி செய்தலும், உம்முடைய கிருபையிலே வளர உதவி செய்தலும். அப்பா, எனவும் சம்பள உயர்வு இல்லை என்று துக்கத்தோடு இருக்கிற பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். குடும்ப பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தன்னந்தனியாய் குடும்பத்தை நடத்துகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ கடினமாய் வேலை செய்கிறார்கள், நீண்ட காலமாய் ஒரே இடத்துல வேலை செய்கிறார்கள், ஆனால் தகுந்த ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்ற பாரத்தோடு இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அதற்கு தேவையான காரியங்களை ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்லி

0: சந்தித்து உமக்கு மிக அருகிலே அவர்களை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்திலேயும் இன்றும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான நிறைவான ஆசீர்வாதங்களை தாரும். இந்த பண்டிகை காலங்கள் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாயிருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே புதிய காலங்களுக்குள்ளேயே பிரவேசிக்கும் பொழுது உம்மோடு கூட தங்கள் உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ள, இன்னும் உமக்கு சாட்சியாய் வாழ நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இரண்டாம் அதிகாரத்தை தொடர்ந்து இன்று சிந்திப்போம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தது போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நமது விசுவாசத்தை பட்சபாதத்தோட நாம் பற்றிக் கொள்ளக்கூடாது என்று சிந்தித்தோம். மற்றவர்களை குறித்த ஏற்ற இறக்க எண்ணங்களோடு கூட தேவன் மேலேயும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ முடியாது. பொன் மோதிரமும் மினுக்கான வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனையும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனையும் ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டருடைய பார்வையிலே ஒரே வண்ணமாக பார்க்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். அதை குறித்து மூன்றாவது வசனம் முதல் அவர் என்ன சொல்கிறார் என்பதை இன்று நாம் சிந்திப்போம். வாசிக்கிறேன், யாக்கோபு 2:3. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி எண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால். இது எப்படி இருக்கிறது என்றால், இன்றும் நம்முடைய சபைகளிலே சில இடங்களிலே ஒருவேளை சில ஏழைகளை நாற்காலிகளிலே இருக்க இடம் கொடுக்காமல் பெஞ்சுகளிலேயோ அல்லது தரையிலேயோ உட்கார சொல்வது போன்ற சம்பவம் இது. சில வேளைகளிலே எதிலேயும் இடமில்லாமல் நெருக்கடியாக இருந்தால் அவர்களை பின்புறத்திலே இல்லாவிட்டால் வெளியே நிற்கும்படியாகவும் விட்டுவிடுகிறார்கள். அன்றைய நாட்களிலே இவர்கள் கூடி வந்த ஜப ஆலயத்தில் முன்பக்கத்தில் சில இருக்கைகளே இருக்கும். அதில் மிகவும் செல்வந்தர்கள் மட்டுமே உட்கார அனுமதிக்கப்பட்டார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலேயும் பழங்காலத்திலே பணம் செலுத்தியவர்கள் மட்டும் அமர்ந்து கொள்ளும்படியாக சபையிலே ஒரு பெரிய அறை காணப்பட்டதாம். பணம் செலுத்திய செல்வந்தர்கள் அந்த அறையிலே கதவை திறந்து உள்ளே சென்று போடப்பட்டிருக்கும் நாற்காலிகளிலே அமர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். அங்கே ஏழைகள் நினைத்தாலும் செல்ல இயலாத நிலை இருந்தது. இப்பொழுது கடவுளுடைய கிருபையினாலே அது மாற்றப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இதெல்லாம் அன்றைய நாள் முதல் இன்று வரை காணப்படுகிற பட்சபாதமாக காணப்படுகிறது. விசுவாசிகளான நமக்கு இது கூடாது என்றே அப்போஸ்தலன் யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். நீங்கள் விசுவாசிகள் ஆனால் எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும். அதுவே தேவனுக்கு பிரியமான விசுவாசம். ஒருவேளை சமீபத்திலேதான் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்த ஒருவராயிருந்தாலும் அல்லது பல ஆண்டு காலம் ஒரு விசுவாசியாக இருந்தாலும், செல்வந்தர்களையும் செல்வம் இல்லாதவர்களையும் நடத்தும் விதமானது ஒரே விதமாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய இருதயத்திலே நாம் பட்சபாதமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர், என்னையும் உங்களையும் உண்டாக்கிய ஆண்டவர் ஒருபொழுதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அவரைப் போல வாழ அவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக இந்த காரியத்தையும் தெளிவாய் வேத வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி எச்சரிக்கிறார். தொடர்ந்து யாக்கோபு 2:4 பாருங்கள். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? சமுதாயத்திலே வேறுபட்ட இரண்டு நிலைகளிலே உள்ள நபர்களை நம் முன் வைத்த அப்போஸ்தலன் யாக்கோபு இப்பொழுது இவ்வாறு ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் உங்களுக்குள்ளே பட்சபாதம் பண்ணவில்லையா? அதாவது உங்களுக்குள்ளே ஒருவரை விட மற்றும் ஒருவர் மேன்மையானவராய் காணப்படவில்லையா? இவ்வாறு பார்ப்பதன் மூலம் தீமையான எண்ணத்தோட நீங்கள் நியாயம் தீர்ப்பவர்களாக ஆகி போனீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. அவர் மட்டுமே நம்மை நிதானிக்க முடியும், அல்லது நம்மை நாமே தான் நிதானிக்க முடியும். மற்றும் ஒருவரை இவர் உயர்ந்தவர் என்றோ இவர் குறைவானவர் என்றோ நிதானிப்பது ஒரு விசுவாசியின் அழகல்ல. தொடர்ந்து 5 பாருங்கள்.

என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் படின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இங்கே என் பிரியமான சகோதரர்களே கேளுங்கள் என்று விசுவாசிகளோட அவர் பேசுகிறார். அவர் அவர்களை சகோதரர் என்று அழைக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் ஒன்று போல எண்ணிய யாக்கோவுதான் அவர்களை சகோதரர் என்று குறிப்பிடுகிறார். சபைகளிலே ஏழை விசுவாசிகள் அவ்வாறு அற்பமாகத்தான் பார்க்கப்படுவார்கள். ஆனால் வேதம் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக காண்கிறது. கவனித்தீர்களா? அந்த சபையிலே அந்த ஏழை விசுவாசியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் செல்வந்தனாக காணப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இது எத்தனை உண்மை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அநேகரை நாம் சந்தித்திருப்போம். பணம் படைத்தவர்களிடத்திலே இருக்கிற பயம், கவலை, துன்பம், துக்கம் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேலே ஆழமான விசுவாசம் உள்ளவர்களாய், உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் பேசுவார்கள். அவர்களது அடுத்த நாளை குறித்து, அடுத்த வாரத்தை குறித்து என்ன என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்தாலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே உறுதியானவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையானது ஏழைகளை குறித்து அதிகமாகவே பேசுகிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் ஏழைகள் மீது கரிசனையோடும் கனிவோடும் காணப்படுவதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். உலகத்தின் எந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே ஏழைகள் சரியானபடி, நியாயமானபடி நடத்தப்பட மாட்டார்கள் என்பது உண்மைதான். மனிதன் பாவ ஸ்வபாவத்திலே காணப்படுகிறபடினாலே அவன் மறுபடியும் பிறவாத வரை அவ்வாறுதான் ஏழைகளை நடத்துவான். இதை உலகத்திலிருந்து மாற்ற முடியாது. அவர்களுடைய ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மட்டுமே. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது கேளுங்கள். யோபு 5:15 வாசிக்கிறேன். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அது மட்டுமல்ல, யோபு 36:15 வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்படுகையில் அவர்கள் செவியை திறக்கிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் வாசிப்போமா? சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் 68:10 உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் என்றும் சொல்கிறார். கர்த்தர் ஏழை எளியவர்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார், விசேஷமாக அவர்களை பராமரிக்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரன் சிறப்பாக அறிந்திருந்தார். ஆனபடினாலேதான் பல வசனங்களிலே இவ்வாறு சொல்கிறார். தொடர்ந்து இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 69:33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் மிகவும் ஏழை, எனக்காக யார் இருக்கிறார் என்று துக்கத்தோடும் கவலையோடும் இந்த நாட்களிலே இருப்பீர்கள் என்றால் உங்களோடுதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 72:12-13 வாசிக்கிறேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார். தொடர்ந்து சங்கீதம் 102:16 பாருங்கள். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இவ்வாறு அநேக வசனங்கள் தேவன் ஏழைகள் மீது கொண்டுள்ள அளவிடப்பட முடியாத கரிசனை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45 பூமியில் ஒருவர் நீதியோட ஆட்சி செய்ய வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஏசாயா 11:11 4:4 நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பூமியிலே செல்வந்தர்களாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களாலும் ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள், தவறுதலாக நடத்தப்படுகிறார்கள். இதற்காக அவர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே தேவனிடத்திலே பதில் சொல்லப் போகிறார்கள். அதே வேளையில் ஏழைகளான ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே, விசுவாசத்திலே செல்வந்தர்களாக இருப்பார்கள். இதை அவர்கள் அறிய வேண்டியது
மிகவும் அவசியம். யாக்கோபு 2:6, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். எவர் செல்வந்தர்களாக இருந்தாலும் அதிகாரத்திலே இருந்தாலும் ஏழைகள் நேர்மையாக நடத்தப்படுகிறதில்லை. ஏழைகளுக்கு உதவப் போகிறதாக சொல்லுகிறார்கள், ஆனால் வெறும் உதவி அவர்கள் சமுதாயத்திலே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததா? தெரியவில்லை. நீங்கள் உங்கள் கண்களாலேயே இதை பார்க்கலாம். ஏழைகள் பரிதாபமாக நடத்தப்படுவதை நீங்களே கண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. இதை குறித்து அநேக செய்திகளை செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களை ஒரு பொறுப்பான இடத்திலே ஆண்டவர் வைத்திருப்பார் என்றால், நீங்கள் ஒரு செல்வந்தராக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களோடு தொடர்புடைய ஏழைகளை நீங்கள் நேர்மையாக நடத்த ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களை மறந்து, சூழ்நிலையை மறந்து, இந்த வேத வசனங்களை மறந்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒருவேளை தவறி இருக்கலாம். அப்படி என்றால் இன்றைக்கே அதை குறித்து மனம் வருந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அதை அறிக்கை செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற ஒருவராயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு அறிமுகமான ஒரு ஏழை விசுவாசியாக இருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, அல்லது ஒரு அவிசுவாசியாகவே இருக்கலாம், அவர்கள் ஏழைகள் என்பதற்காக அவர்களை தரக்குறைவாக நீங்கள் நடத்தியிருப்பீர்கள் என்றால், அதை குறித்து ஆண்டவரோடு நீங்கள் பேசி சரி செய்ய வேண்டியது அவசியமானது. அவரும் உங்களையும் அவர்களையும் ஒரே விதமாய் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக, அவர்கள் உங்கள் சகோதரர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அவ்வாறு நடத்த தீர்மானம் செய்யுங்கள். யாக்கோபு 2:7 வருவோம். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். இங்கே தொடர்ந்து பணக்காரர்கள் எவ்வாறு ஏழைகளை கனவீனப்படுத்துகிறார்கள், அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிப்பதற்கு அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய சாயலின்படி அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவருடைய சிருஷ்டியை ஒருவர் அவமதிக்கும் பொழுது அது அவரையே அவமதிப்பது போன்றதாகும். வசனம் 8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புவீர்கள் என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கடமைகளை சரியாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மனித கண்ணோட்டத்தின் சுருக்கம் இதுதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக திருச்சபைகளிலே 10 கட்டளைகள் வாசிக்கப்படுவதற்கு பதிலாக அதன் சுருக்கமாக 2 கட்டளைகள் வாசிக்கப்படுவதை கவனித்திருப்பீர்கள். முதலாவது பிரதான கற்பனை, ஆண்டவராகிய கர்த்தரின் மேலே நாம் வைக்க வேண்டிய அன்பு. இரண்டாவது பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இதைத்தான் யாக்கோபு சொல்லும்பொழுது இது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கற்பனைகளிலே பாதி பகுதி இந்த வசனத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, மற்றவர்கள் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? வசனம் 9 பாருங்கள், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் எந்த ஒரு கொலையும் செய்யவில்லை, நான் எந்த ஒரு விபச்சாரமும் செய்யவில்லை என்று சொல்லலாம். ஆனால் பிரியமானூர்லே, 10 வசனத்திலே யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். நீங்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறினால் மற்றெல்லாவற்றையும் மீறிவிட்டீர்கள் என்று அவர் இங்கே சொல்லவில்லை. மாறாக நீங்கள் எந்த ஒரு பிரமாணத்தை மீறினாலும் எல்லா பிரமாணங்களையும் மீறிவிட்ட குற்றத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். உதாரணமாக ஒருவன் கொலை குற்றத்தை செய்ததற்காக சிறையிலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் தன்னோடு சிறையிலே இருக்கும் மற்றவனிடத்திலே, இங்கே பார்,
நான் நல்லவன், கொலை மட்டும்தான் செய்திருக்கிறேன், கற்பழிப்போ திருடோ நான் செய்யவில்லை, நான் சட்டத்தை மீறவில்லை என்று சொல்வான் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவன் மீறியது ஒரு சட்டத்தை தான், ஆனால் அவன் சட்டங்களை மீறிய குற்றவாளியாய் அல்லவா கருதப்படுகிறான். அவன் சிறையிலே கொலை குற்றவாளியாக காணப்படுகிறான். இன்று மற்ற கைதிகளை விட தங்களுடைய குற்றம் மிகவும் கொடியது என்று கருதுகிறவர்கள் அந்த கைதிகளை கொன்று விடுவதும் நடக்கிறது என்பது எவ்வளவு கொடியது என்று பாருங்கள். நாம் இதை பார்ப்பதற்கு சிறைச்சாலை செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிறவர்களிலேயும் அநேகர் மற்றவர்களை இவ்வாறு தாழ்வாக பார்க்கிறார்கள். நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பிரமாணத்தை மீறினவர்களாக நிற்க வேண்டியதாயிருக்கும். யாக்கோபு 2:11, ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். தொடர்ந்து 12 பாருங்கள், சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். சுயாதீன பிரமாணம் என்பது கிறிஸ்துவின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 இவ்வாறு சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்திலே அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சரி, அவருடைய கற்பனைகள் எவைகள்? யோவான் 15:12, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? யாக்கோபு 2:13, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒயிட் மோர் என்று சொல்லப்படுகிற செல்வந்தரான ஒருவரும் அவரது மனைவியும் ஒரு இரவிலே ஒரு வித்தியாசமான காரியத்திலே ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தங்கள் பட்டணத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஏழ்மையான பகுதியிலே ஊழிய பணித்தளம் ஒன்றிற்கு சென்றார்கள். அவர்கள் அங்கே சென்றபொழுது மரத்தடியிலே ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பின்னாலே சென்று அமர்ந்து கொண்டார்கள். இந்த பணக்கார தம்பதியினர் ஒரு செல்வ செழிப்பான சபையைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ஒருபொழுதும் சுவிசேஷத்தை கேட்டதே இல்லை. அவர்கள் இந்த எளிமையான ஆராதனையிலே அமர்ந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக அவர்கள் இருதயத்திலே பேசினார். இருவரும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக, தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்தவர்களாக, அந்த இடத்திலேயும் முன்னாலே சென்று அழுக்கான இடத்திலே முழங்கால் படியிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே தாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தங்களை பணியாளர்களாகவும் அர்ப்பணம் செய்தார்கள். இவர்கள் அந்த பகுதியிலே ஒழுக்கமற்ற பெண்களுக்காக ஒரு விடுதியை ஆரம்பித்து அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கான ஊழியத்திற்கு இவர்களை அடிக்கல் நாட்டினார்கள் என்று சொல்லலாம். நாம் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதும் மற்றவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று எண்ணுவதும் எவ்வளவு பாவமானது என்பதை நாம் இன்று உணர வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அந்த மனிதர் யார் என்பதோ, எந்த நிலையில் உள்ளவர் என்பதோ பிரச்சனை அல்ல. நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்களோ அந்த நிலையிலேதான் அவர்களும் காணப்படுகிறார்கள். நாம் எல்லாருமே பாவிகள். அந்த செல்வந்தர்களான தம்பதியர் இயேசுவினிடத்திலே வந்தது போல நாமும் அவரிடத்திலே வர வேண்டும். சிலுவையாண்டை வந்து இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். லண்டன் மாநகரிலே இளம் ஊழியர் ஒருவர் சிறந்த பணியை கர்த்தருக்காக ஆற்றி வந்தார். ஒருமுறை ஒரு வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு பெண் மிகவும் சிறந்த முறையிலே ஆடல் பாடலோடு எல்லாரையும் கவர்ந்தாள். எல்லாரும் அவளை சூழ்ந்து நின்ற பொழுது அந்த ஊழியர் அவள் அருகிலே சென்று, இளம் பெண்ணே, நீ பாடல் பாடிய பொழுது நான் அங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். உன்னுடைய தாளந்தையும் உன்னையும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தாயானால் இது அவருடைய நாம மகிமைக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணியவனாக அமர்ந்திருந்தேன். ஆனால் என்று சற்று தயங்கி அந்த ஊழியர் தொடர்ந்து சொன்னார், நீ ஒரு குடிக்கிறவளைப் போல, வேசித்தனம் பண்ணுகிறவளைப் போல ஒரு பாவியாக காணப்படுகிறாய் என்று கூறிவிட்டு, ஆனாலும் நான் உனக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நீ அவரிடத்தில் வந்தால் உன்னை எல்லா பாவங்களினின்றும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொன்னார். அதற்கு அந்த பெண்மணி மிகவும் பெருமையோடு முகத்தை திருப்பிக் கொண்டு, நீங்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்துகிறீர்கள் என்றாள். இவ்வாறு கூறிவிட்டு அவள் நடக்க ஆரம்பித்தாள். உடனே ஊழியர், பெண்ணே, நான் உன்னை குற்றம் சாட்டுவதற்காக இதை சொல்லவில்லை. இருந்த போதிலும் தேவனுடைய ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன் என்றார். எல்லாரும் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த இரவிலே அந்த பெண்ணால் தூங்க இயலவில்லை. காலை 2 மணி அளவிலே அவள் தன் படுக்கை கருகிலே முழங்கால் படியிட்டவளாக, மனம் கசந்தவளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அந்த பெண் யார் தெரியுமா? இன்றும் ஆயிரம் ஆயிரம் திருச்சபைகளிலே பாடப்படும் "நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர்" என்ற பாட்டை எழுதிய சார்லட் எலியட். இது ஒரு சிறந்த மனம் திரும்புதலின் பாடல். இன்றும் அநேகர் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது இதே பாடலை கருத்தோடு பாடி தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார்கள்.

0: எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனிடத்திலே எவ்வாறு வருகிறீர்கள்? நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்திலே வந்து அர்ப்பணிப்பீர்களா? ஏழை பணக்காரன் என்று பார்த்து கொண்டு அவரிடத்திலே முழுமையான அர்ப்பணிப்பின்றி காணப்படுகிறீர்களா? உங்கள் பட்சபாதமுள்ள பக்தியினாலே தேவனிடத்திலே வர முடியாதபடி காணப்படுகிறீர்களா? நீங்கள் அவரிடத்திலே ஒரு சிறு குழந்தையைப் போல வருவீர்கள் என்றால் அவர் உங்களையும் மன்னித்து கழுவி சுத்திகரித்து விடுதலை தர, சமாதானம் தர, சந்தோஷம் தர அவளோடு காத்திருக்கிறார். நாம் இவ்வாறுதான் அவரிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். மீகா 7:15.

டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று இரவு 10:45 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம்.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போற இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் இதை சமாளிக்க போகிறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே, என்னெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ளே நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அது பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளைப்
0: போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவாக நம்ம ஊரில் 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறன கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்றைக்கி சொல்கிறீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பிரெட் வாங்க கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியம் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனா மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியாக போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று, மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமாக நிற்க முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம்னு பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார், மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்னைக்குடைய நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன் போறார். எப்ப வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103:5.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
2: ஆமென், ஆமென். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:04. எங்களோடு தேவ ஊழியர் லூயிஸ் போல் கேரன் இந்திய மண்ணிலிருந்து வார்த்தைகளை எடுத்து வர ஆயத்தமாக இணைந்திருக்கிறார்கள். முதலிலே அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
4: இணைந்திருக்கிற ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: இணைந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் நேர்கள் சார்பிலும் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களோட கரத்திலே கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வழி நடத்துங்கள் பாஸ்டர். ஆமென், ஆமென்.
3: Thank you sister. Amen. Thank you sister. God bless you.
2: God bless you pastor.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தினுடைய வல்லமையை அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மகா கிருபையுள்ள நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சில நாட்களாக உங்கள் மத்தியிலே பசுத்த ஆவியை குறித்து நான் பேசி வருகிறேன். இந்த பசுத்த ஆவி விசுவாசிகளுக்குள்ளவும் சபைக்குள்ளவும் அவர் கிரியை செய்கிறார். விசுவாசிகளை பலப்படுத்துவது, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவது, விசுவாசிகளை தட்டி எழுப்புவது, விசுவாசிகளை சகல சத்தியத்தில் வழிநடத்துவது, சபை பலப்படுத்துவது, சபையில் வரங்களை கொடுப்பது, சத்தியத்தினாலே அநேகர் தேவ வசனத்தை அறிந்து கொள்ளுவதற்கு பசுத்த ஆவியானவர் உறுதுணையாய் நிற்கின்றார். அந்த பசுத்த ஆவியானவர், அவருடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பப்பட, அவர் நம்மோடு வாழ்கிறவர், நம்மை போதிக்கிறவர், நமக்கு துணையாய் நிற்கிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். இவ்விதமாக தேவ வசனத்தை ஆராயும் போது ஆண்டவராகிய தேவன் இந்த பசுத்த ஆவியை நமக்கு அருளிருக்கிறா, கொடுத்திருக்கிறா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை போதிக்கவும், நம்மை சகல சத்தியத்தில் வழிநடத்தவும், நம்மை கண்டித்து உணர்த்தவும், பாவத்தை எதிர்த்து வாழ்வதற்கு பலனை கொடுக்கவும், அவருடைய சித்தத்தின்படி இயேசுவானவர் எந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து விதைத்தாரோ அதை நினைவு பூட்டும்படியாக ஒவ்வொருவரும் இந்த ஆவிக்குள் வளர வேண்டும், ஆவியோடு இருக்க வேண்டும், ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் நிற்பதை இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய ஆவி நம்மை காப்பாற்றுகிறது, கர்த்தருடைய ஆவி நமக்கு துணையாய் நிற்கிறது, கர்த்தருடைய ஆவி நம்மை வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நம்மை காத்து ஆதரிக்கிறது, விசுவாசத்தை விட்டு விலகாதபடி எச்சரிக்கிற ஒரு பசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற என்றால் அது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவி. பசுத்த ஆவியினுடைய கிரியைகள் என்ற தலைப்பு. ஒன்றாவதாக, பசுத்த ஆவினாலே மறுபிறப்பு. வேத வசனத்தினுடைய ஆதாரத்தை குறித்து ஆதாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியை குறித்து எடுத்து சொன்ன வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே ரெண்டொரு பாயிண்ட் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். பசுத்த ஆவினால் மறுபிறப்பு. ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த சுவிசேஷத்தின் மூலமாக மனம் திருந்துதல் வாழ்க்கையில், கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு முற்றிலுமாக மனம் திருந்தி பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிற நிலையில், அதை முதல் தரமாக ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த ஞானஸ்தானம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தண்ணீருக்குள்ளே முழுகப்பட்டு தான் செய்த பாவமெல்லாம் அவையில் அறிக்கையிடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மேலே தண்ணீருக்கு மேலே வரும் பொழுது ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்தை அவரும் பெற்றுக்கொண்டார். ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு அவர் புறாவை போல பசுத்தாவி இறங்கி வந்தார் என்பதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானஸ்தானம் ஒரு படி. இரண்டாவது படி, பசுத்தாவி வந்த பிறகு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நிரப்பினார், பசுத்தாவி நிரப்பினார், பசுத்தாவி அமர்ந்தார், பசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்போ ஒருவன் வேதம் சொல்லுகிறபடி யோவான் எழுதின சுவிசேஷம் 3:5-6 இயேசு பிரவித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஜலத்தினாலும் முதலாவது ஆவினாலும் பிறக்காவிட்டால், அப்போ ஜலத்தினாலே பிறக்க வேண்டும், ஆவினாலே பிறக்க வேண்டும், ஒரு மறுவாழ்வு. தண்ணீருக்குள் முழுகும்பொழுது அவன் பழைய மனிதனாக முழுகிறான், மேலே வரும்போது ஒரு புதிய சிருஷ்டியாய் வருகிறான். பசுத்தாவி இறங்கி வரும்போது அந்த அபிஷேகத்தினாலே நிரப்பும் போது அந்த ஆவினாலே மறுபிறவு.

நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று ஒரு புதிய மனிதனாய் ஒரு மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா? பசுத்தாவி கொடுக்கிற அவருடைய அபிஷேகத்தினாலே அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அமர்ந்து வல்லமையை கொடுக்கிறபடியினாலே நான் பசுத்த ஆவின் மூலமாக மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா என்ற ஒரு கேள்விக்குறியை இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பதெல்லாம் ஆவியினால் இருக்கும், ஆவியாயிருக்கும். அப்போ மாம்சம் எது ஆவி எது என்று அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளே அந்த மாம்சத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம், ஏது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்த பிறகு பசுத்த ஆவியானவர் முழு கண்ட்ரோலையும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுகிறார். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, பாவத்தை செய்தால் பரவாயில்லை என்று வாழ்க்கையை வாழ்கிறோம் அல்ல. பசுத்த பந்தியில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக பாவத்தை அறிக்கையிட்டு சரி செய்து கொள்ளலாம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் எடுத்த தீர்மானம், நான் மனம் திருந்தினேன், பாவத்தை அறிக்கையிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றேன், அந்த பசுத்த ஆவிக்குள் நான் வளர வேண்டும், அந்த பசுத்த ஆவிக்குள் நான் வாழ வேண்டும், அந்த பசுத்த ஆவிக்குள் நிலைத்து நிற்க வேண்டும், அந்த பசுத்த ஆவி என்னை கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பசுத்த ஆவி என்னை வழிநடத்த வேண்டும், அந்த பசுத்த ஆவி எனக்கு போதிக்க வேண்டும், அந்த பசுத்த ஆவி என்னை உணர்த்த வேண்டும், அந்த பசுத்த ஆவி நான் செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்தி என் வாழ்க்கையை மனமாறி அவருக்காக அவருடைய காரியத்திற்காக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த பசுத்த ஆவி ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த மாம்சம் அழிக்கப்பட வேண்டும், பாவம் இந்த மாம்சத்தை டாமினேட் பண்ணக்கூடாது. பசுத்த ஆவி நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், நீர் மாறாத தேவன் என்று அவரை அறிந்திருக்கிற நாம் இந்த மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த மாம்சத்தினுடைய வீக்னஸ்களை பார்க்கும் பொழுது, இந்த மாம்சத்தினுடைய வீக்னஸ்னாலே வேத வாசிப்பு குறைவாய் மாறும், ஜெபிக்கிறது குறைவாய் மாறும், தேவ பிரசங்கத்தை கேட்டாலும் அதை வாழ்வதற்கு விருப்பமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, ஆலயத்திற்கு செல்லுவது விருப்பம் இருந்தால் சொல்லுவது, எனக்கு அருமையானவளே நீ நானும் போய்கொண்டிருப்பது நித்திய ஜீவனுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஜீவனை கொடுத்து பசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். பசுத்த ஆவி நம்மை தேற்றவும் பலப்படுத்தவும் வழிநடத்தவும் ஆதரிக்கவும் மூச்சு இருக்கிற வரையிலும் அவர் நம்மை சத்தியத்தில் வழிநடத்தவும் நமக்காக அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவியை நாம் தரித்தவர்களாய், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய், அவர் என்னுடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்து ஆவியின் கனியை கொடுக்கிற ஒரு விசுவாசியாயிருக்க என்னுடைய மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆவினால் பிறப்பது ஆவினால் இருப்போம் என்று இருப்பது என்பது இந்த பசுத்த ஆவினால் பிறப்ப வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன், மாறாத தேவன். அந்த தேவன் அனுப்பின அந்த ஆவியை ஏற்றுக்கொண்டு அந்த ஆவியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆவிக்குள் வளர வேண்டும், அந்த ஆவிக்குள் வழிநடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கு அந்த பசுத்த ஆவி தேவை.

பசுத்தாவினுடைய வல்லமை தேவை, பசுத்தாவினுடைய பலன் தேவை, பசுத்தாவினுடைய வரங்கள் தேவை, பசுத்தாவினுடைய சத்தியம் தேவை. பசுத்தாவி எச்சரிக்கின்ற அந்த எச்சரிப்பை சீரியஸாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. இந்த பசுத்த ஆவிக்குள் மறுபிறவு தீத்து 3:5 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. நாம் பாவம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மமாய் முழுகினாலும் பசுத்த ஆவினுடைய புதுப்பிக்கிறதினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த பசுத்த ஆவி நம்மை புதுப்பித்து இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக பசுத்தாவி வந்து அருளப்பட்டு இருக்கிறார். அவர்தான் தினந்தோறும் நம்மை புதுப்பிக்கிறார், வசனத்தினாலே புதுப்பிக்கிறார், அவருடைய ஆலோசனையினாலே புதுப்பிக்கிறார், அவருடைய போதனையினாலே புதுப்பிக்கிறார், அவருடைய சரியான வழியை நடத்ததில் நம்மை புதுப்பிக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையினாலே அற்புதத்தை செய்து புதுப்பிக்கிறார், உயிர் மீட்சி கொடுக்கிறார். அதாவது உயிரை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய வசனம் என் ஆத்துமாவுக்கு பலன், உள்ளான மனிதனின் பலன் அடைவதற்கு அவருடைய வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பசுத்த ஆவியின் மூலமாய்த்தான் ஆவி ஆத்துமா சரீரம் புதுப்பிக்கப்படும். இந்த பசுத்த ஆவிக்கு கீழ்படுகிற ஒவ்வொரு மனிதனும் பசுத்த ஆவியினாலே பலனடைந்து பசுத்த ஆவிக்காக கீழ்படிய வேண்டும். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது. அவர் தான் நம்மை புதுப்பிக்க வேண்டும். ரட்சிப்பை பெற்ற நாம் யாராலே ரட்சிப்பை பெற்றோம்? அந்த பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதபடி தொடர்ந்து நாம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் பசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாதபடி வாழ முடியாது. ஆகவே இந்த பசுத்தாவி நமக்காக கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டபடினாலே ரட்சிக்கப்பட்டோம். தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிறிய சிறிய தவறுகளை செய்யும் போது கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறார். மனஸ்தாபப்படும் போது, பாவத்திற்காக பாவத்தை அறிக்கையிடும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றுகிறார். இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு ரட்சிப்படைவோம். அதாவது இயேசு வரும்போது முற்றிலுமாக இந்த பாவத்தின் வேறு என்னுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஆவில் உற்சாகப்பட்டவனாய் இருப்பேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்ற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். புதுப்பிக்கப்பட வேண்டும். யாரால? பசுத்த ஆவியாலே, பசுத்த ஆவினுடைய வரத்தினாலே, பசுத்த ஆவினுடைய பலத்தினாலே, பசுத்த ஆவி சகல சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகிறதினாலே. எனக்கு பிரியமானவில்லை, இந்த பசுத்த ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது நீ உண்மையாகவே மறுபிறவு அடைந்திருக்கிறாயா? உன் ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு தினந்தோறும் பசுத்த ஆவினாலே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறதா? அவருடைய புத்திரராய் இருக்கிறாயா? அவர் உனக்குள்ளே
உன் ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய், உன் சரீரத்தையும் உன்னுடைய ஆவியையும் உன் வாழ்க்கையும் டாமினேட் பண்ணுகிற ஒரே ஒரு கர்த்தர், அந்த கர்த்தர் அனுப்பின அந்த பசுத்த ஆவி உன்னை வழிநடத்துகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். 1 பேதுரு 1:23 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழிவுள்ள வித்தியினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தியினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வசனம் அது. வித்தியினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், ஒரே வல்லமுள்ள கர்த்தர், அவரே மாறாத கர்த்தர், அவரே ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர். அந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் இந்த ஜீவனுள்ள வசனமாகிய இந்த தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ அழிவில்லாத ஒரு வசனத்தினாலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. புதுப்பிக்கிறான் நம்மை பசுத்தாவி. அந்த புதுப்பிக்கிற பசுத்தாவி அவருடைய ஜீவனுள்ள வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி புதுப்பிக்கிறார். அதாவது பசுத்தத்தின் மேல் பசுத்தம் அடைகிறோம், விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைகிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் முன்னேறுகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மை புது வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், இப்படி மறுபிறப்பு பசுத்தாவியின் மூலமாக மறுபிறப்பு அடைந்த நாம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுகிறது என்றால், பசுத்தாவி விசுவாசிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போது நம்மோடு வாழ்வதற்கு ஆரம்பித்து விட்டார், துவங்கி விட்டார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர் போதிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவர் வசனமே நமக்கு ஆதாரமாய் மாற வேண்டும், அவருடைய வசனத்தினாலே நம்மை பலப்படுத்த வேண்டும், அவருடைய வசனம் நம்மை காக்க வேண்டும், அவருடைய வசனம் நமக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். ஆகவே அவர் நமக்குள் வாழ்கிறார். யார் வாழ்வது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன், திரியேக தேவன், பிதா, குமாரன், பசுத்தாவி. இந்த கிருபையின் காலத்திலே இந்த பசுத்தாவி நமக்காக போராடுகிறவர், நமக்காக வாழ்கிறவர், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறவர். அந்த பசுத்தாவி வழிநடத்துகிறது மாத்திரமல்ல, போதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே தங்கி வாசமாயிருக்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், உனக்குள்ளே வாசமா இருப்பதற்காக வந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார். அப்போ இந்த உள்ளே இருக்கிற எனக்குள்ளே வாழ வந்த அந்த பரிசுத்த ஆவி கனத்துக்குரியவர். அவருக்குத்தான் எல்லா அத்தாரிட்டியும் இருக்கிறது என் வாழ்க்கையின் மீது, என் பாவத்தின் மீது, என் வருங்காலத்தின் மீது, என்னுடைய நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையின் மீது. சகலத்தையும் போதித்து பரலோகத்திற்கு கொண்டு போகிற அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் வாசமா இருக்கிறவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஏ ஆவி ஆத்துமா சரீரம் சுத்தமாயிருக்க வேண்டும், பசுத்தமாயிருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே இருந்து வாசமாயிருக்கிற பசுத்தாவி கண்காணிக்கிறார், போதிக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது. வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறோம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்க, நம்மோடு வாழ அவர் வாசமாயிருக்கிறார். அவர் என்னோடு கொடுக்கிற, நீ எங்க போனாலும், தூங்கினாலும், நடந்தாலும், நீ படுத்தாலும், நீ வேலை செய்தாலும், எல்லா நேரத்திலும் உனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவி பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தின் மூலமாக அருளப்பட்டவர், அந்த அருளப்பட்டவர் எனக்குள்ளே வாழ்கிறார் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வில் வாழ வேண்டும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறீர் என்றும், நீங்கள் உங்களுடையவர்களாய் அல்ல என்றும் அறிவீர்களா? நீயே உனக்கு சொன்ன இல்லை, இந்த இருக்கிற இந்த பாடி, இந்த மாம்சம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது, அது பூமிக்கு திரும்பி செல்லும். இந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது, அது கர்த்தரிடத்திலே திரும்பி செல்லும். எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறவர் அவர் தான். எனக்கு ஒரு அதிகாரம் இந்த உலகத்துல இல்லை. இன்றைக்கு இரவு நேரத்தில் மூச்சு போனால் இது டெட் பாடி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதன்படி வாழும் போது, பசுத்தாவி எனக்குள்ளே வாழும் போது, அவர் என்னை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பசுத்த ஆவினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று. அப்போ உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை ஜாக்கிரதையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சரீரத்தின் மூலமாக கர்த்தரை துக்கப்படுத்தக் கூடாது, கர்த்தரை நோகப்படுத்தக் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், அவருடைய நாம உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். உங்கள் சரீரம், ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ளே இருக்கிறவர் பெரியவர், உள்ளே இருக்கிறவர் கண்டிக்கிறவர், உள்ளே இருக்கிறவர் வாழ்கிறவர், உள்ளே இருக்கிறவர் போதிக்கிறவர், உள்ளே இருக்கிறவர் வசனத்தின் இயேசு சொன்ன அந்த வசனத்தையே ஞாபகப்படுத்துகிறவர், உயிர் மீட்சி கொடுக்கிறவர்,
தட்டி எழுப்புகிறவர், குற்றம் செய்யும் போது உடனே கண்டிக்கிறவர். அவர் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கனத்துக்குரியவர், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. தீமத்தையே 1:14, 2 தீமத்தையே 1:14. உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பசுத்த ஆவினாலே காத்துக்கொள். காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பசுத்த ஆவினாலே காத்துக்கொள். அப்போ அந்த பசுத்த ஆவி உன்னை காத்துக்கொள்ளுகிறார். உன்னை காத்துக்கொள்ளுவதற்கு தான் உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள, உன் ஆவியை காத்துக்கொள்ள, உன் சரீரத்தை காத்துக்கொள்ள, ஏன் ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையே காத்துக்கொள்ள. அவர் உள்ளே இருக்கும் போது அவர் எப்போது காத்துக்கொள்வார். அவருக்கு நான் கீழ்ப்படியும் போது என் சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து என்னும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி உள்ள ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் முகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அந்த பசுத்தாவி காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர் போதிக்கிறதை சீரியஸாக எடுத்து அவரோடு வாழ வேண்டும். அவர் பேசுகிற, வழி நடத்துகிற அந்த சகல சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர் வழியில் நடக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். அப்போது தான் அவர் என்னை காத்துக்கொள்வார். ஒன்று, இந்த அசுத்த ஆவி என்னை டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த அசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிற, வாசமாயிருக்கிற அந்த பசுத்த ஆவிக்கு விரோதமாய் நான் காரியத்தை செய்தால் பிசாசுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பிசாசினுடைய ஆவி என் சரீரத்தை டாமினேட் பண்ண வருகிறது. அதை விட்டு கொடுக்க கூடாது என்று தான் போதிக்கிறவர் உள்ளே இருக்கிறார், ஜீவிக்கிறவர் உள்ளே இருக்கிறார், வல்லமை கொடுக்கிறவர் உள்ளே இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் பசுத்த ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்கும் போது அவருக்குத்தான் என் வாழ்க்கையில முற்றிலுமாக முழு மனதோடு நான் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதா. நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருந்தால் உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்குமானால் அவர் எங்கு வாழ்கிறாரோ அவர் எதிர்பார்ப்பது எது என்றால் பசுத்தம், பசுத்த வாழ்க்கை. பசுத்தத்தில் வளர வேண்டும், பசுத்தத்தில் வாழ வேண்டும்.

0: அப்போ அந்த ஆவியினமே காத்து கொள்ளுகிறார். அந்த ஆவி காத்து கொள்ளுகிற அடைக்கலத்துக்குள் இருக்கிறோம். பசுத்தாவி ஒரு காலத்திலும் அசுத்தாவிக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நம்முடைய சிந்தனைகளை கெடுப்பதற்கு அசுத்தாவி வரும், சிந்தனை கெடுப்பான். சிந்தனையிலிருந்து இதயத்திற்கு போவான், இதயத்திலிருந்து ஆத்மாவுக்கு போவான். எல்லாம் நம்முடைய சரீரம் பாவம் செய்வதற்கு தூண்டி விடுவான். இதெல்லாம் எதிர்த்து நீ வாழ வேண்டும் என்றால், உள்ளே இருக்கிற பசுத்தாவி உன்னை காக்க வேண்டும் என்றால், அவன் வழி நடத்துகிற அந்த சத்தியத்துக்குள் முழு மனதோடு முழு ஆவியோடு நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ரெண்டு காரியங்களை பார்த்தோம், பசுத்த ஆவினாலே மறுபிறவு. தலைப்பு பசுத்த ஆவினுடைய கிரியைகள். இந்த உலகத்திலே அவர் வந்து விசுவாச வாழ்க்கையிலும் சபை கூடுகளிலும் சபையின் மத்தியில் அவர் என்ன கிரியை செய்கிறார்? விசுவாசி மனம் மாறிய பிறகு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பதற்கு பசுத்தாவி உதவி செய்கிறார். அடுத்தது, பசுத்தாவி நம்முடைய வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிறார், நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமாக மாறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த ரெண்டு பாயிண்ட் இன்றோடு நான் முடிக்கிறேன். வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு ஆவியானவருக்கு கனத்தை கொடுக்கிறாயா? அவர் போதிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுகிறாயா? பசுத்தாவி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். பாவத்தை எதிர்த்து வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிறேன். ரெண்டு காரியங்களை பிசாசு எதிர்த்து நிற்க எங்களுக்கு பசுத்தாவி தேவை. ஆகவே பசுத்த ஆவினுடைய கிரியைகளை குறித்து, முதலாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது, ஆவினாலே புதுப்பிக்கப்படுவதற்கு ஜீவனுள்ள வசனத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆதரிக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பசுத்தாவிக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற பிள்ளைகளாய், அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய், அவர் வசனத்தை போதிக்கும் போது ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபைத்தார். என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பசுத்தாவியோடு வாழ கிருபைத்தார். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென்.
1: Recording stopped.
0: Praise the Lord, sister.
2: Praise the Lord, praise the Lord. ஆமென். அருமையான வார்த்தை பரிசுத்தாவி ஓடு மறுபிறப்பை பற்றி அருமையான ஒரு விளக்கத்தோடு எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான வார்த்தை கூடாக பகிர்ந்து கொடுத்தீர்கள், விட்டு கொடுத்தீர்கள். தேவன் தாமையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்தி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக வழிநடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே சந்திப்போம். பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். Thank you, sister.
2: ஆமேன். God bless you. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. God bless you, pastor. God bless you.
0: God bless you, sister. Thank you.
2: Thank you. God bless you. அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கக்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருந்தோம். தேவன் தாமேங்களுக்கு தேவ ஊழியர் கூடாக லூயிஸ் போல் கரன் இந்திய மண்ணிலிருந்து அவர்கள் கூடாக அருமையான வார்த்தைகளை எடுத்து கொண்டு வந்தார். ஒருவன் மறுபிறப்பு பிறப்பதானால் பரிசுத்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி, ஆவினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான வார்த்தையை எடுத்து வந்து பகிர்ந்து கொடுத்த தேவன் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக ஒருவரோடும் பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:42. நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலை தொடர்ந்து மிகுதியான நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.

அட கூடி கொழுவ.

0: சொல்லட்டுமா? ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜபங்களோடு வழி நடத்த உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே
1: ஆமே நாமே நாமே நாமே நாமே. சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். போதுமானவர் போதுமானவர் போதுமானவர். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கருவையாப்பா உங்களுக்கு தயவாப்பா உங்களுக்கு காருண்யமாப்பா அப்பா. சோத்திரம் சோத்திரம். தாங்கி வளர்த்தபடி நாள் நன்றி மற்றும் ஆய்வேலை படுத்தி எங்களை தாங்கினக்கா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவையிலும் ஆண்டவரே எங்களுடைய கரமங்களோடு கூட இருந்து தாங்கி வேலை படுத்தபடி நாள் நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தரை மாற்றம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையப்பா உங்களை கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா. சவுதியற்ற எங்களுக்கு தந்த கிருபை அப்பா. பிதாவே என்று கூப்பிடத்தக்க தந்த கிருபையாப்பா. ஸ்தோத்திரங்களாப்பா ஸ்தோத்திரங்களாப்பா ஸ்தோத்திரங்களாப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானம் கொள்ளாதவர் பூமி கொள்ளாதவர் ஆயிரம் நாவுகள் கோடி நாவுகள் போதாதையா. உங்களோட கிருபைகளை சொல்லி முடியாத ஐயா. நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா. எங்களோட விலவீனங்கள் எல்லாம் நீக்கி விலப்படுத்துறவரே நன்றி நன்றி நன்றி. எங்களை தாங்குறவரே நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. நன்றி சொல்லுவோம் இந்த காலநிலைகளுக்கா இந்த சூழ்நிலைகளுக்கா இந்த ஜனங்களுக்கா. உங்களோட சமாச்சம் வந்திருக்கிறோம் சுவாமி வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா. காண்கிறது அவனே கடையாந்தரங்களை பார்க்கறது அவனே உங்களுடைய கண்கள் எங்கும் சுற்றி பார்க்கறது அவனா இருக்கிறீங்க சுவாமி. உங்களுக்கு மறைவான ஒன்று அப்பா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. இறக்கம் செய்யுங்கப்பா. எக்காலங்களில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களும் நியாயங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் கீழ்படியாமல் உண்மையற்ற நிலைமைகள் ஒவ்வொன்றில் இருந்தும் ஆண்டவரே நீங்க உங்களுடைய கிருபை ஆண்டவரே இந்த ஜனங்களை சூழ்ந்து கொள்வதாக எல்லாவற்றிலும் இந்த ஜனங்கள் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. இந்த ஜனங்கள் உங்களை பார்க்கட்டும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கட்டும் கீழ்படிக்கட்டும் மனம் திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் வேண்டி கொள்ளுறோம். யுத்தங்கள் அப்பா யுத்தங்கள் கொடுமை ஆண்டவர் கண்ணீர் அப்பா. உயிரிழப்பா வாழ்வாதாரங்கள் எல்லாம் வளர்ந்து தவிக்கிற மக்கள் அப்பா. ஐயா இந்த மக்களுக்கு நீங்க தான் அப்பா தயவும் இறக்கவும் கிருபையுமா இருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களுடைய வாழ்களை நோக்கட்டும் சுவாமி. உங்களோட காரியங்களை அவர்களுக்கு நோக்கி இந்த காலங்களை உணர்ந்து உங்களாய் மனம் திரும்பி அப்பா தங்களுடைய வாழ்க்கையை சீராக்கட்டும் சுவாமி. ஐயா பரியா நீங்க தானப்பா ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க தான். விடுதலை செல்கிற தேவன் நீங்க தான். கிருபையுள்ள தேவன் என்பது ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் தங்களுடைய பொல்லாத காரியங்களை விட்டு தங்களுடைய வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து ஆராதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் கீழ்படிவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி குழந்தைகள் ஓடி இருப்பார்களா நாம் தகப்பனே. இவர்களுடைய தேவைகளை சந்திங்க கண்ணீர் துடிங்க சுவாமி. அங்கே அழைத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உதவி செய்யுங்க சுவாமி. எங்கே தானப்பா தேவைங்களால் தானப்பா முடியும். ஒரு மனிதனால் முடியாது சுவாமி. தகப்பனே இவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில் இரக்கம் ஆண்டவரே உங்களோட கிருபையில் தய உண்டாகட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் அப்பா. வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் அப்பா வியாதியும் கொடுமை ஆண்டவரை கண்ணீரப்பா கூக்குறப்பா. அங்க பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிற சாபம் வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீங்க முறித்து விட்டீங்க சுவாமி. அதே தேவன் இவர்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரை இந்த வியாதியிலிருந்து குணப்படட்டும் சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி. அப்பா உங்களுக்கு வந்து யாவரையும் விடுதலை ஆக்குற தேவன் சுவாமி, நீங்க ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. யாரெல்லாம் அந்த ஜாதி படுக்கையில் இருந்து உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, இவர்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் குறை சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, வேலத்தை கட்டளையிடுங்க சுவாமி, இவருடைய ஆத்மாக்களை பொறுப்படுங்க சுவாமி. சகப்பனே, வியாதியஸ்தவர்களுக்கு அவன் முதியோர்கள் ஆண்டவர், வியாதி படுக்கையில் ஆஸ்பத்திரிகளில் ஆண்டவர் இருக்கிற முதியோர்கள், வீடுகளில் இருக்கிற முதியோர் ஒவ்வொருவருக்காக இறங்கும்படியாக வேண்டிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி, ஆனால் ஒற்றவர்களாக இருக்கிறாள் சுவாமி, சுயநற்ற சுயநினைவற்றவர்களாக இருக்கிறாள் சுவாமி. அந்த அப்பனே, இந்த வியாதியை சொல்ல இறக்கமாய் பாருங்கப்பா, கிருபையாய் பாருங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா, வியாதியிலிருந்து சீக்கி விடுங்கப்பா. அப்பனே, இந்த வியாதி படிக்கு ஒவ்வொருவருக்காக மாண்டிக் கொள்ளுறோம். மரண தருவாயில் இருப்பார்களானா சாமிகளுடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர்க்கக்கூடியதாக மக்கப்படத்தக்கதாய் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் கூடமாய் வந்து சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை அப்பா. தேசம் எல்லாம் பஞ்சம் அப்பா, அந்த ஒரு வேலை இல்லையா அப்பா, பொருளாதார வீழ்ச்சி அப்பா, கூக்குறல் அப்பா, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை நோக்கி கூப்பிடுவார்களாக, தங்களை தாழ்த்தி எங்களை மாற்றி தேடுவார்களாக. தகப்பனே, இவர்களுடைய கூக்குறலும் கூப்பிடுதலும் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி. இவர்களுடைய மனுஷிகத்தினால் போராடி ஒன்றும் முடியாது சுவாமி. தகப்பனே, உங்களை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிறவளாய் ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் மனுஷி விக்கிற சுவாமி. இவர்களுக்காக நிற்கிற வளர்ச்சிகளெல்லாம் நீக்கிறதேவன் நீங்க அப்பா, இவர்களுக்கு இரக்கம் செய்யபடியாய் வண்டி கொள்ளணும். மன்னிங்கப்பா, மன்னிங்க, இவர்களுடைய முத வழியில் வந்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க சுவாமி. நீங்க தானப்பா மன்னிக்கக்கூடிய ஒரு சேவன் ஆண்டவர். அப்பா, அவர்களுக்கு இரக்கம் செய்து ஆண்டவரே, இவருடைய வாழ்வாதாரத்துக்குரிய வலைகளை உண்டு பண்ணுங்க சுவாமி. கீழ்படியட்டும் சுவாமி, சனங்கள் கீழ்படிந்தால் ஆசீர்வாதம். இவர்களுக்காக அப்பா நீங்க தானப்பா ஆசீர்வாதம். உங்களுக்கு கீழ்படியதுவரே ஆசீர்வாதம். வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக ஒரு நேரம் இல்லாமல் தகிக்கிற மக்கள் மக்கள் அப்பா, கண்ணீரோடு இருக்கிறார்கள், பசியும் கொடுமையினா தவிக்கிறார்கள் சுவாமி. குழந்தைகள் அப்பா, முதியோர்கள் வயது வரவுமின்றி பசியும் கொடுமை ஆண்டவர். எந்த பனே, பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன், மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்த போது எல்லா உணர்வுகளும் கூடாக நீங்க போன தேவன் சுவாமி. பசியினால் அல்லப்படும் ஜனங்களுக்கு ஒரு விசை இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, நீங்கப்பா, இவர்கள் ஆண்டவர் பசியை போக்குற தேவன் நீங்க என்று சொல்லி உணர்வுள்ளகளாய் மறந்திரும்பி உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவன்களோர் எல்லோருக்கும் இந்த பூமியிலாக இருந்திருக்கிற தேவன் நீங்க சுவாமி. கூப்பிடுகிற காக்கைக்கு ஆண்டவரே, குருவிக்கு ஆண்டவரே, அவரதை கொடுக்கிற நல்ல தேவன் நீங்க ஆண்டவரே, இவர்களை பார்க்கிற தேவன் நீங்க ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாவே, இவர்களுடைய வறட்சி எல்லாம் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வழிகளை ஆண்டவரே தேடுகிறவளாய்க்குள் படுகிறவாய் மாறட்டும். இறக்கம் செய்யுங்கப்பா, உங்களுக்கு இருவேதான அப்பா வேணும், உங்களுக்கு தயவுதான அப்பா வேணும், உங்களோட ஒத்தாசை வேணும் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுக்காக வண்டிக் கொள்வோம். தேசத்தை ஆண்டவன்ற தலைவர்களுக்காக வண்டிக் கொள்வோம். தலைவர்களது நீதி முன்னையும் இருக்கட்டும் சுவாமி. கொடுத்த ஆளுகை ஆண்டவர தேவ பயத்தோடு ஆளுகிறவளாய், நீதியோடு ஆளுகிறவளாய், தயவுள்ளவர்களாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். நீங்க கொடுத்த ஆளுகை ஆண்டவரே, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவனும் நீங்க சுவாமி. ஜனங்கள் எல்லாம் தேசம் தேசமாக்கூடிய மத்தி ஆளுகையே ஆண்டவரே, தலைவர்களை வைத்த தேவன் நீங்க சுவாமி. நீங்க ஒன்று நீங்க இல்லாமல் ஒரு அதிகாரம் இல்லை சுவாமி. இந்த தலைவர்களுக்கு ஆண்டு இந்த நாட்களில் இந்த தலைவர்கள் ஆண்டவரை வச்சிக்க போடட்டும். வேதம் இவர்களுடைய கரங்கள் இதில் விட்டும் அவர்களுடைய வார்த்தைகள் இவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைய குடும்பங்களை எல்லாம் பார்த்து கொள்ளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீதி இல்லாமல் நீதி புரட்டப்பட்டு அநீதியும் முன்னையும் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தொந்தளிக்கிறார்கள் ஆண்டவரே. தேசங்களில் ஆண்டவரே கண்ணீரெல்லாம் காண்கிறது சுவாமி. இவர்களுக்கு நான் ஒரு நீதி ஆண்டவரே இவர்களூடாக ஆட்சியில் வரட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஜனங்களுடைய நீதி நியாயம் ஆண்டவரே விசாரிக்கத்தக்க விசாரிக்கத்தக்க ஆண்டவரே தலைவர்களை தேசங்களுக்கு கொண்டு வரணுங்க சுவாமி. அதிகாரங்களெல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்ததுவன் சுவாமி. நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. அப்பா மன்னிப்புகளும் இறக்கங்களும் கொடுத்தாருண்டு சுவாமி. இந்த ஜனங்களுடைய கீழ்படியாமை காரியங்கள் ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றிலையும் இருந்தாண்டவரே இவருக்கு ஒரு விருதலை மன்னிப்பு வேணும் சுவாமி. மனந்திரும்பட்டும் சுவாமி. மனந்திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. நீங்க தான் அப்பாவாளி சத்தியம் ஜீவன் ஆண்டவரே. இவர்களுக்கு நீங்க அதை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். அதை செய்யும்படியாக தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக வந்திருக்கிறோம். இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தமுள்ளதாய் ஐயாவுடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிறதா இருக்கிற சுவாமி. இந்த ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இந்த நிலையில எல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி. தாங்குங்கப்பா பலப்படுத்துங்கப்பா. தேசத்தை காக்குற ஆண்டவரே நல்ல குடியக்காரர்களாய் இவர்களை நிறைவேற்றுங்க சுவாமி. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் விண்தளத்தில் இருந்தாலும் தாப்பனே உங்களுடைய தேவகரம் தயவு அந்த பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தாங்கபடியாக வேண்டிக் கொள்வோம். ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுறோம். கிருவையாப்பா கிருவையாப்பா கிருவையாப்பா கிருவைதான் அப்பா. வேறென்றும் இல்லை ஆண்டவரே. தகுதியற்ற மக்களுக்கு தகுதியற்ற ஜனங்களுக்கு அப்பா வேண்டியது கிருவை கிருவை கிருவை. அப்பா உங்களுக்கு கிருவையினால் நிரப்புங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா. அந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டி கல்லுறோம். அப்பனே கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களான ஆண்டவரே கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்கள் ஒப்பொன்றும் ஆண்டவரே அப்பா கீழ்படியாமையினால் பெருகிக் கொண்டே போகிறது சுவாமி. அப்பனே இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் காண்கிற தேவனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஊழியர்கள் மத்தியில் ஒரு பயம் ஆண்டவரே ஒரு உண்மை ஆண்டவரே ஒரு தயவு ஆண்டவரே உண்டாகும்படியாக வேண்டும். இவர்களெல்லாம் ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உங்களை வரவைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் எனங்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் எப்பொழுதும் ஆண்டவரே அதவரே ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் நிக்கத்தக்க வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. வெள்ளப்படுத்துங்க சுவாமி. விழுந்து போற நிலைகளிலிருந்து தூக்கி விடுங்க சுவாமி. தகப்பனே அவர்களை தூக்கி ஆண்டவரை வெள்ளப்படுத்தி ஆசீர்வதித்து எல்லாவித சத்ருவின் கிரிகளிலிருந்தும் வஞ்சனையான ஊழியங்களிலிருந்தும் உபதேசங்களிலும் காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும். அந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கெல்லாம் நிற்கிறாரோ சுவாமி எங்கெல்லாம் நிற்கிறாரோ சுவாமி வெலப்படுத்து. உங்களை வெள்ளம் இல்லாமல் ஒன்று அவருடைய வெள்ளத்தினால் முடியாது சுவாமி. வெள்ளத்தினா தாங்கி இடை கட்டி கொள்ளுங்க சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஊழியக்காரருக்காக வேண்டிக் கொள்ளும். ஐயாவிலிருந்து போய் கொண்டிருக்கிறவர் ஐயாவிலிருந்த நிலையில் கிடக்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த காலங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து ஐயா அங்கட வருகையின் காலத்தை நினைத்தவர்களாய் நடக்கிற காரியங்களை ஆண்டவரை உணர்ந்து பார்க்கிறவர்களாய் ஐயா இவர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே விட்டு போன ஊழியத்தை விழுந்து போய் கிடக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவர்கள் இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. எல்லா பிசாசின் பலையில் இருந்து தந்திரங்களில் இருந்து அவனுடைய காரியங்களில் இவர்களை விடுதலையாக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறார்கள். மனந்திரும் போட்டோம் சுவாமி. மனம் திரும்புதல் ஒன்றே ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு வழி. ஆண்டவரே உங்களுடைய கருணைக்காக நீங்க மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே. ஐயா, உங்களுடைய ஊழியம் தூசிக்கப்படாத நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று இவர்களால் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்களும் பெற்று மடம் பெற்று மடம் பெற்று மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. பிள்ளைகள் குடும்பங்களை பாருங்கப்பா, தாங்கிக் கொள்ளுங்கப்பா, சிறுவை செய்யுங்கப்பா. இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் நினைக்கிறேன். இருப்பு சபைகளுக்காக வந்து சபைகளில் எல்லாம் கத்தால் உங்களுடைய வார்த்தை வார்த்தை வல்லமையாயிரங்கட்டு சுவாமி, அக்னியாயிரங்கட்டு சுவாமி. ஜனங்கள் புடமிடப்படட்டு சுவாமி. கடைசி நாட்கள் நிற்கிற சபைகளாம் உலவரையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைகளாம் சபைகளெல்லாம் பரிசுத்தமான மனவாட்டி சபையாக வருகையில நிக்கத்தக்க சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. அன்பு மறுமணாமல்லவர்களால் சபையை கட்டுகிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமா நிற்கிறவளாய் சபைகள் நிரம்பட்டும் சுவாமி. வழியில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே அப்பா கீழ்படிந்து சத்தியத்துக்கு ஆண்டவர் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஆசீர்வைக்கப்படுகிறவளாய் மாறட்டும். ஒவ்வொரு சபையக்கா வேண்டிக்கொள். ஐயா, நீங்க சபைக்கு கொடுத்த விலை அதிகமானவர், பாடுகள் அதிகமானவர். தகவல்பனே உங்களுக்கு சத்தியமா திங்கிறத்தினால் கொள்ளப்பட்ட சபை ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துற தேவன் நீங்க, பலத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் கைவிடப்பட்டு போகாதபடி வகமெங்கும் இருக்கிற உங்களுடைய சபைகள் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுங்கப்பா, சாட்சியுள்ள ஜீவியத்தை கொடுங்கப்பா, சுவத்தை கொடுங்கப்பா. குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் முன் மாதிரியாகவும் சாட்சி உள்ளவாம் வாழட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் சபையை மேய்க்கத்தக்க ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களால் உதாரத்துவம் உள்ளவர்களால் ஆண்டவரே சபையிலே ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. நன்றி சொல்லு, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லு அப்பா. ஆச்சியத்தின் சுவிசேஷம் சதையாதிகளுக்கு அறிவிக்கப்படுகிற காலமாய் இருக்கிற சுவாமி. நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி அந்த ஒருவரும் கெட்டு போதும் சுத்தமல்ல படியான தேவன் சுவாமி. எல்லா மக்களும் உங்களுடைய வார்த்தை அறிய வேண்டும் ஆண்டவரே என்பதே உங்களுடைய சுத்தமா இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இதுக்காக நன்றி சொல்லுவோம். அதுக்குரிய காலங்களையும் வழிகளையும் எங்களை தந்திருக்கிற தேவன் சுவாமி. எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு கிருபை உள்ளவரப்பா. சர்வதானம் கிட்டு போக கூடாது உங்களுக்கு சுத்தமாயிருக்கு. ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான விசுவாசிக்கிறவனும் அவன் கட்டு போகாமல் நித்தியஜீவனை அடையும் வரை அவரை இவள் தந்து உலவாயத்தில் இருந்தார். இதை ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு படியட்டும். உணர்ந்தவர்களால் இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களால் படிந்து தேவனுடைய அன்பை ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் ஐயா ஜனங்கள் மனந்திலும் பட்டு சுவாமி. பெயர்களுக்காக வேண்டி கல்லூரம், வேண்டி கல்லூரம், வேண்டி கல்லூரம் சுவாமி. சிறுவியப்பா அந்தவரே இந்த ஊழியங்களை செய்கிற காலத்தில் ஆண்டவரே இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே எங்களை வார்த்தைகள் இவ்வளவு வேகமா செல்கிறோம் அவ்வளவா சொல்லுற அப்படின்னா நடத்துற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உண்மையோடு ஆண்டவரே விதமாக அந்த காரியங்களை செய்து முடிக்க அவர்களை இடப்படுத்துங்க சுவாமி. காரியத்தை ஆண்டவரே நல்ல முறையில் செய்யக்கூடியவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா தியாகத்தோடு செய்கிறவர்களாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க குடும்பம்.

கஷ்டங்களெல்லாம் தாங்கி வேலை பார்த்தாங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். தகவலோடு நிற்கிறார் சார், சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. அப்பாவது அரசு உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க, தேவையப்பா. அப்பா பூமியின் செல்வம் எல்லாவர்களுக்கு தேவையாண்டவர், இவர்களுக்கு கொடுத்தாதிருக்கிற மக்களை எழுப்பு கொடுக்கும்படியாக நன்றி கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி எங்களுக்கு மக்களும் ஆண்டவரே, ரசிக்கப்பட்டு மனந்திரும்பி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, அவருடைய பிள்ளைய குடும்பங்கள் எல்லாம் நல்ல வாழ்வாதாரத்தை பெற்று ஆண்டவரே இந்த கடைசி நாக்கள் நிறைவுள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எப்படியாவது ரெண்டு தேசங்கள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்தை காணும்படியாய், உங்களை வாழ்த்தி அறிந்து கொள்ளும்படியாய், தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஜனங்கள் மனந்திரும் பட்ட கடைசி காலத்து ஆயத்தமிழர்களாய் நிற்கட்டும் சுவாமி. சத்தியத்தை அறிந்து கொள்வர்களாய் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவரும் காப்பேன். தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி எல்லா ஜனங்களும் கடைசி நாட்களில் ஆண்டவரே நிற்கிற ஜனங்களா இருக்கிற சாலையுடைய முழங்கால்களும் நாங்கள் அறிக்கை செய்யும் வந்தவங்களை வாழ்த்தியின்படி ஆண்டவரே அந்த காலத்தை ஆண்டவரை நீங்க வைத்திருக்கபடி நான் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. காணட்டும் ஆண்டவரே, கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் அங்கிய தேசம் ஆண்டவரே அப்பா பார்த்து கொள்ளுங்கப்பா. இருக்குள் இருந்து ஆண்டவரே அந்த காலத்துக்குள் இருந்து அந்த தேசம் கூடிய சீக்கிரத்தில் விடுதலையாக வேண்டும் நினைக்கிறோம். கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே, கோடி மக்கள் தேச மக்களின் ஆத்துமாக்களும் மனந்திரும் ரட்சிக்கப்படுவது சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கிறோம், வேண்டிக்கிறோம். எல்லா வித கொட்டாட்டங்களும் அவர்களை விட்டு நீங்க இருளின் ஆதிக்கமெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவோம். நாங்கள் ஊழியக்காரர்களையும் தாங்குங்கப்பா, நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நன்றி சொல்லுவோம்னே. இந்த நாட்களில் இனங்களுக்காக வேண்டிக்கொள்வோம். கடைசி நாட்கள் அப்பா அன்று கணிந்து போன காலம் எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் அன்பில்லாத காரியங்கள், கொடுமையான காரியங்கள், இறுக்கமற்ற காரியங்கள் ஆண்டவரே இருக்கிற காலமா இருக்கிற சுவாமி எங்கதானப்பா இருக்கு. ஐயா ஒரு வழியை கண்டுருவோம் அப்பா. அவங்களை பரிசு தாவியானவர், ஆவியானவர், அருமையானவர். இந்த ஜனங்கள் எங்களை அன்பினால் நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நம்முடைய வாழ்க்கையை காண்கிற சுவாமி, இன்னும் இன்னும் ஆண்டவரை தங்களை கடித்து ஐயா கண் சொறிய போல குரலாய் வாழாமல் ஆண்டவரு இவர்களுக்குள்ள தெளிந்த புத்தி வர வேணும் என்று கேட்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்கு காண்கிற தேவனே இவர்களுக்கு அன்பின் ஆவி ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்வோம். அந்த அன்புதானப்பா சாலத்தை தாங்கள் சாலத்தை சாய்க்கும் என்று சொன்னதான் பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவர், பிரிந்த உறவுகள், பெற்றோர்கள், கண்ணீரப்பா, இறக்கமேற்ற செயல்கள் அப்பா, பெற்றோர்கள் எல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு அங்குமிங்கும் அழைகிற காலமாக இருக்கிற சுவாமி. கணவன் மனைவி ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, தகப்பனே அன்பில்லாமையினால் ஒடுக்கப்படுகிற காலமாக இருக்கிற சுவாமி. எனக்கு இங்கதானப்பா இருக்கு இணைங்கப்பா, உங்களை அன்பினால் கட்டுங்கப்பா. நீங்க ஒருவராய் ஒரு குடும்பத்தில் சேருங்கப்பா, கூப்பிடட்டும் அப்பா. நீங்க தானப்பா வழி, நீங்க தானப்பா வழி ஆண்டவரே. உங்களை கூப்பிட்டு தங்களை குடும்பங்களை கட்டுகிறவளாய், சமாதானத்தை பெற்றுகிறவளாய், ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கட்டும். பாலிய பிள்ளைகள் அப்பா, பாலிய பிள்ளைகள் வாக்கு ஆண்டவரே அப்பா, அந்த பாலிய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீங்க தானப்பா காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள முடியும், அகத்துக்கொள்ள முடியும். ஐயா பொல்லாங்கன் கையில் இருந்து விடுதலையாக்க முடியும், அவனுடைய தந்திரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். வாரிய புள்ளிகளுக்கு ஒரு இறக்கம் செய்யப்பா. நீங்க இறங்காவிட்டால் யாரும் இறங்க முடியாது சுவாமி. இந்த வாரிய புள்ளியை திரும்பி கொடுத்து பெற்றவரும் கண்ணீர் அப்பா. அந்த வாரிபுள்ளைகள் சீரழிந்து சீர்கட்டு சிறையிலும் ஆண்டவரே, படிப்பில்லாமல் வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், அழுதறியாமல் போகிற பிள்ளைகள் நீங்க தான பவாலி, நீங்க தான பவாலி. எதனால் தன்னுடைய வாழ்க்கை சுத்தம் செய்வார், உங்களுடைய வசனத்தினால் தானப்பா, உங்களுடைய வார்த்தையினால் தானப்பா.

0: கொள்ளட்டும் பாப்பா, அவங்களோட தெரிய வகையும் கண்டு கொள்ளட்டும். கடங்கள் இருக்கிற போன்கள், வீடுகள் இருக்கிற டெலிவிஷன்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறாள், வார்த்தையின்படி நடக்கிறவளா, இவர்களை மாற்றுங்க சுவாமி. பல்லாங்கான காரியங்களை விழுந்து மறைத்து ஆண்டவரே ஆசீர்வாதமான காரியங்களை கண்டு கொள்ளக்கிறது செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வாழ பிள்ளைகளை மட்டுங்க ராட்சியத்தின் பிள்ளைகளப்பா, உங்களுக்கு வருகையும் ஆண்டவரே ராட்சியத்தின் பிள்ளைகளப்பா. இந்த காலத்தில் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளை நேசிக்கிறோமாப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோமாப்பா, வேண்டிக் கொள்ளுறோமாப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்க. இங்கே மிக்க விட்டாங்க யாரும் பயம் மூக்க முடியாது, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக்கப்பா கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம், இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள், பாவங்கள் மன்னிக்கப்பட இருக்கிற வேறானகள் ஆண்டவரே, இந்த தேசத்தை விட்டு நீங்கட்டேங்க அறிவு இருக்கிற காரியம் ஆண்டவர், குடியரசமிஷனர்கள் அந்த நாட்கள் தேசத்துக்கு விட்ட கண்ணீர் அதிகமாண்டவரே, நுழங்காலி நின்ற காலங்கள் அதிகமாண்டவரே, வார்த்தைகளை கொண்டு போன காலங்கள் அதிகமாண்டவரே, அறிவிசை பாருங்கப்பா, அந்த நன்மைகளை நினைச்சு சுவாமி, இந்த தேசத்தை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவரே, எல்லா அக்கிரமான காரியங்களும் பாவங்களையும் விட்டு மனந்திரும் நீதிக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் இதாவே உங்களை தேடுகிறவர்களாய் ரட்சிக்கப்படுகிற மக்களாய் மாறட்டும் சுவாமி. எங்களுடைய உறவுகள் எல்லாம் மனந்திரப்பட்டது, எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் சுவாமி, அவர்களும் இந்த காலங்களில் ஆண்டவரே நாகலத்தை போக்கிக் கொண்டிருக்காம இந்த கிருபையின் காலம், இந்த கிருபை முடிவெடுக்கும் ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக்கப்பட வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. இவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம், தேசத்தில் இருக்கிற எத்தனையோ நாட்டு மக்களையும் ஆசீர்வதிமாக தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த தலைவர்கள் நீங்க கொடுத்தாலே ஆண்டவர், இந்த தலைவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து ஆண்டவரே என்னைக்கு பயந்து தேசத்தை ஆண்டவர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் உங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் நன்மைக்காக உங்களுடைய இடங்களில் ஆய் மட்டுமாய் காத்து ஆண்டவரை கேட்டு ஆண்டவர், நீங்க இந்த தேசத்துக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுறோம் ஐயா. நாங்கள் இருக்கிற இடங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறபடி நான் நன்றி, உங்களுடைய வார்த்தை அந்த தேசத்தை மூடுகிறபடி நான் நன்றி, ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் மனந்து நம்புறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் விக்கிரவாரம் தேசத்தை விட்டு நீங்கி போறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி எல்லாவற்றுக்கும் நன்றி சொல், நீங்கள் தானப்பா தேசத்தை காக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர், எங்களுடைய உறவுகள் எல்லாம் கண்ணீர் துடைக்கப்பட்டு, எங்கள் தாய்மாரின் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு ஆண்டவர் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், ஜனாதிபதிக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே, அவரோடு இருந்து ஆண்டவரே மந்திரி சுவைய ஒருவருக்காம பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, நான் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீதி உண்மையான வழியில் அவர்கள் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, அவர்களுக்காக வேண்டிக்கொள், எப்படியாக இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள், எல்லா தேசங்களுக்காக வேண்டிக்கொள், ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தகப்பனே நன்றி சொல்லுவோம், சுவைய தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள், சமாதானத்துக்காக வேண்டிக்கொள் அப்பா, தேசத்தை மட்டுமாய் நடத்தினவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா, தேசத்தின் நன்மைக்காக நன்றி, தேசத்திலே ஆண்டவரே யூத மக்கள் ஆண்டவரே சமாதானக்கத்தை நீங்க தான் என்று சொல்லி தேசத்திலே வந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வெளியபடியாக ஒவ்வொரு தேசங்கள் ஒரு இடங்கள் ஒரு காலங்கள் ஒரு ஜபங்கள் ஒவ்வொன்று காங்கிரஸ் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் பாசமான தேவியக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவருடைய தேவைகளுக்கு ஆண்டவரே சுகங்கள் வளங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வதி இங்கேப்பா இந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்த அவர்களை நடத்துங்க சுவாமி, தகப்பனே நன்றி சொல்லுவோம், இணைந்திருக்கிற ஊழியக்காரவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம், அவருடைய காரியங்களும் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பாதுகாக்கப்படட்டும் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், உமத்துமா காத்தேவினேஸ்வரே, உமத்துமா உதவி செய்தவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உலகம் இருந்தால் இந்த இடத்தும் இருந்தால் இந்த கப்பனே உங்களை சட்டங்களை மறைத்து ஆண்டவரே, இந்த புதாங்கான இடத்திலிருந்து பிள்ளைகளை காத்து கொள்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் தஞ்சமே, எங்களை சிக்கலமே, எங்களை கோட்டையே, எங்களுடைய அரணே, நீங்கள் தான் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். எல்லா கணமும் துரியமாயமே நீங்கள் தான் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வண்டி கொள்கிறேன் நல்ல பிள்ளை. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். வரை நேரம் இணைந்து எல்லாவற்றுக்குமாக ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை நாளே இதே வேளையிலே திருச்சித்தமானால் ஜபங்களோடு சந்திப்போம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமீன். கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாரா. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து எல்லா ஜபங்களுக்காகவும் வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்திரதாமே அவருடனும் குடும்பத்தாருடன் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, பாதுகாப்பாக வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்களை அழைக்க இருக்கிறோம்.

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வாதத்துகளை நடத்துவாராக. இந்த வேளையில் ஜீவங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே போய்க்கிறோமா? காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. அப்போ காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்து தந்த மட்டத்தை கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பவே உங்களை சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வாழும் வழியை வகுத்து தந்த வழிகாட்டியான எங்கள் அன்பின் தேவனை உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். யார் மகந்தாலும் நான் இந்த மறவையை, நார் கைவிட்டாலும் நான் என்னை கைவிட மாட்டேன் என்று நீங்கள் ஒருவர் தான் ஐயா, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மறக்காமல் கைவிடாமல் உள்ளங்கையில் ஏந்தி வரல் நடத்தி கொண்டு வர மாட்டார்கள். கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நல்லவர் ஐயா, வல்லவர். உங்களுடைய நம்ம பிள்ளைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரை ஒழித்த வண்ணம் உங்களோட பிள்ளைகள் மேல் கண்ணை வைத்து வழி நடத்துறதுக்கவன் எங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்க தான் எல்லாமா இருந்து போதுமானவராயிருந்து உங்களோட நித்திய பயத்தினால் எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் எங்களுக்கு எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி. எங்களுக்கு வலப்பக்க நிழலா இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களோட பாதங்கள் இடராதபடி நீங்க தூக்கி சுமந்து கொண்டு வர எங்கள் அன்பின் தேவனை உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம் மொழியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் அந்த உரிமையை தந்ததுக்காக, அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எல்லா மனுக்குளம் எல்லாரையும் கூட சாயலாக படைத்த ஊரபட்சம் இல்லாதது எங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்ததுக்கு, அப்பா என்று கூப்பிடத்தக்க உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. மட்டுமல்ல எங்களை திக்கிட்டவர்களாக விடாதபடி எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு பல பக்கமோ ஒரு பக்கமோ சாய்ந்து போகாதபடி, பாவங்களை செய்து விடாதபடி உணர்த்தி கொண்டு வர பரிசுத்த வழியில், பரிசுத்த பாதையில் உணர்த்தி கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். புவியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்க பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சேராபெண்களை மேராபெண்களும் பெருசுத்தர் பெருசுத்தர் பெருசுத்தர் பெருசுத்தர் பெருசுத்தர் பெருசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே, உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் இந்த சங்கம் மொழியலில் இணைந்திருக்கும் பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்கள் எழுவதற்கு உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உங்கள் அண்டை சுபமாக வந்தடையத்தக்கதாக செய்ய வல்லவரே. இதுக்கு தடையாக எங்கள் ஆண்டவரே அவியாத்மகரின் சிந்தனை செயல் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவிருந்தால் தாயவாக எங்களை உணர்த்தி பரிசுத்த பாதையில் நடத்த உங்களால் முடியும் ஐயா. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே, பரிசுத்த தேவனே உங்களை துதிக்கத்தக்கதாக, ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக, நித்திய நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதாக உங்கள் ஒருவராகத்தான் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சாரா சாரா சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தாவே உங்களோட நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறதுக்காக துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நேசரே நீங்கள் வெண்மையின் சோப்பமானவராக இருக்கிறவர்களாக பதினாயிரங்களிலும் பார்க்க சிறந்தவராக இருக்கிறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனை, வல்லமுள்ள தேவனை நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்களை நீங்க தொட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீங்க சபீபமா இருக்கிறதுக்காக நன்றி ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலத்தோட எங்கே இந்த இதுவரை நேரம் இந்த சங்கம் மொழியாலேயே நீங்க தரதாகும் என்று இன்றைய இந்த புதிய வாரத்தில் இந்த புதிய நாளில் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. இத்தனை வருஷ காலமாக நீங்க சங்கமம் என்ற பேரையே கொடுத்து இத்தனை வருஷ காலமாக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் மகமப்பட வேணும் என்றும் என்னும் உங்களை அறியாது மக்கள் அறிய வேணும் என்னும் அப்பா உங்களை இருந்த இடத்திலிருந்து ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சங்கமம் என்ற பேரையே கொடுத்த தேவனே, அந்த நோக்கத்தை இந்த சங்கம ஒலிகளைகளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வந்த நீங்க இன்னும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உங்களை துதிக்க உங்களுக்கு கொடுக்கிற துதிகன மகமியை உங்களோட பிள்ளைகளாகிய ஒருவரும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம ஒலிகளை நினைந்து உங்களை மகமப்படுத்தும் பிள்ளைகள், என்ன மணிய போற பிள்ளைகள், இதை ஐக்கியப்பட்டதில் இருந்து உங்களோட அன்பை ருசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம் ராஜா, பொல்லாத காலத்தில் உங்களோட வருகை சமீபம் தகப்பனே, அந்த வருகை சமீபத்துக்கு போது சாத்தாண்ட வஞ்சகங்களுக்கு அகப்படாதபடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் நடத்த முடியும், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களால் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோதரி. எங்களுக்காக ஜாவையும் செய்து முடிக்க வல்லவர், உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு ஆக ஜாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் நீங்கள் ஐயா. ஆண்டவரே, தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தான், நன்றி அப்பா. வார்த்தையான எங்கள் திருவனே, இந்த வார்த்தைகளை எத்தனையோ பிள்ளைகளுக்கு கையில் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க முடியாது, மெலவினமா இருப்போருக்கு இதில் இணைந்திருந்தும் கூட வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை வாசிக்க வேணும் என்ற பாரத்தை போட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக ஒவ்வொரு நாளும் தொடக்கத்தில் உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக வாசித்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக, வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வழிநடத்த போற கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஐயா செய்தி கூடாக, பாடலுக்கூடாக, துதி கூடாக, ஜபத்துக்கூடாக எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் வந்து உங்களை மமப்படுத்தத்தக்கதாக, நேரத்துக்கு மமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை பாவித்ததுக்காக, அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக அவர்களும் நன்றி உள்ளவர்களாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை மமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்தது இதனே, கிருபை செய்து கொண்டு வாரவரே, கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் உறங்காமல் தூங்காமல் காக்கிறது ஐயா, நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, விழித்த வண்ணம் இருந்து என்றும் ஜீவனோடு இருந்து ஜீவாதிபதியே, தம்முடைய வலது பாசத்தில் இருந்து நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த நியாயத்து கூடாக உங்களோட பிள்ளைகளை, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை வல்லமையாக நீங்கள் நடத்தி கொண்டு வரதுக்காக இங்கே கொடுத்த வரங்கள் கனிகளுக்களால் அவர்களை மாமப்படுத்தத்தக்கதாக விசேஷமாக இந்த சங்கம மொழிகளை இணைந்திருந்து மாமப்படுத்தத்தக்கதாக கொடுத்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றுக்காக அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து எங்கெங்கு இருந்தாலும் அவர்களோட குடும்ப மத்திய சபை மத்திய சமுதாயம் மத்திய சாட்சியாக இருக்கத்தக்கதாக பல பக்கம் அப்பா இடக்கு பக்கமோ நடந்து பொண்ணுக்கு வெள்ளிக்கு இடம் கொடுக்கிறவர்களா இல்லாமல் சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வழிநடத்தி கொண்டு வர தேவனே, கிருபை செய்ய வல்ல ஜூதா ராஜ சிங்கமே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொருத்தரையும் பொறுப்புங்க. தொடர்ந்தும் ராஜா இந்த சங்கம மொழியலை முடி மட்டுக்கும் ஆண்டு செய்தி கூடாகோ பாடலு கூடாகோ துதி கூடாகோ அழை கொடுத்து ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து செய்து உங்களை மமப்படுத்தத்தக்கதாக வெற்றியோடு நீங்க நடத்தி முடிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அந்த அன்பித்தேவனே, உங்களோட பிள்ளைகளுக்குடாக இதை இன்னும் இன்னும் ஆண்டு ஒரு வல்லமையாக தடு சாமனமின்றி உங்களால் நடத்தி கொண்டு வர முடியும், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மென்றும் மாறாத தேவன் நீங்கள் ஐயா, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உள்ளித்த வண்ணம் ஆண்டவரே இருந்து ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத செய்கிறவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பித்தேவனே, இந்த சங்கம மொழியிலேயே இத்தனை வருஷ காலமாக சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் அன்போடும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும். நாங்கள் அறிந்த, நாங்கள் ஏற்றுக்கொண்ட, நாங்கள் அறிந்த ஜீவனுள்ள தேவன் இந்த உலக மக்கள் அறியாதவர்களும் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ளால் அந்த பிள்ளைகளுக்காக சௌரனுக்கும் சௌரிக்குடாக நீங்கள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. என்ன நோக்கத்துக்காக சங்கமம் என்ற பெயரை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை இதுக்குள்ளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. மகனுக்கு கொடுக்குற சுகத்துக்காக, மனைவிக்கு கொடுக்குற சுகத்துக்காக நன்றி. ரெண்டு பேரும் கை கோத்த வண்ணம் இதை நடத்தத்தக்க அந்த வாஞ்சியை நீங்கள் அவர்களுக்குடாக நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, அவருடைய சந்ததியை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அந்த சந்ததி சந்தைக்குடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக கிருபை செய்கிறதுனே கொடுத்த மகளுக்காக, ஒரு மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய அவருடைய நேரத்தை நீங்கள் கொள்ள கொண்டு உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பி உங்களுக்கென்று அவ ஆண்டவரே சேவை செய்யத்தக்கதாக ஏதோ விதத்தில் செய்யத்தக்கதாக அவவே நீங்கள் பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. அவை ஆசீர்வதிங்கோ எந்த விதத்திலும் அவை சோர்கிறாவே பலவீனமும் அந்த அணுகாதபடி நல்ல உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பி அவரை ஆசீர்வதித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, பிள்ளைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. அவர்களை உங்களை நெருங்கி வாழ்ற பிள்ளைகளை உங்களை நேசித்து உங்களை ஆராதித்து ஆண்டு வீரரை நாட்டப்பட்ட ஒலிவ மரக்கன்றுகள் போல் அந்த சபையில் இருக்கத்தக்கதாக, கணிதரும் திராட்சை போல் அவர்கள் வளரத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆட்கொண்டு நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. ஆண்டு வீரர் எந்த விதத்திலும் இந்த உலக பிரகாரம் ஆன பாவங்களுக்குள் ஐஸ்வர்யங்களுக்குள் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் மாண்டு போகாதபடி நீங்கள் அவர்களை ஆண்டு வீரை காத்து கொண்டு வர கிருபை, கடிவாளம் போட்டு கட்டி வழி நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல். வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி அவர்களை நீங்கள் எடுத்து பாவித்து உடைய ராஜ்யம் வளர்வதற்கும் உடைய நாமம் மாமப்படத்தக்கதாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். ஆண்டு உலகம் கொடுக்க முடியாத ஞானத்தை பரலோக ஞானத்தினால் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஆண்டவரே பாடி படிக்கும் பாடசாலையை சாட்சியா இருக்கத்தக்கதாக நீங்கள் வைத்துக்கு உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் காலடி எடுத்து வைக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. அவர்களை மட்டுமல்ல உங்களோட நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். ஆண்டு மகன் மருமகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள், ஓடும் வாகனங்கள், வாசம் பண்ணும் கூடாரம், ஆண்டு வேறே ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த சங்கம மொழியிலேயே நடத்தும் ஸ்டூடியோ, அவர்களுடைய வாகனம் ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. கொல்லாத சங்கார தூதம் அந்த அணுகாதபடி ஆண்டவரே இந்த உங்களோட பாதுகாப்ப ரத்தத்தின் முத்திரையை கண்டு ஓடத்தக்கதாக நீங்கள் மட்டும் வழி நடத்தின போல் இன்னும் வழி நடத்த உங்களால் முடியும். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய நேரங்களை நீங்கள் கொள்ள வந்த ராஜா, அவருடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து கொண்டு வர கிருபைக்காக, பாதம் விடராதபடி தூக்கி சுமந்து கொண்டு வர கிருபைக்காக பரலோக தந்தையே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் மாறாத தேவன், மறக்காத தேவன் ஐயா, மகிமை நிறைந்தது நமக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் அன்பானவர்களாக எல்லாரும் ஒவ்வொருவரும் புறப்படுங்க ராஜா, சகோதரங்களை புறப்படுங்க, சகோதரங்களை நேசிக்கும் சகோதரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என்ன உங்களை அறியாமல் இருமாப்போடு இருப்பவர்களுக்காக உங்களை வருகிறோம், தயவாக வருகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களோட நேரத்தில் நீங்கள் அவர்களை தொட்டு குணமாக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இவ்வளவு வாழ்க்கையை பார்த்த ஆண்டவரே, இவ்வளவு வீசும் அந்த மங்காத ஒளியை பார்த்தவர்கள் அவர்களை தொட்டு குணமாக்கி இந்த இருளில் இருந்தவர்களை மீட்டுக்கொள்ள சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றேங்கிறதே உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நேரத்துல ஐயா, உலக தலைவர்கள் எல்லாருக்காக உங்களை வருகிறோம். அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதுவே அதிகாரத்தை நீங்க கொடுத்ததுக்காக, இவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இவர்கள் போட்டெடுத்து விடாதபடி அதுக்கு சாட்சியாயிருந்து அவர்கள் ஆண்டைய அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக அவர்களை உணர்த்தி உங்களை நேசிக்கும் அதிகாரிகளை உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் என்னை. நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை அந்த சிறிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த செழிப்பான தீவை ஆண்டவர் இன்னும் இந்த விதத்தில் வரமேன் கோட்டில் போய்விடாதபடி செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, அழகான தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் கிருபு செய்ய முடியும் ஐயா. உங்களால் தான் முடியும். அதே அரசாலும் அனுராவோடு கூட இருக்கும். அனுராவுக்கு ஆண்டவரின் மனக்கண்ணை துறந்து இவன் உள்ள தேவனை உங்களை கண்டடையத்தக்கதாக இன்னும் அந்த விக்கிரகங்களை நாட்டி கொண்டிராதபடி, பேசாத விக்கிரகங்கள் என்பதை அதற்கு உணர்த்தி அற்புதமாக உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். அதுக்காக உங்களை உங்களை வாழும் மக்களுக்காக ஆண்டவரே, இந்த விதத்திலும் வறுமையினால் அவர்கள் மாண்டு போகாதபடி, ஆண்டவரே பசு சாகத்தினால் தாக்கப்படாதபடி அந்த தேசத்தை ஆண்டவரே செழிப்புள்ள தேசமாக உங்களால் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியும் ஐயா. ஒரு அழகிய தீர்வு அந்த தீர்வை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா, அந்த உங்களை நேசிக்கும் பிள்ளை உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை நீங்கள் பறித்து விடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி. அந்த சுதந்திரக்கு பாத்திராக உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவரையும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் இன்னும் வல்லமையாக அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் அவர்கள் சிறசிலிருந்து ஊற்றுப்பட்டு விக்கிரகங்களை வணங்கொண்டில் போரின் அனுதினமும் தொடத்தக்கதாக தொட்டு கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு உங்களை துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு அற்புதம் செய்த தேவன் அல்லவா நீங்கள். அந்த நேரம் நீங்க அந்த தேசத்தில் உண்டு பண்ண பகைமை, சிங்கள ஒரு தமிழுக்கு உண்டு பண்ணின பகைமையினால் மக்களை உலகம் முழுதும் ஆண்டவரை சிறக்க பண்ணினீங்களே. சிறக்க பண்ணின நோக்கம் உங்களை அறிய வேணும், உங்களை நேசிக்க வேணும், உங்களை ஆராதிக்க வேணும், உங்களுக்கு ஊழியம் செய்ய வேணும் என்று நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி எங்களுடைய கண்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா. சொல்லா அதற்கூடாக இன்றைக்கும் கை கொடுத்து அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உன்னை போல் பிறனை நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொரு உங்களுக்கு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இன்னும் பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரத்திற்கு ஒவ்வொரு ஊழியக்காரரும் செய்யும் செய்யும் நன்மைகளை, அந்த தேசத்துக்கு செய்யும் நன்மைகளை நீங்கள் அதை ஆசீர்வதிங்க ஐயா. அது ஆயிரம் ஆயிரமாக பெருக பண்ணி ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக ஆண்டவர் நடத்துற ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, அவர்களுக்குள்ளால் நடத்தப்படும் பாடசாலைகள் ஒன்றுக்காக நன்றி. அந்த பாசன் அந்த வொக்கேஷனல் மட்டக்களப்பில் நடக்கும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை அவருக்கு கொடுத்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் மாறி போ மாறி ஆறிப்போய் நடத்தத்தக்கதாக நீங்கள் இவ்வளவு வல்லமை அவர்களுக்கு கொடுத்து துரிதத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக என் மருமகன் சேர்ந்து நடத்தத்தக்கதாக நடத்துறது தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் டேவிட் நானுக்களால் ஆண்டு எப்படி அவரை அற்புதமாக தேர்ந்தெடுத்தீங்களா ஐயா அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீங்க அவர்களால் நடத்தும் அந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக அங்கங்கு பாடசாலைகள் எல்லாம் நடத்தப்படுவது அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் இன்னும் சாமிக்குடாக நடத்தப்படும் திருப்பாளர்களுக்குடாக நடத்தப்படும் அந்த ஊழியங்கள் பாடசாலைகள் சபைகள் ஒவ்வொன்றுக்காக நீங்கள் நாட்டி வச்ச சபைகள் ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் என்ன தகப்பனே புறப்படுங்க அந்த தேசத்தில் என்னும் உங்களை அறியாமல் விக்கிரகங்களே மனசரையும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் மக்களை உங்களை நேசிக்கு பார்க்கத்தக்கதாக அப்பா ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் அங்கிருந்து ஊழியம் செய்யும் அந்த மட்டக்கிழப்பு ஊழிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்காக நன்றி அவருடைய சபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த சபையை பெருக பண்ணி ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி என்ன மாதிரியே அப்பா மிஸ்ஸஸ் ராஜேந்திர அம்மா நடத்தும் அந்த ஊழியத்துக்காக அப்பா உங்களுக்கு நான் சிங்களரோ சோனரோ தான் வித்தியாசம் இல்லாமல் போய் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக மூன்று சிறந்த ஆராதனைகளை வைக்கத்தக்கதாக அவள் வல்லமையாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்னும் குடத்தனையும் கலங்கின புதிய சபையை நடத்தத்தக்க வல்லமையை கொடுத்து ஆண்டவர் அதுக்கு பொறுப்பாக மகனோ ஆறென்றாலும் இருந்து அதை நடத்தத்தக்கதாக நீங்க துறைக்கினீங்க நீங்க நடத்துவீங்க அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் இங்க வாழ வழி இருந்தும் அப்பா உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போயிருக்கும் அந்த ரிபேக்கா கணவன் சாந்தனுக்காக மனைவி ரிபேக்காக்காக அந்த வாலிப வயதில் வந்திருக்கும் அந்த பிள்ளை ஆயசருக்காக உங்கள் அண்டில் வரும் அவளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஐயா வெளிப்பாடுகள் கொடுத்து என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவனும் எங்கெங்கு பகிர்ந்து கொள்ள வேணும் என்றதை நீங்கள் வெளிப்படுத்தி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் என்னும் அந்த மனதிற்கும் சாபனத்துக்காக பவனியால் 28 வருஷ காலமாக நடத்தினீங்களே ராஜா அதுக்காக உங்கள் மனதுருக்கம் என்ற பெயரையே கொடுத்து நடத்தி ஆண்டுகளும் கூட பிள்ளைகளுக்களால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ஒரு வருஷத்துக்கு ஒரு காப்போ உங்களோட ஊழியக்காரர் அதை ஆலோசனை பண்ணி என்னென்ன விதமாக நடத்தலாம் என்ற எண்ணத்தையும் ஆலோசனையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நடத்தத்தக்கதாக நீங்க தான் அதை நடத்துறீங்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி கொடுத்துருக்கோம் அன்பின் விசேஷமாக அங்க போய் நன்மை பெறும் ஒவ்வொரு ஆத்மாவையும் வாழ்வு பிள்ளைகள் வயது வந்தவர்கள் குழந்தைகள் விதவைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து ஒரு ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்க தொட்டுக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் 27 வருஷ காலமாக அதை பொறுப்பாக நடத்தின நீங்க திருத்தெடுத்த பிரபஞ்சத்துக்கள் இருந்து திருந்தெடுத்த பாஸ்டர் தொர்ராஜாக்காக அவர் மனைவிக்காக உங்களை வருகிறோம் பெலவீனப்பட்டு பொழுது கண்டால் வந்து வாழுகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் அவர்களை பொறுப்புடுங்க அந்த பெலவீனம் அவர்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கோ எப்படி நீங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தீங்களோ போல ஞானத்தை கொடுத்தும் கூட அன்பை அவரை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நடத்தினீங்களோ அதே போல் இருக்கு நாளெல்லாம் உற்சாகமாக உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவருக்கு நல்ல சுவத்தை கொடுத்து அவருக்கும் கொடுத்த ராஜா விசேஷமாக அந்த சந்ததியையும் ஆசீர்வதித்து உங்களால் வழிநடத்த முடியும் வழிநடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் என்னும் ஆண்டவரே உங்களை ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ராஜசூரிய விட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக அந்த பாடசாலையே ஆண்டவர் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக நீங்கள் ஆத்மாக்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக அந்த பாடசாலைகளுக்காக அந்த சபைகளுக்காக உங்களை வருகிறோம் பொறுப்படுங்கிறாயா எந்த குறைவும் இல்லாதபடி என்னும் ஆண்டவரே உங்களை நேசிக்கத்தக்கதாக அந்த மக்கள் உங்களை நேசித்து உங்களை அம்பருசிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் என்ற ஜோடி இருந்த இடத்திலிருந்து அந்த தேசத்துக்காக உங்களை வேண்டுகிறோம் ராஜா என்னும் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க ஆல்பர்ட் ஜெபன். அவற்றை ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் ஜோசியா பாஸ்டர் மகன் ஜோன்ற ஊழியங்களுக்காக நன்றி. அபிஷேகத்தால் நிரப்பும் குராஜா நிரப்பி என் மக்கள் உங்களை அறியத்தக்கதா. எங்கெங்கெல்லாம் சபையில் ஐக்கியப்படுறார்களோ, எங்கெங்கெல்லாம் சபைகளை நாட்டி வைத்திருக்கிறீங்களோ, நீங்கள் அதுக்குள்ளால் மகிமைப்படுத்தக்கதாக தேனூட்டக்க தேன் ஊட்டை கண்டு தேனீங்கள் ஓடி வந்து தேனி அருந்துவது போல் உங்களை நல்ல காரியங்களை உங்களோட வார்த்தைகளை கேட்டு உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களை ருசித்து வாழத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே, நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களண்டல் வருகிறோம். கைவிட மாட்டீங்கள், ஆசீர்வதிப்பீங்கள். அயல் நாடாக இந்தியா தேசத்துக்காக உங்களண்டல் வருகிறோம் ராஜா. அந்த தேசத்து தலைவரை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. இன்னும் உங்கள் ரெண்டு மக்களை வருத்தாதபடி சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உங்களை நேசித்து உங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பின ஊழியக்காரர் சந்த சந்ததியாக ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரும் இன்னும் நிமிந்து நின்று ஊழியம் செய்யத்தக்கதாக நீங்கள் கிருபி ஊட்டியவர் நடத்துங்க. தலைவரை பொறுப்படுங்க, அந்த மக்களை பொறுப்படுங்க. அந்த விக்கிர தோப்புகள் இன்னும் எழும்பாதபடி நீங்களாயா உடைக்க முடியும், நொறுக்க முடியும், தடுக்க முடியும். அதுக்காக ஜீவனுள்ள தேவனையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக அன்பா நீங்கள் பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக அந்த தலைவருக்காக உங்களை வருகிறோம். எந்த விதத்தில் அவரை இந்த சோர்வின் ஆவியை மாட்டி அடிமையாக்காதபடி நல்ல உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அந்த தேசத்தை பரிசுத்தமாக அரசாளத்தக்கதாக நீங்கள் அவரை வல்லெடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி. எந்தெந்த நாடுகள் எதிராக போராடினாலும் எதிராக எழுப்பினாலும் அந்த நாட்டை கைப்பற்றாதபடி நீங்கள் பாதுகாத்து கொண்டு வாரதை மக்கள் அறியத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. தலைவருக்கு நவிஞ்ச மின்னத்தாக்கு நல்ல சோபலத்தை பரலோக ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்தி கொண்டு வாரீங்க, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அயல் நாடுகள் ஒவ்வொன்றையும் புறப்படுங்கோ. ஒரு நாட்டையும் கூட வருகையில் அந்த அயல் நாடுகளையும் ஒன்றாக இஷ்டவியலோடு சேர்க்க உங்களால் தானே ஐயா முடியும். சின்ன சின்ன நாடுகளை பொறுப்படுத்து ஆட்சி செய்து உங்களுக்குள் ஆண்டு உங்களை நேசிக்கிறவர்களாக வாழத்தக்கதாக ஆண்டு உங்களுக்கு இடம் கொடுத்து வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக அமெரிக்கா தேசத்துக்காக உங்களண்டில் வருகிறோம். தலைவருக்காக உங்களண்டில் வருகிறோம் அப்பா. அந்த டொனால்ட் ட்ரம்புக்கு நீங்க வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. என்னென்ன தீர்மானம் எடுத்தாலும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் தீர்மானத்தை எடுத்து ஆண்டுகளே நீ நடக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். உங்களை எத்தனையோ மிஷனரிமாரை எழுப்பின தேசம் ஐயா, எத்தனை மிஷனரிமாரி எழுப்பி இந்த உலகத்திலேயே அறியாத ஒரு மத்தியில் அவர்கள் காடு மேடெல்லாம் ஒரு காலோடு நடந்தும் கூட அன்பு வெளிப்படுத்தின வெளிப்படுத்தத்தக்க பாவித்த எழுப்பின தேசம் ஐயா. மக்களை எழுப்பின தேசம், அபிஷேகம் பண்ணப்பட்ட மிஷனரிமாரி எழுப்பின தேசம் ஐயா. என்னும் அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி சந்ததி சந்ததியாக ஊழியம் செய்யும் ஒவ்வொருகளும் ஆண்டவரே உங்களுக்குள் காலோண்டு நின்று இந்த ஊழிய உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அபிஷேகத்தினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் பாவிங்க ராஜா. ஆறும் அந்த தேசத்தை கைப்பற்றவிடுங்க, விடவே மாட்டீங்கள். இஸ்மவேல் சந்ததி ஆட்கொள்ளாம என்று உலகம் செய்யிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவோம். எங்கட கண்களால் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஒரு கண தூரம் தான் ஐயா எங்களால் பார்க்க முடியும். காதுகளால் கேட்ட செய்திகளில் இருந்து உங்களுக்கு பார்த்து வருகிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தை யாரும் கப்பிட்டபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் நல்ல எழுப்புதல்களை உண்டு பண்ணுங்க ராஜா. என்ன உங்களை அறியாதவர் அறியத்தக்கதாக நல்ல எழுப்புதல் உண்டு பண்ணி கூடாக உங்களை நேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே விதைக்கிற விதையோ ஒன்று நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக மொழிக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வார தேவனே, செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாடுகளுக்கு நாடுகளுக்கு இறையின் போராட்டங்களை நீங்க நிப்பாட்டி கொண்டு வர கிருபைக்காக, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த பகமையை நீங்க உங்களால் நிப்பாட்ட முடியும். நிப்பாட்ட வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சந்திக்கிறோம். சமாதானத்தும் சிலவே, சந்தோஷம் நூலியே, எல்லா ஆவட்டிக்கும் மேலாக உங்களே ஆண்டவரே ஆராதிக்கும் பிள்ளைகள், உங்களை சுதந்திரமாக எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆராதிக்கத்தக்கதாக, அந்த சுதந்திரத்துக்கு எதிராக சாத்தான் எந்த அழிவையும் சாத்தான் ஏற்படுத்தாதபடி கம்பீரமாக எழும்பி நிற்கும் சாத்தானை உங்களோட காலுக்கு கீழே போட்டு நசுக்கி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா, நசுக்கி வழிநடத்த முடியும். வல்லவரே, நல்லவரே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுமத்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஐயா உங்களோட அன்பை என்னென்ன விதமாக பயந்து கொள்ள முடியுமோ பயந்து கொள்ள வேணும். உணவு இல்லாமல் இருப்போருக்கு உணவை கொடுத்து, உடுப்பு இல்லாமல் இருப்போருக்கு உடுப்பை கொடுக்க வேணும். இருக்க இடம் இல்லாமல் இருப்பவருக்கு இருப்பிடத்தை ஆண்டவரே அமைத்து கொடுக்க வேணும். தண்ணீர் குடிக்க வசதி இல்லாமல் இருப்போருக்கு தண்ணீர் குடிக்க வசதியை தேட வேணும் என்று எண்ணத்தோடு ராஜா இருப்பிடங்களையும் வசதியான இடங்களையும் விட்டு உங்களோட அன்பை பகிர்வதற்காக பிரயாணம் பண்ணி போயிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவர் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக செய்த தேவனே, ஒவ்வொரு உங்களோட பிள்ளைகளையும் உங்களோட பெருமகரத்தினால் காத்து ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளும் ஐயா. உங்களுக்கென்று அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவர்களால் செயற்படுத்தி அதை நிறைவேற்றி அவர்கள் வரத்தக்கதாக புகமிடம் எல்லாம் அவருடைய பாதங்கள் இடராதபடி நீங்கள் தூக்கி சுமந்து அவர்களை வழிநடத்தி திரும்பவும் திரும்பவும் அவருடைய இருப்பிடங்களுக்கு அவர்கள் சொந்த இடங்களுக்கு ஆண்டவர் அவர்களை சபை மத்தியில் கொண்டு வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு என்று பாவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று நீங்க பாவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. இந்த வருங்கால சந்ததியை ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளுங்கோ. அவர்களுக்கு வருங்காலம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் வழுதப்பி போய்விடாதபடி ஆண்டவரே உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி இந்த உலக ஆசபாசைகளுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி என்னென்ன விதமாக இந்த டெக்னாலஜியை பாவிக்க வேணும் என்ற உணர்வை கொடுத்து ஆண்டவரே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இன்னத்துக்கும் அடிமையாய் போய்விடாதபடி இவனுள்ள தேவனே, வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீங்க தான் எங்களுக்கு ஞானக்கண்மலை, நீங்க தான் எங்கள் வழிகாட்டி, நீங்க தான் எங்கள் ஆலோசனை கத்தர் என்ற அந்த உணர்வோடு அந்த பிள்ளைகள் வருங்கால சந்ததிக்கு நடக்கத்தக்கதாக பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளோ யூனிவர்சிட்டியில் படித்து படிக்கிற பிள்ளைகளோ யூனிவர்சிட்டியில் படித்து ஆண்டவர் பட்டம் பெற்று ஆண்டவரே அவளோடு வேலை வாய்ப்புக்காக இருக்கும் பிள்ளைகளோ எந்தெந்த ஆத்மாவா இருந்தாலும் அவர்களை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ அப்பா, பொறுப்படுங்க. வருங்கால சந்ததி கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இவர்களுக்குள்ளாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக கூட நாமும் அமப்படுத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தை உங்களோட பிள்ளைகள் ஊட்டி அந்த அபிஷேகத்தை பெற்று அவர்கள் சாட்சியாக இந்த உலகத்தில் ஒளியாக உப்பா இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக இந்த மீதியான நாளை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியிலே உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எந்த விதத்திலும் ஐயா தடதாமதம் என்று உங்களோட பிள்ளைகளுக்குடாக யாரும் உங்களை அன்பை வெளிப்படுத்த வேணும் என்று விரும்பினீங்களோ, அவர்களுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்த, தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் எதையும் அவர்கள் செய்த அழகடி தங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசம் வந்த பரிசுத்தாவியா அனைவரே, நீங்கள் இதை வெற்றியோடு நடத்தி முடிப்பீங்கள். நடத்தி முடிக்க வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனம் மகிமை செலுத்தி இவன் உள்ள உயிர் உள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் புரிந்து கொண்டு நாளை காலை வழியிலே திரும்பமாக இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: நன்றி அப்பா, காட் பிளஸ் யூ.
0: ஆமீன், ஆமீன். அருமையான அவர்கள் எங்களுடன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்கள் கூட வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்திரக்கரத்திலே அவரே குடும்பத்தையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்கின்ற பொழுதும் கத்திரைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் அண்டனிசிலே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து தேவை செய்தி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே இந்த புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடும் புதிய வாக்கு தத்தங்களோடும் வார்த்தையோடும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமேன்.
2: Praise the Lord.
0: Amen. நினைக்கிறவங்களை ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் அவ்வளவு நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், மற்றவர்களை விடுதலை ஆக்குவோம். வசனத்துக்காக நன்றி பிதாவே. இந்த வார்த்தைகள் உயிர் உள்ளவைகள், எங்களை உயிர்ப்பிக்கிறவைகள், புதுப்பிக்கிறவைகள். ஆகவே அவைகள் இன்றைய நாளிலே உயிர்ப்பிக்கட்டும், புதுப்பிக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 8:4-14 வரைக்கும் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கவனியுங்கள். நாங்கள் ஆவிக்குரியவர்களாய், ஆவிக்குரிய மனிதன் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் செயல்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாமல், மாமிசத்துக்குரியவர்களாய் செயல்படும்படியோ சிந்திக்கும்படியோ செயல்படும்படியோ நாங்கள் அழைக்கப்படவில்லை. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் மாமிசத்திலே பேசி மாமிசத்தை நம்பி மாமிசத்திலே செயல்படுகிறபடியினால் தேவனுடைய மகிமையை காணாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது நாங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியங்களிலே காணாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் புதிதாய் உருவாக்கி விட்ட புதிய மனுஷனோடு எங்களை இணைத்துக் கொள்வோமானால் புதிய மனுஷனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிந்து அதை விசுவாசிப்போமானால் நாங்கள் புதியவர்களாய் செயல்பட முடியும். ஆமென். ஆகவே வாசிப்போம். ரோமர் 8:4 இருந்து நான் வாசிக்கிறேன். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப கவனியுங்கள், ரெண்டு விதமான நடத்தைகள் உண்டு. மாமிச நடத்தை, ஆவிக்குரிய நடத்தை. தேவன் செய்து முடித்தவைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகளாய் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான். எங்களுடைய ஆவி புதிதாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களுடைய அவர் செய்து முடித்தவைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகளாய் இருக்கிறது. ஆனால் நான் மாமிசத்திலே இணைத்துக் கொள்வேனானால் என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்த நினைவுகளின்படி, எண்ணங்களின்படி, இந்த உலக நினைவுகளின்படி, எண்ணங்களின்படி நான் செயல்படுவேனானால் அவர் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நான் என்னுடைய நினைவுகள், என்னுடைய கிரியைகள் இவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய கிரியையோடு, தேவன் செய்து முடித்தார் என்ற அவருடைய கிரியையோடு என்னை இணைத்துக் கொள்வேனானால் அவைகள், அவர் செய்து முடித்தவைகள் நம்மை மேற்கொள்ளும். மாமிசத்தின்படி நடவாமல், இந்த உலகம் மாமிசத்தின்படி நடக்கிறது. நாங்களும் அநேக வேளைகள் மாமிசத்தின்படிதான் தீர்மானிக்கிறோம், திட்டம் போடுகிறோம். ஈவன் தேவனுடைய காரியங்களை கூட மாமிசத்திலே தான் நாங்கள் தீர்மானம் போட்டு திட்டம் போட்டு என்ன செய்கிறோம், அநேக வழிகளிலே செயல்படுகிறோம். ஆனால் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆவியின்படி நாங்கள் நடந்து கொள்வோமானால், ஆவிக்குரிய புதிய மனுஷனோடு நம்மை இணைத்துக் கொள்வோமானால் நாங்கள் சாதாரணமாய் வாழ மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான வல்லமை, அசாதாரணமான பலன் நம்முடைய பேச்சிலேயே தெரியும். அதிகாரம் இருக்கும். ஆமென். வல்லமை புறப்பட்டு செல்லும். அப்படியானால் நாங்கள் ஆவிக்குரிய மனுஷனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள் உரியவைகளை சிந்திக்கிறார். அப்ப நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எப்படியாய் நாங்கள் செய்கிறோம்? மாமிச ரீதியிலே தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி நாங்கள் செய்கிறோமா, அல்லது தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு அவர் செய்து முடித்தார் என்பதை வைத்து செயல்படுகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப என்னிடத்தில் என்ன இருக்கிறது, எவ்வளவு மணி இருக்கிறது, 4 பேர் எனக்கு உதவி செய்வார்களா, காணிக்க தருவார்களா, தசவாதம் தருவார்களா என்று நான் செயல்படுவேனானால் அது மாம்சத்துக்குரியது. ஆனால் ஆவிக்குரிய காரியம் எப்படி என்று சொன்னால், தேவன் எனக்காக யாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே நான் புறப்பட்டு போகும் பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லி அவரை நம்பி செயல்படுவது. கவனியுங்கள், அப்போஸ்தலர்களை அவர் ஊழியத்துக்கு அழைத்தது மாத்திரமல்ல, ஊழியம் செய்யும்படி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் இருந்த சகல வொலட்டா இருக்கட்டும், பர்சா இருக்கட்டும், அல்லது ஈவன் பாதரட்சிகளா இருக்கட்டும், தடிகளா இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையுமே அவர் வாங்கிவிட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏனென்றால் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரன், நான் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், ஆகவே என்னை நம்பி போங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நம்பி போகாமல், அல்லது மற்றவர்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று அவர்களை நம்பி போகாமல் அவரை நம்பி போவோமானால் நிச்சயமாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்போம். ஆமேன். அதே போலத்தான் ஜபம், ஜபிக்கும் பொழுது கூட நாங்கள் எங்களை நம்பி, எங்களுடைய பரிசுத்தத்தை நம்பி, நாங்கள் எவ்வளவு நேரம் உபாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் என்பதை நம்பி அல்ல, இயேசு கிறிஸ்துவை நம்பி, தேவன் நமக்காக யாவற்றையும் மேன்மையாக மகிமையாக செய்து முடித்தார். எந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு தேவையான சகலத்தையும் கிறிஸ்து இயேசு செய்து முடித்தபடியினால்தான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே ஒழிய, நீங்கள் பரிசுத்தவான்களாயிருந்து நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று முதலாவது சொல்லவில்லை. ரெண்டாவது, தேவன் எங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு நாளுக்கு இல்ல, 2 நாளுக்கு அல்ல, என்றென்றைக்கும் ஆக்கி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் நாங்கள் ஏன் பாவம் செய்கிறோம், நாங்கள் ஏன் பாவம் செய்கிறோம் என்றால் அவர் என்னை பரிசுத்தமாக்கினார், எனக்குள்ளே எந்த பலவீனமும் இல்லை, அவர் எனக்குள்ளே பலனாய் பரிசுத்தமாய் ஜீவனாய் இருக்கிறார், ஆகவே எனக்கு எந்த தேவையும் இல்லை, அவரே என்னுடைய தேவைகளை எல்லாம் தந்திக்கிறவர் என்ற எண்ணம் என்னுடைய சிந்தையில் இருந்தால், என்னை ஆட்கொண்டிருந்தால், நான் அப்படிப்பட்ட அவேர்னஸ் விழிப்புள்ளவனாயிருந்தால் நிச்சயமாய் பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. மாத்திரமல்ல, எதை நாங்கள் ஃபீட் பண்ணுகிறோம், எதுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், எங்களுடைய மாமிசத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறோமா? நான் சாப்பிடுகிற சாப்பாட்டை சொல்லவில்லை, எங்களுடைய சிந்தை, மாமிச சிந்தை செயல்படும்படி நாங்கள் என்ன செய்கிறோம், மாமிச ரீதியா சிந்திக்கும் பொழுது நாங்கள் மாமிசத்தின் மூலமாய் அல்லது மாமிசத்தை ஃபீட் பண்ணுகிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய மாமிசம் கிரியை செய்யும்படி எவ்வளவுக்கு மாமிச காரியங்களை சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு மாமிசம் என்ன செய்கிறது, பலனடைந்து தன்னுடைய கிரியை செய்ய முயற்சிக்கிறது. அதே சமயத்திலே எப்படி ஆவிக்குரிய மனுஷனோடு நான் இணைந்து கொள்வது, எப்படி ஆவிக்குரிய மனுஷனாய் செயல்படுவது என்று சொன்னால், தேவன் நமக்காக செய்து முடித்தவைகள் அவர் சொல்லுகிறார், ஒரே பலியினால் உன்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினேன் என்று எபிரேயர் 10:14 சொல்லும் பொழுது அதை அப்படியே நம்புவது. ஆவிக்குரிய மனுஷனாய் ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு பல வழிகளிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். அப்ப பிசாசோ, பிசாசின் கிரியையோ, ஓ சுவையினங்களோ, ஓ வேதனைகளோ, துன்பங்களோ, தடைகளோ, தாமதங்களோ, இவைகள் எல்லாம் பிசாசின் கிரியைகள், இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே சேதப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் சில புத்தகங்களை படிக்கிறோம், சில பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை படிக்கிறோம். அப்படி படிக்கும் பொழுது என்ன நினைக்கிறோம் என்றால், அவருக்கே இப்படி நடந்ததாமே, அப்ப நமக்கு நடப்பது அதிக நிச்சயம் அல்லவா, இப்படியாக நினைக்கிறோம். அதுதான் தவறு. அவர் ஒருவேளை அறியாமையினால், தெரியாமையினால் என்ன செய்திருக்கலாம், செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அதே காரியம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதே காரியத்தை கொப்பி பண்ணக்கூடாது. அப்படி கொப்பி பண்ணினால் அது எங்களையும் மேற்கொள்ளும். அவர் விட்ட பிள்ளையே நானும் விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவர் அதை தியானிக்கவில்லை, விரும்பவில்லை, கேட்கவில்லை. அதே போல நாங்களும் செயல்படுவோமானால் எங்களுக்கும் அதே ரிசல்ட், அதே பிரதிபலன் தான் நம்மையும் மேற்கொள்ளும். ஆகவே அப்படி செயல்படாமல் அவர் ஒரு பிள்ளையை விட்டிருக்கலாம். அநேக வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், தாய் தகப்பன் சில பிள்ளைகளை விட்டிருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் வந்து என்ன செய்வார்கள் என்றால், அதே பிள்ளையை நான் என்னுடைய பிள்ளைக்கு விடக்கூடாது என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையா இருப்பார்கள். என்னுடைய தாய் தகப்பன் விட்ட பிள்ளையினால் எனக்கு இப்படியான வேதனை துன்பம் வந்தது, அதே பிள்ளையை நான் விடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு அதே காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி மிகவும் பேமாக சரியாக முடிவெடுத்து செயல்படுகிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், சிம்பிளா ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருக்கு நடந்தது தானே, இவருக்கு நடந்தது தானே என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அவரை இவரை பின்பற்றும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே இயேசு நமக்கு சொல்வாரானால், என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று அவர் சொல்வாரானால் அதை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். நான் குணமானேன், தேங்க்யூ லார்ட், ஆமேன். மாத்திரமல்ல, நிறைய வசனங்கள் இருக்கு. வசனம் என்ன சொல்லுகிறார், அவருக்குள் நான் மறைந்திருக்கிறேன், அவருக்குள் நான் ஜீவிக்கிறேன், அவருக்குள் நான் உலாவுகிறேன் என்று நாங்கள் அப்போஸ்தலர் 17:28 வாசிக்கிறோம். ஆகவே நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன் என்று நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, தொட முடியாது, என்னுடைய கூடாரத்துக்கு கிட்ட வர முடியாது என்பதிலே நிச்சயம் உள்ளவர்களாய், உறுதியாய் நம்புகிறவர்களாய் நாங்கள் இருப்போமானால் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரியபடி நடந்து கொள்வது. ஆவிக்குரிய தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அதை நம்பி செயல்படுவேனானால் நான் ஆவிக்குரியவனாய் நடந்து கொள்ளுகிறேன். ஆமேன். நான் எப்படி என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்துவது, தேவ வசனத்தின்படியே தேவன் என்னெல்லாம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு சொல்லி இருக்கிறார், அல்லது புதிதாய் பிறந்த மனுஷன் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப அதை நம்பாமல் நான் என்னுடைய அனுபவத்தை வைத்து, இல்லையே பழதெல்லாம் ஒளிந்து போகலையே, இன்னும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பலவீனம் எனக்குள்ள இருக்கிறது என்று நான் நினைப்பேனானால் அதுதான் தவறு. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன், ஆனால் மாமிசம் என்ன சொல்ல சொல்லுது, நான் பலவீனன் என்று சொல்ல சொல்லுகிறது. ஆனால் தேவ வசனம் என்ன சொல்ல சொல்லுகிறது, பலவான் என்று சொல்லு என்று சொல்லுகிறது. அப்ப எதை நம்பி நான் செயல்படுகிறேன், நான் பலவான் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய மனுஷனின்படி நான் செயல்படுகிறேன், பலவீனன் என்று சொல்லும்

எனக்கு பலவீனமில்லை, நான் பலவான் என்று தேவ வசனத்தோடு இணைக்கப்பட்டிருப்பேன். ஆனால் அதுதான் ஆவியின்படி நடந்து கொள்ளுவது. ஆமென். மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், இந்த உலக பிரகாரமாய் சிந்திக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். இன்னொரு விதத்திலே சொன்னால், தேவன் செய்து முடித்தவைகளை சிந்திக்கிறான், தன்னை கிறிஸ்துவுக்குள் பூரணமாய் பார்க்கிறான். ஆமென். மாமிச சிந்தை மாறணம். எவ்வளவுக்கு உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகிறோமோ, உலகத்தை போல சிந்திக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவங்களுக்கு என்ன வருகிறதோ அதுதான் நமக்கும் வரும். ஒருவர் நமக்கு பக்கத்தில் இருந்து தும்மினால், மாம்சத்துக்குரியவன் ஐயையோ எனக்கும் என்ன வரப்போகுது, சளி பிடிக்க போகுது என்று சொல்லி நினைக்க கூடும். அதே மாதிரி நாமம் நினைத்தோமானால் அதே மாதிரி சளி இம்மீடியட்டா என்ன செய்யும், நம்மை மேற்கொள்ளும். ஆனால் இல்லை, இந்த கிருமி என்னை ஒன்றும் செய்ய முடியாது, தொட முடியாது, என்ன நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் மறைந்திருக்கிறேன் என்று சொன்னால், யார் ஆயிரம் வாட்டி உங்களுக்கு முன்பாக தும்மினாலும் இருமினாலும் உங்களை அது பாதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியோடு, தேவ வசனத்தினோடு, அவர் செய்து முடித்தவைகளோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆவியின் சிந்தையோ மாமிச சிந்தை மரணம். சுயனத்தை கொண்டு வரும், குறைவுகளை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், துன்பத்தை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும், அதுதான் மாமிச சிந்தை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அங்கே மரணம் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, பற்றாக்குறை இல்லை, போராட்டங்கள் இல்லை. ஆமென். அப்ப ஆவியின் சிந்தை உடையவனாய் நான் காணப்பட வேண்டும். அப்படி இருப்பேனானால் முதலாவது எனக்குள்ள என்ன இருக்கும், நான் ஆவியின் சிந்தை உடையவனாய் இருந்தால் நான் எதை குறித்தும் பதட்டப்படுகிறவனாய், வேதனைப்படுகிறவனாய், துன்பப்படுகிறவனாய், கவலைப்படுகிறவனாய் இல்லாமல் ஜீவனும் ஜீவனுடையவனாய் சமாதானம் உடையவனாய் இருப்பேன். ஆமென். ஜீவனும் சமாதானம். ஜீவன் என்றால் என்ன, மிகவும் உற்சாகமாயிருப்பது. ஒருவனை பார்த்து உற்சாகம் இல்லாம என்ன, இவன் செத்து போன மாதிரி இருக்கிறான்டேன்னு சொல்லுவோம். ஏனென்றால் அங்கே என்னவா இல்லை, லிவிங், ஜீவனோடு இருக்கிறவனாய் காணப்படவில்லை. அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுவோம். எப்பொழுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நாங்கள் மாமிசத்திலே நினைக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள். அவர் நான் என்ன செய்யிருப்பேன், தேவன் சொல்லியிருப்பார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் மாறாமலும் இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், கிருபை செய்யும் ஐயா, இறங்கும் ஐயா என்று சொல்லுகிறோம். அப்படியானால் அர்த்தம் என்ன, அந்த வார்த்தையை நாங்கள் நம்பவில்லை. நம்பாமல் மாமிசத்தின்படி நாங்கள் கிரிகை நடப்பிக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பவில்லை. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் சொன்னதை நாங்கள் நம்பாமல் செயல்படுகிறோம். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், ஈவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு கீழ்ப்படியாமலும், ஈவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பாமலும் இருக்கிறது, கீழ்ப்படியாமலும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்ப ஆவிக்குரியவன் தேவனை எப்பொழுதும் விசுவாசித்து அவர் செய்து முடித்தார் என்பதை பூரணமாய் விசுவாசிக்கிறவன் இனிமேல் தான் செய்வார் அல்ல, சகலத்தையும் செய்து முடித்தார். ஆகவே நான் கட்டளையிடும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, அவற்றை இப்பொழுது, அவைகள் வந்து இப்பொழுது என்னை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாமிசத்துக்குட்பட்டிருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய்
இருக்க மாட்டார்கள். தேவன்

0: ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறாரா என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம், எஸ் அவர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார், நாங்கள் அந்நிய பாசை பேசுகிறோம், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று நம்புகிறோம். அப்படியானால் அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆவியும் வார்த்தையும் ஒன்றுக்கொன்று முரணானது அல்ல. யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, கவனியுங்கள், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, மாமிச சிந்தை ஒரு நன்மையையும் உருவாக்காது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அப்ப கவனியுங்கள், ஆவி எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்குமானால் நான் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லியும் நான் என்ன செய்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பாமல் செயல்படுவேனானால் நான் எப்படி என்னை ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கும் பொழுதே நான் எனக்கு தாழ்ச்சி இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் தாழ்ச்சி அடைந்திருக்கிறோம், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, நாங்கள் கஷ்டப்படுகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்று தேவனை அறியாதவர்கள் அல்ல, அறிந்த பிள்ளைகள், பல வருஷமாய் தேவனை தரிசிக்கிற அல்லது ஜெபிக்கிற பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் மேய்ப்பனா இருக்கும் பொழுதே நமக்கு எந்த குறைவும் இல்லையாம். அப்படியானால் அவர் என்னுடைய தகப்பனாய் மாறி அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் என்னை அதிபதி ஆக்கின பிறகு எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்க முடியும்? அவர் எல்லாவற்றாலும் என்னை நிறைவடைய செய்திருக்கிறார். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் என்னை பூரணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப எங்கே நான் தவறு விடுகிறேன் என்று சொன்னால், தேவ வசனத்தோடு என்னை இணைத்து கொள்ளவில்லை, நான் என்னுடைய மாமிசத்தோடு இணைத்து கொண்டு ஜபிக்கிறபடியின் நான் பெற்றுக்கொள்ளாதவனாய் இருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது நம்மை குறித்து, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப உபதேசம் என்ன சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி அவர் எங்களை ராஜாக்களாஸ் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியர்கள் ஆக்கியிருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார். எப்படி அவருடைய சொந்த பிள்ளைகளானோ, மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதம். எப்படி அப்பேற்பட்ட மிகவும் விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்? நம்முடைய கிரியையினாலேயா அல்லது விசுவாசத்தினாலேயா? அவரை விசுவாசித்தபடினால் அவருடைய பிள்ளைகளானோம். அப்ப அவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு, அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதிகளாயிருக்கிறோம். அவருடைய சொத்துக்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், அவருடைய சுகம், அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை, இவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சொந்தக்காரராயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு தகப்பன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து செத்து போனால் இந்த உலகமே என்ன செய்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட் அவர் எந்த இடத்துல வேலை செய்தாரோ அந்த இடத்துலே அதே பதவியை என்ன செய்கிறது, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறோம், இவைகளை எல்லாம் நம்பாமல் இருக்கிறோம். எப்பேற்பட்ட மேன்மையான மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் வந்து விட்டோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். உங்களில் சிலர், 1 Corinthians 6:11 இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் மாமிசத்திலே கிரிய செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். முடிந்து போயிட்டு, கழுவுவார் அல்ல, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் இந்த நிலையில் தான் இருக்கிறான். ஆகவே மாமிச மனுஷனோடு நீங்கள் இணைத்து கொள்ளாமல் தேவன் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்து இப்படியாக ஆவிக்குரிய மனுஷனாய் உங்களை ஆக்கி இருக்கிறார். ஆமென். கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப இந்த சிந்தை உடையவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனுடைய கிரியையை நம்மால் காண முடியும். மாத்தாளே மாத்தாளே போய் அதிகமாய் உபவாசம் இரு, மாத்தாளே மாத்தாளே போய் அதிகமாய் வேதத்தை படி என்று சொல்லாமல், மாறாக நான் உனக்கு சொல்லவில்லையா, நானே உயிர்த்தெழுதல். அப்ப அவர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிப்பேனானால் என்ன நடக்குமாம், தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றால் அர்த்தம் என்ன, தேவனுடைய வல்லமை வந்து லாசருவை உயிர்ப்பிக்கும். அப்ப எங்க ப்ராப்ளம் என்று சொல்ல வருகிறார், மாத்தாள் இடத்திலே எங்க பிரச்சனை என்று சொல்ல வருகிறார், விசுவாசத்திலே பிரச்சனை. தேவன் ஏற்கனவே சொன்ன வசனங்களை, நீங்கள் ஏற்கனவே படித்த வசனங்களை இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் படித்த வசனங்களை அப்படியே விசுவாசிப்போமானால், செய்து முடித்தார், எல்லாம் கொஞ்சம் முடிந்தது என்று சொல்லவில்லை, எல்லாம் முடிந்தது. ஆகவே எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக செய்து ஒரே பலியினால் உங்களை என்னை பூரணமாக்கி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதையே சிந்திப்போம், அதையே பேசுவோம், அதையே அறிக்கையிடுவோம். இப்படிப்பட்ட சிந்த உடையவர்களாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாய் காண்போம். தேவ மகிமை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் செய்து முடித்தவைகளை அப்படியே நம்பி நாங்கள் கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்போம். நிச்சயமாக தேவனுடைய மகிமை நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தை வந்து மேற்கொள்ளும். அவருடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில, இந்த உலகத்திலே, பூமியிலே நிறைவேறுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பில் கேட்க போன்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களுடன் பேசி கொடுத்திருக்கிறார். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கத்திரை கருத்தில் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். பாஸ்டர், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்திரை வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறோம். கத்திர தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.
3: இரக்கம் செய்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களை எல்லாம் அழுகை செய்ய உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய அக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவையானவர் எங்களை எல்லாம் குறைவுகளை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது போல தமிழே ஆண்டவரே, ஆண்டவரே ஆட்டுக்குடிய ரத்தத்திலும் சாட்சியில் வசனத்திலும் தூங்காத தூதரும் பணிவிடை நாவியும் பரலோக அக்கினிக்களும் பரிசுத்தாண்டு ஆலயக்கும் ஒவ்வொருவரையும் என்னையும் குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு வந்தவர்களையும் ஒப்பு கொடுத்து மூடி மறைத்து வேலையெடுத்து செபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி, சமாதானம் உங்களோட இருப்பதாக.
4: நன்றி, தேங்க்யூ சிஸ்டர், உங்களோடும் கூட இருப்பதாக. எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி.
3: பிரைஸ் லார்ட். திருச்செலோமியா, திருச்செலோமியா பிரைஸ் லார்ட்.
2: அம்மா பிரைஸ் லார்ட். அம்மா
3: நீங்க நடத்துங்க ஐயா, நீங்க பொறுப்பாருங்க.
2: நன்றி அம்மா, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரமாக அருமையா ஜெபத்துல நடத்தினீங்க. உங்களோட சேர்ந்து ஜெபித்த அருமையான ஊழியர் குடும்பங்களையும் நிறவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு நேரமாய் அப்பா ஆண்டவரே அநேக காரியங்களுக்கா ஜெபித்த ஆண்டவரே அருமையான குடும்பங்களுக்கா நன்றி சொல்லி துதிக்கிறேன். மேரியம்மாவுக்கா நன்றி சொல்லி துதிக்கிறேன். இவ்வளவு நேரமா ஜபத்துல நடத்தின அந்த குடும்பங்களை இன்னும் ஆசீர்வதிங்க. அநேருக்கு ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்துங்க. அநேருக்கா பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா, ஜபத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டோட நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அண்மைக்கு மாத்திரமல்ல, தூர தேசத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலும் அப்பா அவர் உறக்கத்து போற வேளையிலும் நல்ல சமாதானமா நித்திரையை கொடுத்து மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ள அவர்கள் கடந்து வர தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டோட நாமத்தினாலே அருமையான குடும்பங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மேரியமாக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஆண்டவருக்கு நன்றி. நல்ல சுவபலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாளைய நாளே நினைப்புல கொண்டு வந்து பயன்படுத்துங்க ஆண்டவருக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையிலும் அப்பா இணைய போற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அந்த நினைப்புல கொண்டு வந்து பயன்படுத்துங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிறோங்க. தேவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய கரத்திலே இந்த நினைப்போல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நினைப்போல் மேலே மீண்டும் ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளோட தடைகளை நீக்கி ஆவியானவரே ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிக்கணுமாய் எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்படி செவிக்கிறேன் சிவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: மருந்தாக ஆற்றதாக இந்த வார்த்தைகள் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். பொறுப்படைந்த ராஜா பார்த்து கேட்ட பிள்ளைகளை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த நச்சரிய மெத்துவதற்கு பெறப்புறவர்களா இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே உங்களோட அழைப்புக்கு படிந்து உங்களை நீங்க தொட்டு குணமாச்சின பிள்ளைகள் உங்களை அவப்படுத்தவனும் உங்களை அன்பை மற்றவர்கள் அறியவனும் அறியாத மக்கள் இன்னும் சில மக்கள் அறிய வேணும் என்று வாஞ்சே நீங்க சாதாரண மேலதுல போட்டு அந்த வாஞ்சி அந்த சங்கம் மூலிகளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காகும். இதவால் நடத்தத்தக்க நல்ல ஞானம் அறிவு நேரம் சோபல தைரியம் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து கொண்டு வர கிருபைக்காகும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சோதனை ஆசீர்வதிங்கு சோதனை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக அளவிடக்கூடாத ஆளன் நீள முடியாது அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல இந்த சங்கம மொழிகளே இணைவோடு அன்போடு வரவேற்று வாழ்த்தி வாழ்த்தி அவர்களை சந்தோஷத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்து வாழ் நடத்துற கிருபைக்காக நன்றி. ஞானக்கண்மலியே ஞானக்கண்மலியே சந்தோஷ முன்னலியே சாந்த சுருவியே நீங்க தான் ஐயா சாதரண மனைவியையும் ஆசீர்வதித்து என்னும் அவர்களுக்கு நல்ல சோபல தைரியத்தை கொடுத்து என்னென்ன விதத்தில் என்னும் தெல்லைகளை பெரிதாக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதையும் சேர்த்தக்க வல்லமை ஞானம் அறிவு எல்லா தாழ்மை உண்மையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு விரைவாக இந்த சங்கம மொழிகளில் இணையும் ஆத்மாக்களோடு அன்பாக அன்பாக ஆண்டுகளே கதைக்கத்தக்கதாக குஞ்சிரிப்போடு கதைக்கத்தக்கதாக நீங்கள் பெருத்தாதியானவரே அவர்களை நகர்த்தி பண்ணத்தை கிருபைக்காக இந்த அன்பை அவர்களை உங்களுடைய அன்பை உணர்வோர் கண்டு இன்னும் அவர்களும் மனமாறத்துக்களாக அவர்களை உங்கள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சாதனை புறப்படுங்க, சாதையை புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. வெற்றியோடு நடத்துகிற ஞான மரபை கொடுத்து ஆசீர்வதிக்கும் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா. அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு விசுவாசத்துக்காக ஆண்டவர் நன்றி. அவ உங்களோட ராஜ்யம் பலர்களுக்கு செய்யும் ஒத்தாசை கொடுக்கும் ஒவ்வொரு ஒத்தாசை நீங்கள் ஆண்டவே அவரை நீங்க தான் தொட்டு உங்களை கண்டு பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஒத்துழைக்கிறோம். என்னென்ன உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு வேண்டிய வழியை நீங்க திறந்து கொடுத்து அவரை மகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கிறோம். என்னை கொடுத்த மகனுக்காக, மருமனுக்காக, பேரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த சங்கம் முதலில் இணைந்து போதும் அவர்களுக்காக பேர் பேராக முழங்கள் வருவது உங்களுக்கு தெரியும். நாங்க பேர்கள் சொல்லாவிட்டாலும் நீங்க அந்த பேர்களை எல்லாம் ஆண்டவரே பிறகில் வெளியில் வைத்து வைத்திருக்கிறவரே என்ன மாதிரிகளை நெருங்கி வாழத்தக்கதாக வாழ் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு இந்த உலகத்தில் சாட்சியாக வேலை விதத்திலும் வைக்கப்படும் ஆண்டவரே சபையிலும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையிலும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஒளியாக வைத்து வழிநடத்தக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருங்கால சந்ததியில் பிள்ளை பேர பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா. நீங்கள் கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி நன்றி. அவர்களை பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் இத்தனை விதமான ஆண்டவரே அடிமை அவர்களும் காணவில்லை என்று பாவத்துக்கு பாவத்தை செய்வதற்கு இடம் இருக்க வையா என்றாலும் உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போய்விடாதபடி நீங்கள் அவர்களை கடிவாளம் போட்டு வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்னும் இவர்களுக்கு நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து ஆண்டவரே என்னும் உங்களுக்குள் காலோந்து நன்றி. கைவாரியாகிய உங்களை மாமப்படுத்தத்தக்க உங்களோட ராஜ்யத்துக்கு அவயவங்களாக அவர்களை பாவிக்க உங்களால் முடியும், பலர்களுக்கு பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொல்லாத காலத்தில் ஐயா எந்த பொய்யாங்கும் வந்தவர்களான காலப்படி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்களும் ஒன்றே இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை ஆண்டு வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. அதே போல் சோதரன் சோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த வண்ண சங்கம மொழியலையும் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ஒரு ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அந்த ரத்தத்தில் இருக்கிற பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு வேறொன்றுமிலே இல்லையா. இந்த ரத்தத்தால் மூடி காத்து கொள்றீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தேவனே ஆண்டவரே வாஞ்சுகளை நிறைவேற்ற தேவன் நீங்கள் ஐயா. சோதரன் சோதர மனதே என்னும் இந்த சங்கமம் மொழியலே என்ன விதமாக சிறப்பாக நடத்த வேணும் என்று நீங்கள் வாஞ்சிய போகிறீங்களோ அந்த வாஞ்சியை நீங்கள் இட்ட நேரத்தில் நிறைவேற்றி என்ன இந்த உலகத்தில் ஆண்டையர் மூலம் முடக்கெல்லாம் இணைந்திருந்து கேட்கத்தக்கதாக நீங்க வழிகளை திறந்து ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்களோட பரலோக ஆசீர்வாதம் ஆபிரகாமின்ட ஆசீர்வாதம் அத்தனை மகளுக்குரியது. அந்த ஆசீர்வாதத்தை ஊட்டவல்ல ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இசாக்கின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கமம் முறையலில் இணைந்திருந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்த போற பிள்ளைகள் ஆத்தமாக ஒவ்வொன்றுக்காக நாங்கள் சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு அவருக்கு நீங்க கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. அழாவரை அவருடைய குடும்பம் அவருடைய சபையை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த அபிஷேகத்தை அவர் போட்டெடுத்து விடாத ஒரு சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த சங்கமம் முறையலில் இணைந்திருந்து உங்களை மகமப்படுத்த கிடைத்ததே என்று அவர் நன்றியுள்ளத்தோடும் துதி ஸ்தோத்திரத்தோடும் உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களால் பேச போறதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுகளுக்கு உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு நல்ல நிலத்தை ஆண்டு கேட்கும் பிள்ளைகளுடைய மனதில் பதிந்து அதுக்கு கீழ்படுந்து அந்த வார்த்தைக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒன்றை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக பிறக்க உங்களால் முடியும். பிறத்து கொண்டு வாரத்திருவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோற்கிறோம் நல்லார் மேலும் பிள்ளார் மேலும் ஆண்டவரே அவனால் மலையப்பே பண்ற உறவச்சம் இல்லாத திருவனே இதில் இணைந்திருந்து கேட்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இத இந்த வார்த்தைகளுக்கு ஆறுதலாக அபிஷேகமாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை நல்ல வழியில் பொல்லாத வழியிலிருந்து விலக்கி இந்த வார்த்தைகள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தை கொடுக்கும் தாசனை ஆசீர்வதிங்கோ, குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ, அப்பனே அவருடைய சபையை ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆண்டுகளே என்னென்ன உங்களை பல்லோக ஞானத்தை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வழிநடத்தத்தக்க நல்ல மேப்பராயிருந்து நடத்தத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி ஆண்டுகளே அவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கு வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே தொடர்ந்தும் பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ சாட்சி கூடாக எந்தெந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இதில் இணைந்திருந்த இன்றைய நாள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவர்கள் உங்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் இடகட்டி உங்களை மகப்படுத்த வேணும் என்று அந்த ஒற்றே எண்ணத்தோடு ஆண்டவீரர்களுக்குள்ளால் ஆத்மாக்கள் உங்களோட அன்பை என்ன ருசிக்க வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சாட்சி பகரத்தக்கதாக துதிர்த்தோத்தத்தை செய்யத்தக்கதாக பாடல்களை பாடத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக பாவிக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுவோம். நீங்க பேர் பேராக அறிவிங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அன்பின் தேவனே இந்த நேரத்தில் இவர்கள் எந்தெந்த தேசத்தில் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்த தேசத்தில் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக பொல்லாங்கன் கண்ணு பொல்லாங்கன் கண்ணுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ரத்தத்தால மூடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அன்பின்தவனே இந்த நேரத்தில் விசேஷமாக உங்களோட பிள்ளைகளுக்கு உலகத்தில் உங்களை நேசிக்க பிள்ளைகளுக்கு உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு நெருக்கத்தையும் அடுக்கத்தையும் கேள்விப்படும் பொழுது நாங்கள் வேதனைப்படுகிறோம் ராஜா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு வேண்டிய உங்களோட வார்த்தையை சொல்ல வேணும் என்று அஞ்சோடு ராஜா உங்களோட வார்த்தை உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படுந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்களோட அவர்களோட கூடி சேரும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர்களை நீங்க வேண்டி பாதுகாப்ப கொடுத்து என்ன தொடர்ந்து உங்களோட அன்பை அவர்கள் எங்கெல்லாம் அன்பில்லாமல் தவிக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒவ்வொன்றையும் செய்து உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே வழிநடத்தி கொண்டு வார தேவனே உங்களுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றையும் அவர்கள் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளும் கொண்டு வாரத்தில் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உலகத்தில் இந்த உங்களுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்து உங்களுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்த வேணும் என்று நீங்கள் அவர்களை ஆண்டவரே அழைத்து வைத்திருக்கிறீங்களோ நியமித்து வைத்திருக்கிறோம். அந்த இடங்களில் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக துலாச பாசங்கள் பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இச்சப்படாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. அவர்களை காண்போர் உங்களை காணத்தக்கதாக இயேசுவையும் கூட தாழ்மே உண்மையும் அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை உங்களால் ஆண்டவரே அவர்களை புதுப்பித்து புதுப்பித்து பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வாழவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க சொன்னால் ஆகும் கட்டல் விட்டால் நட்டக்கன் ராஜா, அப்படிப்பட்டது நீங்க ராஜாதி ராஜன், உங்களால் எல்லாம் முடியும். அதுக்காக உங்களும் இந்த பாலிவ சந்ததிக்காக உங்களும் வருங்கால சந்ததி ஐயா, இந்த வருங்கால சந்ததி படித்து பட்டம் பெற்று இந்த நாட்களில் இந்த கனடா தேசத்தில் ஆண்டு வரை பட்டம் பெற்று கையர் பண்ணும் பாலிவ சந்ததி உச்ச சிறுவருக்காக முகழ்ந்து வருவோம். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த ஞான மரபுகளால் படுத்து பட்டம் பெறத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக நன்றி. நன்றி தொடர்ந்து படிக்க வேண்டுமென்றாலும் அவர்களுக்கு படிக்கத்தக்க வாய்ப்பை வழி வசதிகளை எல்லாவற்றையும் நீங்க தொடர்ந்து கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ராஜா. என்னும் படுத்து பட்டம் பெற்று வேலைக்காக அவளோடு வேலைக்காக ஆண்டு தேடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஆண்டு விட உங்களை பிள்ளைகளுக்கு என்ன நல்லது என்று தெரியும். அந்த நல்லதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதையும் கூறாங்க. எந்த விதத்திலும் சோர்வடைந்து போய்விடாதபடி உங்களை நம்பின பிள்ளைகள் உங்களை எங்களுக்கு வாழும் வழியை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் வளர்த்தி போய்விடாதபடி ஆண்டு விரை உங்களே நிலைத்திருக்கத்தக்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக படித்து பட்டம் பெற்று வாழ்க்கை துணை வந்த பிள்ளைகள் வாழ்க்கை துணைக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்திருக்கிறதை அவர்களுக்கு வெளிப்புலோகத்தில் வெளிப்படுத்தி அதற்கு அவர்கள் படிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அந்த துணைகளை கொடுத்து இணைத்து உங்களோட சன்னிதானத்தில் இணைத்து அவர்களோட வாழ்க்கையில் நீங்க மகப்படுத்தக்கதாக அவளை தங்களோட வாழ்க்கையை உங்களில் கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்துங்க ராஜா. இந்த வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீங்கள் காத்து வழிநடத்துறீங்க. ஆசீர்வதிக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் சாட்சியாக இருந்து பாடசாலையில் உங்களுக்கு பிரியமில்லாத இதையும் செய்து விடாதபடி உங்களுக்கு கீழ்ப்படிந்த நடப்புகள் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கும் அதிபருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உணர்த்தி இந்த பாடசாலைக்கு போகும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் நீங்க தான் ஐயா அவனை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எது பாவம் எது பாவம் இல்லை என்று உணர்ந்து நடக்கத்தக்கதாக விசேஷமாக அவர்களை வழிநடத்தும் பாட்டுமேர் நடத்தத்தக்கதாக அதிகாரி நடத்தத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றார் அவர்களை வழிநடத்தத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் விசேஷமாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கு மேலாக பாவங்கள் செய்து விடாதபடி வழிநடத்துங்கோ ராஜா, வழிநடத்துங்கோ. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படும் செய்திகளை கேட்கும் பொழுது விசுவாசமானவர் எவ்வளவு தந்திரமாக அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குலைத்து கொண்டு வாரானது உங்களுக்கு எங்களுக்கு உணர்த்துறது. இந்த சந்தோஷம் சமாதானத்தை இந்த பிசாசானவன் குழப்பதற்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளோ அதிகாரிகளோ ஒற்று பெரும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உணர்த்தி வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா, உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். போக்குவரத்து வசதிகளை உண்டு பண்ண தேவனே உங்களுக்கு நன்றி. எங்கெங்கில் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, கடமைக்கு போகும் போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமைகளை செய்ய போகும் பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை உங்களோட வார்த்தைக்கும் உங்களோட அன்பை பெறமாறத்தக்கதாக பிரயாணம் பண்ணும் ஆத்மாக்களோ ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. பிரியான வசதிகளை உண்டு பண்ணது நீங்கள் அவர்களும் ஐயா கீழ்ப்படிவோடு உங்களோட பிள்ளைகள் பிரயாணத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்திடும்போம் அவர்களை நீங்க வேண்டிய பாதுகாப்போடும் சுகத்தோடும் அவர்களோட வீடுகளுக்கு இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் முழித்த வண்ணம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது தேவனே. உங்கள் ஒருவரால் தான் ஐயா நீதியை நல்ல நாட்ட முடியும். நீதியின் சூரியன் நீங்கள் ஐயா, அந்த நீதியை நல்ல நாட்ட உங்கள் ஒருவரால் முடியும். நீதியின் வெற்றி கொடிய ஒரு தேசங்களிலும் பறக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா முடியும். தேசத்து தேசம் உங்களும் இணைக்கும் பொல்லாத சுத்திராதியானவே, நசுக்க காலுக்கு கீழ் போட்ட நசுக்க உங்களொருவரால் தான் அணைக்க முடியும். நீங்க பிறந்தது வந்த தேசம் ஆகிய தேசத்துக்கு எதிராக ஐயப்படும் அம்போ போன்றையும் அந்த அதை தாக்காதபடி அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்து அந்த அதிகாரியும் பாதுகாத்து உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்தி கொண்டு வாரதேவனே கடைசி மட்டும் வழி நடத்துவீங்கள். ராஜராஜனாக வந்திறங்க போற அந்த தேசத்தை என்னும் பரிசுத்தமாக ஆளத்தக்கதாக ஆண்டவரே, என்னும் உங்களை மக்கள், உங்களை நேசிக்கும் மக்கள் உங்களோட வருகையை ஆண்டவரே எதிர்பார்த்த வண்ணம் உங்களை நேசித்து வலப்பக்கமோ உடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி நடக்கத்தக்கதாக அப்பா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், என்னும் அந்த தேசத்து மக்கள், யூத மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே கருவாலம் போட்டு கட்டி வழி நடத்தி கொண்டு வர முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேசத்து தலைவர்களையும் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். எனும் உங்களை நேசிக்கும் தேசத்து தலைவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து ராஜா அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் இல்லாக உங்களை ஆராயத்திற்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து அந்த தேசத்தை ஆள்றவர்களாக இருக்க தக்கதாக ஒவ்வொரு அதிகாரியும் ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. இடகட்டி வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பலாத்தினாலும் இல்ல பரிசுத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னவென்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா இந்த மீதியான சங்கம மொழியிலே உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் வந்து உங்களுடைய ஆத்மா எந்தெந்த ஆத்மாவுக்கு நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ இதில் பங்கு பெற்றி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கொடுத்தீங்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தாளந்துகள் ஞானம் அறிவு வரங்கள் கனிகளுக்காக நன்றி உள்ளத்தோடு உங்களை நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் எதையும் அவர்கள் ஒரு சொல்லுத்தனம் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரை இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா வழி நடத்துங்கோ. ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட நேரத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கு உங்களை மாமப்படுத்த சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே என்று நன்றி உள்ளவர்களாய் இருந்து அவர்களை வாழ்க்கையில் நீங்க பெருகவனும் ராஜா அவர்கள் சுருகத்தக்கதாக எங்கெங்க ஐக்கியப்பட்டாலும் இந்த சபையில் ஆண்டவரே ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவளுடைய அவளுடைய குடும்பத்தை அவளுடைய சபையை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. அவர்களால் நீங்க பேசி ஐயா நீங்க பேசி அவளுக்குள்ளால் நீங்க வெளிப்படுறதுக்காக அவளுக்கு கொடுத்த வரங்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டு சிறப்பாக நடத்தத்தக்கதாக நீங்க கொடுக்கிற இந்த வழிக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வெட்டியோடு தடதானதும் இன்றி இந்த சங்கம மொழியிலே முடிவு வரி அந்த முடிவு மட்டுக்கும் நீங்க வழிநடத்தி முடிப்பீங்க. வழிநடத்த வல்லவரே உங்களுக்கு ஒருவருக்கே நாங்க நன்றி துதிகனமாய் செலுத்தி எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக தம்முடைய பலசுவாசத்திலிருந்து பருந்தி பேசிக் கொண்டிருக்கிறதவனே, திரும்பவும் ராஜாதிராஜனாக வர இருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்க நன்றி துதிகனமாய்மை செலுத்தி இவனுள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். வேற நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்தோஷ சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் அம்மா. ஆமீன். வழிநடத்தினார் நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலியின் சார்பிலும் என் சார்பிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்போம். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயில் இணைந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டனி சில்லி ஏப்ரஹாம் அவர்கள் தயவு செய்து எடுத்து வருகிறார். வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வருகிற தயவு செய்திக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரை வரவேற்றுக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரை கரத்தில் போய்ப்போம். திரும்பமாக திங்கட்கிழமை அவருடன் இணைய இருக்கிறோம். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ் லோ பாஸ்டர்.
6: பிரைஸ் லார்ட்.
1: ஆமென். இந்த கிரமங்களை ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமென். காட் பிளஸ் யூ.
6: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நமக்கு அருமையான மேன்மையான புதிதான அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அதை விட ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆமேன். கிறிஸ்து இயேசு நம்மோடும் நாம் அவரோடும் இருக்கிற வாழ்க்கை, மேன்மையான மகிமையான வாழ்க்கையை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஜபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வாழ்க்கைக்காக, இந்த புதிய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதிதாக்கி புதிய மனுஷர்களாக்கி உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் செயல்படும்படிக்கு எங்களோடு இணைந்திருக்கிறவராய் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பூமியின் கடைசி பரியந்தம் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய், எங்கள் மூலமாய் கிரியை நடப்பிக்கிற தேவனாய், உம்மை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பெருக எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம் அநேக வேளைகளில், அல்லது நாங்கள் சொல்லலாம் எல்லாவற்றிலுமே, அல்லது அதிக காரியங்களிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடக்காமல் மாமிசத்துக்குரியவர்களாய் நடக்கிறபடியால் நாங்கள் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றியை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். மாமிச மனிதன், ஆவிக்குரிய மனிதன். ஆனால் நாங்கள் மாமிச மனுஷர்களாக செயல்படாமல், இந்த பூமிக்குரிய மனுஷர்களை போல செயல்படாமல், தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரியவர்களாய், ஆமீன், எல்லா மாமிச கிரியைகளையும் ஜெயிக்கிறவர்களாய், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்ட ஜாதியாய் ஜனமாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார், எங்களை மீட்டு கொண்டார். அவரோடு கூட நாங்கள் மரித்தோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அப்படி அவர் விடவில்லை, இப்பொழுது அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தும் இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனிதன் இப்போ எங்கே இருக்கிறான்? தேவனோடு கூட இருக்கிறான், இயேசுவோடு கூட இருக்கிறான். ஆமேன். அப்ப அந்த ஆவிக்குரிய மனிதனோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வேனானால் இந்த பூமியிலே இருக்கிற எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், என்ன எல்லாவற்றையும் இந்த உலகம் கொண்டு வருகிறதோ அவைகளை நாங்கள் ஜெயிக்கிறவர்களால் இருப்போம். யோவான் 16 அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு இந்த உலகம் தர இருக்கிறது என்ன? ட்ரிபிலேஷன், உபத்திரவம். ஆனால் இயேசுவோ நமக்கு என்ன தந்திருக்கிறார்? இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஜெயம் ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசுவே ஜெயத்தை பெற்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழாமல் பிரச்சனை, வேதனை, துன்பங்களினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் அல்லது தோத்து போனவர்களாய் அநேக வேளைகளிலே நாங்கள் காணப்படுவதற்கு காரணம், ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த கிறிஸ்துவோடும் உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷரோடும் நாங்கள் எந்த ஒரு இணைப்பும் இல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால். வாசிக்கிறேன், கவனிங்கள். ஜோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப உலகத்திலே உபத்திரவம் உண்டு, அது ஆருக்கு? நமக்கு அல்ல. இது மிகவும் முக்கியமான காரியம். இந்த உலகம் தர இருப்பது உலகத்தவர்களுக்கு கொடுக்க இருப்பது, பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருப்பது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அல்ல, உபத்திரவங்களை கொடுக்கும்படி. நீங்கள் எந்த பெரிய மில்லியனர் டில்லியனர் இவையில் எல்லாரை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்புள் உருவாக்கினவரை குறித்து, அப்புள் கம்பெனியை உருவாக்கினவரை குறித்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஸ்டீவ் வந்து எப்படி செத்து போனார் என்றால் கேன்சர் வியாதியினால் செத்து போனார். அவரால் ஒரு கேன்சர் வியாதியை கூட, இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்த அவரால் ஒரு கேன்சர் வியாதியை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் போய் ஜெபித்தால், ஆண்டவருக்கு மகிமைக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள் தேவன் என் மூலமா என்னை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார், அந்த கேன்சர் வியாதியில் இருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகத்திலே கேன்சருக்கு எந்த மருந்தும் கிடையாது, ஆனால் தேவனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவனை நம்புவோமானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு இணைக்கப்படுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவருடைய வார்த்தையோடு நாங்கள் இணைக்கப்படாமல் நாங்கள் உலக வார்த்தைகளோடு இணைக்கப்படுகிறோம். அதுதான் மாமிச கிரிகை. மாமிச கிரிகை நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, மாமிச கிரிகை மரணத்தை கொண்டு வரும். டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாங்கள் செயல்படுகிறோமே அல்லாமல், தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சரி, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம் என்று அநேக வேளைகளிலே செயல்படாமல் இருக்கு. எங்களுடைய கையில் என்ன இருக்கிறது, எங்களுடைய பையில் என்ன இருக்கிறது, எங்களுடைய சரீரம் என்ன சொல்லுகிறது, இவைகளை வைத்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகள் மாமிச கிரியைகள், இவைகள் மரணத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை நாங்கள் அறிந்து விசுவாசிப்போமானால் அதன்படியே, சொன்னவர் உண்மை உள்ளவர், ஆகவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று, நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனுடைய வெற்றியை காண்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பி ஆஃப் குட் சியர். சோ மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், சுவையினங்களை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்கள், எல்லா விதமான அடிமைத்தனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பிசாசுவின் கிரிகைகள் எல்லாவற்றிலும் இருந்து, உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, பிசாசின் கிரிகைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 நாங்கள் வாசிக்கிறோம், பிசாசு உங்களை தொட முடியாது, பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு கிட்ட வரவே முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், மாமிசத்திலே செயல்படுகிறபடினா, எங்களுடைய மாமிச மனுஷன் செத்து போனான், ஆகவே நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் அநேக வேளைகளிலே மரித்த மாமிச மனுஷனோடு இணைக்கப்பட்டுத்தான் செயல்படுகிறோம். இன்னொரு விதத்திலே சொன்னால் உலகத்தோடு இணைக்கப்பட்டு செயல்படுகிறோம். ஆனால் நாங்கள் யாரோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும், கிறிஸ்துவோடு, பரலோகத்தோடு, தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக ராஜ்யத்தையும் இந்த உலக ராஜ்யம் கொண்டு வருகிற யாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாய், மேற்கொள்ளத்தக்கதாய், இன்னொரு மேன்மையான மகிமையான ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஆகவே உலக ராஜ்யம் நம்மை ஜெயிக்க முடியாது, உலகத்தினால் வருகிற காரியங்கள் நம்மை ஜெயிக்க முடியாது, உலகத்தில் இருந்து வருகிற வைரஸுகள், உலகத்தில் இருந்து வருகிற தடைகள் தாமதங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு எந்த விதத்தில் எல்லாம் தடைகளும் தாமதங்களையும் போட முடியுமோ அவ்வளவுக்கு அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலே தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது. இவர்கள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தாமதங்களையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. இதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினால் அது அப்படியாக நடக்கும். செஞ்சோரியன் சொல்லுகிறான், நான் தலைவனாயிருந்தும் ஒருவனை பார்த்து போவென்றால் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இதை செய் என்றால் அவன் செய்கிறான், அவன் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு நான் அதிகாரியாயிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நீங்கள் இந்த உலகத்துக்கு அதிகாரிகளாய் இருக்கிறீர்கள், உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் சொன்னான். ஆகவே உலகத்தை ஆளுகிறவர்களாய் நாங்கள் பேச வேண்டுமே அல்லாமல் உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசக்கூடாது. ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு துன்பம், ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ இது வந்து உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்கள் பேசுகிற காரியம். பிசாசை ஜெயிக்கிறவர்கள் அப்படி பேச மாட்டார். அநேக வேளைகளிலே கவனியுங்கள், நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம். ஆனால் நாங்கள் ஜெபத்துக்கு போகும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தோமோ, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், என்ன ஒரு விடுதலை இல்லாமல், பயத்தோடும் கவலையோடும் ஜெபத்துக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஜெபம் முடிந்து நாங்கள் வரும் பொழுது அதே மாதிரி தான் மறுபடியும் வருது. எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சம்பையா சம்திங் ரோங். ஏனென்று சொன்னா, இப்ப பாருங்க, என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினிடத்தில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரை நான் பார்க்க போகிறேன். அவரை நான் பார்க்கிற வரைக்கும் தான் பிரச்சனை என்னோடு கூட இருக்கு. நான் அவரை பார்த்து விட்ட பிறகு நான் திரும்பி வரும்பொழுது என்ன செய்ய மாட்டேன், அதே பிரச்சனையை காவி கொண்டு வர மாட்டேன். அப்படி காவி கொண்டு வருவேனான், தூக்கி சுமந்து கொண்டு வருவேனானால் அவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் ஒரு ஜனாதிபதி, ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனை என்ன சொல்லு என்று கேட்கும் பொழுது அவரிடத்திலே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை, இப்படியான பிரச்சனைகள், இதற்கு நீர் தீர்வு செய்யும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், என்னால் முடியாது என்று சொல்லுவார். ஆனால் அவர் ராஜாவா இருக்க தகுதியற்றவர். ஆனால் அப்படியா, அதை இப்பொழுதே தீர்த்து வைக்கிறேன், உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இன்று முதல் அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, தீர்க்கப்பட்டாயிற்று என்று நினைத்துக்கொள், எவ்ரிதிங் ஹாஸ் பீன் டன் என்று அவர் சொல்லுவாரானால், நீங்கள் போகும் பொழுது இருக்கிற வேதனை, துன்பம், கவலை, கண்ணீரோடு மறுபடியும் அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள். வெளியே வரும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு, மிகவும் கொண்டாட்டத்தோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னத்தை சுமந்து கொண்டு போனீர்களோ இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ராஜா சுமக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கான தீர்வை அவர் செய்து முடிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் புறப்பட்டு வருவீர்கள். ஆனால் அப்படியாகவா இன்றைக்கு எங்களுடைய ஜபங்கள் இருக்கிற, ஜபத்துக்கு போகும் பொழுது எப்படி இருந்தோம் அப்படியேதான் ஜபத்தை முடித்து விட்டு வரும் பொழுதும் இருக்கு. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, பயம் நீங்கி போகவில்லை, வேதனை நீங்கி போகவில்லை, அவற்றோடு தான் நாங்கள் காவிக்கொண்டும் இருக்கிறோம். அப்ப இன்னொரு காரியம், அப்ப நாங்கள் அவரிடத்திலே கொடுக்கவில்லை. எந்த பிரச்சனையே இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஐயா, ஆனா நான் ஏதாவது போய் செய்வேன் ஐயா, நீர் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஐயா, நானே பார்த்துக் கொள்றேன் ஐயா என்றது போலதான் இன்றைக்கு நம்முடைய ஜபங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. ஜபத்திலே நிச்சயம் இல்லை. நான் வாய துறந்து பேசினால் சுகம் உண்டா இருப்பதாக என்று நான் பேசினால் பிசாசே இந்த சகோதரனை விட்டு வெளியேற என்று நான் பேசினால் அது அப்படியே நடக்கும் என்ற விசுவாசம். கடந்த வாரத்திலே ஒரு மூன்று வாரம் இருக்கும், ஒரு சகோதரி விடுதலைக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். விடுதலைக்காக என்று சொல்ல முடியாது, பைபிள் ஸ்டடிக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு எல்லாருக்கும் நான் ஜபிக்கும் பொழுது அந்த சகோதரி மேனிஃபெஸ்ட் பண்ண, அதாவது பிசாசு வெளிப்பட ஆரம்பித்தது. இத்தனை வருடங்களாக சபைக்கு போகிறார்கள், ஆனால் எந்த விடுதலையும் இல்லை. அந்த சகோதரிக்குள்ளே பிசாசு இருக்கு, சகோதரிக்கும் தெரியாது, கல்யாணம் முடித்த கணவனுக்கும் தெரியாது, போகிற சபைக்கும் தெரியாது. ஆனால் வந்த இடத்திலே கைகளை வைக்கும் பொழுது பிசாசு வெளிப்பட்டது. அப்பொழுது நான் கட்டளை கொடுத்தேன், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த சகோதரியை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர், அதுல இருந்த இன்னொரு சகோதரர் என்னிடத்திலே வந்து, பாஸ்டர் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா ஜெபித்து இந்த பிசாசை துரத்தி இருக்கலாமே என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் ஏற்கனவே நான் கட்டளை கொடுத்து விட்டேன், பிசாசு இனி அங்கே இருக்க முடியாது, கிரிய செய்ய முடியாது, போயே ஆக வேண்டும் என்று சொன்னேன். அவர் விசுவாசித்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த வாரங்களிலும் அவர்கள் வந்தார்கள். நான் கரங்களை வைக்கும் பொழுது அருமையாக தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு நிற்க முடியாமல் தரையிலே விழுந்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டார். கட்டளை இடப்பட்ட பொழுதோ ஆவி அவர்களை விட்டு ஊட்டி போனது. அப்ப நாங்கள் பேசிட்டு நாங்கள் ஒரு என்ன செய்கிறோம், ஜபிக்கிறோம், ஆனால் ஜபித்தது நடந்தாயிற்று, இப்பொழுதே அது மேற்கொண்டு விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஜபத்திலே குறைவில்லை, ஆனால் விசுவாசத்திலே தான் குறைவு இருக்கிறது. நன்றாக ஜபிக்கிறோம், ஆனால் ஜபிக்கிறதை நாங்களே மதிக்கிறோமா, ஜபிக்கிறதை நாங்கள் நம்புகிறோமா? நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாளே நீ விசுவாசித்தால், அப்ப வார்த்தைகளை பேசுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை பேசின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கும், சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கும், நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆனால் அப்படி செயல்படுகிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:14-17 நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லோருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தவர்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். கவனியங்கள், இது மிகவும் முக்கியம். எல்லோரும் எல்லாருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். அப்ப கவனியங்கள், நாங்கள் மாமிச சிந்தைக்கு மாமிச செயல்பாட்டுக்கு மறித்து விட்டோம். ஆதாம் மாமிச கிரியை செய்ய போனபடினால் பாவம் செய்தான். ஏன் மாமிச கிரியை செய்தான்? இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் நான் தேவனாக முடியும் என்று சொல்லி அவன் மாமிசத்திலே கிரியை நடப்பித்தான். தேவனை விசுவாசிக்காமல் என்னை உருவாக்கினவர் சாதாரணமாய் அல்ல, மகிமையாய் மேன்மையாய் என்னை அவரை போலவே அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் என்னை உருவாக்கி இருக்கிறார். இதை விட பெரிய பதவி இந்த உலகத்திலேயே கிடையா. அப்படிப்பட்ட பதவியை அப்படிப்பட்ட உயர்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிலும் இந்த உலகத்திலே மேன்மையான மகிமையான பொசிஷனே இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் எனக்கு கொடுக்கப்பட்டாயிட்டென்று விசுவாசிக்காமல் நான் இதை சாப்பிட்டால்

ஹியூமன் பீயிங் எல்லாவற்றையும் இழந்து போனான், மாமிசமாய் மாறினான். என்றைக்கு அவன் மாமிசமாய் மாறினானோ அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய், மரணத்துக்கு மரணம் அவனை ஆளுகை செய்கிறதாய் மாற்றப்பட்டான். இப்பொழுதும் நாங்கள் அப்படியாகத்தான் செயற்படுகிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் மாமிசத்துக்கு கொண்டு போய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மாமிசம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய சிந்தை என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய வாலெட், எங்களுடைய பர்ஸ் இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் என்ன சொல்லுகிறது, என்னுடைய டாக்டர் என்ன சொல்லுகிறார், அதன்படிதான் நான் செயல்படுகிறேன் என்றால், மறுபடியும் ஆதாமை போல் நான் மாமிசத்துக்குரியவனாய் செயல்படுகிறபடியினால் ஈஸியாக என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் மேற்கொள்ளுகிறது. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இவைகள் எல்லாம் ஈஸியாக என்னை மேற்கொள்ளுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் என்று சொன்னால், பிழைத்திருக்கிறவர்கள் அதாவது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து போனீர்கள், என்னத்துக்கு, உங்களுடைய மாமிச கிரியைகளுக்கு மரித்து போனீர்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று சொன்னால் மாமிசத்தின்படி பிழைத்திராமல், மாமிச சிந்தை, மாமிச செயல்கள், மாமிச திட்டங்கள் இவைகளின்படி செயல்படாமல். அப்ப ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா மாமிசத்திலே செயல்படுகிறோம். மாமிசத்திலோடுதான் என்ன செய்கிறோம், அப்பொழுது நம்மை கொண்டே இணைக்கிறோம். அதனால்தான் நம்மிடத்திலே அதிகாரம், ஒரு காரியத்தை குறித்து அதிகாரமாய் கட்டளையிடாமல் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறோம். ஏனென்றால் மாமிசத்திலே எங்களை கொண்டே இணைத்துக் கொள்ளுகிறோம். எவ்வளவுக்கு நாங்கள் மாமிசத்திலே இணைக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அழுக்கு, நாங்கள் குப்பை, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நம்மை குறித்து மாமிசம் சாட்சி கொடுக்கிறது. தங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் கண்டு பிழைத்திருக்கும்படி என்றால் அர்த்தமன் அவரோடு இணைக்கப்பட்டிருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனோடு, தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையினால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்ப மாமிசத்தின்படி நான் எதையும் இனிமேல் பார்க்க மாட்டேன், செயல்பட மாட்டேன், திங்க் பண்ண மாட்டேன். ஆனால் அநேகர், நாங்கள் அநேகர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் மாமிசத்திலேதான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஈவன் ஜபங்கள் கூட பண்ணி கொண்டிருக்கிறோம், ஊழியங்கள் கூட அநேக ஊழிகளிலே மாமிசத்திலே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ அதை விட மேன்மையான மகிமையான இடத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறோம். உட்கார பண்ணி இருக்கிறார் என்றால் அர்த்தம் அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஆளுகை செய்யும்படி, கட்டளையிடும்படி. ஆமே. அப்படியான ஒரு பதவியில் அவரோடு கூட உட்கார்ந்தும் இருக்கிறோம் பிதாவின் வலது பாரசத்திலே. நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அப்ப கிறிஸ்து வந்தார், எங்கள் மத்தியில இருந்தார் என்பது மாமிச அறிவு. ஆனால் அப்படி அறிய மாட்டோம், அவர் அதை விட மேன்மையானவர், அதை விட மகிமையான, அதை விட வல்லமை சிறந்தவர் என்று அவர் அவரை குறித்து சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல், அவர் சரீர பிரகாரமாய் எப்படி இருந்தார், பசியாயிருந்தார், தூக்கம் இல்லாமல் இருந்தார், படகிலே தூங்கி போனார், இப்படியாக நாங்கள் மாமிசத்திலே நாங்கள் இணைக்க மாட்டோம். அப்படி இணைப்போமானால் நாங்களும் நல்லாக தூங்கி கொண்டிருப்போம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டோம். மாமிசத்திலே நாங்கள் இணைக்கப்படக்கூடாது. மாமிச கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வழிபட்டார். ஆமென். இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனியுங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று ஒருவன் அறிக்கை பண்ணினால் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணுமே அல்லாமல், மாமிசத்தோடு, இந்த உலகத்தோடு நம்மை இணைப்ப

0: இந்த உலக அறிவோடு, இந்த உலக ரிப்போர்ட்டோடு இணைத்து பேசக்கூடாது. ஒரு சகோதரியை சந்தித்தேன், அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அறவாசியும் கற்பப்பையை எடுத்து விட்டார்கள், இனி எனக்கு பிள்ளை பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டும், ஆனால் எனக்கு கிடைக்காதே, இப்படி நடந்து போயிட்டுதே என்று சொல்லி அழுதார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த இடத்திலே நான் சொன்னேன், யார் சொன்னார்? அது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறதவன் நம்மத்தில் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் இன்னொரு பிள்ளை பெறுவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்தேன். அதே போல ஜெபித்த பிரகாரமே அவர்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்து அது மிரக்கலாய் பிறந்த பிள்ளை என்று சொல்லி அதற்கு மிரக்கலீன் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அப்ப கவனிங்க, பழையவைகள் எல்லாம் என்ன நடந்தது? புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் ஒருவன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறான், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவனாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயினால் மாமிச கிரிகைகள், மாமிச சிந்தைகள், மாமிச பயங்கள், மாமிச ஒரிஸ், கவலைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஹல்லேலூயா. ஆகவே புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனோடு இணைத்து கொள்ளுங்கள், வாக்கு தத்தத்தை பேசுங்கள், நிச்சயமா சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாமிசத்துக்கு கீழ்ப்படிவதற்கு, மாமிசத்துக்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மாமிச கிரிய எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஜெயத்தை நீரே நமக்கு பெற்றுக் கொடுத்தபடினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெய கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துக்களாய் எழும்பி பிரகாசிப்பார்களாய், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்ததென்று நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. எழுந்து பிரகாசிப்பார்களாக, ஜெய கிறிஸ்தவர்களாய், ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், ஜெயத்தை ஜெயத்தின்படி வாழுகிறவர்களாய், எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்களாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: Amen, amen. Praise the Lord, Pastor. Praise the Lord, praise the Lord.
0: Praise the Lord.
2: அருமையான வார்த்தை வெளிப்பாடுகளோடு மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அந்த வித்தியாசத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி அருமையாக ஒரு வெளிப்பாடுகளோடு பக்தி வீரத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள், வழி நடத்தினீர்கள். தேவன் தாமே அப்படியாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இவ்வளவு நேரம் வழி நடத்தி உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி தீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் என்ன இணைப்பிலே சந்திப்போம். பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.
0: Amen. Amen. Thank you.
2: Amen. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான வியாழக்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 2:32 நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். திருவன் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம்.

2 8 7 0 5 8 3 அல்லது 2 8 9 9 9 7 8 1 2 3

0: ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:30 இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன். 1 யோவான் 5:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். மன்னிக்கவேண்டும், 1 யோவான் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 7:8 ஏசாயா 34 பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 5வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்று நாளே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. அதே வழியிலே பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசி முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகிற அதிகாரங்கள் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கத்தர் வழி நடத்துகிறார். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்திய வேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். சுதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்த அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிற டோலி அவர்களையும் காலை வேளையிலே இணைந்திருக்கிற சவரன் குணா அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் பிடிப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா உங்களோடும் தங்குவதாக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
1: மன்னிப்பு தாரும் ஐயா என் மனவாளரே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானரே, மன்னிப்பு தாரும் ஐயா என் மனவாளரே, எனக்குள் வாருமையா என் எஜமானரே, மனவாளரே மனவாளரே எஜமானரே என்கே சுராஜனே, மனவாளரே மனவாளரே எஜமானரே என்கே சுராஜனே, மன்னிப்பு தாருமையா என் மனவாளரே, எனக்குள் வாருமையா என் எஜமானரே, பாவ வாழ்வை வெறுக்கிறேன் ஐயா உன் பாதம் காண துடிக்கிறேன் ஐயா, பாவ வாழ்வை வெறுக்கிறேன் ஐயா உன் பாதம் காண துடிக்கிறேன் ஐயா, என் பரிசுத்தரே என்னை படைத்தவரே பாவம் போக்கும் பலியானிரே, உந்தன் பாதம் சரணம் ஐயா நான் உந்தன் பாதம் சரணம் ஐயா, மணவாளரே மணவாளரே எஜமானரே என் இயேசுராஜனே, மணவாளரே மணவாளரே எஜமானரே என் இயேசுராஜனே, மன்னிப்பு தாருமையா என் மணவாளரே, எனக்குள் வாருமையா என் எஜமானரே, எந்த மனதில் ஆறுதல் இல்லை என்னை அழைத்தவரே ஆற்றிடுமையா, எந்த மனதில் ஆறுதல் இல்லை என்னை அழைத்தவரே ஆற்றிடுமையா, என் ஆறுதலே என் ஆண்டவரே யாரிடத்தில் போவேனையா, உம்மிடத்தில் சொல்வேனையா. மணவாளரே மணவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. மணவாளரே மணவாளரே, எஜமானரே என் இயேசுராஜனே. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா, இந்த வேளையினுடைய பாதங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, தெரிந்தும் தெரியாத ஒவ்வொரு ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துடிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி எங்கள் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா தகப்பனே. ஆவியானவரே, இந்த வேளையில் உங்களுடைய இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐசுனுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அமர்ந்து ஆண்டவரே தேவனே அவர்களை வழி நடத்தும்படி கேட்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அலே

துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே அப்பா பிதாவே துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனே, அற்புதங்களை காண செய்கிற தேவனே முக்கு சூத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்ந்த தருவேன்னு சொன்ன தேவனே அப்பா தேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அவர்கள் அவிசுவாசியாமல் போனாலும் என்ன ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே அப்பா நீர் நூற்றுக்கு நூறு உண்மை உள்ள தேவன். நீர் சத்திய பிறரப்பா ராஜா. நீர் சொல்கிறதை செய்கிற தேவன் ஐயா ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உடைய இழப்பாறுதல்லே பிரவேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உடைய இழப்பாறுதல்லே நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டுடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டுடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம்

அப்படியே சீனே முன்பு ஊரம் செங்கடல் ஹாலேலூயா வா வான்னு சொல்லி அலைகளை பிடிச்சு கொண்டு ஆண்டவரே அவர்களை விழுங்கி விடுவோம்னு சொல்லி கொண்டிருந்த வேளையிலே ஹாலேலூயா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய கூலை நீட்டுன்னு சொல்லி. ஹாலேலூயா ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் நமக்கு அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹாலேலூயா. அங்கே எலியாவுடைய காலத்திலே பாருங்கள் ஒரு விதவை வீட்டிலே அங்கே அவளிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஹாலேலூயா அவளிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொல்லுகின்ற வேளையிலே ஒரு பிடி மாவும் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. ஹாலேலூயா அதிலே முதலாவது அடையச் செய்து என கொண்டு வான்னு சொல்லி அங்கே தேவமரசன் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே கூட நமக்கு எது உகந்தது, எது முக்கியமானது, எது பிரயோஜனம் உள்ளது அதை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஹாலேலூயா. ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஹாலேலூயா. ஆண்டவரே இந்த வேளையில் உடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம், எங்கள் திருச்சப மக்களை ஒப்புவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஐயா தகப்பன் எங்களுடைய விருப்பம் அல்ல ராஜா, உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடைபெற வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. சூத்திரம் ஐயா. வழி பிறக்கு அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும்

அடையாளம் கண்டிடுவாய். ஹாலேலூயா தகப்பனே, அப்பாவிதாவே உமை சோத்தரிக்கிறோம் ஐயா, ராஜா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஓர பக்கரது வரபர பக்கரது வரபர பக்கரவனி ஹாலேலூயா. ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. அப்பா, வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய கர்த்தாவே, வாழ்வ பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் கர்த்தாவே. வாழ்வ பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக செவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே தேவனுடைய கரத்திலே கொடுக்கும் அப்பாவிதாவே, நீர் ஒருவரே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தகப்பா. அவருடைய காலங்கள் இருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. என் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஹாலேலூயா. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறந்து எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறன்பு எந்த குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்.

தகப்பனே. அப்பா பிதாவே, நமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதையா, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதையா, அதிசயங்களை செய்கிறது ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. கொலோசியருக்கு எழுதுன ஹலேலூயா முதலாம் அதிகாரத்திலே அருமையான வார்த்தைகள். கொலோசியர் முதலாம் அதிகாரத்திலே பாருங்கள், 6வது வசனம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபியை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நான் முதல் அது உங்களுக்கும் பலன் தருகிறதா இருக்கிறது. அலையிலேயே பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லிக்குவான். 8வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குறது. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், என்ன, அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பூமியில இருந்த வேளையில 12 சீசர்களை அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு பிற்பாடு 70, அதுக்கு பிற்பாடு 500, இப்படி போகிறது. ஆனா அந்த 12 சீசர்களும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றதுக்கு பிற்பாடு உலகம் முழுவதும் அந்த சீசர்கள் அங்கே பரவி சென்றார்கள். ஹல்லேலூயா. பரவி சென்ற இடங்களில் எல்லாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அது பலன் தருகிறதால் இருக்கிறது. அது அதே போல இங்கே அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபிய சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதுபடி நாள் பாருங்கள், சுவிசேஷம் என்பது நற்செய்தி, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அன்றாடம் அன்றாடம் அவருடைய கிருபையினால் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற வேளையிலே அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், 1 பேதுரு 1 அதிகாரத்திலே கூட, 1 பேதுரு 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதே காரியம். 1 பேதுரு 2 அதிகாரத்திலே கூட பாருங்கள், அங்கே நம்முடைய தேவனின் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். ஹல்லேலூயா. உலகம் பாருங்கள், இன்றைக்கு போர் யுத்தங்கள், ஹல்லேலூயா, சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளுக்கு தான் சமாதானம் வந்துடும், அந்த பிரச்சனைகளுக்கு தான் சமாதானம் வந்துடும். இந்த இலங்கையிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் முடிந்தது, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே பாருங்கள், எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இந்த தேசங்களில் இருக்கிறோம். நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கொலைகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தேசத்திலே இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். நாங்களும் பாருங்கள், அநேக காரியங்களை குறித்து நாங்கள் அந்தந்த நேரங்களிலே யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறார், சீயோனோ அங்கே தேவன் தன்னை மறந்து விட்டார் என்று சொல்லி அவள் யோசிக்கிறாள். ஹல்லேலூயா சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் மறக்கிற தேவன் அல்ல. என்னுடைய உள்ளங்கையில் அல்லவோ உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மாதிரிகள் எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார், எங்களையும் மறந்துடுவார். ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய நாவிலும் நம்முடைய இருதயத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த வேதத்திலே தேவனை அறிகின்ற அறிவு இருக்கிறது. தேவனை எங்கே தேடலாம் என்றால் வேதத்திலே நாங்கள் தேடலாம். ஹல்லேலூயா.
மாம்சப்பிரகாரம் எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய மாம்ச கண்களினால் கண்டுகிறார்கள், எத்தனையோ தேவ ஊழியர்கள். ஆனா நாங்க தேவ வார்த்தையிலே தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சீசர் தூமாவுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அல்லேலூயா. என்னுடைய கண்களிலே நான் என்னுடைய மாம்ச கண்களிலே இயேசுவை காணவில்லை. அல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையிலே அவரை காண்கிறேன். அல்லேலூயா. யாரோ ஒருவர் பாடினார், காக்க சிறையிலே ஏதோ கரிய முகந்து என்று சொல்லி ஒரு கண்டன ஐயான்னு சொல்லி ஒரு பொங்கிருக்கு. அப்படி அல்ல. அல்லேலூயா. அது வர்ணிப்பு. இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, பரிசுத்தாவியானவர்னால் தேவ மேசர்கள் மூலம் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆனபடினால் இந்த வார்த்தையை படிக்கத்தான் நமக்கு சமாதானம் வரும், ஆறுதல் வரும். அல்லேலூயா. வேதனையா இருக்கிற நேரத்திலே, எப்படி தாகமா இருக்கிற நேரத்திலே தண்ணீர் குடித்தளந்த தாகம் அடங்குகிறதோ, அதே போல வேத வசனத்தை நாங்கள் படிக்கின்ற வழியிலே நமக்கு அவரை அறிகின்ற அறிவு வரும். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலகிட மாட்டார். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசம் வரும். தேவனை நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஹல்லேலூயா. பெருக்கம் என்றால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பெருக்கம் என்றால் மல்டிபிள், அதாவது கூட்டல். ஹல்லேலூயா. நாலந்தாலும் எடுத்துத்தான், ஆனா நன்னாங்கு 16. ஹல்லேலூயா. அஞ்சும் 10 தான், 25. அப்படி ஒரு பெருக்கம், அப்படி ஒரு வாழ்வு. நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையால் நமக்கு தந்தருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது இந்த மாதத்திலே நடந்த ஊழியத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் அந்த வேலைக்கு இருந்தவர்கள் இந்த மண்டே 1st வருகிற மண்டே அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. தேவன் தாமே உங்களோடு கூட.

0: ஊடாக
1: பிரார்த்தனை நிரந்தர கர்த்தே பிரபு
0: ஒவ்வொருவரையும்
1: அவர் பிரார்த்தனை விசுவாசம் கரே
0: நாங்கள் மனதை அளவும்
1: கிருபை பரமேஸ்வரன் கி பிரார்த்தனை से बहुत कुछ होता
0: है கர்த்தாமே வழி நடத்துவார்
1: ஹர் பந்தன் से छुटकारा देते हैं
0: हमें इन नालिका
1: हर बीमारी को तुम ही छुड़ाते हो हर हमारे बंधन को तू आजाद करते हो
0: அருமையான மகிமையும் நாளுக்கான வேத வாசிப்பு
1: நியாயாதிபதிகள்
0: அதிகாரம் மற்றவர்களுக்கும் வழிநடத்தி கருத்திலே போய் ஆமேன் ஆமேன் நாங்கள் இந்த வேளையிலும்

நாங்கள் குறையாது.

0: பாருங்கள், அவன் பட்டணத்திலே வானம் திறக்கப்பட்டு நாங்கள் பெரிய பிடிப்பு கொண்ட கூடு பூமிக்கு இறங்கி வருகிறதை அங்கு அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், இதற்கு பத்து பதிமூன்றிலே அல்லாமலும் பேதுரு எழுந்திருந்து அப்படியான நிலைமையிலே தான் தேவனுடைய கூடல் அங்கே ஒலிக்கிறது. தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று எண்ணாது என்று மூன்று முறை அங்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், இந்த புறஜாதியான ஹெல்லியுவின் தரிசனம் என்றார் இருந்தவன் ரோம படையில இருந்தவன் நூற்றுக்கு அதிபதி. இவன் ஒரு
1: சாப் கியா ஹமே நயா பனாயா ஹமாரே ஹர் குணாவோ கோ மாப் கியா ஹம் தெரா தன்யவாத் கர்தே பிரபு.

உம்மை உயர்த்துகிறோம், இதுவரை நடத்தீர் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தீர் குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லைய பெருக்கினீர் நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லைய பெருக்கினீர் நன்றி ஐயா.

0: உம்மை உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தி இயேசுவே, மலை குறைவன்றி காத்தோரே, கர்த்தாவே, அருமையான மாசத்துக்காக நன்றி அப்பான்றே. இந்த நாள்ல இந்த பா ஜூனி மாசத்திலும் ஐயா, இந்த 12, 15 தேதி அரை மாதங்கள் நாங்கள் கடந்து வர பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. வருஷத்தை நன்மையால முடிச்சு விட்டுறவரேப்பா இயேசுவே. உங்கள் பாதைகள் எல்லாம் நீங்கள் நெய்யாய் பொழிய பண்ற கத்தரங்களுக்காக எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கிற எங்கள் தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜாவாய், சர்வ வல்லவராயிருந்தங்களை நடத்துறவரே, சோத்திரம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே, ஆபத்து காலத்தில் எங்களை அனுகூலமானவரே, துணையுமானவரே, பலனுமானவரே இயேசுவே, எங்கள் கோட்டையுமானவர், கண்மலையுமானவரே ஐயா, எங்கள் மேற்பருமானவரே இயேசுவே, எங்கள் மேப்பராய், எங்கள் போதகராய், எங்கள் வழிகாட்டியா, எங்கள் துணையாளராயிருந்து இயேசுவே, எங்கள் நம்பிக்கையாயிருந்து நங்கூரமாயிருந்து எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. அப்பா அம்மை துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஆண்டவரே. துதியின் மத்தியில நீங்கள் இறங்கி வருகிறவரே அப்பா, சூத்திரம் ஐயா, துதியமாக நீங்கள் பார்த்துறதே சூத்திரம், துதிக்கி பார்த்துறேன் ஐயா. நன்றி, நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துறோம், மகிமை செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துறோம், வல்லமுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. தடைகளை நீக்கினவருக்கு நன்றி, கட்டுக்களை உடைத்தவரே நன்றி அப்பா. உங்கள் அப்பா தந்த சுகங்கள், பலங்கள், ஆரோக்கியங்களுக்காக நன்றி, விடுதலைக்காய் நன்றி, சமானத்துக்காய் நன்றி, சந்தோஷங்களுக்காய் கத்துறை துதிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துறோம், வல்லமையான காரியங்களை செய்கிறவரே, மருத்துவமான கிரியல் நடப்புகிற ஆவியானவரே இயேசுவே நன்றி ஐயப்பா. அம்மை துதிக்கிறனையா, துதிக்கிறனையா, தோ பெரியவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. பிதாவே சோத்திரம் ஐயா, அன்பான பிதாவே சோத்திரம் ஐயா, நித்திய பிதாவே சோத்திரம் ஐயா, பரலோகத்தின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, சோதிகளின் பிதாவே அப்பா, உங்கள் இரக்கங்களின் பிதாவே, உங்களை உண்டாக்கிற பிதாவே, எங்கள் பிதாவே, எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சோத்திரம், நீதி உள்ள பிதாவே சோத்திரம், அந்தரங்கன் பிதாவே சோத்திரம், நீதிமன்ற பிதாவே சோத்திரம், இஷ்டவர்க்க பிதாவே சோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி அப்பா. படைத்தவரே சோத்திரம், பரிசுத்தரே சோத்திரம் ஐயா. உங்கள் நாமத்தை உயர்த்துறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவையா. நன்றி அப்பா. அப்புறம் தேவனே நன்றி சொல்லுறோம் ஐயா, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஷ்டவேலின் தேவன் ஐயா அப்பா, சோத்திரம் ஆண்டவையா. நன்றி கத்தாவே, நன்றி அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பரிசுத்தாவியானவரே சோத்திரம் ஐயாப்பா. உங்களை வழிநடத்துற கத்திர நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவர்கள், சோத்திரம் ஐயா அப்பா. பிதாவே சோத்திரம், அன்பான பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம், பரலோகத்தின் பிதாவே சோத்திரம், ஆவிகளின் பிதாவே சோத்திரம், சோதிகளின் பிதாவே சோத்திரம், இரக்கங்களின் பிதாவே சோத்திரம், மகிமையின் பிதாவே சோத்திரம், எங்களை உண்டாக்கின பிதாவே சோத்திரம், எங்கள் பிதாவே சோத்திரம், எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சோத்திரம், நீதி உள்ள பிதாவே சோத்திரம், அந்தரங்கத்தின் பிதாவே சோத்திரம், ஆண்டவரே கத்தாவே அப்பா சோத்திரம், ஆண்டவரே அப்பா இயேசு, இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சோத்திரம், ஆண்டவரே அப்பா சோத்திரம் அப்பா, நீதிமான்களின் பிதாவே சோத்திரம், இஷ்டவேலுக்கு பிதாவே சோத்திரம், ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம், தேவனே மக்கள் சோத்திரம், உன்னதமான தேவனே சோத்திரம், மகா தேவனே சோத்திரம், ஜீவனுள்ள தேவனே சோத்திரம், அன்பின் தேவனே சோத்திரம், அநாதி தேவனே சோத்திரம், ஆறுதலின் தேவனே சோத்திரம், மகிமையின் தேவனே சோத்திரம், கிருபையின் தேவனே சோத்திரம், ஆபிரகாமின் தேவனே சோத்திரம், ஈசாக்கின் தேவனே சோத்திரம், யாக்கோபின் தேவனே சோத்திரம் அப்பா, இஸ்ரன் தேவனே சோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே சோத்திரம், எரியாவின் தேவனே சோத்திரம், தாவிதின் தேவனே சோத்திரம், தானியலின் தேவனே சோத்திரம், சாத்ராப் மேசாக் ஆபேத் நூக் என்பர் தேவனே சோத்திரம், பிதாவாயி தேவனே சோத்திரம், முத்துதாக்களின் தேவனே சோத்திரம், சர்வ இந்தா பண்ட தேவனே சோத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவனே சோத்திரம், பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே சோத்திரம், பரலோகத்துக்கும் பூலோகத்தின் தேவனே சோத்திரம், பூமி நெல் வரைக்கும் யாக்கோபில் அரசாளுகிற தேவனே சோத்திரம், அற்புதங்களின் தேவனே சோத்திரம், வல்லமுள்ள தேவனே சோத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவனே சோத்திரம், சமுத்திரம் பெருமை ஆளுகிற தேவனே சோத்திரம், மெய்யான தேவனே சோத்திரம், உண்டானமே தேவனே சோத்திரம், பிதாவாயுரே தேவனே சோத்திரம், ஒருவர ஞானமுள்ள தேவனே சோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே சோத்திரம், பாப்பாம் பரலோகத்தின் தேவனே சோத்திரம், பரிசுத்தமான தேவனே சோத்திரம், சத்திய தேவனே சோத்திரம், ரட்சிப்பின் தேவனே சோத்திரம், வாக்குத்தத்தங்களின் தேவனே சோத்திரம், உடன்படிக்கையின் தேவனே சோத்திரம், நம்பிக்கையின் தேவனே சோத்திரம், இரக்கமுள்ள தேவனே சோத்திரம், இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவனே சோத்திரம், நீதியின் தேவனே சோத்திரம், நீதியை சரிக்கட்டும் தேவனே சோத்திரம், நியாயக்கேடில்ல சத்தியமுள்ள தேவனே சோத்திரம், சேனைகளின் தேவனே சோத்திரம், இந்தவனே இந்தவனே சோத்திரம், என்னை பெற்ற தேவனே சோத்திரம், என்னை காண்கிற தேவனே சோத்திரம், தரிசனமா இருந்தவனே சோத்திரம், மாம்சம் அழியாவிலிருக்கின்றவனே சோத்திரம், வெண்டண்டைக்கும் சோத்தரிக்கப்படுத்தவனே சோத்திரம், மறைப்பொருளை வழிபடுத்தவனே சோத்திரம், தேவர்களுக்கு தேவனே சோத்திரம், ராஜாவை எந்தவனே சோத்திரம், பெரியதேவனே சோத்திரம், ஐஸ்வர்யத்தின் தேவனே சோத்திரம், குறைவள நிறைவாக்குந்தவனே சோத்திரம், முளைய செய்கிற தேவனே சோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனே சோத்திரம், சமாதானத்தின் தேவனே சோத்திரம், பாவியின் மேல் சிதம் கொள்ற தேவனே சோத்திரம், எரிச்சலந்தவனே சோத்திரம், மன்னிக்கிற தேவனே சோத்திரம், அதிசயங்களை செய்த தேவனே சோத்திரம், ரட்சராகிய தேவனே சோத்திரம், எனக்கு பிறவின் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கு தேவனே சோத்திரம், எனக்கு ஆண்டு மகிழ்ச்சியா இருக்கு தேவனே சோத்திரம், பெயர் சொல்லி அழைக்கின்றவனே சோத்திரம், இல்லாத விலை இருக்கிறவன் அழைக்கிற தேவனே சோத்திரம், பகிர்யாதேவனே சோத்திரம், தம்மை மறத்து கொண்டிருக்கின்றவனே சோத்திரம், எங்கள் உங்களை பிரகாசிக்கிற தேவனே சோத்திரம், பூர்ண வழிவில் சேர்ந்து பிரகாசிக்கின்றவனே சோத்திரம், தலைமுறை தலைமுறையாக ஆச்சரியம் அணிந்தவனே சோத்திரம், தமது பரிசுத்த குணங்களை அமைந்தவனே சோத்திரம், சுற்றுக்கு நல்லவராக இருந்தவனே சோத்திரம், சமீபத்தின் தூரத்துக்கு இருந்தவனே சோத்திரம், கத்தாதி கத்தரையே சோத்திரம், கத்தாதி ஆண்டவரே சோத்திரம், சேனைகளின் கத்தாவை சோத்திரம், சமான கத்தரையே சோத்திரம், ராஜாக்களுக்கு கத்தரையே சோத்திரம், ஆலோசனை கத்தரையே சோத்திரம், பரியாரிய கத்தரையே சோத்திரம், உன்னதமான கத்தரையே சோத்திரம், பரிசுராய கத்தரையே சோத்திரங்களை பரிசுமான கத்தரையே சோத்திரம், எங்கள் நெறியார் கத்தரையே சோத்திரங்களை வெளிச்சமான கத்திரைய சோத்திரம், மாம்சமான யாவருக்கும் கத்திரையை சோத்திரம், அப்பா எனக்கு துணை செய்கிற கத்திரையை சோத்திரம், ஆவியா இருக்கு கத்திரையை சோத்திரம், இயேசு கிறிஸ்தன் ஒரே கத்திரையை சோத்திரம், கத்தர் பெரியவரே சோத்திரம், கத்தர் மிக துதிக்கப்படுதக சோத்திரம், கத்தர் நல்லவர் சோத்திரம், கத்தர் மாறாக சோத்திரம், சத்தியபர்னாய கத்தாவே சோத்திரம், கத்தராய ராஜாவே சோத்திரம், ராஜாதி ராஜாவே சோத்திரம், மகிமேன் ராஜாவே சோத்திரம், மகத்துவமான ராஜாவே சோத்திரம், பரிசுதம் ராஜாவே சோத்திரம், சாலமின் ராஜாவே சோத்திரம், நீதியின் ராஜாவே சோத்திரம், நிர்மல ராஜனே சோத்திரம், நித்திய ராஜாவே சோத்திரம், அழிவில்லா ராஜாவே சோத்திரம், மதர்சனமுள்ள ராஜாவே சோத்திரம், யூதருடைய ராஜாவே சோத்திரம், இஷ்டவரின் ராஜாவே சோத்திரம், அப்பாஞ்சேஸ்வரன் ராஜாவே சோத்திரம், ராஜாக்களுக்கு ஆண்டவரே சோத்திரம், ராஜாக்களை ஜெயித்த தெருவரே சோத்திரம், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே சோத்திரம், பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே சோத்திரம், சமாத்தின் ராஜாவே சோத்திரம், சமான பிரபுவே சோத்திரம், சதா காலங்களுக்கு ராஜாவிருக்கிற சோத்திரங்கள் ராஜாவே சோத்திரம், பரலோகத்தின் ராஜாவே சோத்திரம், வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே சோத்திரம், சர்வலோகத்துக்கு ஆண்டவரே சோத்திரம், பரிசுத்தரே மக்கள் சோத்திரம், வானத்திருவனே சோத்திரம், தேவனுடைய பரிசுத்தரே சோத்திரன் நித்திய ஆயுபிதாவாய பரிசுத்தரே சோத்திரன் நித்திய வாசியான பரிசுத்தரே சோத்திரம், நான் பரிசுத்தரன் பெரு சோத்திரம், பரிசு மாத்தமுடைய சோத்திரம், துயாதேவரே சோத்திரம், முடி நாமத்துக்கு சோத்திரம், ஜெகவாத்தவனே சோத்திரம், ஜெகவாய் ரே கத்தர் பார்த்துக் கொள்வார் சோத்திரம், ஜெகவாசாலும் கத்தர் சமாளிக்கிற சோத்திரம், ஜெகவாசம்மா தம் சமாளிக்கும் கத்தர் சோத்திரம், ஜெகவாணி சே கத்தர் ஜெய கொடியான சோத்திரம், ஜெகவாயிலியோ உன்னதமான கத்தர் சோத்திரம், ஜெகவா ரோஹி கத்தர் மேப்பிராமி சோத்திரம், ஜெகவாசிக்க நீதியார் கத்தர் சோத்திரம், ஜெகவா சபையோ சேனைகள் கத்தர் சோத்திரம், ஜெகவா மெக்காது பரிசுமாங்க கத்தர் சோத்திரம், ஜெகவா ரிபேக்கா குணமாக்குங் கத்தர் சோத்திரம், ஜெகவா ஓசேன உருவாக்குங் கத்தர் சோத்திரம், ஜெகவாயு லோக ஜெகவா நம்முடைய தேவனே சோத்திரம், ஜெகவாயு லோகா ஜெகவா உன்னுடைய தேவனே சோத்திரம், ஜெகவா ஏலோகே ஜெகவாயின் தேவனே சோத்திரம், ஏலோகியம் அங்கு நிறைந்தவர் சோத்திரம், எல்சடாய் சர்வ வெல்லமுள்ள சோத்திரம், இயேசு என்ற நாமது சோத்திரம், இம்மாடு நாம சூத்திரம், தன்னுடைய வார்த்தை நாம சோத்திரம், உயர்ந்த முடி நாமத்து சோத்திரம், இன்பமான முடி நாமத்து சோத்திரம், ஊற்றுண்ட பரிமாள் தைலம் பொழுக்கும் முடி நாமத்து சோத்திரம், பரிசுத்தம் பயங்கரமான முடி நாமத்து சோத்திரம், வல்லமை பிரியம் நாமத்துக்கு சோத்திரம், மகத்துவமான முடி நாமத்து சோத்திரம், எல்லா நாமத்துக்கு மேலான முடி நாமத்து சோத்திரம், முடி நாமம் சுவாமியா இருப்பதற்காக சோத்திரம், முடி நாமம் பலத்த துருகம் சோத்திரம், ஆவியானதே சோத்திரம், பரிசுத்த ஆவியே சோத்திரம், சத்திய ஆவியே சோத்திரம், கிருபையின் ஆவியே சோத்திரம், மகிமையின் ஆவியானதே சோத்திரம், அப்பாம் ஜீவனின் ஆவியானதே சோத்திரம், பிதாவின் ஆவியானதே சோத்திரம், கிறிஸ்துவின் ஆவியானுரே சோத்திரம், உணர்வுள்ள ஆவியானுரே சோத்திரம், பலனுள்ள ஆவியானுரே சோத்திரம், உயிர்ப்பிக்கிற ஆவியானுரே சோத்திரம், உற்சாகப்படுத்தும் ஆவியானுரே சோத்திரம், ஞானத்தின் ஆவியானுரே சோத்திரம், கத்திரன் ஆவியானுரே சோத்திரம், கத்தாவியத்தனுடைய ஆவியானுரே சோத்திரம், நித்திய ஆவியானுரே சோத்திரம், உன்னரன் ஆவியானுரே சோத்திரம், பரிசமுள்ள ஆவியே சோத்திரம், குமாரன் ஆவியே சோத்திரம், புத்திர சுயத்தின் ஆவியே சோத்திரம், நல்ல ஆவியே சோத்திரம், தேத்தர வாழனே சோத்திரம், விண்ணப்பத்தின் ஆவியே சோத்திரம், வைராக்கிய வாங்கிய இருக்கிற பரிசுத்த ஆவியானுரே சோத்திரம், வாக்கு கடங்கா அப்புறம் முச்சலோட வேண்டுதல் செய்யும் ஆவியானுரே சோத்திரம், ஆசைவாடும் ஆவியானுரே சோத்திரம், ஆலோசனை ஆவியானுரே சோத்திரம், தீக்கத்தின் ஆவியானுரே சோத்திரம், நல்வரமான பரிசுத்த ஆவியானுரே சோத்திரம், நியாயத்தின் ஆவியானுரே சோத்திரம், சுட்டரிப்பின் ஆவியானுரே சோத்திரம், சத்திய வேத்திலுமை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் சோத்திர அல்பா அமேகாவே சோத்திரம், ஆதி மந்தமான சோத்திரம், முந்தினவரும் பின்னரே சோத்திரம், சுரசிகா ஆதியா இருப்பதே சோத்திரம், இருந்தவரே சோத்திரம், இருக்கிறவரா இருக்கிறே சோத்திரம், வரப்போரே சோத்திரம், அன்பா இருக்கிறே சோத்திரம், உயர்ந்தவரே சோத்திரம், மானுங்கள் உயர்ந்தவரே சோத்திரம், உன்னங்கள் உயர்ந்தவரே சோத்திரம், உன்னதமானவரே சோத்திரம், மகா உன்னதமானவரே சோத்திரம், மகா பிறல்வரே சோத்திரம், மகா நீதிபரே சோத்திரம், நீதியின் சூரியனே சோத்திரம், நீதி உள்ள நியாயாதிபதியே சோத்திரம், நீதியின் செம்மையமானவரே சோத்திரம், நீதியின் உளைச்சல் வர்த்தி கஜவரே சோத்திரம், நியாயப்பிரமாணிவரே சோத்திரம், உண்மை உள்ளவரே சோத்திரம், பெற்றவரே சோத்திரம், குற்றமற்றவரே சோத்திரம், மாசற்றவரே சோத்திரம், விரட்சகரே சோத்திரம், துருகமே சோத்திரம், கேடவமே சோத்திரம், உயர்ந்த அடைக்கலமே சோத்திரம், கோட்டை மரணமே சோத்திரம், அனுகூலமான துணையே சோத்திரம், லட்சணிய கொம்பே சோத்திரம், லட்சிப்பின் அதிபதியே சோத்திரம், ஆத்துமனங்குரமே சோத்திரம், ஆத்துமனேஸ்வரே சோத்திரம், ஆத்துவ மனவாளனே சோத்திரம், புலவண்டமலையே சோத்திரம், பள்ளத்தாக்கில் நேரியே சோத்திரம், சாரு நின்றோஜாவே சோத்திரம், மருதோண்டி பூங்கத்தே சோத்திரம், வெள்ளை போலச்சண்டே சோத்திரம், முதலில் மலகானவரே சோத்திரம், பதினேரங்கள் சிறந்தவரே சோத்திரம், தேர்மானதே சோத்திரம், வெண்மை துவப்புமானவே சோத்திரம், முடிவில் நட்சத்திரமே சோத்திரம், கெச்சிலி மரமே சோத்திரம், வெளிமானுக்கு மறை குடுகப்பா இருக்கிறே சோத்திரம், கனிகளால் நேசிக்கப்படுகிற சோத்திரம், உத்தமிழால் நேசிக்கப்படுகிற சோத்திரம், நேசகுமாரனே சோத்திரம், அன்பின் குமாரனே சோத்திரம், உன்னதமான தேவகுமாரனே சோத்திரம், மனுஷகுமாரனே சோத்திரம், பூர்ணான குமாரனே சோத்திரம், தாவிதும் குமாரன் அழைக்கப்பட்டவரே சோத்திரம், வாக்குமாராய சோத்திரம், நேற்று மன்றம் மன்றம் மாறாகிறே சோத்திரம், அன்பில் பூர்ணே சோத்திரம், பூர்ண சற்குணரே சோத்திரம், பூர்ண ஒளியே சோத்திரம், உலக நொழியே சோத்திரம், பூர்ண சற்குணரே சோத்திரம், மெய்யான ஒளியே சோத்திரம், இந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே சோத்திரம், உண்மையுள்ள சாட்சியே சோத்திரம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே சோத்திரம், தேவ ஆட்டுக்குட்டியே சோத்திரம், ஒருவரே ஒரே மேய்ப்பரே சோத்திரம், நல்ல மேய்ப்பரே சோத்திரம், கண்காணி மாணவரே சோத்திரம், எங்களுடைய முதலமைத்தம் காயப்பட்டே சோத்திரம், ஆடுகளுக்கு அஜீவனை கொடுத்தவரே சோத்திரம், மாண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களுத்தம் நொறுக்கப்பட்டே சோத்திரம், பாவங்களை சிலவின் சுமந்திரிய சோத்திரம், உள்ள பிளவினங்கள் ஏற்றுக்கொள் நோய்களை சுமந்திரிய சோத்திரம், பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்திரிய சோத்திரம், எங்களுக்கு ரத்தம் சிந்திரிய சோத்திரங்கள் சமாளத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கிறே சோத்திரம், அம்மருக்கு மனத்திரு சிவாத்திரே சோத்திரங்களுக்கு அப்பரேசிக்கப்பட்டே சோத்திரம், மனுஷரால் நிந்திக்கப்பட்டே சோத்திரம், ஜனங்கள் அவமதிக்கப்பட்டே சோத்திரம், அக்கிரமக்கர் எண்ணப்பட்டே சோத்திரம், உடைய குணமாக்குந்தாலும் மெழுக்காய் சோத்திரம், உயிர்த்தொழுந்தவரே சோத்திரம், உயிர்த்தொழு ஜீவனமானவரே சோத்திரம், முதற்பேரானவரே சோத்திரம், முதற்பிறனானவரே சோத்திரம், நானே வாசன்றே சோத்திரம், மரணத்தை வந்தவரே சோத்திரம், பாதாளத்தை வந்தவரே சோத்திரம், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளுடைய சோத்திரம், தாவதின் திறவுகளுடைய சோத்திரம், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுரே சோத்திரம், புட்டர்களாக திறக்கிற சோத்திரம், மாணத்தங்கள் அப்பமே சோத்திரம், ஜீவா அப்பமே சோத்திரம், ஜீவன் அதியே சோத்திரம், ஜீவா தண்ணீர் ஊற்றிய சோத்திரம், ஜீவாதிபதியே சோத்திரம், ஜீவன் தீக்காயுசுமானவரே சோத்திரம், லட்சி பெங்கன்மலையே சோத்திரம், நித்திய கண்மலையே சோத்திரம், ஞான கண்மலையே சோத்திரம், என்னை ஜெனிப்பித்த கண்மலையே சோத்திரம், இருதயத்தின் கண்மலையே சோத்திரம், நான் எப்பொழுதும் மண்டலத கண்மலையே சோத்திரன், மீட்பரே சோத்திரன், சகாயரே சோத்திரன், நம்பிக்கையே சோத்திரம், என் நாயகனே சோத்திரம், என் சுசிகரே சோத்திரன், சுனிதரே சோத்திரன், இன்பமானவரே சோத்திரம், என் புகழ்ச்சி நிறைய சோத்திரன், ரட்சிப்புமானவரே சோத்திரம், என் ரட்சிப்பிம்பலனே சோத்திரன், பிறனும் கேதவமானவரே சோத்திரன், ஜீவன் பெல்லானவரே சோத்திரம், என் வெளிச்சமானவரே சோத்திரன், பரிசுத்தமானவரே சோத்திரன், புகழடமே சோத்திரம், என் மகிமையே சோத்திரம், தயாபரதே சோத்திரன், மறைவிடமே சோத்திரம், என் சுதந்திரமே சோத்திரன், பாத்திரத்தின் பங்குமானவரே சோத்திரம், உங்களவின் அதிபதியே சோத்திரன், நேசரனுடையவரே சோத்திரம், என்னை விசாரிக்கிறவரே சோத்திரனுக்கு பாப்பாம், என்னை பிலப்படுத்துகிறே சோத்திரன், நெறிவர இயேசு கிறிஸ்தே சோத்திரம், நசுகனாயே சுய சோத்திரம், பரிதிவேசம் கிறிஸ்தே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம், ஒருவரே பெரிய அதிசயங்கள் சிறே சோத்திரம், பிராண சுனிதரே சோத்திரம், பாவிகள் சுனிதரே சோத்திரம், திறக்கப்பட்ட ஊட்டிய சோத்திரம், குற்றமற்ற ரத்தத்துக்காய் சோத்திரம், மாசற்ற ரத்தத்துக்காய் சோத்திரம், வெளியேறப்பெற்ற முடி ரத்தத்துக்காய் சோத்திரம், தெளிக்கப்படும் முடி ரத்தத்துக்காய் சோத்திரம், நன்மையான பேசும் முடி ரத்தத்துக்காய் சோத்திரம், இவே சோத்திரம், உங்களுடைய பஸ்காவே சோத்திரம், கிருபார பலியே சோத்திரம், பழுதற்ற பலியே சோத்திரம், புனையாரியானுடைய சோத்திரம், மேசியாவை சோத்திரம், முன்னோடியே சோத்திரம், நடத்துவரே சோத்திரம், ரவி ரவணி ஐயரே சோத்திரம், ஈசாயின் அடிமரவே சோத்திரம், தாவின் வீரானவரே சோத்திரம், கிளை எண்ணப்பட்டவரே சோத்திரம், ராஜாவுக்கு ஏதாவது அழைக்கப்பட்டவரே சோத்திரம், தாசனாகிய தாவிதின அழைக்கப்பட்டவரே சோத்திரம், துதிக்கை பாத்திரையே சோத்திரம், todo y el mal con eso otro y el pepperte con eso otro y el matil vasan de eso otro una til vasan man de eso otro en que venga el matil vasan de eso otro si era curable la vasan man de eso otro ma para irse el vasan man de eso otro man se vasan de llevar en vez de eso otro no lo mire para nada ahora te vasan man de eso otro en que te prende el vasan man para eso otro una de en vez de parte mete para eso otro por una en mel mete para eso otro ya la trabaja te me buscando para eso otro para su tal y te lire para eso otro Lana can in the grace or tramp down the matter with the grace or tramp, Tavula race or tramp, Tavanakutam race or tramp, Punaka Punarace or tramp, Marbaraton race or tramp, Andover and Ponerman race or tramp, Nisuperdan, Apostle race or tramp, Apas or tramp, the Pudre so tramp, Pradan Dickers is or tramp, Pradan Paramaita race or tramp, Pradan Asar is or tramp, Marathan Asar is or tramp, Praise Lord.
1: இது உங்களோட ரெக்கார்டிங் போட்டு விட்டுறதா?
0: அம்மா நிக்கிற ரீட்டா அம்மா வந்துருவேன்னு சொன்னவன் அம்மா பேசுறோட்டம்மா ரீட்டா அம்மா அம்மா வந்துட்டீங்களா? நான் சோத்திரமே சொல்லி முடிய போறீங்களா? நீங்க
1: நான் படுத்து போறேன்
0: அப்ப நீங்க போடுங்க அப்படின்னா
2: நன்றி சொல்றோம் தேத்தரவானே நன்றி சொல்றோம் ஐயா அனாதி தேவனே நன்றி சொல்றோம் ஐயா ஆறுதலின் தேவனே நன்றி அப்பா இறக்க நிறைந்தவரே நன்றி அப்பா இயேசுவே மனவருக்க நிறைந்தவரே நன்றி மகிமை நிறைந்தவரே நன்றி கிருபை நிறைந்தவரே நன்றி ஆவியாண்டவரையா ஓ நன்றியோடாப்பா துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா தூபம் போல உங்களோட ஜபத்தை கேட்கிறவரே விண்ணப்பத்தை கேட்கிறவரையா மண்டாட்டை கேட்கிறவரையா ஜபத்துக்கு பதில் தந்தவரையா ஜெபாவிய ஊற்றுறவரே துதியின் ஆவிய ஊற்றுற இயேசுவே விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றி மண்டாடின் ஆவிய ஊற்றி எங்களை நீங்கள் வழி நடத்துறவரையா வாழ்க்கையில துணையாய் வந்தவரையா நம்பிக்கையானது நங்குறமான ஐயா காலதோறும் கிருபைகளுக்காய் சோத்திரம் சோத்திரம் ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா எனக்கு அடிக்கப்பட்டவரே நன்றி இயேசையா எனக்காய் நிறுத்தப்பட்டவரே நன்றி இயேசையா காலதோறும் நன்றி செல்வம் நன்றி ஆண்டையா அழைத்த தேவன் உங்களவரை அழைத்த அன்னைக்காய் அழைத்த கிருபைகளுக்கு அழைத்த வரங்களுக்காய் அழைத்த அபிஷேகங்களுக்காய் நன்றி சோத்திரம் ஆண்டவரையா நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மக்கள் நன்றி பிதாவே நன்றி ஆவியாண்டவரே நன்றி அப்பா அசை வாடுகிற எங்கள் சிந்தனைகளை அபிஷேகங்களை அபிஷேகிறவரே உணவுகளை அபிஷேகிற ஐயா எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்தவரே உடைய கிருபைகளுக்கு இறக்கங்களுக்கு தயவுகளுக்கு இயேசுவே அப்பா நன்றி வானத்திலும் பூமியிலும் ஐயா சகல அதிகாரங்களையும் கொண்டவரே நன்றி அப்பா வானம் உங்கள் சிங்காசனம் சொன்னவரே நன்றி அப்பா பூமி உங்கள் பாதபடி என்றவரே அப்பா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் ராஜா உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த ஒரு நல்ல நாளுக்கு அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் இந்த கால வழி தந்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் கால தூரம் உடைய கிருபைகள் புதியவளா இருப்பதற்காய் சோத்திரம் சோத்திரம் ஐயா நன்றி அப்பா அடைக்கலமானவரே நன்றி அப்பா பலனானவரே நன்றி அப்பா உங்கள் கோட்டையான தெய்வமே நன்றி அப்பா கண்மலையானவரையா காற்றையும் கடலையும் மதட்டின தேவனே இயேசுவே தண்ணீரின் பேர நடந்தவரே இயேசு அப்பா அனாதி தீர்மானி அழைத்தவரே இயேசு ஐயா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் ஐயா ஆண்டவரே இந்த நாளுக்காய் நன்றி இந்த காலை வேளையில் ஐயா கத்தரை நோக்கி பார்க்கிறோம் ஐயா உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் நாங்கள் மிக்கப்பட்டு போய் செய்யா உடைய கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தேவைகளுக்காய் ஆண்டறியாம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்த பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்த கூடி துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம் அரலோகமே உம்மை துதிப்பதாய் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழும் சரோதம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் புதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் வேலுயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்த உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் தாவே அங்கே வாழ்கிறோம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் தாவே நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறோம் கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் துதிப்பதாங்கிற உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்தருளும் இயேசு ஆண்டவரையாம் நந்திய பயசு நந்திய பயசு நந்தியப்பா பரலோகமே உம்மை துதிப்பதாய் கத்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கத்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதாவே அங்கே வாழ்கிறேன் ஆண்டவரே ஓ சோத்திரமையா நந்தியப்பா இயேசுவே நந்தியப்பா எங்களை தந்ததுக்காய் நன்றி இந்த காலை எப்படுதுக்காய் நன்றி ஆவியானவரே உண்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஐயா அசைவாடு தெய்வமே துதிக்கிறவையா கொண்டவரையப்பா உங்களை அழைத்தவரையா உண்மையுள்ளவரையா அபிஷேக நாதரே அச்சாரமானவரையா அடைக்கலமானவரையா என் பெல்லனும் என் கோட்டையுமான தேவன் என் கண்மலையான தேவன் ஐயா என் மேற்பரான தேவன் என் மேப்பரான தேவன் என் போதகரான தேவன் இயேசுவே என் வழிகாட்டியானவரையப்பா என் துணை மாணவர் என் நம்பிக்கை மாணவரையா என் நங்கூரமே சோத்திரம்

வரை துதிக்கிறோம் ஐயா. காற்றையும் கடலையும் வதட்டினவரை துதிக்கிறோம் இயேசுவே. தண்ணீர் மேல் நடந்தவரை பணங்கள் துதிக்கிறோமான்றியா, துதிக்கிறோம் ஐயா. உமாக்கே துதியும், உமாக்கே கனவு, உமாக்கே மகிமையும், உமாக்கே புகழை நாங்கள் செலுத்துறோம் பரிசுத்த ஆவியானவரே. அனைத்தை நீங்க செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆற்றல் உள்ள தேவனா இருக்கிறீங்க, நீதி உள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. நீதியும் ஞாயிற்று பரிசுத்த ஆவியானவரே நன்றியப்பா. வல்லம் உள்ளவர், அற்புதங்களை காண செய்கிற தேவனே, அதிசயங்களை காண செய்கிற தேவனே அப்பா நன்றி. தடைகளை உடைக்கிற தேவனே நன்றி. கட்டுகளை உடைக்கிற தேவனே நன்றி. இயேசு ஐயா, முகங்களை முறித்த தேவனே அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி அன்பு நேசரே, அன்பு நேசரே, எபிநேசர் ஆண்டதியா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்று கோருவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை போலு உள்ளதோ முழுபலத்தோடு அன்பு தோறுவேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை என்னை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை சுகந்தந்தீரே நந்தி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே.

இன்னும் அதிகமாய் ஆராதித்தே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவே, இன்னும் அதிகமாய் ஆராதித்தே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே, முழுதோடு அன்பு கோருவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் இயேசுவே ஆண்டவரே நன்றி ஐயா, அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாயும்மை மொழுகுள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அதனை.

நன்றிய பயசுவே மேராதிக்கிறமை ஆராதிக்கிறமை ஐயசுவே சர்வ வல்லவரே மேராதிக்கிறோம் இயேசையா சர்வ வல்லவரே மேராதிக்கிறமை அப்பா நித்திய ஜீவனை தந்தவரை ஆராதிக்கிறோம் ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ரட்சிப்பின் தேவனே மீட்பின் தேவனே மேய்ப்பரே இயேசையா நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா மகிமான தேவன் இயேசுவே உங்கள் பெல்லாகிய தேவன் இயேசுவே உங்கள் கோட்டையாகிய கத்திரேப்பா கண்மலை ஆகிய கத்திரேன் மேட்பரான இயேசுவே ஆண்டறியாம் நான் உயர்த்துறேன் இயேசுவை உயர்த்துறேன் இயேசுவை உயர்த்துறனியாம் இதுவரை நடத்தினவரை உயர்த்துறமை எங்களை காத்து கொண்டவரையப்பா இயேசுவே இஷ்டவேளை காக்குற தேவன் ஆண்டுரை கத்தாவே நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்க ஐயா உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறவரே பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி நன்றி அப்பா அந்த நாளை தந்த தேவனை அங்கு உயர்த்துறமையா புதிய நாளை தந்து வாழ்நாள் ஒரு நாளை குடி தந்தவரே சோத்திரம் இயேசுவே வாழ வேண்டும் படி ஜீவனை தந்தவரே சோத்திரம் அப்பா தய பாராட்டினவரே சோத்திரம் எங்களை உயிரோடு உழைப்பினவரே சோத்திரம் ஐயா உங்களுக்கு உயிர்ப்பிச்ச தந்தவரே அப்பா நன்றி அப்பா நாடிகள் நரம்பு தசைகள் தசனார்கள் நரம்பு மண்டலங்கள் ரத்தோட நாளங்கள் ரத்த குழாய்கள் எலும்பு நாங்கள் தசைகள் எல்லாம் உயிரடைய செய்தவரைகள் நரம்பு மண்டலங்களை ஆசிரியத்தவரையா நன்றி நன்றி அப்பா அப்பா அழைக்கிற உரிமையத்தன தேவனே அப்பா அந்த காலவெளியில் உங்களை தேடுதவர்கள் கண்டுகொள்வான்னு சொன்னீங்களப்பா அதிகாலையில் உங்களுக்கு வழிபட்டவங்கள் ஆண்டவரா இயேசுவே நன்றி அப்பா இயேசுவே நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானவரே நன்றி வாழாக்கமலங்களை நீங்கள் தலையாக்கிறவரே நன்றி எங்களை கீழாக்கமல் மேலாக்கிறவரே நன்றி இயேசையாம் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பெல்லத்தை யாதிபான் சொன்னியாம் உள்ளத்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னப்பா ஆண்டவரே நன்றி அப்பா இயேசு என்ற தஞ்சியம் இயேசு என்ற தஞ்சியம் இயேசு என்ற தஞ்சியம் அன்றவே மனத்தினாலங்கள் ஜெயம் தந்தவரே ரத்த கோட்டைகளை மூடி பாதுகாத்தவரே ஆண்டவரே ரத்தஞ்சயம் ரத்தஞ்சயம் ரத்தாஜயம் ரத்தாஜயம் ஜேசுவே இயேசு ஜெயித்தார் சாத்தானை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ஜெயித்தார் சாத்தானை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ஜெயித்தார் சாத்தானை இரத்தத்தாலேயம் இரத்தத்தாலேயம் இரத்தத்தாலேயம் இயேசுவே ஹல்லேலூயா ரத்தாலயம் ஜேசுவேசுதார் சாத்தானேயாசுதார் சாத்தானே நாம ஜெயிப்போம் நாம ஜெயிப்போம் நாம ஜெயிப்போம் சாத்தானே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் ஜெயிப்போம் சாத்தானே இரத்தத்தாலேயம் இரத்தத்தாலேயம் இரத்தத்தாலேயம் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரத்தத்தாலேயம் இயேசுவே இரத்தத்தாலேயம் இரத்தத்தாலேயம் ரத்தாலயம் ஜேசுவேசுதார் சாத்தானே ஹல்லேலூயா ஹல்லேலூயாசுதார் சாத்தானே ரத்தாலயம் ரத்தாலயம் இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இயேசுவே ரத்தாலயம் ரத்தாலயம் ரத்தாலயம் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரத்தாலயம் இயேசுவே சாத்தான் தோத்து போ சாத்தான் தோத்து
போது போறத்தால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாத்தாந்தோத்து போறத்தால் நாம் ஜெயிப்போம் நாம் ஜெயிப்போம் நாம் ஜெயிப்போம் சாத்தானே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் ஜெயிப்போம் சாத்தானே ரத்தாலயம் ரத்தாலயம் ரத்தாலயம் ஜேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரத்தாலயம் ஜேசுவே ஆண்டவரே ஜேசுவே சோத்திரம் சோத்திரமையா நன்றி அப்பா ரத்தாலயம் தந்தவரே ரத்தாலங்களுக்கு விடுதலை தந்தவரே ஆண்டவரே அப்பா ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா உங்களை உயர்த்துறோம் ஜேசுவே உங்களை உயர்த்துறோம் ஐயா எங்களை அழைத்தவரே உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே எங்கள் கண்மலே நாங்கள் உங்களை உயர்த்துறோம் ஐயா எஸ் ஐயா உங்களை காண்பவரே சோத்திரம் சோத்திரம் ஐயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எஸ் ஐயா கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம்

மனை மாற்றியது உங்க கிருப, உங்க கிருப கிருப வயலை நிற்கிறோம், இருவயால் நிலை நிற்கிறோம், கட்டுக்களை நீக்கியது உங்க கிருப, பயங்களை ஆற்றிய கட்டுக்களை நீக்கியது உங்க கிருப, பயன்பயன்

பரங்களை கொடுத்தது உங்க கிருபம், வல்லமையை அளித்தது உங்க கிருபம், பரங்களை கொடுத்ததும் உங்க கிருபம்.

Kıvırdı kıvırdı

இயேசுவே, நன்றி ஒரு நாங்கள் துதிக்கிறோம் இயேசுயா, நன்றி நன்றி நன்றி தகப்பனே இயேசுவே, ரட்சணிய கொம்பே ரட்சணிய கண்களே ஐயா, நன்றி அப்பா இயேசு ராஜாவே, நன்றி சொல்லுகம் ஐயா, ஆவியான தேவனே ஐயா, நன்றி நன்றி அப்பா, அனைத்தையும் நீங்க செய்து முடிக்கிறவர் யாத்திரவர் ஐயாப்பா, நீதிபர்ராயன் கர்த்தாவே, நியாயாதிபதியே ஆண்டவரே, நீதி நியாயம் செய்வரே ஆண்டவரையா, எனக்காய் அடிக்கப்பட்டவரே இயேசு, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே இயேசையா, காரி உள்ளப்பட்டு கசேரியல் பட்டு கசப்பான காடியே, எனக்காய் குடித்தவரே ஐயா, நன்றி நன்றி அப்பா, உடைய கிருபைகள் இலக்கங்கள் தயவுகளுக்கு ஆண்டவரே துதிக்கிறேன் இயேசையா, உமக்கு நன்றி நன்றி அப்பா, ஓ நீர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர் இயேசுவே, நீர் போதுமானவர் இயேசுவையா, நீர் புகழ்வமானவர் இயேசுவையா, நீர் அரணானவர் இயேசுவே, நீர் அடைக்கலமான இயேசுவையா, உங்களை தாங்கி வந்த தெய்வமே நன்றி நன்றி, தத்துடைய கிரைகளில் அழித்தவரே நன்றி, அவரோட தந்திரங்களை விரிந்தவரே நன்றி அப்பா, அவனோட வல்லங்களை விரிந்தவரே, வழி நடத்துறவரே ஆவியானதியா, ஓ நன்றி அப்பா, சோத்திரமையா சோத்திரமையா, இந்த புதிய நாளை தந்து வாழ்நாள் ஒரு நாளை குடி தந்து வாழ வேண்டும் ஜீவனை தயவாராட்டு நீங்களே உயிரோழிப்பீங்கள் அப்பா, நன்றி அப்பா, எனக்கா யாவை நீங்கள் செய்து முடித்தவரே, நீ சுமாரன் சொன்னவரே, நான் யுத்தம் பண்ணுவேன் சொன்னவரே அப்பா, யுத்தத்தில் வல்லவரே, சேனைகளின் கத்தலையா, இயேசுக்கு நன்றி இயேசுவே நன்றி அப்பா, ஓ நன்றி ஆபிரகாமின் தேவனே நன்றி, ஈசாக்கின் தேவனே நன்றி, யாக்கோபின் தேவனே நன்றி, இஸ்ரவேலின் தேவனே ஐயா, அம்மை துதிக்கிறேன் ஆண்டறியா, நன்றி அப்பா, சூத்திரமையா சூத்திரமையா, ஓ மகிமை மேலங்களே மகிமையடை செய்கிறவரே ஆண்டறியா, உடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி நன்றி ஐயா, உள்ளங்கையில வரைந்தவரே அம்மை துதிக்கிறோம் இயேசையா, உள்ளத்தினால் கர்த்தரே துதிக்கிறேன் ஐயாப்பா, அப்பா உடைய வல்லமை வரங்கள் அபிஷேகங்கள் எங்களுக்கு தந்தவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, மறவாமலுங்கள் ஏற்றவரையா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, தொடர்ந்து மங்களே பிரபுதிய நாள்ல வழி நடத்துங்க ஆவியானவரையா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, அப்பா உங்களை உயர்த்தி நிக்கிறோம் ஐயா, ராஜாதி ராஜாவே சோத்திரம் ஐயா, ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரையா, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா இயேசுவே, நன்றி அப்பா இயேசையா, நன்றி அப்பா, அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரையா, போற்றிடுமே வல்லமையை ஆண்டவரே இயேசுவே, நன்றி அப்பா, ஊற்றிடுமே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில், வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலத்திட, அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலத்திட, அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட,

வண்ணம் கொண்டு உமக்காயளம் விட நீ வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வம்சமான அவர் மேலும் ஊற்று வேணுமே பார்த்து தந்த ஆமியை ஊற்ற வேண்டுமே வம்சமான அவர் மேலும் ஊற்று வேணுமே பார்த்து தந்த ஆமியை ஊற்ற வேண்டுமே கொண்டு சென்று இந்த செய்யுமே நதியாய் பாய்ந்தெடுமே வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலந்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட போலகள் போலிந்தே அப்போ சொல்ல நாட்கள் செய்தது போல செய்ய வேண்டுமே செய்தது போல செய்ய வேண்டுமே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அனல் வந்து உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலக்கிடம் அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே அனல் கொண்டு உமக்காய்

அரங்கிடவே அபிஷேகம் அபிஷேகமோ மக்காய் சுகந்தரிக்க மக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகமோ மக்காய் கலக்கிட வல்லமை வல்லமை பயிசு ஆண்டியா ஓ திடுமை மக்களின் அபிஷேகத்தை ஆண்டறியா ஓ சிங்கப்பா ஊற்றுங்க பாவி ஆண்டறியப்பா என்னவங்களை அண்ணல் மூட்டி எழுப்பி விடுங்க ஆவியானவியாம் ஓரி வல்லவர பாவியானவரே அண்ணல் மூட்டுமையாம் ஓ நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் ஆண்டறியா இயேசுவே நன்றி இயேசையா நன்றி ஐயா நன்றியோடு கொதிக்கிறவையா தடைகளை உடைக்கிறவரே ஆண்டறியாம் வல்லமை வல்லமை தாருமே கிட அபிஷேகம் அபிஷேகமோமே வல்லமை வல்லமை வல்லம் தாருமேசத்தை உமக்காய் சுதந்திரிக்கேசுவே அலேலூயா அலேலூயா ஓமை அக்னியா நாங்கள் எழும்பிட கத்தாவையா இந்த காலவெளியில உங்களை அண்ணல் மூட்டி எழுப்புங்க ஆவியாவியா ஜோயிலின் நாட்கள் நடந்தது போல ஆண்டியா வெளியில நாட்கள் நடந்தது போல பெந்த கொஸ்து நாட்கள் நடந்தது போல ஓமுடைய வெள்ள தாங்க ராஜா வரங்களை தாங்கப்பா அபிஷேகங்களை தாங்க அண்ணல் மூட்டுங்க இயேசுவே நன்றி நன்றி அப்பா உன்னதத்தில் இருக்கிற தேவனே சோத்திரம் உயர்ந்தவரையே சோத்திரமையா பாவங்களை மன்னித்தவரே அக்கிரமங்களை மூடினவரே நோய்களை சுமந்தவரே விளைநங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டவரே அப்பா உங்களை விலப்படுத்துற கிறிஸ்துவன் எல்லாவற்றையும் ஆண்டு எங்களுக்கு விளைநுண்டு சுகமுண்டு ஆரோக்கியம் சொன்னவரே கத்தாவே இந்த அதிகாலை வழியை தந்திங்களே புதிய நாளை காணிச்சது தேவன் நாங்கள் உயர்த்துறோம் ஐயா அப்பா சோத்திரம் சிங்க குட்டிகள் தாட்சி இருந்து பழனியா இருக்கும் எங்கத்திரத்திற்கும் நன்மை குறைபடான்னு சொல்லி எப்படியே நன்மையை காணும்படியாய் செய்தவரே ஆண்டியா ஜீவன் நாட்கள் நம்முடைய நன்மை கிருபை மங்களை தொடரும்படியாய் செய்தவனை நிறைய திறனையா நன்றி நன்றியப்பா நன்றியப்பா இயேசுவே இந்த நாளுக்காய் நன்றி இந்த வேலைக்காய் நன்றியப்பா ஓ கத்திரங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீங்க நன்றி எங்கள் போதகராய் இருக்கிறீங்களேப்பா நன்றியப்பா ஜீவன் நாளெல்லாம் நம்முடைய நன்மை கிருபை மங்களை தொடரும்படியான அப்பா அபிஷேகத்தை தந்தவரே கிருபையை தந்தவரையா நன்றி சொல்லுறமையா நன்றி சொல்லுறமையா எபினேஸ்வரே நன்றி எபினேஸ்வரே நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றியப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே.

நந்தே நந்தே நாதா மலரில்ல

எதிர்கிறவர் முன்னேலும் தள்ளினர்.

நன்றியப்பா கத்தாவே மக்கள் நன்றியப்பா இயேசுவே நாளுக்காய் நன்றியப்பா தொடர்ந்து மங்களை நிறைந்த நாள் வழி நடத்துங்க ஆசிரியங்க கத்திரங்களை வெளிப்படுத்த முடியாம பார்த்துலப்பா எங்களை தாழ்த்துறோம் உடையத்துறோம் நீங்கள் பெரிதும் நாங்கள் சிறுவோம் ஐயா உங்கள் நாம ஒன்றே வாய்ப்படும் ராஜ்யம் ஒன்றே கடந்து வரும் ஐயா கத்திரங்களை தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க ஆசிரியங்க பெரிய காரியங்களை செய்யும்படியா நாளுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலவெளியில் உங்களை உறவோடு நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க பெரிய காரியங்களை ஆண்டு செய்யும்படியாக இயேசுவே உங்க நாமத்துல பணங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி செபிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் ஐயா பெரியவரா இருக்கிறீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஐயா நன்றி சோத்திரம் சோத்திரம் ஐயா இந்த நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே முல்லாமத்து நாங்கள் போற்றுறோம் ஆண்டவர் இயேசுவே முல்லாமத்து நாங்கள் போழுகிறோம் ஐயா ஆண்டவரே குடாமத்தை நாங்கள் வாழ்த்தி வணங்கி ஆராதித்து நிற்கிறோம் ஆண்டவர் இயேசையா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஐயா நன்றி அப்பா தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தாப்பனே ஸ்காய்பிரன்ஸ் ஊழியர்களை ஒப்புக்கொடுறியா ஆண்டவரே சபை ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த அப்பா ஊழியர்களை செய்கிற ஸ்காய்பிரமிஸ்ல இருந்து ஊழியர்கள் செய்கிற எல்லா தேவைகளிலும் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தர் எல்லாரையும் அதனால ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க காத்து கொள்ளும்படியாய் என் ஆண்டு வருவன் ரச்சகருவன் மேற்பரமான இயேசுவன் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உலகத்தை ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே நாமே கர்த்தர் தாமே உங்களுடைய நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் நாங்கள் யாக்கோபு முதலாம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்துக் கொள்வோம் அதில் தொடர்ந்தும் இருக்கிற அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் வாசிப்போம் கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக என்னோடு சேர்ந்து நீங்களும் யாக்கோபு முதலாவது அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசித்துக் கொள்வோம் நன்றி கேட்கிறவங்களையும் வாசிக்கிறவங்களையும் அப்படி அன்பை நடக்கிறவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் கார்பரேஷன் இருக்கும் யாக்கோபு முதலாவது அதிகாரம் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சுதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துகள் சொல்லி எழுதுகிறாரு என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனை ஒருவரையும் கணிந்து கொள்ளாருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் சந்தேகம் படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக இரு மனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனுமாய் இருக்கிறான் தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான் சூரியன் கடும் வெயிலுடன் உதித்தது புல்லை புல்லுலர்ந்து உலர்ந்த உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும் ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமரென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு
வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனையும் தந்தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த தெய்வம் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிரதானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவனத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்படுவதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவம் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன பின்பு தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியமுள்ளவனாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கடைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. யாக்கோபு 2 அதிகாரம். என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கள் உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒருவனுக்கும் கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரங்களை தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நெல்லு அல்லது இங்கே என் பாதவண்டியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளுடைய விதானிக்கிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் என்ன இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தால் ஐசிரியவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐசிரியவான் அல்லவோ உங்களை ஒடுக்குறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாய சனங்களுக்கு முன்பாக விழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜதிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் பாவம் செய்து முறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாரிலும் குற்றவாளியா இருப்பான். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் சொன்னது போல கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மூறுகிறவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பணைய படைக போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகளில்லாதனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமானத்தோட பொங்கல் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் தரித்திரருக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகள் உண்டு, கிரிகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்றானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடந்துகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை கழிவிடத்தின் மேல் செலுத்தின போது கிரியனாலேயே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகளினாலே கூட முயற்சி செய்து கிரிகளினாலேயே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அதனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரிகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. யாக்கோபு 3 அதிகாரம். என் சகோதரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்கள் அநேகர் போதகர்களாக திருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறினவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக் கூடாத கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவர்கள் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிய
சுக்கா நாளே திருப்பி திருப்பப்படப்படும். அப்படியே நாமானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாமும் நெருப்புத்தான். அது அநீத உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறாயும். நரக அக்னியால் கொளுத்தப்படுகிறாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான மிகவும் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்ததும் ஒரு வாயில் இருந்து புறப்படுகிறது. என் சகோதரே, இப்படி இருக்கலாகாது. ஒரு ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நேருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவான். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேச்சனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலவரமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. அறத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சவாதம் உள்ளதாயும் பச்சவாதம் இல்லாதாயும் மாயமற்றதமாய் இருக்கிறது. நீதி நீதியாகிய கனியானது சமாதை நடப்பிக்கிறவர்களாலே சமானத்தினாலே விதைக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் தங்களும் இதனாலே வருகிறது. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவோ? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களுமாய் இருந்தும் அடையாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதா இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரர்களே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகமாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பழஞ்சனா இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியமாக வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைத்தீர்களாக? அவர் அதிகமான கிருபியை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்றி நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துக்கப்பட்டு துக்கித்து அழுவீர்கள், துயரப்பட்டு துக்கித்து அழுவீர்கள். உங்கள் நகைப்பு திப்பி துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்படுது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைய போல் இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுதும் உங்கள் பூம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். யாக்கோபு 5வது அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்தது. அக்கிரியை போல் உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அடுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கரத்தின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஐக்கியனுக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களுடைய எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரே, கர்த்தர் வரமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின் மாறியும் வரமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருங்கள். நீங்கள் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை இஸ்திரம் பண்ணுங்கள், இஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமயமாய் இருக்கிறதே. நீங்கள் சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசி தீக்கிரசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் காண்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரலாது பூமியின் பேரலாது வேறெந்த ஆணையினாலாது சத்தியம் பண்ணாருங்கள். நீங்கள்
ஆக்கினைக்குள்ளாக திணிக்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லப்பட கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கைட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கர்த்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபமடினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமேன். கர்த்தர்தாமே இந்த வேத வார்த்தையின்படி உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. கோர்ப்பரேஷன் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஒரு ஆராதனையோடு சந்திப்போம். நன்றி ஆண்டவரே இயேசப்பா, இந்த அருமையான வழியிலமையா இந்த வாசித்த ஆண்டவரே கர்த்தாவே, யாக்கோபு நிருபத்திலிருந்து கர்த்தரங்களை கற்றுத்தந்த எல்லா நன்மையான காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரையா. வீரங்களோடு குளிர்ந்தப்பா.

பேசுவையா, நன்மையாய் நாங்கள் அப்பா பாப்பன எங்களை துதிக்கிறோம் ஐயா. அன்றரே துதியின் கனிகளை எங்களுக்கு தந்தையா அன்றரையா, வாயின் கனிகளினால் அப்பா அற்புதங்களினால் அதிசயங்களா எங்களுப்பே என்னை உண்மை துதிக்க பாட ஆராதிக்க கிருப செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியா நீங்க வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி செவிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு மே துதிக்கிறமையா துதிக்கிறமையா சர்வ வல்லவரே ஆளுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மணி எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை ஆண்டவரே நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவரும் என் ரட்சகரும் என் மேற்பெருமான இயேசுவின் நாமத்தினால உங்களை தாழ்த்தி உங்களை ஏற்றி செவிக்கிறோம் ஆண்டவருக்கு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்புத தேவனே நன்றி, அதிசயமான தேவனே நன்றி அப்பா. இயேசுவே ஆலோசனை அந்த கர்த்தரையும் மே துதிக்கிறனே அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. பிதாவே நன்றி சொல்லுறோம், பிதாவே நன்றி சொல்லுறோம் ஐயா. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோமையா. நன்றியுள்ள மனதோடு கர்த்தரேப்பா நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி எலியா தேவனே, நன்றி அப்பா. இயேசுவே எலிசாவின் தேவனே நன்றி அப்பா. இயேசுவே யாக்கோபின் தேவனே அப்பா, இஸ்ரவேலின் தேவனே ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரையா. நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோமையா இயேசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பிதாவே நன்றி அப்பா, அழைத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. உண்மை உள்ளவரே ஐயா, உயிரானவரே உமக்கு நன்றி. சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா. நன்றி பலிகளை ஆண்டவரே, துதி வேலைகளை நாங்கள் செலுத்துறோம் ஐயா. சோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துறோம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவரே. ஓ இயேசுவே, விடிவெளி நட்சத்திரமே உமக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு விடுதலையை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சியம். இயேசுவே உன் ரத்தத்திலே வல்லமுண்டு கர்த்தாவே, உன் ரத்தத்திலே மீட்புண்டு இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம், நன்றிகளை செலுத்துறோம் ஆண்டையா. ஓ ஜீவனுள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம் ஐயா, சோத்திரங்களை செலுத்துறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா, சூத்திரம் ஆண்டையா. ராஜா நன்றி நன்றி நன்றி அப்பா. அலியாவின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே எலிசாவின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே யாக்கோபின் தேவனே நன்றி அப்பா. இஸ்ரவேலின் பிரபு ஐயா, உம்மை துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபைகளுக்காய் துதிக்கிறோம் இயேசுவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் துதிக்கிறோம் இயேசுவே, உங்களுடைய மன உருக்கங்களுக்காய் துதிக்கிறோம், மகிமைகளுக்காய் துதிக்கிறோம், வல்லமைகளுக்காய் துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. அழைத்தவரே நன்றி, உண்மை உள்ளவரே நன்றி அப்பா. இயேசையா கொடா கொடி சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் இயேசுவே சோத்திரம் ஐயா. சேனின் அப்பா நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் ஆண்டரே, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவரா இருக்கிறவரே நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரையா, உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே. அப்பொழுது அவர் அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது அவர் ஆண்டவரையா காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொன்ன உடைய வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே சோத்திரன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவியன் சொன்னவரே சோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா. அவர்கள் ஆண்டவரே அப்பா ஆபத்து காலத்துல ஆண்டவரையா ஆண்டவரே வெட்கப்பட்டு போவாதிருந்தும் ஆண்டவரே அப்பா பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார் அந்த உடைய வார்த்தைக்காய் உங்களை நன்றியோடு சோத்திரங்களை செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி தெய்வமே, நன்றி இசையா, நன்றி ஐயா கத்தரை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே இசையா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா ஆண்டவரே. கத்தாவே கத்தருக்கு சோத்திரம். அவர் விண்ணப்பத்தை கேட்டார் என் ஆண்டவரே அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. கத்திரி காத்திரி அவர் நிதயத்தின் ஆண்டவரே அப்பா. இயேசப்பா நிதயத்தை இஷ்டப்படுத்துவார் திடமென இருந்து கத்திரிக்கே காத்திரு என்ற நம்முடைய வார்த்தைக்காய் சூத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா. கத்திரன் நாமம் பழுத்த துருகம் ஆண்டவரே. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோட சூத்திரங்களை செலுத்துறோம் ஐயா.
நன்றி ஆண்டவரே, சோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரையாம். கர்த்தரின் வெளிச்சமும் ஆண்டவரே, என் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு அஞ்சுவேன்?

கர்த்தரின் ஜீவனின் பிள்ளனானுகிறப்பாம். ஆண்டவரே யாருக்கு அஞ்சுவேன்? ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுறமையா, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசையா. நன்றி நன்றி கர்த்தாவே. நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு ஆண்டவரே என்னை எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்றமுடைய வார்த்தை காய் சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறனையா, சோத்திரங்களை செலுத்துறோம் தேவனே. கிறிஸ்த வேலை ஆண்டவரே கர்த்தாவே, அவனுடைய எல்லாம் இக்கட்டுக்கும் ஆண்டவரே நீங்களாக்கி ஆண்டவரே ரச்சித்தவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா, எல்லாம் இக்கட்டும் அப்பா இஷ்டவில்லை, நீங்கள் ஆக்கி விடுகிற தேவனே சோத்திரம் ஐயா. என் ஜீவன நாளெல்லாம் ஆண்டவரையா நன்மை கிருபையும் என்ன தொடரும் என்று சொன்னவரே ஆண்டவரே நன்றியோடு சோத்திரம் ஐயா. சோத்திரவன் தேவனே உமை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே உமக்கு நன்றி சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, அப்பா தவறு என்னோட கூட இருக்கிறேன் அப்பா. மத கோலும் தடியும் என தேற்றுவதற்காய் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறேன் சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா, நான் மரண இருந்த பள்ளத்தாக நடந்தால் தவறே பொல்லாப்புக்கு பயப்படைய கோலுமுடைய தடியும் எங்களை தேற்றுவதற்காய் சோத்திரம். கர்த்தரன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தினை ஆண்டவரே அப்பா நீதியின் பாதையிலே நடத்துறார் நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே சோத்திரம் ஐயா. நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். பூமி எங்கும் எந்த ஜாதகம் செய்யப்படாத அதிசயங்களை ஆண்டவரே உன் ஜனங்கள் அப்பா எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் சொன்னவரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா இயேசுவே மக்கள் நன்றி அப்பா இயேசையா. நன்றி சொல்லுறமை ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்றவரே அப்பா, நீ பட்டயத்துக்கு இணையாவதில் என்றவரே அப்பா மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுறோம். நன்றி ஆண்டவரே இயேசப்பா, நிச்சயமாய் கர்த்தர் அப்பா உன்னோடு ஆண்டவரே அப்பா கூட இருக்கிறார் என்ற வார்த்தைக்காய் சூத்திரம். நிச்சயமாய் கர்த்தாவே நீ என்னோடு இருக்கிற என்ற வார்த்தைக்காய் சூத்திரம் ஆண்டவரையா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, அது ஆண்டவரே அப்பா முடிவில்லை, அது விளங்கும், அது ஆண்டவரே பொய் சொல்லாது என்ற வார்த்தைக்காய் சூத்திரம். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்ற முடிய அது தாமதிப்பில்லை என்ற வார்த்தைக்காய் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரையா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்ற ஆண்டவரே வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. அவருடைய மன விருப்பின்படி அப்பா நீர் அவ அப்பா எங்களுக்கு தந்தரலி அப்பா. எங்களுடைய உதடுகளின் ஆண்டவரே விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கு இருக்கிறீர் என்ற உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறமையா, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் ஆண்டவர் கூப்பிடுற நாளிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீராக அந்த வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரையா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. மன விருத்தன்படி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஆலோசனை அப்பா எல்லாம் நிறைவேற்றுவாராக அந்த உடைய வார்த்தைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் ஆண்டவரே அப்பா. யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பதா அந்த உடைய வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா இயேசுவே. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே என்னை ஆண்டவரே நீங்களாக்கிறபடி செய்கிறவரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா கர்த்தாவே. நாங்க நன்றி சொல்கிறோம் ஐயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கண்மலையானவர், துதிக்கப்படுவாராக ஆண்டவரே. ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பார் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றியோடு மை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு பயந்திருக்கிற எங்கள் மேல நீதி சூரியா உதிக்கும் என்ற வாக்கியக்காய் சோத்திர அதன் சட்ட எங்களே ஆரோக்கியம் இருக்கும் என்ற வார்த்தைக்கு ஆண்டவரையா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே நொடுக்கிற துன்மாக்க இருக்கும் ஆண்டவரே, என்னை சூழ்ந்து கொள்ளுற ஆண்டவரே அப்பா, என் பிராண பயஞ்சருக்கும் மறைவாக உங்களுடைய சட்டங்களின் நிலை என்னை காப்பாற்றுகிற என்ற வார்த்தைக்கு ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம் ஐயா. நீர் எனக்கு துணையானால் சட்டங்களே கழிவுறுவேன் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. எனக்கு இறங்கும் தேவனே ஆண்டவரே, எனக்கு இறங்குமை ஆண்டவரே உண்மை என் ஆண்டவரே ஆத்துமா ஆண்டவரே அண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே விக்கினங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவரே கர்த்தாவே, உமது செட்டைகளின் ஆண்டவரே நிழலே
வந்து அடைவேன் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா இயேசுவே, நன்றியப்பா இயேசுவே, நன்றியப்பா இயேசுவே. கர்த்தாவே உமது கிருபை ஆண்டவரே, அவளை அருமையானது சோத்திரமாண்டியப்பா. அதனால் மனுவத்தில் உங்களை செட்டையினே வந்தடைகிறார்களே ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா இயேசுவே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஓ நன்றியப்பா இயேசுவே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் இயேசுவே. பரிசுத்திர இஷ்டவேலன் தனிய கத்தருடைய சென்னை அடைக்கலமாய் வந்து எங்களுக்கு ஆண்டவரையா ஆண்டவரே அப்பா அப்பா, உங்களால் நிறைவான பலன் கிடைப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, மது சிறநாதங்களை மூடியுங்களே ஆண்டு சோத்திரம். உங்கள் சட்டங்களை நாங்கள் அடைக்கலம் பூந்ததுக்காய் ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மறுத்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்கள் நான் உயிரோழுக்கிறேன் சொன்ன தேவனே, உங்களை வல்லமைக்காய் வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே அப்பா. வேலைக்கிறங்க கத்த கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தைக்காய் சோத்திரம். அவன் அவர் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தைக்காய் சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உருவம் நீதிவான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான் நம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு ஆண்டவரே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆளுங்க செய்கிற இந்த சிறுவனே அபிஷேகநாதரே ஆற்றல் உள்ளவரே அப்பா நன்றி. இயேசையா நன்றி ஐயா. தடைகளை உடைக்கிற தேவனே சோத்திரம். கட்டுக்களை உடைக்கிறவரே சோத்திரம் ஐயா. ஐயா நுவங்களை முடிக்கிற தேவனை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. நன்றி நன்றி அப்பா. அன்பு மிரக்கம் நிறைந்தவரே அப்பா. ஆளுகை செய்கிறவரே ஆளுகை செய்கிறவரே ஆவியானவரே சோத்திரம். ஆவியானவரே எங்க அசைவாடும் தெய்வம், அசைவாடும் தெய்வம் ஐயா. ஆட்சிகளை வழி நடத்துறே அப்பா சோத்திரம் ஆண்டவையா. அல்லேலூயா நன்றி நன்றி ஆண்டவையா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி அப்பா. மனதுருகும் தெய்வமே நன்றி அப்பா. மகிமையானவரே நன்றி அப்பா. கிருபையானவரே நன்றி அப்பா. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரையா. எனக்கு யாவை நீங்கள் செய்து முடித்த கர்த்தரே நன்றி அப்பா. நீ சும்மாயிரு உனக்கான யுத்தம் அண்டுவேன் சொன்னவரே, நீ சும்மாயிரு உனக்கான உலக்காடுவேன் சொன்னவரே, யுத்தத்தில் வல்லவரே சேனைகளின் கர்த்தரே இஸ்ரவேலின் தேவனையா. ஆளிக செய்கிறவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரையா. இயேசுக்கு நன்றி, பிதாவுக்கு நன்றி அப்பா. இயேசுவே அல்லேலூயா நன்றி ஆண்டவரையா. ஓ விக்னேஸ்வரே அப்பா சோத்திரம் அப்பா. பிதாவே சோத்திரம் ஐயா. அன்பான பிதாவே சோத்திரம். நித்திய பிதாவே சோத்திரம் ஐயா. பரலோகத்தின் பிதாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஆவிகளின் பிதாவே சோத்திரம். உங்கள் சோதிகளின் பிதாவே சோத்திரம் ஐயாப்பா. இரக்கங்கள் பிதாவே சோத்திரம். மகிமையின் பிதாவே சோத்திரம் ஐயாப்பா. உங்களை உண்டாக்கின பிதாவே சோத்திரம். உங்கள் பிதாவே சோத்திரம். எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோத்திரம். அக்கினி ஸ்தம்பமே சோத்திரம். மக ஸ்தம்பமே சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. தொடர்ந்து நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்க முடியும். அவனுடைய பாத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆளுக்காய். நன்றி கத்தாவையா. பரலோகத்தின் தேவன் நாங்கள் ஏத்துறோம் ஆண்டவரே. இயேசுவே கட்டுக்களை உடைக்கிறவரே, அணுவங்களை முறிக்கிறவரையும், அந்த காத்துங்கிரிகளை அழித்தவரே, ஆச்சரியமான இடத்துக்கு வரத்தோட புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட தேவாதி தேவன் நாங்கள் ஏத்துறோம் ஐயா. ராஜா நன்றி நன்றி அப்பா. அன்பு நேசரே நன்றி அப்பா. ஆளுகை செய்கிறவரையா, வாழ வைத்தவர், வழி நடத்துவர், எங்கள் போதுகிறப்ப அந்த ஆண்டவரே நாளும் ஐயா. ஆண்டவரே ஊழியங்களை கத்துற ஆசிரியங்கப்பா, இந்த ஊழியங்களோடு கூட இறங்க ஆண்டவரே. நடத்துற பிள்ளைகளோடு ஒரு லீடர்ஸோட குடும்பங்களோடு ஆண்டவரே கத்தாவே நீங்க கூட இருந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவையா. உங்களுடைய நாமம் இந்த ஊழியம் கூட இன்னும் அதிகமா மயமப்படட்டும் ஆண்டவரே கத்தாவையா. ஆண்டவரே தொடர்ந்துப்பா அந்த நாளும் ஆண்டவரே கர்த்தாவே செய்யா நடந்து கொடுக்கிறான். எல்லா ஒப்பு கொடுக்கிறோம் எம்மானியா. குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அபர்ணா குடும்பங்களை கலை செய்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வழி நடத்துங்க. அபர்ணா கொடுத்த கர்த்தத்தை கனிகளை ஆசீர்வதிங்க ஆண்டையா. பிள்ளைக்கு நல்ல தாயும் பிள்ளைங்களை சுவலமா இருக்க கத்தவி செய்யுங்கப்பா. சுவப்பிரசங்களை கொடுத்த பிள்ளைகளை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்த ரவியா குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அப்படியா இலங்கை இணைப்பு நடத்துறான அருமையான
எப்ப கொடுக்குறோம், ரெண்டு நாள் நடக்கிற நைட் பிரேயர் நாங்கள் எப்ப கொடுக்குறோம் ஐயா, ஆண்டவரே ஆசிரியங்கப்பா, ஆண்டவரே அங்க வர ஊழியர்கள் வார்த்தையை கொடுக்குற அமர்ராஜ் பாஸ்டர் ஐயா ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, அவர்களோட கத்தர் கூட வழி நடத்தி ஆண்டவரே நீங்க தாங்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படியா, அதுல ஒரு ஜபங்கள் ஒவ்வொன்றுக்கும் கத்த நல்ல பகலை தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டரையா, ஆண்டரையா அவங்களோட கூட்டு அப்பா நயப்பிரதே ஆசிரியங்க தொடக்கம் நல்ல முடிவெற கூட இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா, ஆண்டரே உங்களுடைய நாம முடியுங்க மாமியப்படுற ஐயா, அநேகர் வந்து நேற்று ஐயா அந்த நாளும் அநேக பிள்ளைகளை கத்த கொண்டு வந்து ராவணி பாரதை நீங்கள் மகிமையா நடத்தி கொடுக்கும்படி அதுக்கு தடைகளை நீக்கும்படி அதன் தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாக ஆண்டரே உங்களுடைய பாத்திரம் அப்போ கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டரையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, மேப்பரா இருக்கிறீங்கப்பா நீங்க நடத்துங்க அப்படியா, வருவ ஒவ்வொரு ஊழியர்களும் ராத்திரி வெள்ளம் எடுத்த வெள்ளமையா நீங்க பயன்படுத்தும்படியா நான் ஜபிக்கிறோம் ஐயா, தொடர்ந்து அப்பா ஊழியங்களை சீரான ஒவ்வொரு தேப்பிலையும் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா ஆண்டரையா, பேசவே எல்லாரையும் மாசு வைத்து நாங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டரே, நன்றி அப்பா தொடர்ந்து வருகிற ஆண்டரே கத்தாவே அப்பா இந்திய இணைப்பை அம்மாவை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, அபிலா குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, ஆண்டரே கிறிஸ்துமஸ்வாசியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, ஆசை பதிக்கிறோம் ஐயா, தொடர்ந்து வர லண்டன் இணைப்பு ஒப்புடுற சோதியம்மா குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, ஆண்டரே கத்தாவே எல்லாரையும் ஆசை வரீங்க அப்படியா மீண்டும் ஆய் தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து ஜபிக்கிறான்யா குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரையா, இயேசுவையா ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, இயேசுவையா ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, தாப்பனே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா ஆண்டரே, அப்படியா கத்தாவே தொடர்ந்து வருகிற கலாமாவை குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம், தரிசிய குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரையா, இன்னும் அப்பா அந்த அப்பா தடையா இருக்கிற நேரங்கள்ல வந்து ஜபிக்கிற தைக்கிற பிள்ளைகளை கத்திர எழுப்புங்க ஆண்டரே கத்தாவே, அப்படியா இயேசுவே கிராமத்துல அழைப்பா ஆண்டரே கத்தாவே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, அப்பா மனசன மனைவி குளாராவை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரே, ஜூட்ஸ் அண்ட் சவரன் லோட்ஸ் அண்ட் சவரன் ஒப்பு கொடுக்குறோம், மேலாண்மை சாரி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, என்ன மகிழாவை குடும்பத்தை ஒப்பு சுமித்தா குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, கமலேசம்மா குடும்பங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டரே கத்தாவையா, ஆண்டு மேரியம்மா ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரே, எல்லாரையும் ஆண்டவரை ஆசிர்வதிங்க, அகிலாவை ஆசிர்வதிங்கப்பா, குடும்பங்களை ஆசிர்வதிங்க, இன்னும் தலைகள் இன்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து உங்களை ஊழியர்களை செய்ய கத்துற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவையா, உங்களுடைய நாமம் அதிசயமான நாமம், உங்களுடைய நாமம் அற்புதமான நாமம், உங்களுடைய நாமம் வல்லமையான நாமம், மகிமையான நாமம், மகிமையடைய ஆண்டவரே இன்னும் ஐயா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டே அப்பா, நன்றி அப்பா, ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ஆசிரியை ஜபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆசிரியை ஜபிக்கிறோம் ஐயா, இன்னும் நடத்துறான் ஆண்டு பிரைசமம் பிரேரப்பம் மீசிக்கப்பம் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, அப்பாத்தோட ராஜ்யம் ஆண்டரையும் பேசு ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டரையா, எல்லாவற்றையும் கத்தர் ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும்படியாக என் கரத்துல எல்லாவற்றையும் தாழ்ச்சி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஆண்டரையா, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவினால் ஆகப்படுத்தின தேவன் ஒவ்வொரு ஊழியங்களை நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா, ஜோட்டு ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டரையா, கடைகளில் நான் உடையற்ற இயேசுவின் நாமத்தினால ஊழியங்களுக்கு விரதமாக கிரியசுரையில்லா சுத்தாவில் அந்த ஆவிகளை நாங்கள் துறக்கிறோம் ஐயா ஆண்டரையா, உடைய நாளுக்காய் நன்றி தாப்பன் இந்த நாளில் ஐயா ஆண்டரையா, இயேசப்பா நோய்களுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா, சோபலத்தை கட்டளம் ஐயா, சுருதா அம்மாவுக்கு நல்ல சோபலங்களை கொடுங்க ஆண்டவரே கத்தாவே, இந்த அனாமா வச்சு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நல்ல பல்களை கொடுத்து அந்த தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா, என்னும் ஆண்டு வவிக்கு நல்ல சோபலங்களை கொடுங்க பாண்டவையா, யாரெல்லாம் பிள்ளையினமா இருக்க ஐயா உங்களுடைய கரம் ஆணிகள் பட்ட கரத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவை, என்ன யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கள் சொன்னார்கள் இயேசுவே, எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்தனை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, என்னாலும் டிக்கெட்ட பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் கைவிடப்படுகிறப்பா, சிறையில் இருக்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற நாள் ஆண்டரை அப்படியாய் இந்த நாள் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரையா, அனாதை பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டரையா, அப்பா சகோதரிகள் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரையா, இன்னும் கணவன் கைவிடப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டரையா, பெற்றாரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய்தப்பெண்மார்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே, எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க போசிங்க வழி நடத்தும்படி

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த நினைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும், அது மாத்திரமல்ல வானொலிகள் எடுத்து வருகிற எல்சடாய் டிவி, சங்கம் ரேடியோ, வேவ்ஸ்அப்பவர்க்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் இந்த நாட்களிலே தேவன் பெரிய அது செய்வாராக. குறிப்பாக கிட்டத்தட்ட பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இந்த கனடா ரிவைவல் புறையிலே இந்த ஒரு தடையும் இல்லாதபடி தேவன் வழிநடத்தினார். வந்து எல்லாரோட ஒத்துழைப்போடும் ஒருமனத்தோடும் எப்படியாவது இந்த தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காக ஒரு பாரமுள்ள ஜனங்களை இணைத்து தேவன் சுதரை ஜபிக்கும்படியாக தேவன் இந்த கிருபையை எங்களுக்கு தந்தார். ஒரு வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 85:6 உமது ஜனங்கள் உண்மையில் மறந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்டது போல, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் வரும்பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் வரும்பொழுது, நிச்சயமாக அதை இணைந்து செயல்படும் பொழுது தேசத்திலே நிச்சயமாக ஒரு பிரதான எழுப்புதலை கொண்டு வருவர். ஒவ்வொரு காலகட்டத்திலிருந்து எழுப்புதெல்லாம் வந்து ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அங்கு ஒருமனப்பட்டு ஒரு சிறிய கூட்டமாக ஜபித்த பொழுது அந்த சிறிய தீயானது ஒரு பெரிய தீயாக வெடித்து கிளம்பி பல தேசங்களை ஆக்கிரமித்து எல்லா தேசங்களும் பரவக்கூடியதற்கும் தேவன் ஒவ்வொரு 100 ஆண்டுகளும் பெரிதான எழுப்புதலை கட்டளையிட்டுக் கொண்டு வந்தார். வந்து அவ்விதமாக நிச்சயமாக எங்கள் ஜபங்கள் ஒருபோதும் விரும்புவாது. நிச்சயமாக ஜபங்களுக்கு தேவன் பதில் எடுக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த உணர்வோடு வந்து இந்த நாட்களை ஆராதனை ஒப்புக் கொடுத்து, ஜபங்களை ஒப்புக் கொடுத்து, வாத்தியை ஒப்புக் கொடுத்து, நாங்கள் வாத்தியை கேட்கலாக மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நம்மை ஆராய்ந்து நம்மை சீர்படுத்தி அதை மற்றவர்களுக்கு ஒரு எழுப்புதலாக நாங்கள் வாழக்கூடிய அளவுக்கு எங்களை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த 2 மணித்தியாலங்களும் நாங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்ற உணர்வோடு வந்து வேறு எந்த ஒரு காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி, யார் பார்க்காவிட்டாலும் நம்முடைய தேவன் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் இந்த நேரத்திலே 2 மணித்தியாலங்களை பார்த்து கொண்டிருக்கார். ஆனபடியாலே வேறு காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நானும் என் தேவனும் என்ற உணர்வோடு இந்த இணைப்பிலே இணைந்து தேவஸ்தை நிற்கும்படியாக உங்களுக்கிறேன். இப்போது ஆரம்பி ஜெயிப்புமாக எங்கள் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமிழ் எங்கள் ஆண்டவரே, பல வருடங்களாக எப்படியாவது இந்த கனடாதேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டுவதற்காக ஊழியக்காளாக விசுவாச குடும்பங்களாக அப்பா ஒரு பாரமுள்ள ஜனங்களை இணைத்து அப்பா தவறாமல் அப்பா இந்த ஒரு தடையும் இல்லாதபடி இதுவரையும் செய்து முடித்த எங்கள் தேவாதி தேவனே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியோடு சொல்லி சோத்தரிக்கிறோம் கத்தாயே. நீ செய் நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ண முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் கத்தாயே. இந்த நேரத்திலும் அப்பா நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக பாடல்கள் ஒரு அர்ப்பணமாக முடியக்கூடிய அளவுக்கு ஆராதனை கத்தாவே ஒரு ஆடம்பரம் இல்ல கத்தாயே. ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணமாக முடியக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவசத்தில் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்துமாக நடக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் அப்பா நாங்கள் இணைந்து அப்பா ஒருமனப்பட்டு ஜபிக்கக்கூடிய அளவுக்கும் ஒவ்வொருடைய இருதயங்களையும் அப்பா நீங்கள் அப்பா சுமைப்படுத்தும்படியாக நான் ஜபிக்கிறேன் கத்தாயே. இந்த நாளை பேச போற ஒரு வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் வார்த்தைகள் சொன்னதை செய்யும், அது பலந்திராமல் திரும்பி வரான்னு சொன்னீங்களே அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கும் தேவனை ஒரு பாரமுள்ள ஜனங்களாக நிற்கக்கூடிய அளவுக்கும் பசுத்த ஆவியானவரே இவ்வளவு நேரம் எங்களை பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கத்தாவே தொடங்கி முடியும் வரையும் பசுத்த ஆவியானவரையும் நீர் மட்டும் எங்கள் ஒவ்வொரையும் ஆளுக செய்து வழி நடத்தும்படியாக எல்லாவற்றையும் உடைய பார்த்து தந்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே எங்களையும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆராதனையில் உங்களுடைய பிரசங்கத்தில் இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போதும் மிசிசாகாவில் இருக்கிற திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை, ஓபன் டோர் காஸ்பல் தமிழ் மினிஸ்ட்ரீஸ் சபையாராக இணைந்து உங்களோட ஆராதனை செய்வது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் எங்களோடு இணைந்து பரலோகத்தில் கேருபிங்கள் சேராபிங்கள் மத்தியில் ஓயாமல் புகழப்பட்டு ஆராதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நாம் எல்லாரும் ஆராதனை செய்து முதலாவது கேருபிங்கள் சேராபிங்கள் ஓய்வற்றின்மை போற்றுதே என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம்.

ஆமென். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நேசமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் இன்னும் ஆண்டவரை துதித்தவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பாடப்போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீரமாய் கர்த்தரை ஆராதித்து பாடுங்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல, இப்பொழுது எல்லாரும் எங்களோடு இணைந்து இப்பொழுது கரங்களை தட்டி தேவாதி தேவன் பரலோகத்தில் இருக்கிறவரை துதித்து ஆராதித்து நாம் பாடப்போகிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் பாடுவோம்.

ஆண்டவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். வானத்தில் இருக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், இப்பொழுது உம்முடைய தூதர்களோடு உம்முடைய பரிசுத்தவான்களோடு நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகம் எங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து, we are going to give the glory to our God. He is among us. தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இப்பொழுது ஆன்லைனில் நீங்கள் எங்கிருந்தாலும் தேவன் உங்களோடு கூட நம் மத்தியில் இருக்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோமா? ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம்.

ఆండవరే, మహిమైక పాత్రరే, ఉమ్మకు స్తోత్రం. మగాధ ప్రకాశమే ఉమ్మకు స్తోత్రం. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமை படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தூசியும் குப்பையுமாகிய நாங்கள் உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் தூயாதி தூயவர் ஆண்டவரே. இன்னும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிறவராகிய நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைகளிலே, கனடா ரிவைவல் பிரேயரிலே, கனடா தேசத்திலே ஆண்டவரே

0: ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. உமக்கு தகுந்த துதியை நாங்கள் இன்று செலுத்தி இருக்கிறோம், இன்று உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நீரே இந்த மீட்டிங் முழுவதிலும் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்களை பார்த்தல் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். இந்த அருமையான இந்த கனடா தேசத்தின் மாலை பொழுதிலும், இலங்கை இந்திய தேசங்களினுடைய அதிகாலை பொழுதிலும், மற்றும் மறு தேசங்களிலும் இருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கனடா தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தும்படி மாதந்தோறும் இணைந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காக, இணைந்திருக்கிற ஜெப பங்காளர்களுக்காக, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வானலைகளிலே சுமந்து வருகிற ஒவ்வொரு மீடியாஸுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜெபம் எளிமையானது, ஆனால் அது வலிமையானது. ஜெபம் பார்வையிலே, மற்றவருடைய பார்வையில் அது எளிமையானதாக இருக்கிறது. இட் மே லுக் சிம்பிள், பட் இட் இஸ் பவர்ஃபுல். நாம் ஆவியிலே தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபமானது, வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஜெபம் அது அதிக பலனுள்ளதாக இருக்கிறது, அதிக பலனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாலை பொழுதிலும் நாம் ஜெபிக்க வருகிற போது, தேவ வார்த்தைக்கு நம்மை விட்டுக் கொடுத்தவர்களாக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய ஜெபமானது அதிக பலனுள்ளதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய ஜெப நேரங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறோம். அங்கே முதலாவது ஜெபத்தை பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் ஏறெடுப்பார்கள். இந்த கடைசி நாட்களிலே கனடா தேசம் அங்கும் உள்ள திருச்சபைகளிலே தேவ ஆவியானவருடைய அருள் மாறி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும், சபைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு

0: மட்டும் பரிசுத்தாவியானுடைய ஆறுதலோடும் வளர்ந்து பெருகும்படிக்காக இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகி அது மறதேசங்களுக்கும் கடந்து செல்லக்கூடியதாய் தேவன் கிருபை செய்யும்படி பாஸ்டர் கிறிஸ்டி வில் லீட் அஸ் இன் ப்ரேயிங் ஃபார் தி சர்ச்சஸ் இன் அக்ராஸ் கனடா, ப்ரேயிங் ஃபார் தி அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ப்ரேயிங் ஃபார் த என்கரேஜ்மென்ட் அண்ட் பாமன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் த சர்ச்சஸ், ஆல்சோ டு சீ அ ரிவைவல் ஃப்ரம் த கோஸ்ட் டு த கோஸ்ட் சோ தட் திஸ் ரிவைவல் கேன் ஸ்ப்ரெட் இன் டு அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ. Hallelujah. Pastor Christy, thank you, Jesus.
1: Amen. Amen. நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்.
0: Thank you, Lord.
1: ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாளும் ஆவியானவருடைய பெருமழையின் இரைச்சலுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 8 வருடங்கள் முடிந்து ஆண்டவரே, இது ஆண்டவரே 9வது வருடத்தின் முதல் மாதமாயிருக்கிறதப்பா. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பியது வரும்போது தெய்வீக விருச்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. அப்படியாய் விருச்சமாய் நாங்கள் இந்த தேசத்திலே எங்களை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த தேசத்து தலைவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுண்டாக, ஆண்டவரே சபைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுண்டாக, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நிரம்பி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய. இப்பொழுதும் ஆண்டவரே சக்கரியா 10:1 நாங்கள் ஜபிக்கிறோம், பின்மாறி கால மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வழிகளில் அவர்களுக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆண்டவரே, நாங்கள் ஒரு எழுப்புதல் பின்மாறி ஊற்றப்படட்டும். யோவேல் தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், மாமிசமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இப்படிப்பட்ட காரியங்கள் மீண்டும் ஒருமுறை நடக்கட்டும் கர்த்தாவே. பெந்தகோஸ்து அனுபவம் மீண்டும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த தேசம் ஆண்டவரை ஏற்கனவே இந்த ஏர்போர்ட் சேர்ச்சிலே பல தேசங்களிலிருந்து வந்த இந்த எழுப்புதலை கண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அசூசா ஸ்ட்ரீட்லே அமெரிக்காவிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகி பெந்தகோஸ்து மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டதை போல, அப்படியாய் மீண்டும் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக உலகம் முழுக்க இங்கே உண்டாகிற எழுப்புதல் பற்றி அறியக்கூடியதாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தை அசைக்கும்படியாய், இந்த தேசத்திலே உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஆண்டவரே கண்டாவில் இருக்கிற சிறுச்சபைகளிலே ஆவியானுடைய அருள் மாறி அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நிரம்பி வழுகிற அனுபவம் ஆண்டவரே, கண்ணுக்கால் அளவும் போதாது, முள்ளங்கால் அளவும் போதாது, நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்கணும் என்று சொல்லி ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குடாய் கடந்து போகக்கூடியதாய் கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லக்கூடியதாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியங்களை பொறுப்பேற்று உம்முடைய சக்கனா குளோரி இந்த கனடா தேசத்திலே வெளிப்படும்படியாய் இந்த எழுப்புதல் ஜெபம் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் கனடா ரிவைவல் பிரேயரை செய்கிற நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆமேன். இந்த தேசம் தேசத்தின் சபைகளுக்குள்ளே ஹல்லேலூயா, தேவன் எல்லா குளிர்ந்த அனலும் இல்லாத குளிரும் இல்லாத தன்மைகளை அகற்றி நம்முடைய மகா பின்மாரியை ஊற்றுவாராக என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அங்கே நாம் அடுத்த ஜெபத்தை நம் மத்தியிலே பாஸ்டர் ஜெபா அவர்கள் ஏறெடுப்பார்கள். பாஸ்டர் ஜெபாவில் நமக்காக ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள். ஒருவர் ஜெபிக்கிற போது மிகுதியானவர்கள் அந்த விண்ணப்பத்தை கவனித்து அதற்காக நீங்களும் சேர்ந்து பரிந்து பேசி ஜெபிங்க, நீங்களும் சேர்ந்து பரிந்து பேசி ஜெபிங்கள் இருக்கிற இடங்களிலே. அப்பொழுது இந்த ஜெபம் வல்லமை உள்ளதாய் தேவனுடைய கிருபாசன தந்தையிலே செல்லக்கூடியதாக இருக்கும். ஆமேன். அங்கே நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் இந்த மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற மன சோர்வுகள், மன உளைச்சல்கள், பதற்றங்கள், தற்கொலை எண்ணங்கள் என்பவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை தேவன் கட்டளையிடும்படிக்காக, இளைஞர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள், வேலை வாய்ப்புகள், வேலை இழப்புகள், பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனையில் அவர்களை விடுவித்துக் கொள்ளும்படிக்காக இவர்களுடைய எதிர்காலங்களுக்காய் அங்கே பாஸ்டர்வில் ப்ரே, பாஸ்டர் ஜெபாவில் ப்ரே ஃபார் மெனி பீப்புள். தே ஆர் கோயிங் இன் டு டிப்ரெஷன் அண்ட் மென்டல் சிக்னஸ் and that which leads to suicidal thought and even our generation, our people, they are. Month after month, we hear there are many suicidal cases. Nam chavikkaporum, we're going to pray that God to set them free. And also for the youngsters who are facing trials and facing difficulty in jobs and who are facing difficulty in their family life, may the Lord touch them. May the Lord bring them to the knowledge of salvation. And may the Lord to bless them. Hallelujah. Pastor Jabba, thank you, Jesus. Hallelujah.
2: அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான 97th கனடா ரிவைவல் பிரேயருக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் ஆண்டவரே வேண்டுதலினாலும் ஒரு சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த மாலை வெளியிலும் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில இந்த தேசத்துல மனச்சோர்வினாலும் மன உளைச்சலினாலும் பதற்றத்தினாலும் தற்கொலை என்ற அந்த சிந்தனையினாலே பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. பூமியின் நிறைவும் உலகமும் கொடிகளும் உம்முடையது சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே. இந்த நாட்களிலும் அவர்களுக்கு விரோதமாக கிரிய செய்கிற எல்லா அசுத்தாவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன நிலைமையில அவர்கள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. வேலை வாய்ப்பா இருக்கலாம், பணப்பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எது ஒன்றாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வந்துவிடும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. அவர்களை முதல் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்கள் நாமம் விடுதலை நாயகன் அப்பா, குமாரன் விடுதலை ஆக்கிறார். மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள். நீர் பரம வைத்தியர், உமக்கு மேலான வைத்தியர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் தற்கொலை ஆவிகள் அதிகமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். சிந்தனையை குழப்புற பொல்லாத பிசாசும் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிந்தனை பற்றி ஆண்டு போகும்படியாய் ஆவியானவரே அவருடைய சிந்தனையோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கூடார மறைவில் ஒழித்து வைத்து தீங்கு அணுகாமல் பாதுகாக்கிறதேவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. வாரங்கள் சுமைகளை நினைவு கூர்ந்து அவர்களை இந்த நாட்களிலும் அவர்களை மாற்ற போற கருமைக்காக சோத்திரம். இந்த வேளையிலும் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வேலை வாய்ப்பு இல்லாமல், படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் அவர்கள் கூட மன அழுத்தத்துல டிப்ரெஷன் என்றும் அன்சைட்டி என்றும் ஆண்டவரே போகிறதை பார்க்கிறோம். வாழுகிற வயதுள்ள பிள்ளைகள் இந்த நாளிலும் எவ்வளவோ பிள்ளைகள் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டவரால் பெற்றோர்கள் கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீரை துடையுங்கப்பா. கையின் பிரயாசத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பொருளாதார தடைகளை எடுத்து போடுங்கப்பா. நன்மையான இவுகளை பரத்திலிருந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியால் உமது சமூகத்தில ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த காரியத்தினாலே அநேக பிரிவினைகள் உண்டு, அநேக போராட்டங்கள், நிந்தனைகள், உபத்திரங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் நீங்கள் ஆண்டவரே விடுவித்து தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வாழ்க்கையில கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்கன்னு நாங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் அது கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கணம் துதி மகிமை ஆவற்றை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஆமேன். பெருகி வருகிற இந்த சூழ்நிலை இருந்து தேவன் தம்முடைய கரத்தை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. அவர் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமேன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற தேவன் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிஸ்டர் எலிஷிபா வில் லீட் அஸ் இன் ப்ரே that God to pour out His Holy Spirit without measure among the saved youth everywhere in Canada so that they do not conform to the pattern of this world but to the live a transformed testimonial life and to bring others to Christ. and those who are far away from the Lord to return. The velayile Elisheba javam pannuvargal ange devan tammudaiya aaviyai ilam sandathi mele rakshikkappatta devane arinda pillagal mele tammudaiya aaviyin abhishekathai oottumpadikkaga maatramallamal avargal indha ulagathukku otta vesham theriyamal தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று அறிந்து மர்வமாகிற அனுபவங்களுக்கூடாக மற்றவர்களையும் தேவனண்டையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழும்படிக்காக எலிசிபா வில் லீட் அஸ் இன் பிரேயர். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா.
3: Thank you, Lord. Thank you, Heavenly Father, for this time, Master Lord. Thank you, Lord, for gathering us in this place throughout this online Hallelujah. Meeting, oh Father Lord. Lord, you have been faithful to us, oh Father God, every single month, oh Father Lord, you have been with us, oh Lord. We praise and we thank you, Father Lord, for this time, oh Master Lord. I want to pray, oh Father God, for the saved souls, oh Lord, the saved youths, oh Lord, all over Canada, oh Father God. Oh Lord, you know every single one of them by name, oh Father God. You know, all of them, oh Father God, you have appointed them, oh Father God. You have created them for a purpose, oh Master Lord. And I pray, oh Father God, that every single saved youth, so Master Lord, may grow more, oh Father Lord, in your spirit, oh Father God, that they may grow more spiritually, oh Father God, that you may pour out your spirit upon every single one of us, oh Lord, every single one of them, oh Father God, that they may reach, oh Father God, new heights in their spiritual lives, oh Father God, that they may experience, oh Father Lord, new experiences with your with the Holy Spirit, oh Father God. We pray, oh Father God, that you may pour down your spirit, oh Father God, in these last days, oh Lord, as the days are approaching, oh Father God. We pray, oh Lord, that there may be a revival, oh Lord, throughout the youths, oh Father God, in the youths, oh Master Lord, that all the saved youths, oh Father God, experience, oh Father God, more of you, oh Father, more of the Holy Spirit, oh Lord. We pray, oh Father God, that you may perfect all the fruits of the Spirit in our lives, oh Father God, that every single youth, oh Father God, may be seen by their fruits, oh Lord, for we are recognized by our fruits. Pray, oh Master Lord, that every single fruit that we are lacking, oh Father God, that you may help us, oh Father, to be able to produce the good fruits of the Spirit, to be able to be an example to the others around the world, to be able to show your love, oh Father, to others. When they see us, oh Father Lord, they have to see your light through us, oh Father God. They have to see your love through us, oh Master Lord. Lord, I pray, oh Father God, for all the youths, oh Father God, that have known you but have went away, oh Father, that have gone astray. Lord, I pray, oh Father God, that at this moment, oh Master, that you may speak to them, oh Father God, that you may open their eyes, oh Father, that you may open their hearts, oh Father Lord. I pray, Lord, that they may come back to you, oh Father God, that they may come back to their first love, oh Master, that you may call them back to you. Let them come back, oh Lord, and let them surrender their lives completely, oh Father. Oh Lord, I pray, oh Master, that you may be with them, oh Father, that you may be with all of us, oh Lord. I pray, oh Lord, that in the coming days, oh Father, Lord, that you may, O Lord, gift us, O Lord, with the gift of the Spirit, O Lord, that you are willing to give, O Father God. O Lord, I pray, O Master, Lord, that every single youth, O Father God, are not conforming to the patterns of this world, O Father, but they are also being the people that you want them to be, to live for you, oh Father, to do your will, oh Father God, to not, O Lord, run for this world, but to run for you, O Master, Lord, to not be satisfied by these temporary pleasures, oh Father, but to run for the eternity. I pray, oh Lord, that we may surrender our lives to seek you even more, oh Father, that we may put you first in our lives, oh Father God, that we may be eager to seek you even more for the rest of our lives. I pray that you help us, oh Lord, that you guide us, oh Master, every day of our lives, oh Master. In Jesus' mighty name I pray, amen.
0: Amen, amen. Praise God. Hallelujah. ஆமீன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. மாமிசமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவன் விசேஷமாய் வாலிபர்கள் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக, தம்முடைய வல்லமை ஊற்றுவாராக. அடுத்த சந்ததிகள் ஆவியில் நிரம்பி தேவனுடைய பணிகளை செய்யும்படிக்காக எழும்பும்படிக்காக ஜபிப்போம். கண்டினியூ டு நாங்கள் ஜபத்திலே கண்டினியூ பண்ணுகிறோம். பாஸ்டர் தனபால் அவர்கள் அடுத்த ஜபத்துக்குள்ளே நடத்துவார்கள். பாஸ்டர் நெகேமியா காலத்திலே இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்ட அங்கே நெகேமியா ஒரு அழைப்பை கொடுக்கிறான், வாருங்கள் எழுந்து கட்டுவோம், நாங்கள் நிந்தைப்பட்டது போதும் என்று சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். யூனிட்டி இஸ் த சக்சஸ் இன் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட், பில்டிங் எ சர்ச். ஆகவே நாம் ஜபிக்க போறோம். பாஸ்டர் தனபால் will pray for the unity among the churches. There are so many denominational barriers.
1: Yes.
0: so many doctrinal barriers. But Lord, to bring us with one heart to build the kingdom of God and bring, and as we pray, we also pray for the Tamil churches and the ethnic churches, there be a unity among them to reach out this land. Hallelujah. Pastor, thank you, Lord. Amen.
4: Thank you, Pastor.
0: Hallelujah.
4: அன்றைக்கு நெகேமியா அர்தசஷ்டா ராஜாவை நோக்கி, ராஜா இன்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்லி அன்றைக்கு கண்ணீரோடு வேண்டி நின்றதை
5: பார்க்கிறோம்.
4: இயேசுவே, உமது கரங்களில் எங்களை ஒப்புக் கொண்டுகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்து, இந்த கனடா தேசத்துக்கு ஒரு நோக்கத்தோடு எங்களை கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே, மகாபிரி ரட்சிப்பை தந்தீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தேசத்திலே காணப்படுகிற தேவரீரப்பா, எல்லா அருவருப்புகளையும் நீக்கி தேவரீர் ஐயா, உமது ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக தேவரீர் திருச்சபைகளை பாதாளத்தின் வாசல்களில் மேற்கொள்ளாதபடி தேவ ஆவியானவரே ஐயா, நீங்கள் உமது பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவரே ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருவிகளாக பயன்படுத்தும்படியாக உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தா, இந்த தேசம் உமக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா இப்சிபா பியூலாண்டு அழைக்கத்தக்கதான கிருபையை ஊற்றும்படியாக என் இயேசுவை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்கத்தக்கதாக தேவராளுக்கு விரோதமாக இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை மேற்கொண்டு தேவ ஆவியானவரே எங்களுக்கு அந்த ஒருமனப்பாட்ட ஆவியை கட்டளிடும்படியாக வெற்றிகரமாக இயேசுதான் தேவன் என்பதை அப்பா நீங்கள் நிரூபிக்கத்தக்கதாக ஐயா, நீங்கள் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திராக ஓடத்தக்கதான கிருபையை தந்திரும்படியாக உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த யாதியும் ஆவான் ஏற்ற வழியில் தீர்மான நடப்பிப்பேன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே ஐயா, அந்த தேசத்தில் இருக்கிற தேவரம் அழிவின் பாதையில் நிற்கிற ஜனங்களை பிடுங்கி எடுக்கத்தக்கதாக, சபைகள் எல்லாம் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக, சபைகள் நடுவிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக, தேசத்தின் குடிமக்கள் மனம் திரும்பத்தக்கதாக, ராஜாக்கள் மனம் திரும்பத்தக்கதாக, சபைகள் திறக்கப்பட
0: தாக்கி அதனுடைய திட்டங்களை, அங்கே சத்துருடைய திட்டங்களை உடைத்து போட வல்லம உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாம் தொடர்ந்து ஜபிப்போம், பாரத்தோடு ஜபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அடுத்ததாக எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் ஜோம் பண்ணுவார்கள். நாம் ஜபித்து வருகிறோம். இந்த தேசத்திலே அநேக சபைகள் மூடப்பட்டு வருகின்றன. காரணம், அங்கே செக்யூலர் கம்யூனிட்டி, செக்யூலர் கல்ச்சர், அதாவது நமக்கும் கடவுளுக்கும் அல்லது நமக்கும் சமயத்துக்கும் ஒரு தொடர்பும் வேண்டாம் என்று சொல்லி வாழத் தொடங்கிவிட்டார்கள். இதனுடைய விளைவாக பல நூற்றுக்கணக்கான சபைகள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு ஆய்விலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நிலை நீடித்தால் இன்னும் 10 ஆண்டுகளிலே 27,000 சபை கட்டிடங்கள் இந்த கனடாவிலே மூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக நான் போன முறையும் சொல்லியிருக்கேன். நான் இப்பொழுது இருந்து ஆராதிக்கிற இடத்தில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு அழகிய சபை இருந்தது. அதை உடைத்து இப்போ கொண்டமேனியமாக்கப் போகிறார்கள். அதை பார்க்கிற போதெல்லாம் வேதனையாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் இந்த 100 மீட்டர் தூரத்தில். ஆகவே இவ்வண்ணமாக பல சபைகள். ஆகவே தேவன் நமக்கு வேண்டுமென்று இந்த ஜனங்கள் தேவனிடத்திலே திரும்பும்படி பாஸ்டர் ஜார்ஜ் வில் ப்ரே ஃபார் த க்ளோசிங் ஆஃப் த சர்ச்சஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் ஆர் பீன் க்ளோஸ்ட் அண்ட் இன் த வேர்ச்சூஸ் ஆஃப் க்ளோஸ். ஸோ த பாஸ்டர் வில் ப்ரே தட் த லார்ட் டு ஸ்டாப் திஸ் சிச்சுவேஷன் அண்ட் பிரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிவைவல் இன் டு தீஸ் சர்ச்சஸ் ஈவன் நாமினல் சர்ச்சஸ் and let the people know that they need a savior for their life. Hallelujah. Hallelujah. Pastor George.
6: Hallelujah. நன்றி ஆண்டவரே, மகி துதிக்கிறோம். இந்த வேளையிலும் பிதாவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அதுக்கு பதில் தருகிறீர். எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் ஆண்டவரே வைக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே தேவரீர். ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் பரலோகத்தின் ரகசியங்களை, பரலோகத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை நீர் வேதத்தில் சொல்லி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த விதவை தொடர்ந்து தட்டி கொண்டே ஆண்டவரே இருந்தால், ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே தேவைக்காக அந்த அநீதியுள்ள மனுஷனிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவரே பதில் கொடுத்ததை பார்க்கிறோம். அப்பா, இந்த வேளையில் நீதியுள்ள எங்கள் தகப்பன், நீங்க நிச்சயமாக ஒரு காரியத்தை இந்த தேசத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிறோம். அப்பா பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, இந்த வேளையிலும் இந்த கனடா தேசத்தில் உள்ள சபைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே தேவரீர், ஆண்டவரே தேவரீர், அவர்களுடைய வேதத்தை மறந்தார்கள். அதனால ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நான் மறந்தேன் என்று ஒசியா புத்தகத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே உம்மை விட்டு போனதால, உம்முடைய வார்த்தையை மறந்து போனதால, உம்முடைய சத்தியத்தையும் உமக்காக ஆண்டவரே இருந்த ஆண்டவரே வைராக்கியத்தையும் விட்டு ஆண்டவரே தலைவர்கள் போதகர்கள் போனதால ஆண்டவரே அடுத்த தலைமுறை ஆண்டவரே தேவரீரை அறியாமல போனதை பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இசைக்கியேல் தீர்க்கதரிசியிட்ட கேட்டீங்களே, இந்த உள்ள எலும்புகள் எல்லாம் உள்ள ஆண்டவரே உயிரடையுமாண்டு உங்களால மட்டும் முடியும். இந்த சபைகளை எல்லாம் ஆண்டவரே மறுபடியும் எழுப்பி இந்த தேசத்திலே ஒரு மாறுதலை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கட்டிடங்கள் மாத்திரமல்ல, ஜனங்களை ஆண்டவரே மறுபடியும் எழுப்பி தாங்கப்பா. ஆண்டவரே அநேக மிஷனரிகளை ஆண்டவரே உலகத்துக்கு அனுப்பின இந்த தேசத்துல இன்றைக்கு மறுபடியும் தேவையா இருக்கிறதை பாக்குறீங்க. ஆண்டவரே உங்களுக்கு நாங்க சொல்லி தெரியணும் என்றல, ஆனாலும் எங்களுக்கு ஆண்டவரே தந்த பொறுப்பு ஆண்டவரே நாங்க நிக்கிற பொழுது நீங்க செயல்படுவீங்க என்று நம்புறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த கனடா தேசத்தில் உள்ள சபைகளை மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு ஆண்டவரே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு வைராக்கியம் உள்ள ஆண்டவரே தெபோராக்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பிணகாசுகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகள் மறுபடியும் கர்த்தரை தேடத்தக்கதாக ஆண்டவரே தேவரீர் மறுபடியும் ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இஸ்லாமியர்களுடைய தொழுகை கூடங்களாக போய் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, உம்முடைய தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே பக்தியுள்ள சந்ததி உருவாகும்படியாக ஆணையும் பெண்ணையும் ஒருத்துக்கு ஒருத்தனாக கொடுத்த தெய்வம் உம்முடைய தெய்வீக வல்லமை பூரணமாயிருந்தும் ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஏற்படுத்தின திட்டத்தை உடைக்கிற தலைவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த தேசத்தை மறுபடியும் ஆண்டவரே ஒரு உசுப்பு உசுப்பத்தக்கதாக ஆண்டவரே தேவரீர் ஒவ்வொரு சபை தலைவர்களையும் மறுபடியும் ஆண்டவரே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா சபைகள் மீண்டும் எழும்பத்தக்கதாக இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு சொல்லுகிறோம். உலர்ந்த எலும்புகளை உயிரையே சொன்ன தெய்வம் ஆண்டவரே மறுபடியும் உயிரடையும்படியாக, சபைகள் திறக்கும்படியாக, சபைகள் வைராக்கியம் அடையத்தக்கதாக, கர்த்தரை மறுபடியும் நோக்கி பார்க்கத்தக்கதாக, அவருடைய கண்களை இருதயத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒருமன பற்றவர்களாய் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தேசத்தில் உள்ள சபைகள் மறுபடியும் உயிரடையும் படியாக சொல்லுகிறோம். அப்பா உம்முடைய தெய்வீக வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற கர்த்தர், எலும்புகளின் பள்ளத்தாக்குக்கு தீர்க்க தரிசனம் அனுப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே அங்கே இலங்கை எழுப்புதல் ஜபத்தை குறித்து, ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயர், 24th ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயரை குறித்த அங்கே அழைப்பையும் அதற்குரிய அறிவித்தலையும் எங்கள் மத்தியிலே அங்கே பாஸ்டர் மதிவாளன் அவர்கள் கொண்டு வருவார்கள். பாஸ்டர் மதி, யா
7: பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென்.
7: பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேவனுடைய கிருபையினால உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய பங்களிப்போடும், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா போதகர்களுடைய பங்களிப்போடும் இலங்கை தேசத்திற்கான எழுப்புதல் ஜெபம் வருகிற ஜூலை மாதம் 25ஆம் தேதி, அதாவது 24வது இலங்கை தேசத்திற்கான எழுப்புதல் ஜெபம் சிறப்பாக கர்த்தருடைய கிருபையினால நடைபெற இருக்கிறபடினால, ஒவ்வொரு தடவையும் அந்த இலங்கை தேச எழுப்புதல் ஜபத்துக்கு எப்படி உலகம் முழுக்க இருக்கிற போதகர்களும் தேவ பிள்ளைகளும் எப்படி உங்களுடைய ஆதரவுகளை ஜபத்தோடு கொடுக்கிறீங்களோ, அதை போல இந்த முறை நடைபெறுகிற இந்த 24வது ஸ்ரீலங்கா ரீபைபிள் புரையருக்கும் எல்லாரும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி போதகர்களும் விசுவாசிகளும் எல்லாரும் இணைந்து நம்முடைய தாய் நாட்டுக்காக பாரத்தோடும் இயக்கத்தோடும் தவிப்போடும் ஜபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த முறை 24வது ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயர் அம்பாறை மாவட்ட போதகர்கள் ஐக்கியத்துக்கூடாக இந்த ஜெபம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறபடினால் அதற்காக எங்களுடைய ஜெபங்களிலும் ஜெபித்துக் கொள்வோம், நாங்கள் இணைந்து கொள்வோம். ஒவ்வொரு எங்களுடைய இந்த இலங்கை தேச எழுப்புதல் ஜெபத்துக்காக ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் படிப்படியாக தேவன் அந்த தேசத்துல பெரிய மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார். அதை நம்முடைய கண்களினாலே நாங்கள் தேசத்தில் பார்க்கிறோம். நீங்களும் வருகிற பொழுது அந்த சூழ்நிலை மாற்றங்களை பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். எனவே நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இலங்கை தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். எனவே உங்கள் யாவரையும் அன்போடு அந்த ஜெபத்துக்கு வரவேற்று கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நன்றி பாஸ்டர், நன்றி.
0: ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஆமென். தேசங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது, ஜனங்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறார்கள். தேசத்துக்காக நாங்கள் மன்றாடும்படிக்காக, தேசத்துக்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் மன்றாடும்படிக்காக வேதம் நம்மை பணித்திருக்கிறது. மாத்திரமில்லாமல் ஆண்டவர் இஷ்டவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் மந்தையை பெருக பண்ணுகிறது போல மனிதர்களை பெருகும்படிக்கு அங்கே இஷ்டவேலர்கள் சகாயம் கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் விண்ணப்பம் பண்ண கடவர்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த வேளையில் நாம் ஜபத்திலே தொடர்கிறோம். அங்கே சிஸ்டர் ஏஞ்சல் வில் கண்டினியூ டு லீட் அஸ் இன் பிரேயிங் ஃபார் த யூத் இன் த சர்ச் வைல் தே ஆர் டிசைடிங் தியர் கரியர் பாத் for God to give them the clarity and direction, wisdom by the Holy Spirit to choose their right fields to study and to glorify and bring spiritual influence into the marketplaces, into the government places, into the law firms. Hallelujah. Ah, Devan avargalukku udavi seiyumbadikaga. Angel will pray. இந்த தேசத்தினே இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபைக்குள்ள உள்ள வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளை தெரிவு செய்கிற போது அதை பணத்தை மாத்திரம், ஃபைனான்ஸை மாத்திரம் மையமாக வைத்து தீர்மானிக்காமல் அதனூடாக எப்படி தாங்கள் ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியும் என்ற அந்த தரிசனத்தோடு அந்த கரிய பாத்தை சூஸ் பண்ணும்படிக்கு அவர்கள் அதனூடாக உயர்ந்த ஸ்தானங்களிலும் அரச ஸ்தானங்களிலும் இன்னுமாக சட்டங்களை ஏற்றுகிற இடங்களுக்குள்ளும் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபுளுவன்ஸாக மாற தேவன் உதவி செய்யும்படிக்காக ஏஞ்சல்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நாம் இணைந்து கொள்வோம், சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட்.
8: Thank you, Lord God, for this day. Thank you, Pastor God. I thank you for bringing each and every one of us here today, Lord, to bring our prayers and our petitions before you, Lord God. I pray for all the youth that are in our churches, Lord God. I pray for all the youth who are deciding what they want to do in their life, Lord God, deciding what career path they want to follow, Lord. I pray right now that you will speak to them, Lord God. I pray that you will give them the peace that they need, Lord God, and the decisions that they are making, Lord. I pray that you will give them the clarity that they need, Lord God, and that you will block any distractions from their mind, Lord. I pray that they will stick to the plan that you have for them, Lord God, and they will stick to the will that you have created for them, Lord, the will will in their life, Lord God, from you, Lord God. I pray that they do not make decisions because of their friends, Lord, or because of the people around them, Lord, or the things that they're seeing online, Lord God. I pray that they come to you, Lord God, in making these decisions, Lord. I pray like what you have called them for, Lord God, that they will choose that path, Lord God. I pray that they do not go after money, Lord, or after fame, Lord, or all the things that we do not take back with us, Lord. I pray that they will follow what you have written for them, Lord God. I pray that you'll help them, Lord. Help all the youth who are making these decisions, Lord God. Holy Spirit, I pray that you will guide their thoughts and their decisions, Lord. I pray that you will guide them, Lord. I pray that you will make clear their path before them, Lord God, and they walk in that, Lord God. I pray that you will create a path for them, Lord God, and they will be able to see it, Lord, and walk clearly before you, Lord God. I pray that you will help them to find good teachers, or God, good mentors, or God, good people around them, Lord, to guide them in this way, Lord God. I pray that they do not look after the people of this world, Lord God, but they look to you, Lord God. They cling on to you, Lord God. You have said that you know the plans that you have for us, Lord. Their plans to prosper us and not to harm us, Lord God. I pray that all these youth, Lord, will hold on to that verse, Lord God, and that they know, Lord, that the plan that they have for you, that you have for them, Lord, is for them to prosper, Lord God. I pray that you'll help them, Lord, to understand that, Lord God, and not to go after things that are not meant for them, Lord God. I pray that you'll make clear their paths, Lord God, and that they'll continue to trust in you, Lord God. I pray that these youth will use their careers as a way to serve you, Lord God, as a way to serve your kingdom, Lord God, and to show kindness, Lord. I pray that they do not seek after fame, Lord God, or money, Lord God, or other things, Lord God. I pray that they are not known for their success, Lord, but for their characteristic, Lord God, and their integrity in you, Lord God. I pray that you will bless them, Lord. I pray that you'll continue to guide them through, Lord God. I pray that you'll surround them with the right people, Lord God, so that they know and that they are not confused, Lord God. They're not worried, Lord God, but I pray that they'll continue to stay with you and stay on the path that you have written for them, Lord. I thank you for how far that you have brought them, Lord, and I thank you for the plan that you have written for them, Lord God. I thank you. We praise your name. We love you. In Jesus' name I pray. Amen.
0: Amen. Amen. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. And thank you, missionaries. Alaippu perugirapodu இள வயசிலேயே தங்கள் கரியரை அதற்கு தகுந்ததாக தெரிந்து கொண்டார்கள். ஆகவே நாம் தொடர்ந்து செபிப்போம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் அடுத்த சந்ததிகள் அதிலே கொஞ்சம் கூர்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்காக தொடர்ச்சியாக அங்கே பாஸ்டர் சாம் நமக்காக ஜபத்திலே நடத்துவார்கள். நாமளும் சேர்ந்து ஜபிப்போம். கனடா தேசத்தினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும்படிக்காக, வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும்படியாகவும், வேலையில்லாத நிலைமைகள் நீங்கும்படிக்காகவும், சரித்திரத்திலேயே கனடா இந்த நாட்களிலே ஹவுஸ் கிரைசிஸ், ஜாப் கிரைசிஸ், ஃபைனான்சியல் கிரைசிஸ் இன்னுமாக பெருகி வருகிற அநேகமான காரியங்கள் மத்தியிலே தேவன் இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல அங்கே நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல திட்டங்களை கொடுத்து, மக்களின் நன்மை கருதி காரியங்களை செய்யும்படிக்காக தங்களுடைய கட்சிகள் தக்க வைக்கப்படுவதற்கான திட்டங்கள் அல்ல, மக்களுடைய வாழ்வு நன்மை பெறும்படிக்காக. பாஸ்டர் சாம்பிள் லீடர்ஸ் இன் ப்ரேயிங் ஃபார் த கண்ட்ரி ஆஃப் கனடாஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ த ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், ஃபைனான்சியல் கிரைசிஸ் டு பி டர்ன்ட் அரவுண்ட் ஸோ தட் த லார்ட் டு கிவ் தெம் குட் பிளான் டு த லீடர்ஸ் ஆஃப் திஸ் லேண்ட். Let's pray. Amen. Pastor Sam, thank you, Jesus.
9: Thank you, Pastor. சர்வ வல்லம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜெசபா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த 97th ஆண்டவரே, இந்த மாத இந்த ஆண்டவரே எழுப்புதலின் சபத்திலே கூடி ஜபிக்கிற ஒவ்வொரு சபங்களையும் நீர் கேட்டு ஆண்டவரே அதுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறபடியால் சோதிரா ஆண்டவரே. மார்க் ஆண்டவரே 11:24 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு ஆகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் ஆண்டவரே பொருளாதார வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த தேசத்திலே இவ்வளவோ வேலையில்லாத ஆண்டவரே நிலைமைகள் காணப்படுகிறதப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜனங்கள் வேலையில்லாமல் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகள் ஆண்டவரே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே நீர் வேலைகளை ஆண்டவரே நல்ல வாய்ப்புகளை கொடுக்கத்தக்கதாக ராஜாக்களுடைய இருதயங்களிலே நீங்கள் பேசும்படியாய் அடியேன் செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தொழில் வளங்கள் பெருகும்படியாக அடியேன் செபிக்கிறேன் ராஜா.